இணைந்திருக்கிறோம் தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக அம்மன் பாடல் காசியிலே நீராடி என தொடங்கும், கேட்கலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: 102.3 பாட்டுக்கு இதான்.
0: இந்த அலைவரிசையில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்கலாம். வந்தே மாதரம்.

0: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது இறை அருளால் நன்றாக தொடங்கிட நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.

0: Who is it?
1: Don.
2: நூத்தி ரெண்டு புள்ளி மூணு பாட்டுக்கு இட டான்னு

புள்ளினமும் பூவனமும் துயிலெழும் காலை நேரத்தில் தெய்வீக இசை முழங்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை ஒழித்துக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz அலைவரிசையில்.

0: 102.3 FM.
1: Yes, who is it?
2: Don.
3: Don.
4: இன்னும் சில நொடிகளில் தொடரவிருப்பது 6 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
5: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. உலக நாடுகளுக்கு இந்தியா ஒரு சிறந்த நட்பு நாடாக உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமரின் பயணம் இந்தியா பிரான்ஸ் இடையிலான உலகளாவிய உத்தி சார்ந்த கூட்டு செயல்பாடுகளுக்கு புதிய உத்வேகத்தை அளித்துள்ளதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தர் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான சிந்து நதிநீர் ஒப்பந்தம் காலாவதியாகிவிட்டதாக இந்தியா கூறியுள்ளது. கைத்தறி நெசவாளர்களுக்கான உதவித்தொகை, மூலப்பொருள் கொள்முதல் மானியம் உள்ளிட்ட நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அத்துறைக்கான அமைச்சர் திரு விஜய் பாலாஜி அறிவுறுத்தியுள்ளார். கொப்பரை மற்றும் பச்சை பயிறு கொள்முதலுக்கான அனுமதியை விரைந்து வழங்குமாறு மத்திய அரசை தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடப்பாண்டில் நடத்திய குடிமைப்பணி தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் ஊக்கத்தொகை பெறுவதற்கு இன்று முதல் வரும் 30ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அரசு கூறியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையில் இருந்து தாராபுரம் நகராட்சியின் குடிநீர் தேவைக்காக இன்று முதல் இம்மாதம் 23ஆம் தேதி வரை தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் பக்தர்கள் விரைந்து தரிசனம் செய்வதற்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். காரைக்கால் அருகே கீழ் காசக்குடி பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ சீதலாதேவி மாரியம்மன் ஆலய தீமிதி உற்சவத்தையொட்டி நேற்று முளைப்பாரி ஊர்வலம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. தூய்மையே சேவை இயக்கம் சார்பில் நீலகிரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு இடையிலான தூய்மை போட்டி நேற்று நடைபெற்றது. வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி காரணமாக தமிழகத்தின் அநேக இடங்களிலும் இன்று இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராஞ்சியில் உள்ள ஹரிவன்ஷ் தானா பகத் உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற 2வது தெற்காசிய த்ரோபால் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் அபாரமாக செயல்பட்டு தங்கப்பதக்கங்களை கைப்பற்றின. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 6:02.
2: அருள்மணி மாலை.

பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் இப்போ 6:03 கடந்து போயிட்டு இருக்குது. நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன் அருள்மணி மாலை. நல்லதை நினைப்போம், நல்லதை செய்வோம், நல்லவற்றை கேட்போம், நல்லதே இனிதாய் நடக்கட்டும். இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக தொடங்கட்டும். வாழ்த்துக்களோடு இன்றைய அருள்மணி மாலையில் உங்களுடன் நான் உங்கள் ஆர்ஜே பிரமிளா சிவகுரு.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. இது அருள்மணி மாலை. இனி அருள்மணி மாலையில் இனி எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் பாடல்

நேரம் 6:15. 40 நொடி. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அருள்மணி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இனி உன்னிமேனன் பாடியிருக்கும் பாடல்,

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இது அருள் மணி மாலை. முதலில் சுத்தமாக இருக்க வேண்டியது நமது மனம். எவ்வளவோ முயன்று நம் சுற்றுப்புறத்தையும் நம் உடலையும் நம் வீட்டையும் நம்மை சுற்றி இருக்கின்ற எல்லா இடங்களையும் நாம் சுத்தமாக வைக்கின்றோம். ஆனால் நம்முடைய மனம் அது எப்பொழுதும் சுத்தமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இறைவன் நம் உள்ளே குடிபுகுவான். இறைவனின் அருள் நமக்கு நிச்சயம் கிடைக்கும். மன சுத்தம் என்பது இறைவனுடைய அருள் பெறுவதோடு நம்மை நாமே தூய்மையாக மாற்றிக்கொள்வதற்கு மிகவும் முக்கியமானது. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அருள்மணி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இனி கே. வீரமணி பாடியிருக்கும் பாடல்.

நேரம் 6:30. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அருள் மணி மாலை. நம்மோட மனம் மிகவும் துன்பத்தை அனுபவிக்கும் பல நேரங்களில், எதுக்காகவோ துன்பப்படுவோம். ஏன் இதெல்லாம் இப்படி நான் என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒன்றை மட்டும் நாம் மறந்து விடுகின்றோம், நமக்கானது எதுவுமே நம்மை விட்டு போகாது. அப்படி நம்மை விட்டு போவது எதுவும் நமக்கானதாகாது. இது ஒன்றை மட்டும் நமது மனம் புரிந்து கொண்டால் எல்லாமே இன்பமாகிவிடும். அருள்மணி மாலையில் இனி எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிறைவு பெற்றது. அருள்மணி மாலை.
1: அருள்மணி மாலை
0: தொடர்வது செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். உலக நாடுகளுக்கு இந்தியா ஒரு சிறந்த நட்பு நாடாக உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நவீன உலகில் மன அழுத்தம் மோதல்கள் அதிகரித்துள்ள நிலையில் சமண மதத்தின் போதனைகள் அமைதியை தருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். கொப்பரை மற்றும் பச்சை பயறு கொள்முதலுக்கான அனுமதியை விரைந்து வழங்குமாறு மத்திய அரசை தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கைத்தறி நெசவாளர்களுக்கான நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அத்துறைக்கான அமைச்சர் திரு விஜய் பாலாஜி அறிவுறுத்தியுள்ளார். தெற்காசிய த்ரோபால் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் சாம்பியன் பட்டத்தை வென்றன. இனி விரிவான செய்திகள். உலக நாடுகளுக்கு இந்தியா ஒரு சிறந்த நட்பு நாடாக உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாரிஸில் இந்திய வம்சாவளியினர் அளித்த வரவேற்பு நிகழ்ச்சியில் நேற்று பேசிய அவர், நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் முன்பு வர்த்தகத்தால் தீர்மானிக்கப்பட்டதாகவும், ஆனால் இன்று வர்த்தகத்திற்கு இணையாக நம்பிக்கையும் மிக முக்கியமான ஒன்றாக மாறியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். ஒவ்வொரு நாடும் நிலையான வர்த்தக உறவுகளை எதிர்பார்ப்பதாகவும், நீண்ட கால அடிப்படையில் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய நாடுகளை தேடுவதாகவும் திரு மோடி தெரிவித்தார். இந்தியா அத்தகைய நம்பிக்கைக்குரிய இடமாக மாறி வருவதாகவும் அவர் கூறினார். வரும் தலைமுறையினருக்கு பயன் தரும் வகையில் பல்வேறு துறைகளில் இந்தியா முதலீடுகளை செய்து வருவதாகவும், இதனால் நாட்டின் இலக்குகள் புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். நவீன உலகில் மன அழுத்தம் மோதல்கள் அதிகரித்துள்ள நிலையில் சமண மதத்தின் போதனைகள் அமைதியை தருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். ராய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், சமண தத்துவங்களும் சிந்தனைகளும் இந்தியா மட்டுமின்றி உலகம் முழுவதும் சமூக மாற்றத்தை ஏற்படுத்தி வருவதாக கூறினார். சமண மதத்தின் போதனைகள் அமைதி மற்றும் சுய கட்டுப்பாட்டுக்கு வழிகாட்டுவதாகவும் அவர் தெரிவித்தார். உலக அமைதிக்கு அகிம்சை, கருணை, தாராள மனப்பன்மை மிகவும் அவசியம் என்றும் திரு ஓம் பிர்லா குறிப்பிட்டார். கொப்பரை மற்றும் பச்சை பயிர் கொள்முதலுக்கான அனுமதியை விரைந்து வழங்குமாறு மத்திய அரசை தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தலைமையில் நேற்று புதுதில்லியில் காணொலி வாயிலாக நடைபெற்ற விலை ஆதரவு திட்டம் தொடர்பான கூட்டத்தில் மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் கலந்து கொண்டு பேசினார். பச்சை பயறு மற்றும் கொப்பரை கொள்முதலுக்கு தமிழக அரசால் அனுப்பப்பட்டுள்ள கருத்துருவை உடனடியாக பரிசீலிக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டார். பச்சை பயறு கொள்முதல் அளவை உயர்த்தி வழங்குமாறும் மத்திய அரசிடம் அவர் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் தவிக ஆட்சியில் நாளுக்கு நாள் குற்ற செயல்கள் அதிகரித்து வருவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்களில் ஆளும் கட்சியினரே ஈடுபட்டு கைதாகி வருவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். குற்ற சம்பவங்களில் கைதாகியுள்ள ஆளும் கட்சியினர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா அரசுமுறை பயணம்.

0: குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: தேசிய கல்விக் கொள்கை வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட உதவும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். சென்னையில் நேற்று தனியார் கல்லூரி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், மத்திய அரசின் இந்த கல்விக் கொள்கை நாட்டை உலகில் ஒரு வளர்ந்த நாடாக மேம்படுத்த உதவும் என்று கூறினார். தற்போதுள்ள கல்வி முறை பட்டதாரிகளை வேலை தேடும் நபராக உருவாக்கியுள்ளது என்றும், ஆனால் புதிய தேசிய கல்விக் கொள்கை தொழில் முனைவோராக மாணவர்களை மாற்றும் வகையில் அமைந்துள்ளது என்றும் கூறினார். கைத்தறி நெசவாளர்களுக்கான உதவித்தொகை, மூலப்பொருள், கொள்முதல் மானியம் உள்ளிட்ட நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அத்துறைக்கான அமைச்சர் திரு விஜய் பாலாஜி அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் நேற்று கைத்தறி மற்றும் துணிநூல் துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், நெசவாளர் குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை, சூரிய மின்சக்தி அமைப்பதற்கு மானியம் வழங்குதல் போன்ற திட்டங்களை விரைவாக நடைமுறைப்படுத்துமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். காஞ்சிபுரம் பட்டு சுற்றுலா திட்டத்தை விரைவில் செயல்பாட்டிற்கு கொண்டு வருமாறும் அவர் அறிவுறுத்தினார். தூய்மையே சேவை இயக்கம் சார்பில் நீலகிரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு இடையிலான தூய்மை போட்டி நேற்று நடைபெற்றது. இந்த போட்டி தங்களுக்கு புதிய அனுபவத்தை தந்ததாகவும் பயனுள்ளதாக இருந்ததாகவும் மாணவி ஒருவர் தெரிவித்தார்.
2: கண்டோன்மெண்ட் சார்பா நடந்த ஸ்வச்சதா காம்படிஷன்ல நாங்க முதல் பரிசு பெற்றிருக்கிறோம். இது ரொம்பவே பெருமையா இருக்கு. ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்த மாதிரியே வீட்டுல இருந்து துணிகளை கொண்டு வந்து துணிப்பை தைச்சு கடைகளுக்கு அங்கிருந்து பப்ளிக் இருக்கவங்க எல்லாத்துக்குமே கொடுத்தோம். அதே மாதிரி நிறைய செடிகள்ல வந்துட்டு ஸ்கூல்ல நட்டு வச்சோம். பிளாஸ்டிக் பென்ஸ், பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் இதெல்லாத்தையுமே பேன் பண்ணோம். அதுக்கப்புறமா வீடு வீடா போய் எல்லாத்துக்கும் எடுத்து சொன்னோம், குப்பையை எப்படி பிரிக்கணும், நாலு வகையா பிரிக்கணும் அப்படிங்கறதையும் சொன்னோம். தெருவுல போய் இந்த ஸ்கிட் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி பப்ளிக்ல இருக்க எல்லாத்துக்குமே வந்துட்டு பிளாஸ்டிக்னால வர பாதிப்புகள், அதை எப்படி சரி பண்றது அப்படிங்கறதுல எல்லாம் சொன்னோம்.
1: திருநெல்வேலி சந்திப்பு ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் பணிகளை விரைந்து முடிக்க மதுரை ரயில்வே கோட்ட மேலாளர் திரு ஓம் பிரகாஷ் மீனா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நேற்று இப்பணிகளை நேரில் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், நடைமேடை பணிகள் நடைபெற்று வருவதால் ரயில் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்றும், இதனால் பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். எனவே திட்டமிட்டபடி அனைத்து பணிகளையும் வரும் 30 தேதிக்குள் முடித்து ரயில் போக்குவரத்தை தொடங்க அதிகாரிகளை அவர் கேட்டுக்கொண்டார். வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி காரணமாக தமிழகத்தின் அநேக இடங்களிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட 27 மாவட்டங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சேலம் மாநகரில் நேற்று பரவலாக மழை பெய்தது. இதனால் நகரின் தாழ்வான பகுதிகளான மணியனூர், கந்தம்பட்டி, கருங்கல்பட்டி பகுதிகளில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்தது. சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இருவரி செய்திகள். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான சிந்து நதிநீர் ஒப்பந்தம் காலாவதியாகிவிட்டதாக இந்தியா கூறியுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே ஏற்பட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தம் தவறானது என்று அமெரிக்க முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு ஜான் போல்டன் விமர்சித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையில் இருந்து தாராபுரம் நகராட்சியின் குடிநீர் தேவைக்காக இன்று முதல் இம்மாதம் 23 தேதி வரை தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடப்பாண்டில் நடத்திய குடிமை பணி தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் ஊக்கத்தொகை பெறுவதற்கு இன்று முதல் வரும் 30 தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அரசு கூறியுள்ளது. காரைக்கால் அருகே கீழக்காசக்குடி பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ சீதலாதேவி மாரியம்மன் ஆலய தீமிதி உற்சவத்தையொட்டி நேற்று முளைப்பாரி ஊர்வலம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் பக்தர்கள் விரைந்து தரிசனம் செய்வதற்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். தூய்மையே சேவை இயக்கம் சார்பில் நீலகிரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு இடையிலான தூய்மை போட்டி நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். தெற்காசிய த்ரோபால் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் சாம்பியன் பட்டத்தை வென்றனர். ராஞ்சியில் நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ஆடவர் பிரிவில் இந்தியா 2-1 என்ற செட் கணக்கில் இலங்கையை வீழ்த்தி தங்கப்பதக்கத்தை வென்றது. மகளிர் பிரிவின் இறுதிப் போட்டியில் இந்தியா 25-23, 25

14 என்ற நேர் செட்களில் பங்களாதேஷை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டி பி பிரிவில் இன்று அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தில் கனடா 6-0 என்ற கோல் கணக்கில் கத்தார் அணியை வென்றது. வான்குவரில் நடைபெற்ற இந்த போட்டியில் தொடக்கம் முதலே கனடா ஆதிக்கம் செலுத்தியது. ஏ பிரிவில் மெக்சிகோ தென்கொரியா இடையிலான ஆட்டம் தற்போது மேற்கு மெக்சிகோவில் உள்ள குடாலாஜராவில் நடைபெற்று வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக நாடுகளுக்கு இந்தியா ஒரு சிறந்த நட்பு நாடாக உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நவீன உலகில் மன அழுத்தம் மோதல்கள் அதிகரித்துள்ள நிலையில் சமண மதத்தின் போதனைகள் அமைதியை தருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். கொப்பரை மற்றும் பச்சை பயிர் கொள்முதலுக்கான அனுமதியை விரைந்து வழங்குமாறு மத்திய அரசை தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கைத்தறி நெசவாளர்களுக்கான நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அத்துறைக்கான அமைச்சர் திரு விஜய் பாலாஜி அறிவுறுத்தியுள்ளார். தெற்காசிய த்ரோபால் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் சாம்பியன் பட்டத்தை வென்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 6:55 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. இனி இன்னைக்கு என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் இருக்க போகுது கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? காலை 7 வணக்கம் தமிழ்நாடு. கலவரங்களின் போது நிகழும் பாலியல் வன்புணர்வுகளை ஒழிப்பதற்கான சர்வதேச தினம் மற்றும் முதன்மை செய்திகளோடு காலை 7 வணக்கம் தமிழ்நாடு. எட்டு உங்கள் விருப்பம், 9 கலக்கல் அரங்கம், 10 என் கேள்விக்கெண்ண பதில், 11 என்றும் இனியவை. பகல் 12 ரெட்ரோ நேரம், 1 பாடல் உங்கள் சாய்ஸ், 2:15 எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். இன்று தேசிய சூப்பர் கம்ப்யூட்டிங் மிஷன் பற்றி கேட்கலாம். மதியம் 3 வர்ணஜாலம், 4:02 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். பத்துக்கு பூந்தென்றல், 5:45 ஸ்பைஸ் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, அதனைத் தொடர்ந்து 5:55 பூந்தென்றல், 6 பக்தி மாலை, 6:40 என் விருப்பம். ஏழு மணிக்கு திரைகானம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன். 7:35 பாட்டும் பயணமும், 7:55 தென்கட்சி கோ சுவாமிநாதன் ஐயா அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல். 8:05 இசையும் நானும் பாடலாசிரியர் கருமத்தூர் மணிமாறன் அவர்களுடன் நேர்முகம், நேர்முகம் கண்டவர் ஆர்ஜே ஹேமலதா. 9 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். 9:15 என் இனிய பொன்னிலாவே, 10 எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, 11:00 மனசு மயங்கும்,

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இன்னைக்கு நிகழ்ச்சிகளை கேட்க மறந்துடாதீங்க.
1: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
2: பண்ணாதீங்க தம்பிகளா,
1: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
2: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
1: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
2: பேரண்ட்ஸ் மேலயும் கேஸ் ஃபைல் ஆகும்.
1: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
2: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
1: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
2: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
1: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில ஓடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
2: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு. சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு வாரத்தில் உங்கள் விவித் பாரதி தமிழ் FM 102.3.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 7 மணி.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.

0: வணக்கம் தமிழ்நாட்டில் உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே பிரமிளா சிவகுரு. அடித்த வெயிலுக்கு நம்ம சென்னையில் இருக்கோமா இல்லை ஊட்டியில் இருக்கோமோ அப்படின்னு நம்மளே நம்ம நம்ப முடியாத அளவுக்கு இப்படி ஒரு குழு குழுப்பை நேற்று வந்த மழை அடித்து தள்ளிட்டு போயிடுச்சுங்க. சென்னையவே குளிர் வச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு இதமான காலநிலை காலையில் அப்படியே உங்களுக்காக வணக்கம் தமிழ்நாட்டில் சூப்பரான தகவல்கள் இது எல்லாத்தோடையும் ரொம்ப சூப்பரான பாடல்களும் எங்கேயும் போயிடாமல் தொடர்ந்து விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருங்க. வணக்கம் தமிழ்நாட்டில் இன்னைக்கு கலவரங்களின் போது நிகழும் பாலியல் வன்புணர்வுகளை ஒழிப்பதற்கான சர்வதேச தினம் குறித்த சிற்றுரை கேட்கலாம்.
1: போர் என்றால் நமக்கு நினைவுக்கு வருவது துப்பாக்கி சத்தம், வெடிப்புகள், உயிரிழப்புகள். ஆனால் பல போர்களின் பின்னால் அமைதியாக மறைந்திருக்கும் இன்னொரு கொடுமை இருக்கிறது. அதுதான் பாலியல் வன்முறை. உடலை மட்டுமல்ல மனதையும் வாழ்க்கையையும் எதிர்காலத்தையும் காயப்படுத்தும் ஒரு வன்முறை. அதனால்தான் ஐக்கிய நாடுகள் சபை ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 19 தேதியை
2: கலவரங்களின் போது நிகழும் பாலியல் வன்புணர்வுகளை ஒழிப்பதற்கான சர்வதேச தினமாக
1: அனுசரிக்கப்படுகிறது. இந்த நாள் உருவானதன் நோக்கம் போர்களிலும் ஆயுத மோதல்களிலும் பாதிக்கப்படும் பெண்கள், குழந்தைகள், ஆண்கள் என அனைவரின் குரலையும் உலகம் கேட்கச் செய்வதற்காக. போர் நடைபெறும் சூழல்களில் பாலியல் வன்முறை சில நேரங்களில் ஒரு தாக்குதல் கருவியாகவே பயன்படுத்தப்படுகிறது. பயத்தை உருவாக்க, சமூகங்களை சிதைக்க, மக்களை இடம்பெயரச் செய்ய. ஆனால் இதன் பின்னால் இருக்கும் உண்மை என்னவென்றால், இது வெறும் தனிப்பட்ட தாக்குதல் மட்டுமல்ல, மனித கண்ணியத்தின் மீது நடத்தப்படும் தாக்குதல். பல பாதிக்கப்பட்டவர்கள் பயம், அவமானம் அல்லது பாதுகாப்பின்மை காரணமாக வெளியில் பேச முடியாமல் தவிக்கிறார்கள். அவர்களுக்கு நீதியும் பாதுகாப்பும், மருத்துவ உதவியும், மனநல ஆதரவும் கிடைக்க வேண்டும் என்பதே இந்த நாளின் முக்கிய நோக்கமாக உள்ளது. இந்த நாள் நமக்கு நினைவூட்டுவது போர் எங்க

0: நடந்தாலும் மனிதநேயம் அங்கே தோற்கக்கூடாது. ஒவ்வொரு மனிதனின் உடலும் உரிமையும் கண்ணியமும் பாதுகாக்கப்பட வேண்டியவை. ஜூன் 19 ஒரு நாளாக மட்டுமல்ல, மௌனமாக இருக்கும் குரல்களை கேட்கும் நாளாகவும் நீதியை வலியுறுத்தும் நாளாகவும் பாலியல் வன்முறை இல்லாத உலகை நோக்கி நகரும் உறுதிமொழி நாளாகவும் இருக்க வேண்டும். போரில் வெற்றி பெறுவது முக்கியமல்ல, மனிதத்தை காப்பாற்றுவதுதான் உண்மையான வெற்றி.
1: கலவரங்களின் போது நிகழும் பாலியல் வன்புணர்வுகளை ஒழிப்பதற்கான சர்வதேச தினம் குறித்த சிற்றுரை கேட்டீர்கள். வழங்கியவர் ஆர்.ஜே. ராஜகோபாலன்.

0: தாய் கிழவி படத்திலிருந்து பாடல் கேட்டீங்க. நிவாஸ் கே பிரசன்னா இசையமைச்சு பாடின பாடல். பாடல் வரிகள் விஜய் சேதுபதி. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம் தமிழ்நாடு. நேரம் 7:10.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. வணக்கம் தமிழ்நாடு. எல்லைக்கே படத்திலிருந்து பாடல் கேட்டிங்க. அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்து பாடிய பாடல், பாடல் வரிகள் விக்னேஷ் சிவன்.

ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மத்திய பிரதேச மாநிலத்தில் சர்வதேச சிக்கல் செல் நோய் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். இந்தியா பிரான்ஸ் இடையிலான நட்புறவு வரும் காலத்தில் மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஐநா சபையில் பாகிஸ்தானும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பும் ஜம்மு காஷ்மீர் குறித்து முன்வைத்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை இந்தியா திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. இந்தியா விளையாட்டுத்துறையில் உலகளாவிய சக்தியாக வேகமாக உருவெடுத்து வருவதாக மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கனடா 6-0 என்ற கோல் கணக்கில் கத்தார் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மத்திய பிரதேச மாநிலம் ஓம்காரேஸ்வரில் நடைபெறும் சர்வதேச சிக்கல் செல் நோய் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். அதனைத் தொடர்ந்து அவர் ஒடிசா மாநிலம் ராய்ரங்பூருக்கு பயணம் மேற்கொள்கிறார். அங்கு அவர் பல்வேறு புதிய வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். புவனேஸ்வரில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனை சார்பில் மருத்துவ முகாமையும் தொடங்கி வைத்து பேசுகிறார். சுரங்கத் தொழிலால் பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கான பிரத்யேக குடிநீர் திட்டத்தையும் திருமதி முர்மு துவக்கி வைக்கிறார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் லடாக் யூனியன் பிரதேசத்தில் இன்று லடாக் செல்கிறார். நாளை மறுநாள் வரை 3 நாட்கள் அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்கிறார். நாளை திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் லுகுங் கிராமத்திற்கு செல்கிறார். அங்குள்ள சுயஉதவி குழுக்களுடன் அவர் கலந்துரையாடுவதுடன் எல்லைப் பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளையும் நேரில் பார்வையிட உள்ளார். இதனைத் தொடர்ந்து நாட்டின் பாதுகாப்புக்காக உயிர்நீத்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அங்கிருக்கும் போர் நினைவிடத்திற்கு சென்று அவர் அஞ்சலி செலுத்துகிறார். வரும் ஞாயிற்றுக்கிழமை லே நகரில் வெகு விமரிசையாக நடைபெறவுள்ள சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்களில் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கலந்து கொள்கிறார். இந்தியா பிரான்ஸ் இடையிலான நட்புறவு வரும் காலத்தில் மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா புறப்படும் முன்பு சமூக வலைதளத்தில் தனது பிரான்சில் நிறைவடைந்த தமது அரசுமுறை பயணம் குறித்து சில கருத்துக்களை அவர் தெரிவித்துள்ளார். இந்த பயணம் ஆக்கப்பூர்வமான விவாதங்களுடன் நிறைவு பெற்றதாக கூறியுள்ளார். இந்திய வம்சாவளியினருடனான சந்திப்பு மற்றும் முன்னணி வர்த்தக நிறுவன தலைவர்களுடன் கலந்துரையாடியது மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோன் அந்நாட்டு அரசு மற்றும் மக்கள் அளித்த வரவேற்புக்கு தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். நேற்று திரு இமானுவேல் மேக்ரோனுடன் இணைந்து விவாடெக் என்ற தொழில்நுட்ப கண்காட்சி வளாகத்தை தாம் பார்வையிட்டதாகவும் அங்கு நிலவும் ஆற்றலும் உற்சாகமும் உண்மையில் வியக்க வைக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார். பிரதமரின் பயணம் இந்தியா பிரான்ஸ் இடையிலான உலகளாவிய உத்திசார்ந்த கூட்டு செயல்பாடுகளுக்கு புதிய உத்வேகத்தை அளித்துள்ளதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்திர் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார். முக்கியமான துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்காக இரு நாடுகளின் உறுதிப்பாட்டை பிரதமரின் பயணம் மேலும் வலுப்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். திரு மோடியின் பயணம் வரலாற்று சிறப்புமிக்க பயணம் என்றும் இது இரு நாடுகளுக்கு இடையேயான உறவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றுள்ளதாகவும் அதிபர் திரு மேக்ரோன் தெரிவித்துள்ளார். ஐநா சபையில் பாகிஸ்தானும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பும் ஜம்மு காஷ்மீர் குறித்து முன்வைத்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை இந்தியா திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலின் 62வது கூட்டத்தில் பேசிய ஐநாவிற்கான இந்திய தூதரகத்தின் முதல் செயலாளர் திருமதி அனுபமா சிங், ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் பிரிக்க முடியாத ஒருங்கிணைந்த

0: இணைந்த பகுதி என்றும் இந்தியாவிற்கு சொந்தமானது என்றும் உறுதியாக கூறினார். உள்நாட்டு சிக்கல்களிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்பவும் தொடர்ந்து பயங்கரவாதத்திற்கு அளிக்கும் ஆதரவை மறைக்கவும் பாகிஸ்தான் இத்தகைய பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பாகிஸ்தான் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துள்ள இந்திய பகுதிகளை மீண்டும் ஒப்படைப்பது மட்டுமே தீர்க்கப்பட வேண்டிய ஒரே விவகாரம் என்றும் அவர் குறிப்பிட்டார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் சமீப காலமாக போராட்டங்களும் கொந்தளிப்பும் அதிகரித்துள்ளதாக கூறிய அவர், ராவல்கோட்டில் அரங்கேறிய துயரம் அந்நாட்டின் அத்துமீறிய ஆக்கிரமிப்பு அரசியலுக்கு எடுத்துக்காட்டு என்றும் திருமதி அனுபமா சிங் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தமிழ்நாடு, குஜராத், உத்தரப்பிரதேசம் மற்றும் ஹரியானா ஆகிய 4 மாநிலங்களில் பயறு வகை மற்றும் எண்ணெய் வித்துக்களை மத்திய அரசின் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் பெருமளவில் கொள்முதல் செய்வதற்கு மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் ஒப்புதல் அளித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சுமார் 48,298 மெட்ரிக் டன் பாசி பயறு, 97,970 மெட்ரிக் டன் உளுந்து மற்றும் 41,718 மெட்ரிக் டன் நிலக்கடலை கொள்முதல் செய்யப்படவுள்ளது. அதேபோல் குஜராத்தில் கோடைக்கால பருவத்திற்காக 18,250 மெட்ரிக் டன் பாசிப்பயிறு கொள்முதல் செய்ய ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாசிப்பயிறு கொள்முதல் செய்யும் அளவை திரு சிவராஜ் சிங் சௌஹான் உயர்த்தியுள்ளார். மாநில அரசின் கோரிக்கையை ஏற்று 885 மெட்ரிக் டன்னாக இருந்த கொள்முதல் வரம்பு தற்போது 990 மெட்ரிக் டன்னாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனால் கூடுதலாக 105 மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்படவுள்ளது. இந்திய பொருளாதாரத்தின் மீது உலகளாவிய முதலீட்டாளர்களின் நம்பிக்கை அதிகரித்து வருவதாக மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறியுள்ளார். மும்பை மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸை சேர்ந்த இரு தனியார் வங்கிகளுக்கு இடையே மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் முன்னிலையில் நேற்று வங்கி பங்களிப்பு திட்டம் தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய திரு பட்னாவிஸ், நாட்டின் ஒட்டுமொத்த அந்நிய நேரடி முதலீட்டில் சுமார் 40% மகாராஷ்டிராவிற்கு வருவதாக கூறினார். சமிருத்தி விரைவு சாலை, மும்பையின் உள்கட்டமைப்பு மேம்பாடு, வலுவான போக்குவரத்து வசதிகளுக்கு இந்த முதலீடு பயன்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். மகாராஷ்டிராவில் தொடங்கப்பட்ட RBL வங்கி தற்போது சர்வதேச அளவில் விரிவடைந்துள்ளதாகவும் இது இந்திய பொருளாதாரத்தின் வலிமையை காட்டுவதாகவும் திரு பட்னாவிஸ் தெரிவித்தார். இந்தியா விளையாட்டுத்துறையில் உலகளாவிய சக்தியாக வேகமாக உருவெடுத்து வருவதாக மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நாளை தொடங்கவுள்ள ஆசிய மூத்தோர் வாள்வீச்சு சாம்பியன்ஷிப் போட்டிக்கான ஏற்பாடுகளை நேற்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இந்த போட்டி இந்தியாவின் தொலைநோக்கு பார்வையை பிரதிபலிப்பதோடு உலக அரங்கில் இந்தியாவின் வளர்ந்து வரும் திறனை வெளிப்படுத்துகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். பிரம்மாண்டமான சர்வதேச போட்டிகள் நமது வீரர்களுக்கு சிறந்த அனுபவத்தை வழங்குவதற்கு விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்க ஊக்கமளிப்பதாகவும் அவர் கூறினார். உலகளாவிய விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவதற்கான விருப்பமான இடமாக இந்தியா திகழ்வதை இத்தகைய நிகழ்வுகள் உறுதிப்படுத்துவதாகவும் இந்திய வீரர்கள் உலகின் சிறந்த வீரர்களுடன் போட்டியிட புதிய வாய்ப்புகளை இப்போட்டி உருவாக்குவதாகவும் திருமதி ரக்ஷா கட்சே தெரிவித்தார். அசாம், மேகாலயா, இமயமலையை ஒட்டியுள்ள மேற்குவங்க மற்றும் சிக்கிம் மாநிலங்களில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோல் அருணாச்சல பிரதேசம், பீகார், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை வரை எதிர்பார்க்கப்படுகிறது. இமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், லடாக், கில்கிட், முசாஃபராபாத் மற்றும் உத்தராகண்ட் ஆகிய பகுதிகளில் இடியுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கை. மேலும் டெல்லி, ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், தெலுங்கானா, மேற்குவங்கம் மற்றும் சிக்கிம் ஆகிய இடங்களில் இடியுடன் கூடிய பலத்த காற்று வீச வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டி பி பிரிவில் இன்று அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தில் கனடா 6-0 என்ற கோல் கணக்கில் கத்தார் அணியை வென்றது. வான்குவரில் நடைபெற்ற இந்த போட்டியில் தொடக்கம் முதலே கனடா ஆதிக்கம் செலுத்தியது. ஏ பிரிவில் மெக்சிகோ தென்கொரிய

கொரியா இடையிலான ஆட்டம் தற்போது மேற்கு மெக்சிகோவில் உள்ள கவுதலாஜராவில் நடைபெற்று வருகிறது. முன்னதாக லாஸ் ஏஞ்சல்ஸில் பி பிரிவில் நடைபெற்ற ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து 4-1 என்ற கோல் கணக்கில் போஸ்னியாவை வென்றது. அட்லாண்டாவில் நேற்று ஏ பிரிவில் செக் குடியரசு தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையே நடைபெற்ற ஆட்டம் 1-1 என்ற கோல் கணக்கில் டிராவில் முடிந்தது. தெற்காசிய த்ரோபால் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் சாம்பியன் பட்டத்தை வென்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மத்திய பிரதேச மாநிலத்தில் சர்வதேச சிக்கல் செல் நோய் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். இந்தியா பிரான்ஸ் இடையிலான நட்புறவு வரும் காலத்தில் மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஐநா சபையில் பாகிஸ்தானும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பும் ஜம்மு காஷ்மீர் குறித்து முன்வைத்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை இந்தியா திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. இந்தியா விளையாட்டுத்துறையில் உலகளாவிய சக்தியாக வேகமாக உருவெடுத்து வருவதாக மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கனடா 6-0 என்ற கோல் கணக்கில் கத்தார் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

வித் லவ் படத்திலிருந்து பாடல் கேட்டிங்க. சியான் ரோல்டன் இசையமைத்து விஜய் நரேனோட இணைந்து பாடின பாடல், பாடல் வரிகள் மோகன் ராஜன். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. இது வணக்கம் தமிழ்நாடு. வணக்கம் தமிழ்நாட்டில் உங்களுக்காக இன்னைக்கு காலையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகள், அதோட முக்கிய தகவல்கள், எல்லாத்தோடையும் சூப்பரான பாடல்கள், இதையெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க வணக்கம் தமிழ்நாட்டில்.

0: காலையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகள், அதோட முக்கிய தகவல்கள், எல்லாத்தோடையும் சூப்பரான பாடல்கள், இதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க வணக்கம் தமிழ்நாட்டில். நேரம் 7:30.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
0: விவித் பாரதி தமிழ் FM 102.3 இது வணக்கம் தமிழ்நாடு. நம்ம சிந்திப்பதற்கு நேரம் எடுத்துக்கலாம், அது எவ்வளோ நேரம் வேணால் எடுத்துக்கலாம். நல்லா சிந்திச்சு ஒரு வேலையில் நம்ம இறங்கணும், அதை செயல்படுத்தும் போது அதில் இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ அப்படின்னு சொல்லி குழம்புறது அப்படிங்கிறது கண்டிப்பாக தூக்கி தூர எரியப்பட வேண்டியது. அதுதான் நம்மளோட சக்ஸஸ்க்கு பெரிய வழிவகுக்கும். இதை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா வேறு எங்கேயும் இல்லை, நம்ம ஐயன் வள்ளுவர் அவர் சொன்னது தான், எண்ணி துணிக கர்மம், துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு அப்படின்னு சொல்லிட்டார். அதனால் செய்கிறதுக்கு முன்னாடி 1000 தடவை கூட யோசிக்கலாம், நல்லா யோசித்து அந்த வேலையை செய்யலாம். ஆனால் செயலில் இறங்கினதுக்கப்புறம் யோசித்தோம் குழம்பணும் அப்படின்னு சொன்னான், அது வேலைக்கே ஆகாது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிஜமான உண்மை. 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம ஐயன் வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரோ அது இன்றைக்கி வாழ்க்கையில் கூட நமக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்குது. இன்றைக்கி மட்டும் இல்லை, என்றைக்குமே பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட. விவித் பாரதி தமிழ் FM 102.3 வணக்கம் தமிழ்நாடு கேட்டுட்ருக்கீங்க.

யூத் படத்திலிருந்து பாடல் கேட்டீங்க. ஜிவி பிரகாஷ்குமாரோட இசையில் கென் கருணாஸ் பாடின பாடல். 7:34 கடந்து போயிட்டுருக்கு. இந்த நேரம் விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க.

காளிதாஸ் 2 படத்திலிருந்து பாடல் கேட்டிங்க. விவித் பாரதி தமிழ் FM 102.3 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. வணக்கம் தமிழ்நாடு.

0: வணக்கம், நான் எழுத்தாளர் நடிகர் செல்வமுருகன் பேசுறேன். நாளை இரவு 8:05 எனக்குள் நான் நிகழ்ச்சியில பேச போறேன், மறக்காம கேளுங்கப்பா. ஒரு நாவல் எழுதுறேன்னா முதல்ல இது ஒரு மெடிடேஷன் மாதிரி, இது உட்காரணும், தவம், சும்மா உட்காந்து எழுத முடியாது. அடுத்து ரெண்டாவது பக்கத்துக்கு உங்களுக்கு கண்டென்ட் வேணும், இல்லைன்னா எழுத முடியாது, உங்களுக்கு அந்த கோர்வை வராது. நான் வந்து அதை மிகைப்படுத்தி சொல்லலை, இதுதான் உண்மை யதார்த்தம். அதுக்கு மேலே நீங்கள் நகட்ட முடியாது விஷயம் இல்லாமல்.
1: கேட்க தவறாதீர்கள் எனக்குள் நான் நிகழ்ச்சி, உங்கள் விவத் பாரதி, தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: என்னம்மா 11 வரேன்னு சொல்லிட்டு 12 வந்திருக்கீங்க, எப்பதான் ஷாப்பிங் போறது?
3: உங்க அப்பாக்கு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வரதுக்குள்ள அப்பாப்பா. சரி, கிளம்பலாமா?
2: ஒரு 10 வந்துடுறேன்.
3: என்ன குழலி, சாதம் பொங்கி கேஸ் அடுப்பே ஆஃப் ஆயிடுச்சு, என்னதான் பண்றியோ? நாங்கெல்லாம் அந்த காலத்துல
2: அம்மாமா போதும்மா உன் புராணத்தை ஆரம்பிச்சிடாத.
3: அன்னைக்கும் ஷாப்பிங் போனப்போ காரை ஆஃப் பண்ணாம ஃபியூல் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு காருக்குள்ள உட்காந்துட்டு இருந்த.
2: ஏசி ஓடணும்னா கார் ஓடிதான் ஆகணும்.
3: கடைக்குள்ள வந்திருந்தேனா ஏசியும் கிடைச்சிருக்கோம்ல, நம்ம ஃபியூலும் வேஸ்ட் ஆயிருக்காது. கேஸ் லீக் ஆனா வீட்டுக்கு கேடு, ஃபியூல் வேஸ்ட் பண்ணா அது நமது நாட்டுக்கே கேடு.
2: ஓகேம்மா, நீ சொல்றதும் கரெக்ட் தான், இனிமேல் எந்த ஃபியூலையும் வேஸ்ட் பண்ண மாட்டேன். எரிசக்தி பாதுகாப்பு நம்ம வீட்டிலும் தொடங்கட்டுமே.

0: இன்றைய சேமிப்பே நாளைய தலைமுறையின் வாழ்வு.
1: பாரதி தமிழ் FM 102.3 நீங்க கேட்டு இருக்கீங்க. வணக்கம் தமிழ்நாடு. நேரம் 7:40.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
3: Yes, who is it?
4: Don.
5: 102.3
4: பாட்டுக்கு இட
3: டான் டான் டான் டான்.

0: தலைவர் தம்பி தலைமையில் படத்துல இருந்து விஷ்ணு விஜய் பாடின பாடல் கேட்டீங்க.
1: இன்று இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கிராமத்தின் வாசம், நாட்டுப்புறத்தின் நேசம், மனதை வருடும் வார்த்தைகளின் அழகு, இவை அனைத்தையும் தனது பாடல்களில் உயிர்ப்பித்து வரும் பாடலாசிரியர் கருமாத்தூர் மணிமாறன் அவர்களுடன் ஒரு சிறப்பான நேர்முக சந்திப்பு. காலத்தின் ஓட்டத்தில் மறைந்து வரும் கிராமத்து சொற்களை தனது உணர்வுகளோடு இணைத்து திரைப்பட பாடலாக மாற்றும் அவரது படைப்பு பயணம்

0: எப்படி தொடங்கியது? நாட்டுப்புற இசை மீதான அவரது காதல் என்ன? பாடலாசிரியராக அவர் சந்தித்த சுவாரஸ்ய அனுபவங்கள் என்ன? இதற்கெல்லாம் பதில் சொல்ல வருகிறார் கருமாத்தூர் மணிமாறன் அவர்கள்.
1: நேரம் 7:45.
2: घर का सारा काम मुझे ही करना पड़ता है, सफाई भी, शॉपिंग भी, शुद्ध नमक देना। शुद्ध नहीं समझते? वैक्यूम रेपुरेटेड नमक ही सबसे शुद्ध सफेद होता
3: है। ऐसा बोलो ना,
2: वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक जिसका दाना दाना एक समान। ये हुई ना बात।
4: क्यों छोटे साहब, वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध की बच्चे भी जानते हैं इसके साथ।
5: Yes, who is it?
6: Don.
1: விவித் பாரதி தமிழ் FM 102.3 வணக்கம். தமிழ்நாடு கேட்டுட்டு இருக்கீங்க. வெற்றி அது சின்னதோ பெருசோ நாம கண்டிப்பா கொண்டாடி தீத்துருவோம். வெற்றியை யாருக்கு தாங்க பிடிக்காது? நாம செய்யக்கூடிய சின்ன செயல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா அது பெரிய நம்பிக்கையை நமக்கு கொடுக்கும். இதெல்லாம் சும்மா சர்வசாதாரணமா நமக்கு கிடைச்சிடாது. ஒரு சிறிய வெற்றிக்கு கூட நம்ம பெரிய உழைப்பை போட வேண்டும். ஒரு பேச்சு அப்படிங்கிறது அதுல ஒரு இனிமை, அப்போதான் 4 நல்ல மனிதர்களை நம்மளால் சந்திக்க முடியும். நம்மளோட உழைப்பில் ஒரு நேர்மை, செயலில் ஒரு துணிவு, உயர்வில் ஒரு பணிவு, இதெல்லாம் இருந்தால் வெற்றி உங்கள் பக்கம் எப்பவும் நிரந்தரமாக இருக்கும். 7:46 ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் FM 102.3 வணக்கம் தமிழ்நாடு கேட்டுட்ருக்கீங்க.

0: பராசக்தி படத்திலிருந்து பாடல் கேட்டீங்க, சியான் ரால்டன் தி குரல்ல.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
0: ஏழு மணி 51 ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் FM 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம் தமிழ்நாடு. உலகமே ரொம்ப பரபரப்பா ஒரு விஷயத்த உற்று நோக்கிட்டு இருக்கு, ஆர்வமா பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அது நம்மளுடைய உலகக்கோப்பை கால்பந்து 2026 அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கான கேள்வியை தான் இன்னைக்கு இன்னைக்கான ஃபேஸ்புக்கில் நம்ம கொடுத்துருக்கோம். உலகக்கோப்பை கால்பந்து 2026 அர்ஜென்டினா அணி 3-0 என்ற கணக்கில் கோல்களை அடித்து அல்ஜீரியாவை வீழ்த்தியது. அந்த 3 கோல்களையும் அடித்த வீரர் யார் அப்படிங்கிறது தான் கேள்வி. கேள்விக்கான பதில் தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஃபேஸ்புக்கில் அழகாக பதிவு போடலாம். இப்போ உங்களுக்காக இட்லி கடை படத்திலிருந்து பாடல் வருது.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்கள் இப்போ கேட்ட பாடல் இட்லி கடை படத்துலேருந்து தனுஷ் அறிவு பாடின பாடல். 7:56 கடந்து போயிட்டுருக்க இந்த நேரம் வணக்கம் தமிழ்நாடு கேட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கான கேள்வி கொடுத்துருந்தோம் நம்ம ஃபேஸ்புக்கில், அதுக்கான சரியான பதிலை நிறைய நேயர்கள் கொடுத்துருக்காங்க. யார் என்ன பதில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். கேள்வி: உலகக்கோப்பை கால்பந்து 2026 அர்ஜென்டினா அணி 3-0 என்ற கணக்கில் கோல்களை அடித்து அல்ஜீரியாவை வீழ்த்தியது, அந்த 3 கோல்களையும் அடித்த வீரர் யார் அப்படிங்கிறதான் கேள்வி. இதுக்கான பதிலை புனியமேடு வண்ணை கணேசன் அவர் கொடுத்துருக்காரு. லியோனல் மெஸ்ஸி அப்படிங்கிறது தான் ரொம்ப சரியான பதில். அதுக்கடுத்து பிரபாகரன் அவரும் பதில் கொடுத்துருக்காங்க. மயிலையிலேருந்து பட்டாபி அவரும் லியோனல் மெஸ்ஸி அப்படிங்கிற சரியான பதிலை கொடுத்துருக்காரு. 3 கோல்களையும் அடித்தவர் மேட்டுப்பட்டியிலேருந்து கண்ணனும் லியோனல் மெஸ்ஸி அப்படிங்கிற ரொம்ப சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வணக்கம் தமிழ்நாடு கேட்டுட்ருக்கீங்க. நிறைவாக உங்களுக்காக ஒரு பாடலை கொடுத்துட்றேன்னா, ஆண் பாவம் பொல்லாதது படத்திலிருந்து.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வணக்கம் தமிழ்நாடு கேட்டீங்க. இன்னைக்கு நிறைய நேயர்கள் அப்படியே பதிவுகளை ஃபேஸ்புக்கில் போட்டுகிட்டே இருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும்

0: நன்றியை சொல்லிக்கிறேன். நான் நிறைவு பெற்றது வணக்கம் தமிழ்நாடு.
1: வணக்கம் தமிழ்நாடு.
0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்திகள்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. இந்திய பிரான்ஸ் இடையிலான நட்புறவு வரும் காலத்தில் மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா விளையாட்டுத்துறையில் உலகளாவிய சக்தியாக வேகமாக உருவெடுத்து வருவதாக மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே தெரிவித்துள்ளார். பிரதமரின் பயணம் இந்தியா பிரான்ஸ் இடையிலான உலகளாவிய உத்தி சார்ந்த கூட்டு செயல்பாடுகளுக்கு புதிய உத்வேகத்தை அளித்துள்ளதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தர் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார். ஐநா சபையில் பாகிஸ்தானும் இஸ்லாமிய ஒத்துழைப்பும் அமைப்பும் ஜம்மு காஷ்மீர் குறித்து முன்வைத்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை இந்தியா திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையிலான சிந்து நதிநீர் ஒப்பந்தம் காலாவதியாகிவிட்டதாக இந்தியா கூறியுள்ளது. கைத்தறி நெசவாளர்களுக்கான உதவித்தொகை, மூலப்பொருள் கொள்முதல் மானியம் உள்ளிட்ட நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அத்துறைக்கான அமைச்சர் திரு விஜய் பாலாஜி அறிவுறுத்தியுள்ளார். கொப்பரை மற்றும் பச்சைப்பயிறு கொள்முதலுக்கான அனுமதியை விரைந்து வழங்குமாறு மத்திய அரசை தமிழக அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடப்பாண்டில் நடத்திய குடிமைப்பணி தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் ஊக்கத்தொகை பெறுவதற்கு இன்று முதல் வரும் 30ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அரசு கூறியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து தாராபுரம் நகராட்சியின் குடிநீர் தேவைக்காக இன்று முதல் இம்மாதம் 23ஆம் தேதி வரை தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தூய்மையே சேவை இயக்கம் சார்பில் நீலகிரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கான இடையிலான தூய்மை போட்டி நேற்று நடைபெற்றது. வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி காரணமாக தமிழகத்தின் அநேக இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே ஏற்பட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தம் தவறானது என்று அமெரிக்க முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு ஜான் போல்டன் விமர்சித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டி பி பிரிவில் இன்று அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தில் கனடா 6-0 என்ற கோல் கணக்கில் கத்தார் அணியை வென்றது. பி பிரிவில் நடைபெற்ற ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து 4-1 என்ற கோல் கணக்கில் போஸ்னியாவை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் நேரம் இப்போது 8:03.

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: ஆம்னர்களை தினம் தினம் உங்கள் மனம் விரும்பும் பாடல்கள் வானலைகளில் வலம் வரும் நேரம் இது. உங்கள் விருப்பம். மனம் நிறைந்த பாடல்களை மடல்களின் வாயிலாக அனுப்பிவிட்டு அந்த பாடல்கள் ஒழிக்கும் நேரத்திற்காக காத்திருக்கும் நேர்களை இதோ உங்களின் எண்ணங்களுக்கு வண்ணம் சேர்த்து வானலை தாளாட்ட வலம் வர காத்திருக்கிறது இன்றைய உங்கள் விருப்ப பாடல்கள். செவிக்கு விருந்தளிக்கும் பாடல்களை கேட்போம் நேர்களே. அதற்கு முன்னால் சிந்தனைக்கு விருந்தாக இதோ சில வரிகள். காற்றில் இலை அசைவது பலவீனம், மலை அசையாதது பலம். இந்த ரெண்டில் நமக்கு எது வேணும்? இரண்டையும் நாம் ஒரு நேரத்தில் பார்க்குறோம். ஒரு பலத்த காற்று அடிக்கும்போது அந்த இலை அந்த காற்றின் வேகத்திற்கு காற்றின் திசைக்கு ஏற்ப வந்து அதனுடைய தன்மையை இழந்து மாறி மாறி நம்ம பறந்து போகிறத பார்க்குறோம். ஆனால் நிலையாக நிற்கக்கூடியது எது? மலை. மண்ணுதல் அப்படின்றது வந்து நிலை பெறுத்தல் அப்படின்றத குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அப்படி நாம் என்றும் இந்த மண்ணில் மண்ணுதலோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன வேணும்? நிச்சயமாக நம்மளுடைய

மன உறுதி வேணும் இல்லையா? இந்த அழகான சிந்தனை வரிகளோட வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியின் முதல் பாடல் பாட்டில் ராதா திரைப்படத்திற்காக வைக்கம் விஜயலட்சுமி பாடியது, ஷான் ரோல்டன் இசையமைத்த இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேர்கள். ஸ்டேட் பேங்க் காலனி, ஷாஃபி ராஃபி, காதர் ஹமீஜ், காஜா சல்மா, ஷம்மு அலி, தபசூன் காதர் பாஷா, ரேஷ்மா, நஸ்ரீன், ஷமீம், ஃபர்தோஸ், ஷாயின் ஷா, ஷேக் ஷயாத், ரிஸ்வான், ஷமியா பானு, குரோம்பேட்டை சத்யநாராயணன், பத்மா, அனன்யா, ஆத்யா, அனிதா, வாசுதேவ கிருஷ்ணா, விஸ்வா, ஆர்த்தி, வருண், புழல், ஓம் பிரகாஷ், இதோ இந்த நேர்களின் விருப்ப பாடல் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக.

செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.

0: மக்கள் விதித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
1: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. நிகழ்ச்சி அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்த நேர்கள் குறுக்காத்தோர் ஞானமுருகன், வரலட்சுமி, லோகேஸ்வரன், யுவனேஷ், கண்ணியப்பன், இந்திராணி, புனிதா, செய்யாறு, அண்ணாமலை, வாசுகி, தணிகைவேல், காயத்ரி, சஞ்சனா, ரக்ஷன், ஆரணி, மாமண்டூரிலிருந்து திருநாவுக்கரசு, கலாவதி, கோபி, சுமதி, யோகானந்தன், வடமணப்பாக்கம், பவனேஷ், பாவனா, லட்சுன், அகிலன், அபிநயா, முருகன், ஞானப்பிரகாசம், ரேகா, வில்லிவாக்கம், குபேந்திரன், மகேஸ்வரி, மயிலாப்பூர், வெற்றிச்செல்வி, சத்யநாராயணன், அயப்பாக்கம், கோட்டீஸ்வரன், இந்துமதி, திருநின்றவூர், தீனதயாளன், கலையரசி, திருவல்லிக்கேணி, நாராயணன், தமிழரசி. இத்தனை நேர்களின் விருப்ப பாடலாக இப்போது நாம் கேட்கலாம் ஷான் ரோல்டன் இசையமைத்து பாடிய பாடல் தனுஷ் வரிகளில், பவர் பாண்டி திரைப்படத்திற்காக.

நேரம் 8:15 15 நொடி இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை வழங்கிக் கொண்டிருக்கும் உங்கள் விருப்பம். கடிதமொழி நேர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் காற்றோடு கலந்து வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்து சர்கார் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல், ஏஆர் ரஹ்மான் இசையில் விவேக் வரிகளில் மொஹித் சௌஹான் குரலில் இந்த பாடலை கேட்கலாம். பாடலுக்கு விருப்பம் அயப்பாக்கம் அபர்ணநகர் மூர்த்தி கமலா பாலாஜி பூபதி கொடிமலர் கவிப்பிரியா குண்டமல்லி செண்டமல்லி பெருமாள் வேடியம்மாள் ஜிதின் தர்ஷன் மலையம்பாக்கம் வெங்கடேசன் குன்றத்தூர் பெரியார் நகரிலிருந்து முருகேசன் தேவி ஆறுமுகம் சுதா ஹோசாக்கோட்டை தாலுகா நாராயணகரே கிராமத்திலிருந்து பிரகாஷ் ஷியாமளா அஸ்வினி ரமேஷ் நாகராஜாச்சாரி முனி நாதனம்மா வெங்கடாச்சாரி ஜெயம்மா முரளி பாக்யா ஹர்ஷா.

உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிகள் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள், அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
2: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
1: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
2: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM, உங்கள் விருப்பம் பகுதி, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
1: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வாரம் ஒருமுறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக அனுப்புவதை தவிர்த்தல் நலம்.
0: உங்கள் விருப்பம், அதுவே நம் அனைவரின் விருப்பம்.

அப்படி கடிதம் அனுப்பி நீங்கள் அனுப்பிய அந்த பாடல் காற்றலைகளில் ஒலிக்குமா என்ற எதிர்பார்ப்போடு காத்திருக்கும் நேர்களே, இதோ உங்கள் இனிய பெயர்களோடு நீங்கள் விரும்பிய பாடல்களும் வலம் வந்து கொண்டிருக்கிறது. பவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 சரி, அடுத்து யார் யாருடைய விருப்ப பாடல் கேட்க போகிறோம்? பட்டாளம் அப்துல் ஜலீல், காரைக்கால் நச்சுப்பிள்ளை, கூடுவாஞ்சேரி கனகராஜ், மணலி மாறன், மேலப்பேடு தயாளன், மந்தவெளி விநாயகம், பரமக்குடி அலங்காரராஜ் ஸ்ரீராம், இளையான்குடி குமாரப்பா, அம்பத்தூர் எஸ்வி நகரிலிருந்து ரவிச்சந்திரன், திருச்சி கருமண்டபம் வேலாயுதம் திரவியமலர் சந்துரு துர்காதேவி தன்விக் விஸ்வா. இந்த நேர்கள் விரும்பி கேட்ட பாடல் சித் ஸ்ரீராம் குரலில் வைரமுத்து வரிகளில் அஜனீஷ் லோக்நாத் இசையமைத்த பாடல் மகாராஜா திரைப்படத்திலிருந்து.

நேர்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்து குப்பநத்தம் ராமு, காஞ்சிபுரம் கோகிலா பிரசன்னா, பெங்களூரு ஹேமப்பிரியா துர்வா ரவிக்குமார், வேப்பம்பட்டு ரயிலடி மதியழகன் குமாரி சரவணன் சுரேஷ் மீனா, நிர்மலா காவேரி அறிவழகன் விஸ்வா மகிழன், பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் கஸ்தூரி சுகன்யா பரத் விஜயசங்கர் சுமலதா ஜிஷ்ணு ஆகாஷ் சுஷ்மிதா ஸ்ரீ இவங்க எல்லாரும் விரும்பி கேட்டிருக்கிற பாடல் யாசின் நாசிர் குரு ஹரிராஜ் இவங்களுடைய குரல்களில் மோகன் ராஜன் வரிகளில் ஜிப்ரான் இசையமைத்த பாடல் தான் இப்போ நாம் கேட்க போகிறோம். இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மிஸ் யூ. மிஸ் பண்ணாமல் இந்த நேர்களெல்லாம் நிச்சயமாக இப்போ கேட்பாங்கன்னு நம்புகிறோம்.

0: நேரம் 8:30 15 நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம்,
1: உங்கள் விருப்பம்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
0: கேட்க ரசிக்க தெவிட்டாமல் தித்திக்க ஒன்றே ஒன்று, அது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

நேர்களே, நீங்கள் இணைந்திருக்கக்கூடிய உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்க போகிற பாடல் வேல்முருகன் மாளவிகா சுந்தரி உங்களுடைய குரல்களில் மகாலிங்கம் இயற்றிய பாடல். இது ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைச்சிருக்கிறாங்க. கொம்பன் இந்த திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். கரூர் தாந்தோன்றிமலை ஜீவாநகர் செல்வராஜ் பெரியநாயகி ஜோஷிகா ஸ்ரீ கிருஷ் ஜெயதீவ் ரமேஷ் காயத்ரி. சென்னை திருவொற்றியூர் காமதேவன் நகரிலிருந்து செல்வி சுப்பிரமணி சூர்யா. சென்னை சூளைமேடு பழனிவேல். தலைஞாயிறு ராஜா முகமது. அரகண்டநல்லூர் நாராயணன். நாமக்கல் மணி. திருமுழிசை ஜெகநாதபுரம் ஸ்வாதி நவீன்குமார். காட்டுப்பாக்கம் இலக்கியா காவியா எழில் ஓவியா. வீரபாண்டி ராணி செந்தில்குமார். மணலூர்பேட்டை ராஜேஸ்வரி லக்ஷ்மி காயத்ரி விஸ்வநாதன் குப்பம்மாள். வேலாயுதம் திருமுழிசை மார்க்கெட் பகுதியிலிருந்து கீர்த்தீஸ்வரன் பிரத்திகா. இந்த நேர்களின் விருப்ப பாடல் இதோ.

0: கலக்கு போவது யாரு? நீதான்.
1: ஏ நிஷா, காலையிலே ஒரே ஜாலி மூடு, பாட்டுலாம் ஒரே பலமா இருக்கே.
0: ஆமா உஷா, 9 மணி ஆக போகுது, கலக்கல் அரங்கம் ஸ்டார்ட் ஆக போகுதுல. அதான்.
1: என்னது கலக்கல் அரங்கமா?
0: எஸ், நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல டெய்லி காலையில 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் வர கேம் ஷோ. நமக்கு செம்ம ஜாலியா ஃபன் ஃபில்டா இருக்கும்.
1: ஆமா, சொல் விளையாட்டு திரை புதிர் அப்படின்னு டெய்லி ஒரு கேம் ஷோ. கலகலப்பு, உற்சாகம், சந்தோஷம், இதுதான் நம்ம கலக்கல் அரங்கம். உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
2: ஆம்னர்களே, இன்றும் உங்களுக்காக காலை 9:02 கலகல கலக்கல் அரங்கம் காத்திருக்கிறது. பாட்டு புதிராக தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0444-295-2853 மற்றும் ஒரு எண் 2838-98-71. புனை இணைப்பு எண் வந்து 044. இந்த தொலைபேசி எண்களில் வாங்க, ரொம்ப அழகாக கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் நீங்களும் கலகலப்பாக கலந்துக்கலாம். சரியா?

0: இன்று இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கிராமத்தின் வாசம், நாட்டுப்புறத்தின் நேசம், மனதை வருடும் வார்த்தைகளின் அழகு, இவை அனைத்தையும் தனது பாடல்களில் உயிர்ப்பித்து வரும் பாடலாசிரியர் கருமாத்தூர் மணிமாறன் அவர்களுடன் ஒரு சிறப்பான நேர்முக சந்திப்பு. காலத்தின் ஓட்டத்தில் மறைந்து வரும் கிராமத்து சொற்களை தனது உணர்வுகளோடு இணைத்து திரைப்பட பாடலாக மாற்றும் அவரது படைப்பு பயணம் எப்படி தொடங்கியது? நாட்டுப்புற இசை மீதான அவரது காதல் என்ன? பாடலாசிரியராக அவர் சந்தித்த சுவாரஸ்ய அனுபவங்கள் என்ன? இதற்கெல்லாம் பதில் சொல்ல வருகிறார் கருமாத்தூர் மணிமாறன் அவர்கள். மண்ணின் மனம் கமழும் வார்த்தைகளும் மனதை தொடும் இசை அனுபவங்களும் நிறைந்த இந்த நேர்முகத்தை தவறவிடாதீர்கள் நேயர்களே. இன்று இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன். காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவிகளை நினைக்கும் தேனொளி. திசைகள் இனிக்க, மனம் சிறகுகள் விரிக்க, கேளுங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: நேரம் 8:40.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 2 பிரம்மாண்ட கிளைகள் வரும் June 19 அன்று ஒரே நாளில் கோலாகல திறப்பு விழா. இடம் சென்னை ராயப்பேட்டை மற்றும் பூந்தமல்லி. திறப்பு விழா சிறப்பு சலுகையாக ₹25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். இதுவரை கண்டிராத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை. வசந்தன் கோ.
2: காற்றோடு கலந்து

காதோரமாய் சுகம் சேர்த்து கொண்டிருக்கிறது உங்கள் விருப்ப பாடல்கள். கடிதங்கள் வாயிலாக நேர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் காற்றோடு கலந்து ஒலிக்கும் நேரம் இது. நிகழ்ச்சியில் அடுத்த பராசக்தி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல், அறிவு இயற்றிய பாடல் இது. ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் ஹரிச்சரண் வேல்முருகன் குழுவினர் பாடியது. காஞ்சிபுரம் தாயார் குளம் தெரு ராணி ஆனந்தன், சதீஷ்குமார், கோமதி, புகழேந்தி, மீனாட்சி. தீட்டாளம் ஆதிதிராவிடர் குடியிருப்பு பகுதியிலிருந்து ராஜேஷ், உத்திரமேரூர் ஆசிரியர் நகர் ராம்குமார், லக்ஷ்மி, சஞ்சய், மோனிகா. செங்கல்பட்டு அனுமந்த புத்தேரியிலிருந்து ரவிக்குமார், நீதி புனிதவதி, ஹெலன், ஐஸ்வர்யா, பிரின்சி சோஃபியா. சைதாப்பேட்டை ஜோதியம்மாள் நகரிலிருந்து ராஜ்குமார், சுகந்தியா, அக்ஷயா, அபிஷயா. புலியூர்புரம் உமா, பிரியன், காஞ்சனா, பிரேம்குமார், அருணா, பிரவீன்குமார், பாப்பா, தேவராஜ், யுவராஜ், சஞ்சய். சீரணிபுரம் அனிதா, சாமுவேல், செஞ்சி ஏழுமலை கிருஷ்ணன், தேவி சித்ரா, அருண் பிரபு, அன்பு கிருஷ்ணா. இந்த நேர்களின் விருப்ப பாடல் இதோ.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கும் இந்த பாடல் சித்தா திரைப்படத்திலிருந்து பிரதீப் குமார் கார்த்திகா வைத்தியநாதன் பாடியது. யுகபாரதி இயற்றி திபு நினான் தாமஸ் இசையமைத்துள்ள இந்த பாடலை விரும்பி கேட்டுள்ள நேயர்கள் மாதவரம் உடையார் தோட்டம் ஜமுனா ஏகாந்தம் தனலட்சுமி எழிலரசன் மிதுனா ஸ்ரீ மிதுனன் அனிதா எழிலவன் புழிலவன் அழகவன் சாய் தருணா ஸ்ரீ தர்ஷன் மாதவரம் வாவுசி தெரு ஓவியம் பொன்னோவியம் அழகோவியம் எழிலோவியம் சுகதேவ் மித்ராஸ்ரீ மித்ரன் மதனகுமாரி விநாயகம் ரமணி ஏசபாதம் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் நஜுமுதீன் ஜலாலுதீன் சிராஜுதீன் சம்சுதீன் தாஜுனிஷா.

இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் இரண்டு பிரம்மாண்ட கிளைகள் வரும் ஜூன் 19 அன்று ஒரே நாளில் கோலாகல திறப்பு விழா. இடம் சென்னை ராயப்பேட்டை மற்றும் பூந்தமல்லி. திறப்பு விழா சிறப்பு

0: சலுகையாக ரூபாய் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். இதுவரை கண்டிராத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்தன்கோ.
1: நேர்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் விருப்பம் தரும் அடுத்த பாடல் ஜெய் பீம் திரைப்படத்திலிருந்து. ஷான் ரோல்டன் இசையில் யுகபாரதி இயற்றிய பாடல் இது. பாடியிருக்கிறார் வைக்கம் விஜயலட்சுமி. புரசைவாக்கம் சவுந்தரராஜன், கே எம் கார்டன் செல்வகுமார், ஆர் கே நகர் சிங்கச்சோழன், மீட்டு சக்கரக்குப்பம் பூமொழி கஜேந்திரன், அசனமாப்பேட்டை கணபதி, சரஸ்வதி, சௌமியா, ஸ்ரீகவி, கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மேட்டு தெருவிலிருந்து பொன் ஸ்ரீனிவாசமூர்த்தி, சுமதி, திருமலை வாசன், விஷ்ணுபிரியா, சாதனாஸ்ரீ, ராமகிருஷ்ணன், அபிநயா, நிமலன், இந்த நேர்களின் விருப்ப பாடல் இது.

0: வணக்கம், நான் எழுத்தாளர் நடிகர் செல்வமுருகன் பேசுறேன். நாளை இரவு 8:05 எனக்குள் நான் நிகழ்ச்சியில பேச போறேன், மறக்காம கேளுங்கப்பா. ஒரு நாவல் எழுதுறேன்னா முதல்ல இது ஒரு மெடிடேஷன் மாதிரி, இது உட்காரணும் தவம், சும்மா உட்காந்து எழுத முடியாது. அடுத்து ரெண்டாவது பக்கத்துக்கு உங்களுக்கு கண்டென்ட் வேணும், இல்லைன்னா எழுத முடியாது, உங்களுக்கு அந்த கோர்வை வராது. நான் வந்து அதை மிகைப்படுத்தி சொல்லலை, இதுதான் உண்மை யதார்த்தம். அதுக்கு மேல நீங்க நகட்ட முடியாது விஷயம் இல்லாம.
1: கேட்க தவறாதீர்கள் எனக்குள் நான் நிகழ்ச்சி, உங்கள் விவித் பாரதி, தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். இதுவரை கண்டிராத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.
1: நேர்கள் இணைந்திருக்கும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் இது. வலியவன் திரைப்படத்திற்காக ஹிப்ஹாப் தமிழா இயற்றி

இசையமைத்து பாபு சாஷியோடு இணைந்து பாடிய பாடல். மஞ்சள் நீர்காயல் சிங்காரவேல் சுரேஷ் முருகன், திசையன் கரிசல் சந்திரபோஸ் சுஜன், மம்தாபுரம் மீனா, மன்னிவாக்கம் ராமஜெயம், அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் பத்மா நீலமேகம், அப்சரா நீலமேகம், சிலுவைச்சேரி சிவாஜி, சென்னை குன்றத்தூர் சௌத்ரி பிரகாஷ், சிங்கப்பெருமாள் கோயில் நரசிங்கபுரத்திலிருந்து தமிழ்வாணன், கஸ்தூரி, இளஞ்செழியன், குமரேசன், கலைவாணி, ருச்சித்ரா, தேஜஸ் பாண்டியன், இந்த நேர்களின் விருப்ப பாடல்.

0: அச்சத்தை அழித்து வதையைகள் அச்சம் தவிர் ஆண்மை கொள் தீமை அழித்து வதையைகள்
1: அச்சம் தவிர் ஆண்மை கொள் தீயதை எதிர்த்து வதையைகள் அச்சம் தவிர் ஆண்மை கொள் தீயதை எதிர்த்து

0: நேர்கள் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: உங்கள் விருப்பம்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ.
0: இன்னும் சில நொடிகளில் 10 மணிக்கான செய்தி சுருக்கம் கேட்கலாம்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. இந்தியா பிரான்ஸ் இடையிலான நட்புறவு வரும் காலத்தில் மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா விளையாட்டுத்துறையில் உலகளாவிய சக்தியாக வேகமாக உருவெடுத்து வருவதாக மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே தெரிவித்துள்ளார். பிரதமரின் பயணம் இந்தியா பிரான்ஸ் இடையிலான உலகளாவிய உத்திசார்ந்த

கூட்டு செயல்பாடுகளுக்கு புதிய உத்வேகத்தை அளித்துள்ளதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்திர் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார். ஐநா சபையில் பாகிஸ்தானும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பும் ஜம்மு காஷ்மீர் குறித்து முன்வைத்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை இந்தியா திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையிலான சிந்து நதிநீர் ஒப்பந்தம் காலாவதியாகிவிட்டதாக இந்தியா கூறியுள்ளது. கொப்பரை மற்றும் பச்சை பயிர் கொள்முதலுக்கான அனுமதியை விரைந்து வழங்குமாறு மத்திய அரசை தமிழக அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடப்பாண்டில் நடத்திய குடிமைப்பணி தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் ஊக்கத்தொகை பெறுவதற்கு இன்று முதல் வரும் 30ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அரசு கூறியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையில் இருந்து தாராபுரம் நகராட்சியின் குடிநீர் தேவைக்காக இன்று முதல் இம்மாதம் 30ஆம் தேதி வரை தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தூய்மையே சேவை இயக்கம் சார்பில் நீலகிரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு இடையிலான தூய்மை போட்டி நேற்று நடைபெற்றது. வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி காரணமாக தமிழகத்தின் அநேக இடங்களிலும் இன்று இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே ஏற்பட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தம் தவறானது என்று அமெரிக்க முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு ஜான் போல்டன் விமர்சித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டி பி பிரிவில் இன்று அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தில் கனடா 6-0 என்ற கோல் கணக்கில் கத்தார் அணியை வென்றது. பி பிரிவில் நடைபெற்ற ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து 4-1 என்ற கோல் கணக்கில் போஸ்னியாவை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கொண்டாட்டத்தோடு மீண்டும் இணைகிறோம் நேர்களே. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் நேரம் இப்போது 9:50.
2: கலக்கல் அரங்கம், கலக்கல் அரங்கம்.
1: ஆம்நேர்களே, இது கலக்கல் அரங்கம். உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையில் கலக்கல கலக்கல் அரங்கத்தில் நேர்கள் எல்லாரும் பங்கேற்று சிறப்பிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக காத்திருப்பீங்க இல்லையா? பொதுவாக காலையில் நேரம் பரபரப்பாக ஓடிட்டே இருக்கிறோம். எல்லாருக்கும் ஏதோ ஒரு வேலை இருக்குது, அந்த வேலையை தேடி போயிட்டே இருக்கிறோம். சில பேருக்கு தான் அந்த வேலைகளுக்கு நடுவில் இந்த மாதிரி பாடலாம் கேட்டுட்டு அந்த வேலையை ரசித்து ரசித்து செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இல்லையா? சரி, வெறும் பாடல் மட்டும் கேட்டுட்டு ரசிச்சுட்டே இருந்தால் போதுமா? அந்த பாட்டுக்குள்ளே என்னென்ன செய்திகள் இருக்குது அப்படியே போற போக்கில் தெரிஞ்சிட்டு போனோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த கலக்கல் அரங்கம் இன்னைக்கு பாட்டு புதிர் நிகழ்ச்சி உங்களுக்காக வச்சிருக்கிறோம். வாங்க பங்கெடுங்க. பங்கெடுக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் கேட்குறீங்களா? 044, இது வந்து இணைப்பு எண், 2952080533 மற்றும் ஒரு எண், 2838987 இந்த தொலைபேசி எண்களில் வந்தீங்கன்னா இந்த நம்ம கொடுக்கக்கூடிய பாடல், அந்த பாடலுக்குள்ள என்ன மறைந்திருக்கு அப்படின்ற கேள்வியை நாங்கள் கேட்போம், அதுக்கான பதில் நீங்கள் கொடுக்கலாம். சரியா? சரி, ஒரு பாடலோட துவக்குவோம். ஆனால் இந்த பாடலுக்குள்ள கேள்வி இல்லை, இது நீங்கள் வந்து ரிலாக்ஸாக கேட்குறதுக்காக. சரியா?

நேர்களை நாம் கேட்ட அந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருந்தது. இளையராஜா இசையமைத்திருந்த பாடல் அது. கும்பக்கரை தங்கையா இந்த திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு ரசித்தோம். இப்படி நிறைய பாடல்கள் நாம் வந்து கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருந்தாலும் சில பாடல்கள் அதை கடந்து போகும்போது அதற்குள்ளே இருக்கிற செய்திகளை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் நமக்கு இருக்கும். நிறைய அந்த மாதிரி வரிகளுக்குள்ளே பயணப்பட்டும் வந்து நம்ம பழகியிருப்போம் இல்லையா. அப்படிப்பட்ட பாடல்கள் தான் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் நாம் கேட்க போகிறோம்.

மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www

0: www.indiapost.gov.in வெப்சைட்ட விசிட் பண்ணுங்க.
1: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
2: ஒரே கிளிக்லயா, அற்புதம்.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க, RBI சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: சரி, இப்போ நம்ம பாட்டு புதிர்ல அந்த கேள்விக்கான பாடல் இப்போ நாங்கள் வந்து போட போகிறோம். இந்த பாடலை கவனமாக கேளுங்க. இந்த பாட்டுக்குள்ளே தான் கேள்வி இருக்குது. அந்த பாடல் முடிஞ்ச உடனே நாம் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளலாம். 2952508533 மற்றும் 2838719

0: தொட்டு தொட்டு முத்தமிட்டு விட்டு விட்டு போனவள்.
1: வணக்கம். தலைப்புச் செய்திகள். முண்டகக்கன்னியம்மன் கோவில் தெருவில் வசிக்கும் பிச்சுமணியின் கல்யாணம் நின்று போனதால் அவர் துக்கம் அனுஷ்டிக்க மொட்டைமாடிக்கு போய்விட்டார். பருவப்பெண் பக்கத்தில் படுத்திருக்க வேண்டிய பிச்சுமணி பட்டுக்கோட்டை பெரியப்பா பக்கத்தில் படுத்திருப்பது பரிதாபமாக இருப்பதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன.

0: தொட்டு தொட்டு முத்தமிட்டு விட்டு விட்டு போனவளே.
1: சுட்டு நீளம் தோய் ரீகல் சுட்டு நீளம் தோய் என்ன வெண்மையோ ஆஹா என்ன வெண்மையோ. சுட்டு நீளம் தோய் ரீகல் சுட்டு நீளம் தோய் என்ன வெண்மையோ ஆஹா என்ன வெண்மையோ. சுட்டு நீளம் தோய்.
2: என்ன நேர்களே, நிகழ்ச்சியோட முதல் பாடலை கேட்டு முடிச்சிட்டீங்க இல்லையா? வணக்கம்.
3: வணக்கங்க.
2: நீங்க யாரா இருந்தாலும் முதல்ல கொஞ்சம் ரேடியோ ஆஃப் பண்ணிட்டு வரலாமா? நீங்க வணக்கம் சொல்றது திரும்ப கேக்குது. சொல்லுங்க, இப்ப யார் வந்திருக்கீங்க? வாங்க கணபதி. பாடலை முழுமையா கேட்டீங்களா? கேட்டு முடிச்சிட்டீங்க. என்ன படத்துல இருந்து வந்தது இந்த பாடல்?
3: பாடலாம் தெரியல,
2: என்ன படத்துல இருந்துன்ற கேள்விய நான் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணிட்டு, இந்த பாட்டுல வேற வேற திரைப்படங்களுடைய பேர் வந்தது, அத நோட் பண்ணீங்களா? ஊர் பேர் அப்படிலாம் வந்ததுன்னு பாத்தீங்களோ? கேள்வி அது இல்லையே நண்பா, பரவாயில்ல, நல்லா முயற்சி பண்ணிருக்கீங்க, வாழ்த்துக்கள். வணக்கம்.
4: ஹலோ.
2: வணக்கம்,
4: கார்த்திக் பேசுறேன்.
2: வாங்க சொல்லுங்க கார்த்திக்.
4: கேளுங்க.
2: இந்த இந்த பாடல் இடம்பெற்ற படம் எனது முதல் கேள்வி. அச்சோ தெரியல, சரி பரவாயில்ல. இந்த பாட்டுல இன்னும் வேறு சில படங்களுடைய பேர் எல்லாம் வந்துச்சு, கேட்டீங்களா?
5: என்னாச்சு,
2: அவருடைய இணைப்பு அதற்குள்ள கட்டாயிருச்சு. சரி பரவாயில்ல, இப்போ நாம இரண்டு கேள்வி கேட்டிருக்கோம். இந்த பாடல் இடம்பெற்ற படம் எது, அதே மாதிரி இந்த பாட்டுக்குள்ள வந்த படங்களின் பெயர் என்ன? வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
2: வாங்க.
6: பெரும்பாக்கம் வனஜா.
2: வாங்கம்மா சொல்லுங்க.
6: படம் வந்து பட்டுக்கோட்டை பெரியப்பா.
2: ஆஹா, கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்படியா, பரவாயில்லையே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நம்ம கேள்வி கேட்போம்னு தெரிஞ்சே போட்டாங்க போல. சரி, அடுத்து இதுல என்னென்ன படத்தோட பேர்லாம் வந்துச்சு? ஞாபகம் இல்லை. சரி பரவாயில்ல பரவாயில்ல, இந்த பாடல் வந்து திரும்ப அப்படியே என்ன என்னென்ன படங்களுடைய பேர் வந்தது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஞாபகம் வந்துடும். பட்டுக்கோட்டை பெரியப்பா. இப்போ வந்து நம்ம அந்த படத்து பேரை சொல்லிட்டோம் பார்த்தீங்களா, இப்போ நண்பர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கடகடன்னு போய் மொபைல் எடுத்து அதை டவுன்லோட் பண்ணி இந்த பாட்டு வரியை கண்டிப்பாக அதுக்குள்ளே போயிட்டு தெரிஞ்சுப்பாங்க. பரவாயில்ல, அவங்க தெரிஞ்சு சொல்லட்டும். இப்போ இணைப்பு கிடைக்காத நேயர்கள் வந்து நீங்கள் முகநூல் பக்கத்துலேயும் பதிவிடலாம். விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் நீங்கள் உங்களோட பதிவை, இந்த பாடல் குறித்த கேள்வி கேட்குறோம் இல்லையா அது என்னது அப்படின்றதுக்கான பதிலை வந்து நீங்கள் அதில் பதிவிடலாம். அதே மாதிரி இதில் இன்னொரு கேள்வியும் இருக்குது, அதையும் நான் சொல்லிடுறேன். இந்த பாடலுக்கு நடுவில், இது வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடின பாடல், இதுக்கு நடுவில் ஒரு பெண் குரல் இணைந்து வரும், அது யாருடைய குரல் அப்படின்னு தெரிஞ்சாலும் அந்த பதிலையும் வந்து நீங்கள் இதில் பதிவிடலாம். சரியா, இப்போ இணைப்பில் ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம். என்ன ஆச்சு உங்கள் இணைப்பு?
3: நண்பா
2: நீங்க அப்ப ரேடியோவே இப்ப கேக்கலன்றது தெரியுது. ஆக்சுவலி பட்டுக்கோட்டை பெரியப்பா அப்படின்ற படத்துல இடம்பெற்ற பாடல் அப்படின்றத ஏற்கனவே ஒரு நேயர் சொல்லிட்டாங்க. இப்ப நாம கேட்டிருக்கிற கேள்வி வந்து இந்த படத்துக்குள்ள, இந்த பாடலுக்குள்ள இருக்கக்கூடிய வேறு சில படங்களின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். அதே மாதிரி இதுல நடுவுல இணைந்து வந்த அந்த பெண் குரல் யாருடையது அப்படின்ற கேள்வியும் கேட்டிருந்தோம். அதற்கு நண்பர்கள் பதில் சொல்லட்டும். அதுக்கு முன்னாடி

0: 1987 சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் பிரிவு 12 உட்பட்டு தகுதி வாய்ந்த குடிமக்கள் நியாயபந்து மொபைல் செயலி www.probono-doj.in இணையதளம் வாயிலாக இலவச சட்ட உதவி பெறலாம்.
1: சரி, இப்போ நாம வந்து அந்த இரண்டு கேள்விகள் கேட்டிருக்கோம். இணைப்புல வரக்கூடிய நண்பர் இப்போ யார் வந்திருக்காங்க? வணக்கம்.
2: காலை வணக்கம்.
1: வாங்க,
2: ஸ்ரீராமன் நம்பத்தூர்ல இருந்து.
1: ஆ, வாங்க சொல்லுங்க.
2: மகிழ்ச்சியா இருக்கு. விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் குரல் அது.
1: இதுல ஓ அந்த ரோட்டு கடை ஓரத்துல அந்த இது சொல்றீங்களா? ஓகே, இன்னொரு பெண் குரலும் அதுல வரும். நீங்க அந்த பாடல்ங்கிறதுனால அதை சொல்லியிருக்கீங்க, பரவாயில்ல, உங்களுடைய கண்டுபிடிப்புக்கு சரிதான். ஆனா அதை தாண்டி இன்னொரு பெண் பாடகியோடைய ஒரு ஹம்மம் அந்த வாய்ஸும் அதுல இருக்கு. சரி, அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது என்ன படங்கள் அப்படின்றது ஞாபகம் இருக்கா?
2: வருஷம் 16 படம் பேர் வந்தது
1: அதுலயா? ஓ, நான் நோட்டீஸ் பண்ணலையா? சரி, வேற பரவாயில்ல, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஒரு இதை வந்து நீங்க சொல்லிருக்கீங்க இல்லையா. இப்ப அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம், அன்புராணி பேசுறேன்.
1: வாங்க சொல்லுங்க.
3: கடுமையான பாட்டு தேடி பிடிச்சி எடுத்துருக்கீங்க, ஆனா பேரை சொல்லிட்டீங்க, அதுக்காக உள்ள போனாலும் படம் பேர் தெரியல.
1: அத்திங்களா, எப்படியும் நீங்க எல்லாம் இந்த மாதிரி தேடுவீங்கன்னு தெரிஞ்சுதான் தேட முடியாத அளவுக்கு நான் தேடிட்டு வரேன்.
3: ஆனா நான் வந்து சொல்றேன், சொந்தம் ஒரு படம் வந்தது அதுல.
1: சரி, வேற
3: பூந்தோட்டம் வருமா மேம்?
1: பூந்தோட்டம்ன்ற வரி இருந்ததா என்ன?
3: ஆமா, இருந்தது. பட்டுக்கோட்டை அப்படி பூந்தோட்டம், தோட்டுக்கடை ஓரத்தில்.
1: ஆஹா, பூந்தோட்ட காவல்காரன் இருக்கு. வேற வேற
3: ரெண்டுதான் எனக்கு தெரியுது. வணக்கம், தலைப்பு செய்திகள் வாசிப்பது.
1: அது அதை இன்னொரு கேள்வியா வச்சிருந்தேன். இந்த பாடல்ல வேறு சில சிறப்புகள் இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தேன், நீங்க அதை இதுல சொல்லிட்டீங்க. செய்தி அப்படின்றத சொல்லிட்டீங்க.
3: கோயில் வந்தது.
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி
3: நன்றி
1: நன்றி. சரி, பரவாயில்ல, அவங்க அதையும், ஏன்னா அதுவும் ஒரு கேள்வியா இருந்தது. இந்த பாடல்ல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, அந்த செய்தி, விளம்பரம், இன்னொரு பாடல் இதெல்லாம் நடுவுல வந்தது இல்லையா, அதை அன்புராணி சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள், வணக்கம்.
4: காலை வணக்கம் மேம்.
1: யாரு?
4: சிங்கச்சோன் சென்னை ஆர்கே நகர்.
1: சொல்லுங்க நண்பா.
4: மேம், அந்த நியூஸ் வாட்ச் வந்து வரதராஜன் மேம்.
1: ஆய் அடிங்க, நம்ம நேயர்கள் எப்படி
4: கவனிக்க
1: முடியல. இருந்தாலும் வந்து ரொம்ப நுண்ணிப்பா கவனிச்சு யாருடைய அந்த குரல் அப்படின்றத சொல்லிருக்கீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
4: நன்றி.
1: ஏன்னா வானொலி அப்படின்றது வந்து வெறும் பொழுதுபோக்கு ஊடகம் மட்டும் இல்லை, அதில் வந்து இந்த அறிவித்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்திக்கான இடம் வந்து முக்கியமானது. அதை நம்ம நண்பர்கள் வந்து தொடர்ந்து கவனிக்கிறாங்கன்றதுக்கு இதெல்லாம் ஒரு சாட்சி. வணக்கம். வாங்கம்மா சொல்லுங்க.
5: அதுல 18 வயதிலேன்னு ஒரு படம் இருக்குமா?
1: ஆ சூப்பர். அப்புறம்
6: அப்புறம்
1: வந்தது. செய்தி வந்து யாருடைய குரல் அதெல்லாம் சொன்னாங்க. இன்னொன்னு
6: வந்தது,
1: பாடலுக்குள்ளே பாடலும் கூட இருந்தது இல்லையா? சரி, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி
6: நன்றி
1: நன்றி. இப்போ அவங்க வந்து சொன்னாங்க.

இல்லையா, தேரோட்டம். அதே மாதிரி யார் அப்படின்ற ஒரு திரைப்படத்துடைய பெயரும், பத்தினி அப்படின்ற ஒரு திரைப்படத்துடைய பெயரும் அதில் இருந்தது. இதெல்லாம் கொஞ்சம் யார் கூட கேள்விப்பட்டிருப்போம். பத்தினி அப்படின்ற திரைப்படம்லாம் ரொம்ப ரேரானது. இந்த படங்களுடைய பெயரும் இந்த பாடலுக்குள்ளே இருந்துச்சு. ரொம்ப என்ன சொல்கிறது, நேர்கள் நீங்கள் எப்படி கேட்டாலும் எங்களால் பதில் சொல்ல முடியும் அப்படின்ற அளவுக்கு வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நாம் கேட்ட அந்த பாடல் காளிதாசன் அவங்களுடைய இசையமைப்பில் வந்தது. சரி, ஒரு பாடலுக்கு இத்தனை நேர்கள் வந்து நீங்கள் பதிலெலாம் கொடுத்துருக்கீங்க, வாழ்த்துக்கள். காட்டுப்பக்கத்திலிருந்து அந்தோனிராஜ், சூளை ரீஜா மனோகரன், அவங்கெல்லாம் பட்டுக்கோட்டை பெரியப்பா அப்படின்ற அந்த படத்துடைய பெயரை பதிவிட்டிருக்கிறாங்க முகநூலில். வனஜா சுந்தர் அவங்க வந்து அந்த பெண் குரல் வந்து ஜானகியுடையதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நம்ம புவனா அவங்களுக்குள்ளதுன்றதை நம்ம சொல்லிட்டோம். சரி வாங்க, அடுத்த பாட்டு புதிருக்கான பாடல் இதோ உங்களுக்காக காற்றலைகளில்.

0: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பு.

0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in.
1: நேரம் 9:35 இணைந்திருக்கிறோம் நேர்களே 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில். இது கலக்கல் அரங்கம். சரி, கலக்கல் அரங்கத்தில் நம்ம பாடல் போட்டு முடிச்சாச்சு. இப்போது அதற்குள்ளே நம்ம வந்து கேள்வி கேட்கணும் இல்லையா, கேட்கலாம். இந்த பாடலுடைய சிறப்பு என்ன அப்படின்றது தான். இதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு இருக்குது இந்த பாடலுக்குள்ள. அது என்ன அப்படின்றது தான் இந்த பாடலுடைய முழுமையாக நீங்கள் கேட்டிருப்பீங்க. பாடல் வரிகள் அப்படின்றது கிடையாது, ஆனால் இந்த பாடலுக்கான ஒரு சிறப்பு அப்படின்றது என்ன, இது யார் பாடியிருக்கிறாங்க, என்ன திரைப்படத்திலிருந்து யாருடைய பாடல் அப்படின்றத கவனிச்சிங்கன்னா இந்த கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியும். தொடர்பு கொள்ளுங்கள் நேர்களே 2952208853 மற்றும் ஒரு 2838981 இந்த தொலைபேசி எண்களில் வாங்க. நீங்கள் இந்த பாடலில் இருக்கக்கூடிய சிறப்பு என்ன அப்படின்றத நீங்கள் சொல்லலாம். சரியா,
2: என்ன அந்தாலும் ஃபோனை பார்த்துட்டு அப்படியே ரோட்டுக்கு நடுவில் மூன் வாக் பண்ணிட்டு இருக்காரு.
3: அவரு மூன் வாக் பண்ணல ராஜா, வாட்ஸ்அப் வாக் பண்றாரு. இப்ப இருக்கிற பெரிய வியாதியே இதுதான், கவனச்சிதறல், அதாவது டிஸ்ட்ராக்ஷன்.
2: ஆமா, ஒரு கையில ஷேரிங், இன்னொரு கையில சேட்டிங், இது டிரைவிங்கே இல்ல, விபத்துக்கு வெல்கம் கார்டு அனுப்புற மாதிரி.
3: கரெக்ட் ராஜா, நாம முக்கியமா சொல்ல வேண்டியது பாதசாரிகளோட உரிமை, அதாவது பெடஸ்ட்ரியன் ரைட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா. அது ரோடு வாகனங்களுக்கு மட்டும் இல்ல, அதுல பாதசாரிகளுக்கும் சம உரிமை இருக்கு.
2: ஆமா ஆமானு, சில பேரு ஜிப்ரா கிராசிங்ல நிக்காம வண்டியை கொண்டு போய் அந்த கோட்டுக்கு மேல நிறுத்துவாங்க. அது என்ன, ஸ்டார்டிங் பாயிண்டா இல்ல ரேஸ் விட போறாங்களா? பாவம், அந்த வரி குதிரைக்கு வலிக்கும் இல்ல
3: ராஜா. ஜோக் ஓகே தான், ஆனா சீரியஸா கேளுங்க. ரோட்டை கடக்கும் போது போன பாக்கெட்ல வைங்க. அந்த நோட்டிபிகேஷன் முக்கியம் இல்ல, உங்களோட உயிர் தான் முக்கியம். வண்டி ஓட்டும் போது போன் ஸ்கிரீன பாக்காதீங்க, சாலைய பாருங்க. ஒரு மெசேஜ் தாமதமானா ஒன்னும் ஆயிடாது, ஆனா ஒரு விபத்து நடந்தா வாழ்க்கையே தாமதமாகிடும்.
2: சூப்பரனு, வண்டி ஓட்டுறவங்களும் கவனிங்க, பாதசாரிகளுக்கு ரைட் ஆஃப் த வே கொடுங்க. அவங்க ரோட்ல விளையாட வரல, வாழ்க்கைய நடத்த தான் போறாங்க.
3: சாலையில் கவனம் சிதறினால் வாழ்க்கையே சிதறி போகும்.
2: அதான் மக்களே, போனை ஓரமா வைங்க, ஹெல்மெட் சீட் பெல்ட் போடுங்க, ஜாலியா போங்க, ஆனா சேஃபா போங்க.
1: சரி, இப்போ இணைப்பில் இருக்கக்கூடிய நண்பர் வணக்கம். ஆஹா, இணைப்பில் வந்தாங்க, அவங்களுடைய இணைப்பு சரியாக நமக்கு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அந்த பாடல் கேட்டு முடித்தோம். அந்த பாடல் இடம்பெற்ற படம், அந்த பாடலில் இருக்கக்கூடிய சிறப்பு என்ன அப்படின்றதான் நம்ம கேட்டிருக்கோம். வணக்கம்.
4: வணக்கம்மா.
1: வாங்க,
4: நான் ரதி பாலாஜி பேசுகிறேன்.
1: எங்கே இருந்தம்மா?
4: மடுமாநகர்.
1: எங்கே இருந்து?
4: மடுமாநகரில்
1: இருந்து. சொல்லுங்கம்மா, சொல்லுங்கள்.
4: வணக்கம்.
1: அந்த பாடல் யாருடைய குரல் அப்படின்றது, யாருடைய பாடல், அந்த பாடலுக்கான சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். வணக்கம். வணக்கம். ரேடியோ ஆஃப்
5: பண்ணிட்டீங்களா?
1: சொல்லுங்க, யார் வந்திருக்கீங்க?
5: பெரும்பாக்கம் சுந்தர்.
1: சொல்லுங்க சுந்தர்.
5: படம் பேர் வந்து
1: சொல்லுங்க. என்னங்க என்னங்க நண்பா?
5: கனவுக்குள் கற்பனைகள்.
1: கனவுக்குள் கற்பனைகளா? அப்படியா? இல்ல, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. கனவுகள் கற்பனைகள் அப்படின்ற மாதிரி இருந்தது. கனவுகள் கற்பனைகள், நல்லது. அடுத்து
5: பாடந்து வந்து எஸ்பிபி பாலசுப்ரமணியம்.
1: சரி,
5: பூர்ணிமா.
1: சரி, அடுத்து
5: அடுத்துனா கேட்டீங்க.
1: இன்னும் என்ன சார் பாடணும் சொல்லிட்டீங்க? இன்னும் பாடல் யாருக்குள்ளது, இசை யாருக்குள்ளது?

0: பாடல் யாருடைய பாடல்?
1: தெரியல மேடம்.
0: கேள்வி அதுதான், ஏன்னா மத்ததெல்லாம் இணையத்துல இருக்கு, டக்கு டக்குன்னு சொல்லிட்டோம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம். பூந்தண்டலம் புண்ணியக்குடி.
0: வாங்க சொல்லுங்க.
1: என்ன கேள்விங்க மேடம்?
0: இந்த பாடல் கேட்டீங்களா? சரி, அந்த பாடல் வந்து யார் பாடினது, என்ன படம், யாருடைய இசை, அதெல்லாம் சொல்லிட்டாங்க நண்பர்கள். இப்ப யாருடைய பாடல் வரி, அதுதான் கேள்வி.
1: இது வந்து கூமா பாலசுப்ரமணியம் அவருடைய பாடல் வரிகள்.
0: அப்படிதானா? நிஜமாவா?
1: நிஜமா, உண்மையா? உண்மையாமா?
0: மிகச்சரியா தெரியும் உங்களுக்கு.
1: பாடல் ஆசிரியர் கூமா பாலசுப்ரமணியம் அவருடைய பாடல்.
0: சூப்பர், அருமை அருமை, வாழ்த்துக்கள். இந்த இதுக்காக தான் கேட்டது. ஏன் அப்படின்னு சொன்னா, டக்குனு இப்ப இணையத்துக்குள்ள போய் தேடும் போது அதுல பாடலாசிரியருடைய பெயர் வந்து கொடுக்கப்படல. கொஞ்சம் தேடிக்கிட்டே இருக்காங்க நண்பர்கள். யாராவது இந்த மாதிரி தொடர்ந்து வானொலி கேட்கறவங்களுக்கு இந்த இது தெரியும் அப்படின்றதுனால தான் கேட்டது. சரி, அதுல இன்னொரு சிறப்பும் இருக்கு, கூமாப்பா ஐயாவுடைய பாடல் தான். கூமா பாலசுப்ரமணியம் அவங்களுடைய பாடல்ல ஒரு சிறப்பும் கூட, அது என்ன அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்மா.
0: வாங்க அம்மா, பாடல் கேட்டீங்களா? பதில் எல்லாம் நண்பர்கள் சொல்லிருக்காங்க.
2: என்ன
0: கேள்வி அப்படின்றதுக்குள்ளேயே அவங்க வரல, அதனால நாம இன்னும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சோம்னா அது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதாவது இந்த பாடல் கூமா பாலசுப்ரமணியம் அவங்களுடைய பாடல் அப்படின்றத நண்பர் சொல்லிட்டாங்க. இந்த பாடலுக்கான சிறப்பு அப்படின்றது இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. ஒருபடி கொஞ்சம் மேலே போய் நம்ம யோசித்தோம் அப்படின்னா தெரியும், இந்த திரைப்படம் வந்து 1982 வெளியான திரைப்படம். இது உங்களுக்கு ஒரு கூடுதல் தகவலும் கூட. இப்போ நம்மளுடைய முகநூல் பக்கத்தில் வனஜா சுந்தர் அவங்க என்னென்னா, வாலியுடைய வரிகள் மாப்பிள்ளை படமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அன்புராணி புவனா வெங்கடேஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடராஜன் அவங்க வந்துட்டு, இந்த நிகழ்ச்சி அருமை, இந்த பாடல்கள் எல்லாம் என்னுடைய அனுபவத்தில் நான் கேட்டதே இல்லை சகோதரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதற்காக தான் அவங்க விவத் பாரதி உங்களுக்காக கொடுத்துக்கிட்டே இருக்குது. மீண்டும் பெரும்பாக்கத்துலேருந்து வனஜா சுந்தர் அவங்க வந்துட்டு, இசை கங்கை அமரன், இதில் எஸ்பிபியும் பூர்ணிமாவும் பாடியிருக்காங்க அப்படின்ற செய்தியும் கொடுத்துருக்காங்க. சரி, இவ்வளோ செய்தியெல்லாம் நீங்கள் கொடுத்தாச்சு, அதற்காக வந்து கண்டிப்பாக நேரம் போகுது, அடுத்த ஒரு பாடலுக்கு நம்ம போகணுன்றதுனால இந்த செய்தியை நான் சொல்கிறேன். இந்த திரைப்படம் 1982 ALS ப்ரொடக்ஷன் அவங்களுடைய இதில் நேரடி தயாரிப்பில் வந்த ஒரு படம். இந்த பாடல் தான் கூமாப்பா அவங்க வந்து எழுதிய ஒரு நிறைவான ஒரு பாடல் அவங்களுடைய அந்த திரையுலக அனுபவத்தில் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஏன்னா 1951 அவங்க திரைத்துறைக்கு வர்றாங்க. ஓரிரவு படத்தில் அந்த பெண்ணாக பிறந்தாலே வாழ்வில் என்னாலும் தேர்தானே அப்படின்றதான் அவருடைய முதல் பாடலாக வருது. அங்கே தொடங்கி அந்த ஒரு பயணம், 1951 தொடங்கி நிறைய பாடல்கள், மாஸ்டர் பீஸ், எவர்கிரீன் சாங்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவ்வளோ பாடல்கள் கொடுத்துருக்குறாங்க. அவருடைய திரையுலக வாழ்க்கை நிறைவான ஒரு பாடல்னு கேட்டிங்கன்னா இந்த பாடல் தான். 1982 கனவுகள் கற்பனைகள் திரைப்படத்திற்காக இப்போ நாம் கேட்டோம் இல்லையா, அந்த பாடல் தான் அவங்களுடைய ஒரு அந்த அனுபவத்தின் ஒரு உச்சமாக கிடைத்த ஒரு பாடல் அப்படின்னு சொல்லலாம். சரி, தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களை. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு. நேரம் 9:40.
3: இன்று இரவு 8:05 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. கிராமத்தின் வாசம், நாட்டுப்புறத்தின் நேசம், மனதை வருடும் வார்த்தைகளின் அழகு, இவை அனைத்தையும் தனது பாடல்களில் உயிர்ப்பித்து வரும் பாடலாசிரியர் கருமாத்தூர் மணிமாறன் அவர்களுடன் ஒரு சிறப்பான நேர்முக சந்திப்பு. காலத்தின் ஓட்டத்தில் மறைந்து வரும் கிராமத்து சொற்களை தனது உணர்வுகளோடு இணைத்து திரைப்பட பாடலாக மாற்றும் அவரது படைப்பு பயணம் எப்படி தொடங்கியது, நாட்டுப்புற இசை மீதான அவரது காதல் என்ன, பாடலாசிரியராக அவர் சந்தித்த சுவாரஸ்ய அனுபவங்கள் என்ன, இதற்கெல்லாம் பதில் சொல்ல வருகிறார் கருமாத்தூர் மணிமாறன் அவர்கள். மண்ணின் மனம் கமழும் வார்த்தைகளும் மனதை தொடும் இசை அனுபவங்களும் நிறைந்த இந்த நேர்முகத்தை தவறவிடாதீர்கள் நேயர்களே. இன்று இரவு 8:05

0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3
1: சரி, இப்போ நம்மளுடைய பாட்டு புதிருக்கான பாடல் இது உங்களுக்காக.

0: ஸ்ரீகாந்த் தேவாவுடைய இசையில் ஹரீஷ் ராகவேந்திரா சொர்முகி குழுவினர் பாடியிருந்த பாடலை கேட்டோம். பாடலிடம் பெற்றிருந்த படம் ரா ரா. நேரம் 9:45. வணக்கம் கலக்கலரங்கம். வணக்கம்
1: மேடம். ராஜேஷ் பேசுறேன்
0: மேடம். எங்க இருந்து ராஜேஷ்?
1: மேடம் கள்ளக்குறிச்சி. மேடம்
0: கள்ளக்குறிச்சியில இருந்து ராஜேஷ் பேசுறீங்க. பாடல் கேட்டீங்களா நண்பா? ஆஹா, நீங்க பாடல் கேட்டிருந்தா மட்டும்தான் இந்த இணைப்புல வந்து நீங்க பதில் சொல்ல முடியும். வணக்கம்.
2: குட் மார்னிங் மேடம், எப்படி இருக்கீங்க? தியாகராய நகர் ரங்கராஜ்.
0: மகிழ்ச்சி ஐயா, நலமா இருக்கிறோம். முதல்ல நீங்க அந்த வார்த்தையை சொன்னதுக்கே நன்றி சொல்லணும்.

0: சரி, இப்போ பாடல் முழுமையா கேட்டீங்களா? அதிகாரங்கள்ல இருந்து வந்திருக்கும்
1: தெரிஞ்சது, அன்பு மரணம் வருது, அப்ப எப்பொருள் யார் வாய்க்காக தீனா சுட்டப்படு படுக்க எழுந்தெல்லாம் வருது. அதிகாரம் தான் 6-7 நினைக்கிறேன்
0: அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஒரு 6-7 வந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க.
1: ஆமா
0: சரி, இது யாராவது சரியா சொல்றாங்களா அப்படின்றத பாக்கலாம்.
1: சரி,
0: நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
2: வணக்கம்.
0: எங்க இருந்து?
2: பழையவனார்பட்டிலிருந்து.
0: கொஞ்சம் மெதுவா சொல்லலாமே ஹரி, எவ்வளவு வேகம் சொல்லுங்க.
2: பழையவனார்பட்டிலிருந்து
0: ஹரி சொல்றீங்க. வாங்க, இப்போ வந்து இந்த பாடல் முழுமையா கேட்டு முடிச்சாச்சு. முழுக்க முழுக்க திருக்குறளை மையமா வைத்து வந்த பாடல் இது. எத்தனை அதிகாரங்கள் இந்த இதுல பாடல்ல வந்துச்சு? எத்தனை குறள்னு முதல்ல சொல்ல முடியுமா? எத்தனை திருக்குறள் வந்தது அப்படின்னு?
2: 10 குறள்.
0: என்னென்ன பாடல், என்னென்ன திருக்குறள் அப்படின்னு? சரி பரவாயில்ல, ஒரு ஒரு கெஸ்ல வந்து நீங்க சொல்றீங்க, கேட்கலாம். அடுத்து யாராவது சரியா கண்டுபிடிச்சு சொல்றாங்களா அப்படின்றத, ஏன்னா இது எத்தனை குறள் எத்தனை அதிகாரத்துல இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தோம். இணைப்புல வரக்கூடிய அடுத்த நேயர்,
3: வணக்கங்க. குட் மார்னிங். நல்லா இருக்கீங்களா? நான் தாளம்பூர்ல இருந்து உமா பேசுறேன்.
0: சொல்லுங்க உமா.
3: 9 வந்திருக்குமா மேடம்?
0: மிகச்சரியா சொன்னீங்க, 9 திருக்குறள் வந்து இதுல வந்தது. 9 திருக்குறள் வந்து இதுல நம்ம கேட்டிருக்கோம், ஆனா எத்தனை அதிகாரம் அப்படின்றத நாம திரும்ப இப்போ
3: 330 இல்ல மேடம்.
0: இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல, இந்த 9 திருக்குறளும் எத்தனை அதிகாரத்துல இருந்து எடுத்திருந்தாங்க அப்படின்றது?
3: 16.
0: எப்படி 9 குறள் தான் அதுலயே வந்திருக்குது, எப்படி 16 அதிகாரம் அதுக்குள்ள வரும்? திருக்குறள் வந்து நம்ம 9 குறள் தான அதுல கொடுத்திருக்காங்க. அதனால இன்னும் கொஞ்சம் நாம யோசிக்கணும். வணக்கம்.
4: ஹலோ.
0: வணக்கம்.
4: வணக்கம் மேடம். எம்டி ரவிச்சந்திர
0: நலமா இருக்கேன், சொல்லுங்க நண்பா.
4: மேடம், இது 9 திருக்குறள் வருது மேடம்.
0: சரி,
4: வணக்கம்.
0: வணக்கம். ஹலோ, இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க?
5: ஹலோ
0: சார், கேக்குதா?
5: கேக்கல மேடம்.
0: சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
5: அயனாவரம் மேடம்.
0: அயனாவரத்துல இருந்து உங்க பேரு?
5: முரளி.
0: சொல்லுங்க முரளி, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? இதுக்கான பதில் தெரியுமா?
5: தெரியல மேடம்.
0: தெரியாம இணைப்புல வந்து அடுத்த தெரிஞ்ச நேயர்களுடைய நேரத்தையும் நாம எடுக்கிறோம் இல்லையா? வணக்கம். வணக்கம்.
6: ஹலோ,
0: ரேடியோ ஆஃப் பண்ணிருங்க ப்ளீஸ்.
6: ஹலோ,
0: ரேடியோ ஆஃப் பண்ணீங்க தான் நண்பா கேக்கும். நீங்க பேசுறது
6: சொல்லுங்க மேடம்.
0: ஹலோ
6: ஹலோ,
0: நீங்க முதல்ல கொஞ்சம் ரேடியோ ஆஃப் பண்ணிட்டு இணைப்புக்குள்ள வரலாமே.
6: ஆஃப் பண்ணிட்டோம்.
0: ஆஃப் பண்ணிட்டீங்களா? இப்போ சொல்லுங்க, யார், எங்க இருந்து?
6: மேடம், ராஜேஷ், கத்திராபாளையம்.
0: கத்திராபாளையமா?
6: ஆமா மேடம்.
0: எங்க இருக்கு அந்த ஊரு? கண்டுபிடிச்சு சொல்லிருக்காங்க. நாம என்ன கேட்டோம்னா, அந்த 9 திருக்குறளும் எந்தெந்த அதிகாரத்துல இருந்து, அதிகாரம் பேர் கூட நீங்க சொல்ல வேண்டாம், அந்த அதிகார எண் மட்டும் சொன்ன போதும். எத்தனை அதிகாரத்துல இருந்து எடுத்திருக்காங்க?

0: அந்த பாடலை அப்படின்றத நம்ம கேட்டோம். அதை நேர்கள் வந்து அப்படியே கொஞ்சம் யோசிச்சுட்டே இருக்காங்க, யோசிச்சு சொல்லட்டும், அவங்களுக்கான ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுப்போம். அதுக்கு முன்னாடி
1: வணக்கம், நான் எழுத்தாளர் நடிகர் செல்வமுருகன் பேசுறேன். நாளை இரவு 8:05 எனக்குள் நான் நேர்ச்சியில பேச போறேன், மறக்காம கேளுங்கப்பா. ஒரு நாவல் எழுதுறேன்னா முதல்ல இது ஒரு மெடிடேஷன் மாதிரி, இதை உட்காரணும், தவம், சும்மா உட்காந்து எழுத முடியாது. அடுத்து ரெண்டாவது பக்கத்துக்கு உங்களுக்கு கண்டென்ட் வேணும், இல்லைன்னா எழுத முடியாது, உங்களுக்கு அந்த கோர்வை வராது. நான் வந்து அதை மிகைப்படுத்தி சொல்லலை, இதுதான் உண்மை யதார்த்தம். அதுக்கு மேலே நீங்கள் நகட்ட முடியாது விஷயம் இல்லாமல்.
2: கேட்க தவறாதீர்கள் எனக்குள் நான் நிகழ்ச்சி, உங்கள் விவத் பாரதி, தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: வணக்கம் கலக்கலரங்கம்.
1: வணக்கம் பாலாஜி.
0: சொல்லுங்க ஐயா.
1: அஞ்சு அதிகாரம் மேடம்.
0: அஞ்சு அதிகாரத்துல இருந்தா? இல்லையே, இன்னும் கூடுதல் அதிகாரங்கள் அதுல இருக்கு. ஒத்தையாரட்டையாக போட வேண்டாம். அதாவது நீங்கள் அந்த பாடல் முழுமையாக கேட்கும்போது அதிகாரங்கள் நமக்கு நினைவுக்கு வராது தான், இருந்தாலும் வரணும், கொஞ்சம் நம்ம வந்து தேடி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் கேட்டிருந்தோம். ஐந்து அதிகாரங்கள் இல்லை, அதை விடவும் கூடுதலான அதிகாரங்கள் தான் இந்த பாடலில் வந்து எடுத்து சொல்லியிருப்பாங்க. நம்ம அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி காட்டுப்பாக்கம் அந்தோணிராஜ் வந்து ஒன்பது திருக்குறள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பெரும்பாக்கம் மனஜா சுந்தரம் அதே பதில பதிவிட்டிருக்கிறாங்க. இப்போ இணைப்பில் ஒரு நேயர். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: சொல்லுங்க. ஒன்பது மேடம்.
0: இல்ல, ஒன்பது திருக்குறள்ன்றத வந்து ஏற்கனவே சொல்லிட்டாங்க.
2: ஆமா,
0: நாம அது கேட்கல. இப்ப நாம கேட்டிருக்கிறது வந்து, ஹலோ கேக்குதா? நாம கேக்குறது எத்தனை அதிகாரத்துல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்றதான் கேட்டோம். எத்தனை அதிகாரங்கள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு தான் கேட்டோம். அதை நாங்க நோட் பண்ணலையே அப்படின்றீங்களா? சரி, நோட் பண்ண நண்பர்கள் சொல்லட்டும். நடராஜன் அவங்க வந்துட்டு அதிகாரம் 45 அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது 45வது இதிலிருந்து எடுத்திருக்காங்க அப்படின்றது அது நமக்கு இல்லை. எத்தனை அதிகாரங்கள் மொத்தம் வந்து 9 குறள், அந்த 9 குறளும் எத்தனை அதிகாரங்களுக்குள்ளே இருந்து வந்திருக்கு அப்படின்றதான் நம்ம கேள்வியாக கேட்டிருந்தோம். சரி, நேரமும் நமக்கு வந்து போயிட்டே இருக்கு அப்படின்றதுனால நானே சொல்லிடுறேன். 8 அதிகாரங்கள். இல்வாழ்க்கை, அடக்கமுடைமை, அறிவுடைமை, நட்பு, பயனில் சொல்லாமை, ஊக்கமுடைமை, வாழ்க்கை துணை நலம், இது இந்த அதிகாரங்களில் இருந்து அவங்க எடுத்திருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் 8 கூட இல்லை, 2 குறள் வந்து ஒரே அதிகாரத்தில் இருந்து 7 அதிகாரங்கள் தான் வரும். ஏன்னா அடக்கமுடைமையில் வந்து உங்களுக்கு 2 குறள் வந்து அதிலேருந்து எடுத்திருக்காங்க, நட்புல இருந்து 2 குறள் வந்து திருக்குறள் வந்து எடுத்திருக்காங்க. சரியா, இதுதான் இந்த கேள்விக்கான பதில். இந்த பாடலுக்குள்ள மறைந்திருந்த சின்ன சின்ன விஷயங்களை வந்து நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில். சரி, நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் இது. எம்எல் ஸ்ரீகாந்த் அவங்களுடைய இசையமைத்து பாடிய பாடல் இது. எஸ் ஜானகியோடு இணைந்து பாடியிருக்காங்க. கலைப்பித்தனுடைய வரிகளில் கல்யாண வளையோசை, இந்த திரைப்படத்திலேருந்து ஒரு பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. இந்த பாடலோட இனிதே நிறைவு பெறுகிறது கலக்கல் அரங்கம்.

0: நேர்கள் இதுவரை கேட்டும் பங்கேற்றும் சிறப்பித்த இந்த நிகழ்ச்சி
1: கலக்கல் அரங்கம் கலக்கல் அரங்கம் சபாஷே.
0: நேரம் 9:59. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்திச்சுரு.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு விஜய் அரசினர் தனி தீர்மானத்தை முன்மொழிந்துள்ளார். முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தின் மீதான விவாதம் தற்போது சட்டப்பேரவையில் நடைபெற்று வருகிறது. இந்திய பிரான்ஸ் இடையிலான நட்புறவு வரும் காலத்தில் மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா விளையாட்டுத்துறையில் உலகளாவிய சக்தியாக வேகமாக உருவெடுத்து வருவதாக மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே தெரிவித்துள்ளார். பிரதமரின் பயணம் இந்திய பிரான்ஸ் இடையிலான உலகளாவிய உத்திசார்ந்த கூட்டு செயல்பாடுகளுக்கு புதிய உத்வேகத்தை அளித்துள்ளதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்திர் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார். ஐநா சபையில் பாகிஸ்தானும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பும் ஜம்மு காஷ்மீர் குறித்து முன்வைத்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை இந்தியா திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. கொப்பரை மற்றும் பச்சை பயிறு கொள்முதலுக்கான அனுமதியை விரைந்து வழங்குமாறு மத்திய அரசை தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடப்பாண்டில் நடத்திய குடிமைப்பணி தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் ஊக்கத்தொகை பெறுவது

அதற்கு இன்று முதல் வரும் 30ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அரசு கூறியுள்ளது. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பெரம்பலூர் மாவட்டம் திருமாந்துறை சுங்கசாவடி அருகே டீசல் ஏற்றி வந்த டேங்கர் லாரியில் ஏற்பட்ட தீ விபத்தை தீயணைப்பு படையினர் விரைந்து கட்டுப்படுத்தினர். ஆம்பூர் அருகே கோவில் திருவிழாவில் வான வேடிக்கையின் போது பட்டாசு வெடித்து 2 குழந்தைகள் உட்பட 5 பேர் காயமடைந்தனர். திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையில் இருந்து தாராபுரம் நகராட்சியின் குடிநீர் தேவைக்காக இன்று முதல் இம்மாதம் 23ஆம் தேதி வரை தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி காரணமாக தமிழகத்தின் அநேக இடங்களிலும் இன்று இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே ஏற்பட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தம் தவறானது என்று அமெரிக்க முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு ஜான் போல்டன் விமர்சித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டி பி பிரிவில் இன்று அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தில் கனடா 6-0 என்ற கோல் கணக்கில் கத்தார் அணியை வென்றது. பி பிரிவில் நடைபெற்ற ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து 4-1 என்ற கோல் கணக்கில் போஸ்னியாவை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 10:03.
2: என் கேள்விக்கு என்ன பதில்?
1: விவித் பாரதி தமிழ் FM 102.3 என் கேள்விக்கு என்ன பதில் கேட்க போறீங்க. நீங்க தொட வேண்டிய தொலைபேசி எண்கள் 044 இணைப்பு என்னோட சேர்த்து 2952 0853 மற்றும் ஒரு எண் 2838987171. இந்த எண்களுக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம். என்ன கேள்விகள் இருக்க போகுது? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நமக்கு தெரிஞ்ச பல விஷயங்கள் இப்போ நம்ம நினைவில் இருக்கா அப்படின்னு ஒரு சின்ன சோதனை பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான். ரொம்ப கஷ்டமாலாம் கேட்கவே போகிறது கிடையாது. நமக்கு தெரிஞ்ச நம்ம ஊரை பற்றின ரொம்ப ரொம்ப பரிச்சயமான விஷயங்கள், அதை கேள்விகளாக கேட்கும்போது எந்த அளவுக்கு நம்ம ஞாபகத்தில் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத நம்மளுக்கு நம்மளே ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இந்தியாவை பற்றி, தமிழ்நாட்டை பற்றி என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் இங்கே மேட்ரே. சரி, ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சனாக இருக்க போகுது. முதல் கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியாவோட ஏவுகணை மனிதர் யார் அப்படிங்கிறது தான். நேர்கள் இணைப்பில் வர்றதுக்கான தொலைபேசி எண்களை இன்னொரு முறை சொல்லிடுறேன். 044 இணைப்பு என்னோட சேர்த்து 2952 0853 இந்த எண்ணுக்கும் நீங்கள் முயற்சி எடுக்கலாம். 2838 9871 இந்த எண்ணுக்கும் முயற்சி எடுக்கலாம். முதல் நேர் வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க?
3: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
3: வில்லிவாக்கத்துலேருந்து நாராயணன் பேசுகிறேன் மேடம்.
1: சரி, இந்தியாவின் முதல் அதாவது ஏவுகணை மனிதர் யார் அப்படிங்கிறது தான் கேள்வி. பதில் தெரியுமா உங்களுக்கு?
3: அப்துல் கலாம்.
1: ஓ, சூப்பருங்க. முதல் நேரே ரொம்ப அற்புதமாக பதிலை சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஒரு சூப்பரான பாடல் கேட்டுடலாம். நன்றி.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. என் கேள்விக்கு என்ன பதில்? முதல் கேள்வி நம்ம கேட்டிருந்தோம், இந்தியாவின் ஏவுகணை மனிதர், மிசைல் மேன் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னு? டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறத ரொம்ப சூப்பராக நம்ம நேயர் வந்து இணைப்பிலேயே சொல்லிட்டார். சரி, ஃபேஸ்புக்கில் நிறைய நேயர்கள் சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. யார் என்ன பதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு வந்துடுவோம். உங்களுக்கு பதில் தெரிஞ்சது, இணைப்பு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்களும் ஃபேஸ்புக்கில் உங்களுடைய சரியான பதில்களை பதிவிடுங்க. உடனே உடனே அந்த கேள்விக்கான பதிலை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். யாரெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு, கேவ் கார்டன் எம்ஜி செல்வகுமார் ஏபிஜே அப்துல் கலாம் அப்படிங்கிற சரியான பதிலை கொடுத்துருக்காரு. மதுரை ஷோ சண்முக சுந்தரம் கொடுத்துருக்காங்க. சூளையிலேருந்து ரீஜா மனோகரன் அவங்களும் கொடுத்துருக்காங்க. சுகுணா தேவி, நம்ம ஏபிஜே ஐயா அவர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரவணன் ராமலிங்கம் அவர் காலை வணக்கம் சொல்லிட்டு விட்டுட்டாரு. அடுத்ததாக வித்யா ரவிசங்கர் அவங்களும் ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் அப்படின்னு பெரும்பாக்கத்துலேருந்து அனுப்பியிருக்காங்க. பாலா ஜெயச்சந்திரன் அவங்களும் அப்துல் கலாம் சார் அப்படிங்கிற சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. பதில் போட்ட நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்த நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடியிலிருந்து.
0: சந்திரசேகர், உங்களுக்கான கேள்விக்கு போயிடலாம்.
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சந்திரசேகர். உங்களுக்கான கேள்விக்கு போயிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். தமிழர்களோட மிக பழமையான வீரமிக்க தற்காப்பு கலை எது?
1: தமிழர்களுடைய தற்காப்பு கலை பழையது.

0: ஆமாம்,
1: குத்துச்சண்டைன்னு
0: சொல்றீங்க. சரியான பதில் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இன்ன அப்படியே
1: நன்றி
0: கேட்டுட்டு இருங்க எஃப்எம், யார் சரியான பதில் சொல்றான்னு பார்க்கலாம். வணக்கம், கலாமா, கேள்விக்கு பதில் தெரியுமா உங்களுக்கு? தமிழர்களோட மிக பழமையான தற்காப்பு கலை எது? நான் வந்து தற்காப்பு கலையை கேக்குறேன், விளையாட்டு கேக்கல. சரியான பதில் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. வர்மக்கலைன்னு சொல்லியிருக்கீங்க. சரியான பதில் என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, சொல்லுங்க.
2: சிலம்பம் மேடம்.
0: சிலம்பம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: போரூர்ல இருந்து ஜோசப்.
0: சூப்பருங்க, உங்களுக்கு உண்மையிலே வாழ்த்துக்கள் சொல்லணும். நம் தமிழர்களோட மிக பழமையான கலை அப்படின்னு சொன்னா சிலம்பம் தான். அதை கம்பு சுத்துதல் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். அதனுடைய வரலாறு மிக நீண்ட நெடியது. சிலப்பதிகாரம், மணிமேகலை, இந்த மாதிரி சங்க இலக்கியங்களில் கூட சிலம்பம் பற்றின குறிப்புகள் இருக்குது. பல்லவர், சோழர், பாண்டியர், இந்த மன்னர்கள் கூட போர்க்கலையாக இதை பயன்படுத்தியிருக்காங்க. சிலம்பம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு கலை. அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, யாருக்காக இருந்தாலும் இந்த கலை, தற்காப்பு கலை ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அதோட நம்ம பாரம்பரியமான கலைங்கிறதுனால நம்ம கண்டிப்பாக இதை கற்று வச்சுக்கணும். இந்த கலை அடுத்த தலைமுறை தாண்டியும் நிலைச்சு நிற்கணும். இதனுடைய பெருமையும் எல்லாருக்குமே போய் சேரணும் அப்படிங்கிறது தான் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய எல்லாரோட ஆசையாகவும் இருக்கும். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என் கேள்விக்கு என்ன பதில் கேட்டுட்ருக்கீங்க.

0: வணக்கம், நான் எழுத்தாளர் நடிகர் செல்வமுருகன் பேசுறேன். நாளை இரவு 8:05 எனக்குள் நான் நிகழ்ச்சியில பேச போறேன், மறக்காம கேளுங்கப்பா. ஒரு நாவல் எழுதுறேன்னா முதல்ல இது ஒரு மெடிடேஷன் மாதிரி, இது உட்காரணும், தவம், சும்மா உட்காந்து எழுத முடியாது. அடுத்து ரெண்டாவது பக்கத்துக்கு உங்களுக்கு கண்டென்ட் வேணும், இல்லைன்னா எழுத முடியாது, உங்களுக்கு அந்த கோர்வை வராது. நான் வந்து அதை மிகைப்படுத்தி சொல்லலை, இதுதான் உண்மை யதார்த்தம். அதுக்கு மேல நீங்க நகட்ட முடியாது விஷயம் இல்லாம.
1: கேட்க தவறாதீர்கள் எனக்குள் நான் நிகழ்ச்சி, உங்கள் விவித் பாரதி, தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: விவித் பாரதி தமிழ் FM 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. இது என் கேள்விக்கென்ன பதில். நேரம் 10:17 கடந்து போயிட்டு இருக்குது. நம்ம கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கு நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் உங்களுடைய பதிவுகளை போட்டிருக்கீங்க. மிசைல் மேன் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னு கேட்டிருந்தோம். நம்மளுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அப்படிங்கிற சரியான பதிலை நேயர்கள் கொடுத்துருந்தாங்க. இன்னும் நேயர்கள் போட்டிருக்காங்க பதில் சரியானது. கலீல் அகமது அவரும் அப்துல் கலாம் ஐயா அப்படின்னு கொடுத்துருக்காரு. பட்டாளத்திலேருந்து அப்துல் ஜலீல் அவங்களும் சரியான பதிலாக கொடுத்துருக்காங்க. கமலா வரதன் சரியான பதில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நம்ம கேட்டிருந்த கேள்வி, தமிழர்களோட பாரம்பரியமான கலை எது, பழமையான, மிக மிக பழமையான தற்காப்பு கலை அது என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். ஆனேரில் வந்து நேயர்கள் சொல்லிட்டாங்க சிலம்பம் அப்படிங்கிறத, கம்பு சுத்துதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாலாஜி சந்தர் சிலம்பம் அப்படின்னு சரியான பதில் கொடுத்துருக்காங்க ஃபேஸ்புக்கில். அடுத்ததாக வித்யா ரவிசங்கர் பெரும்பாக்கத்துலேருந்து சிலம்பம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க வித்யாரவி. அடுத்ததாக மீரா வெங்கட்ராமன் சிலம்பம்ங்கிற சரியான பதில். சூளையிலேருந்து ரீஜா மனோகரன் சிலம்பம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நடராஜன் சுப்பையா அவங்களும் சிலம்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரசைவாக்கத்துலேருந்து சவுந்தரராஜன் சிலம்பம் அப்படிங்கிற சரியான பதில். கமலா வரதன் அவங்களும் சொல்லியிருக்காங்க. சுகுணா தேவி, மீரா வெங்கட்ராமன், என் பேரன் சிலம்பம் கற்றவன் அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல் சிலம்பம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முத்து கிருஷ்ணன் அவங்களும் சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. பூலுவாப்பாளையம் ஆனந்த முருகன் சிலம்பம் அப்படின்னு சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான கேள்விகள் தான் உங்களுக்காக விவித் பாரதி தமிழ் FM 102.3 என் கேள்விக்கு என்ன பதிலில் நான் கொடுத்துட்ருக்கேன். ரொம்ப சிம்பிளான கேள்விகள், நம்மளுடைய நினைவை வந்து அது நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறதெல்லாம் இன்ன வரைக்கும் எவ்வளோ தூரத்தில் பதிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன டெஸ்ட், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இதில் அந்த மாதிரி சிம்பிளான கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சதுன்னா உடனே எண்ணுக்கு முயற்சி பண்ணுங்கள். எண்கள் உங்களுக்கு இணைப்பு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் வருத்தமே படாதீங்க. உங்களுக்காக தான் ஃபேஸ்புக் இருக்குது, அதில் நீங்கள் பதிவு பண்ணலாம். நேரம் 10:20.
3: शुद्ध नमक देना, शुद्ध नहीं समझते, वैक्यूम रेपुरेटेड नमक ही सबसे शुद्ध सफेद होता है।
4: तो ऐसा बोलो ना,
3: वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक जिसका दाना दाना एक समान, ये हुई ना बात।
5: क्यों छोटे साहब, वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध की बच्चे भी जानते हैं इसके साथ।
6: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
2: 10:20 கடந்து போயிட்டு இருக்கு. என் கேள்விக்கு என்ன பதில்ல அடுத்த கேள்வி கேட்க வேண்டிய நேரம். வணக்கம்,
7: வணக்கம்.
2: யார் எங்கிருந்து பேசுறீங்க?
7: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் சண்முக சுந்தரம்.
2: சண்முக சுந்தரம் சார், உங்களுக்கான கேள்வி, கரிகால் சோழனால் கட்டப்பட்ட உலகின் மிக பழமையான மற்றும் இன்னைக்கு கூட பயன்பாட்டில் இருக்கக்கூடிய அணை எது?
7: கல்லணை.
2: கல்லணை, ரொம்ப ரொம்ப சரி, ரொம்ப சிறப்பாக சொல்லிட்டீங்க. ஆனரில் வந்து இது எல்லாருக்குமே ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் இல்லையா, கல்லணை அப்படிங்கிற

அது மிக பழமையான ஒரு அணை, இன்றைக்கும் நம்ம பயன்பாட்டில் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அந்த நாளில் இந்த அளவுக்கு அந்த பொறியியல் வளர்ச்சி, இவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸு இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நம்ம முன்னோர்கள் அவ்வளோ அழகான ஒரு சிறப்பாக இன்றைக்கு வரைக்கும் நிலச்சி நிற்கிற மாதிரி ஒரு அணையை கட்டியிருக்காங்க. அதனுடைய தொழில்நுட்பத்தை பார்த்து ஆங்கிலேயர்களே வியந்து போனாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு அணை கல்லணை. அதை பற்றி தான் கேட்டேன், உடனே பதில் சொல்லிட்டாங்க. சரி, உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு இணைப்பு கிடைக்கல அப்படின்னா கவலையப்படாதீங்க. உங்களுக்காகவே விவித் பாரதியோட ஃபேஸ்புக் இருக்குது, அந்த பதிவு அங்கே வந்து உங்களுடைய பதில்களை பதிவு பண்ணுங்கள்.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என் கேள்வி கண்ட பதில் கேட்டுட்ருக்கீங்க. கேள்வி கேட்டிருந்தோம், கரிகால் சொல்லால் கட்டப்பட்ட மிக பழமையான அணை இன்றைக்கும் பயன்பாட்டில் இருக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு, கல்லணை அப்படிங்கிற சரியான பதிலை நம்ம நேயர்கள் ஆணையர்களே கொடுத்துட்டாங்க. இணைப்பு கிடைக்காதவங்க நிறைய பேர் ஃபேஸ்புக்லேயும் பதிவிட்டிருக்காங்க, அதை பார்த்துடலாம். கல்லணை அப்படின்னு வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்திலேருந்து காந்திமதி பதிவிட்டிருக்காங்க. அடுத்ததா பாலா ஜெயச்சந்தர் கல்லணை அப்படிங்கிற சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. சூளையிலேருந்து ரீஜா மனோகரன் அவங்களும் சரியான பதில் கொடுத்துருக்காங்க. நடராஜன் சுப்பையா அவரும் கல்லணை அப்படிங்கிற சரியான பதிலை கொடுத்துருக்காரு. புரசைவாக்கம் சவுந்தரராஜன் சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. கவுந்தம்பாடி சென்னியப்பன் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. கமலா வர

தன் கலனை அப்படிங்கிற சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. பூலுவாப்பாளையம் ஆனந்த முருகன், வீரராகவன், அடுத்ததாக பட்டாளம் அப்துல் ஜலீல், நடராஜன் சுப்பையா, கரிகால் சோழன் அவர் ஆண்ட காலத்தில் கடைசியாக கட்டியது கல்லணை அப்படின்னு சொல்லியிருக்காரு. மிகச்சரியாக நேயர்கள் பதிவு போட்டிருக்கீங்க, உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன்.

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
1: வானிரல் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ் கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
2: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.

0: அது தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
2: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
1: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
2: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
3: Yes, who is it?
4: Don. 102.3 பாட்டுக்கு இதான் Don.
5: 10:30 கடந்து போயிட்டு இருக்க இந்த நேரம் விவித் பாரதி தமிழ் FM 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. இது என் கேள்விக்கு என்ன பதில்? வணக்கம்.
6: ஹலோ.
5: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
6: மேடம்,
5: ஓகே, உங்களுக்கான கேள்வியை கொடுத்துறேன். இந்தியாவின் இரண்டாவது மிக நீளமான கடற்கரை எது?
6: மெரினா கடற்கரை தான் மேடம்.
5: சூப்பருங்க, வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையா

இதில் சொல்லிட்டீங்க. இந்தியாவோட இரண்டாவது மிக நீளமான கடற்கரை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மெரினா தான். அது நம்ம சென்னையோட சிறப்புன்னு சொல்லலாம். சென்னையில் என்ன இல்லைங்க, காற்று வாங்க கடற்கரை இல்லையா, ஓடி விளையாட பார்க் இல்லையா, ஆறு அள்ளி குடிக்கிறதுக்கு ஆறு இல்லையா, குதிச்சு விளையாட குளம் இல்லையா, எல்லாமே இருக்குது. ஊருக்கு நடுவில் ஒரு பெரிய வனவிலங்கு சரணாலயம் இருக்குது. வண்டலூர் இருக்குது, இந்த பக்கம் கிண்டி

0: எல்லா விஷயங்களையும் இந்த நகரத்தை ரொம்ப தூய்மையாக அழகாக அப்படியே பாதுகாக்க வேண்டியதும் நம்மளோட கடமை இல்லையா? அதையும் இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் நினைவுபடுத்திக்கலாம். 10:32 ஆகுது. என் கேள்விக்கு என்ன பதில் கேட்டுட்ருக்கீங்க? அடுத்ததாக பிரதர் படத்துலேருந்து பாடல்.
1: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணலாம், வைப் ஆயிரும்.
2: டேய், இப்போ நான் பாடுற முடியலடா இருக்கிறேன்.
1: மாமா, நீ அசி.
2: என்னடா திட்டியா?
1: இல்லடா, அசினா ஆ கெத்து மாசு மக்கா மிஷி.

0: ஜலீல், இந்தியாவின் இரண்டாவது மிக நீளமான கடற்கரை என்ன அப்படின்னு கேட்டதுக்கு மெரினா கடற்கரைங்கிற சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. கமலா வரதன் அவங்களும் சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. நடராஜன் அவங்களும், அவங்க வந்து முதல் நீளமான கடற்கரை அங்கே போயிட்டார். நான் இரண்டாவது நீளமானது கேட்டாக்க நாங்கள் முதல்ல தாங்க சொல்லுவோம் அப்படின்னு புலுவாப்பாளையம் ஆனந்த முருகன் மெரினா கடற்கரைன்னு சரியான பதிலை சொல்லியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா அவர் முதல் அந்த நான் கேட்ட கேள்விக்கு சரியான பதிலையும் சொல்லியிருக்காரு. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக கேள்வி கேட்குறீங்க மேடம், மெரினா கடற்கரை தான் பதில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக மேட்டுப்பட்டியிலேருந்து கண்ணன், அவரும் மெரினா கடற்கரைங்கிற சரியான பதிலை கொடுத்துருக்காரு. மாடம்பாக்கம் மாயன் முரளி, அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, முரளி முரளி இவங்க எல்லாருமே சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. நேர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப சரியான பதிலை நீங்கள் கொடுத்துட்டே இருக்கீங்க. அடுத்த கேள்விக்காக கேட்க வேண்டிய நேரம். வணக்கம்.
1: காலை வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: வளர்ப்பேட்டை வெங்கட்.
0: ஓகே, உங்களுக்கான கேள்வியை நான் கொடுத்துட்றேன். பாட்டுக்கொரு புலவன் அப்படின்னு போற்றப்படும் தமிழ்நாட்டின் கவிஞன் யார்? அவர் இந்தியாவின் கவிஞர், உலக தமிழர்களுக்கெல்லாம் அவர் தான் கவிஞர். சொல்லுங்க.
1: மகாகவி சுப்பிரமணிய பாரதி.
0: சூப்பருங்க, ரொம்ப அருமை. அவர் நினைச்சு பார்க்காம நம்மளால இருக்க முடியாது. பாட்டுக்கொரு புலவன், பாரதியுடைய பாடல்கள் மிக மிக எளிமையானது. இன்றைக்கும் நம்ம வந்து சிம்பிளாக அந்த பாடல்களை புரிஞ்சுக்க முடியும். ரொம்ப செய்யுள்லாம் படித்து புரியறதுக்கு கஷ்டப்படுற காலத்தில் கவிதைக்கு ஒரு புது வடிவம் கொடுத்தவர். இவ்வளோ எளிமையாக கவிதைகள் கொடுக்க முடியும், அதையும் தமிழில் சுவைக்க முடியும் அப்படின்னு நிரூபித்த மிகப்பெரிய கவிஞன் பாரதியாரை பிடிக்காதவங்க யார் தான் இருக்க முடியும்? பாரதிய நண்பனாக, ஒரு உற்ற தோழனாக பார்த்து வளர்ந்தவங்கெல்லாம் நம்மளோட ஜென்ரேஷன். ஒரு உற்ற நண்பனாக எப்போவுமே அவர் இருப்பார். ஏதாவது நமக்கு ஒரு கஷ்டம், அவருடைய வரிகள் உடனே ஞாபகத்துக்கு வந்துடும். அதுவும் பெண்களை பற்றி, அவர் பெண்களை எப்படி மதிக்கணும், அவங்க எவ்வளோ சுதந்திரமாக இருக்கணும், அவங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு முதல்ல ஒரு பார்வையை கொண்டு வந்ததே பாரதியார் தான் அப்படின்னு சொல்லணும். அவருடைய அந்த கவிதைகள் எல்லாம் நமக்கு ஒரு புரட்சியை, உணர்ச்சியை அப்படி ஊற்ற மாதிரி இருக்கும் இல்லையா? புரட்சி கவிஞன் அப்படின்னு சொல்லிடலாம் நம்மளுடைய பாரதியார். பாட்டுக்கொரு புலவன், அவரை பற்றி கேட்ட உடனே ரொம்ப சூப்பராக பதிலை சொல்லிட்டீங்க. உங்களுக்கு இணைப்பு கிடைக்கல, எனக்கு சரியான பதில் தெரியும் அப்படின்னு சொன்னால் கவலைப்படாதீங்க. ஃபேஸ்புக் இருக்குது, அதில் வந்து உங்களுடைய பதில்களை பதிவிடுங்க. அதை என்ன பதில் அப்படிங்கிறத ஒரு பாடல் போட்டுட்டு உடனே நான் படித்து சொல்லிடுறேன் யார் யாரெல்லாம் சரியான பதிலை கொடுத்துருக்கீங்கன்னு.
2: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
3: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
2: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
3: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
2: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
4: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
5: 102.3 பாட்டுக்கு இதுதான்.

0: மகாமிஷி.
1: எஸ் ஹூ இஸ் இட்?
2: டான்.
3: நூத்தி ரெண்டு புலி மூணு பாட்டுக்கு
2: டான்.
4: ஃபேஸ்புக்கில் நம்ம நேயர்கள் நிறைய பேர் பதிலை கொடுத்துட்டே இருக்காங்க. கரிகால் சோழனோட அவர் கட்டின மிக பழமையான அணை எது அப்படின்னு கேட்டிருந்தோம், கல்லணை அப்படின்னு மேலப்பேடு தயாளன் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக, இணைப்பு கிடைக்கல எனக்கு பதில் தெரிஞ்சிச்சிங்க அப்படின்னு கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் சொல்கிறாரு. அதனால தான் உங்களை ஃபேஸ்புக்கில் பதிவு போட சொல்லியிருக்கேன். பட்டாளம் அப்துல்

இன்று இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கிராமத்தின் வாசம், நாட்டுப்புறத்தின் நேசம், மனதை வருடும் வார்த்தைகளின் அழகு, இவை அனைத்தையும் தனது பாடல்களில் உயிர்ப்பித்து வரும் பாடலாசிரியர் கருமாத்தூர் மணிமாறன் அவர்களுடன் ஒரு சிறப்பான நேர்முக சந்திப்பு. காலத்தின் ஓட்டத்தில் மறைந்து வரும் கிராமத்து சொற்களை தனது உணர்வுகளோடு இணைத்து திரைப்பட பாடலாக மாற்றும் அவரது படைப்பு பயணம் எப்படி தொடங்கியது? நாட்டுப்புற இசை மீதான அவரது காதல் என்ன? பாடலாசிரியராக அவர் சந்தித்த சுவாரஸ்ய அனுபவங்கள் என்ன? இதற்கெல்லாம் பதில் சொல்ல வருகிறார் கருமாத்தூர் மணிமாறன் அவர்கள். மண்ணின் மனம் கமழும் வார்த்தைகளும் மனதை தொடும் இசை அனுபவங்களும் நிறைந்த இந்த நேர்முகத்தை தவறவிடாதீர்கள் நேயர்களே. இன்று இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3

10:46 கடந்து போயிட்டு இருக்க இந்த நேரம் விவித் பாரதி தமிழ் FM 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க என் கேள்விக்கு என்ன பதில். நேயர்கள் மிக சரியா பதில கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய மிக

0: போற்றுதல் குரிய ஒரு புலவன், பாட்டுக்கொரு புலவன் அப்படின்னு நம்ம யார் சொல்கிறோன்னு கேட்டிருந்தோம். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார்னு மிகச்சரியான பதிலாக ஆணையர்லையே கேட்ட அடுத்த நிமிஷமே நம்ம நேயர்கள் கொடுத்துட்டாங்க. ஃபேஸ்புக்லேயும் பதிவு கொடுத்துருக்காங்க. முத்துகிருஷ்ணன் சரியான பதிலை கொடுத்துருக்காரு. கீழ்குடியிலேருந்து பெரியசாமி காஞ்சிபுரம், அவரும் சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. பட்டாளத்திலேருந்து அப்துல் ஜலீல் கொடுத்துருக்காங்க. பூலுவாப்பாளையம் ஆனந்த முருகன், முரளி முரளி அவரும் மாடம்பாக்கத்துலேருந்து அயன் முரளி அவங்களும் சரியாக கொடுத்துருக்காங்க. புரசைவாக்கம் சவுந்தரராஜன் சரியான பதிலை கொடுத்துருக்காரு. நடராஜன் சுப்பையா அடையாளம்பட்ட ஆசீர்வாதம், கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் அவங்களும் சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. வீரராகவன் அவரும் சரியான பதிலை கொடுத்துருக்காரு. நேயர்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். 10:47 ஆயிடுச்சு. அடுத்த கேள்விக்கான நேரம் இது. வணக்கம்.
1: வணக்கம், நான் திருத்தணி தமிழ்வந்தி பேசுகிறேன்.
0: சரி, உங்களுக்கான கேள்வியை கொடுத்துறேன். தமிழ்நாட்டோட மிக உயர்ந்த சிகரம் எது?
1: இது நீலகிரி சிகரம்.
0: ஆ, அது பேர் என்ன?
1: ஊட்டி.
0: ஊட்டி இன்னொரு பேர் இல்லையா அந்த ஊருக்கு? உதகையும் அந்த ஊரோட பேர். நான் கேட்கறது அந்த சிகரத்தின் பேர் என்ன அப்படின்னு. சரி, சரியான பதில் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நன்றி. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யாரு எங்கிருந்து பேசுறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம், முள்ளக்காடு பாபு.
0: பாபு சார், தமிழ்நாட்டோட மிக உயர்ந்த சிகரம் எது?
2: ஆலைமலை மலம்.
0: இல்லைங்க, சரியான பதில். நன்றி, வாழ்த்துக்கள். பதில் சொல்லிட்டீங்க. பதில் தெரிஞ்சிருச்சே எனக்கு, ஆனா இணைப்பு கிடைக்கல அப்படின்னா கவலையப்படாதீங்க. ஃபேஸ்புக் இருக்கு, உங்களோட பதில்களை அங்கே பதிவிடுங்க. எது சரியான பதில் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத இந்த பாட்டுக்கு அப்புறமா நான் சொல்லிடுறேன். அமரன் படத்துலேருந்து அடுத்த பாடல்.

0: 102 புலி 3
1: பாட்டுக்கு இட்டான.
2: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என் கேள்விக்கு என்ன பதில் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நேயர்கள் ஃபேஸ்புக்லையும் பதிவு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டோட மிக உயரமான சிகரம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். முத்து கிருஷ்ணன் தொட்டபெட்டா அப்படின்னு சரியாக சொல்லியிருக்காரு. கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் அவரும் தொட்டபெட்டா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததாக நடராஜன் சுபையா அவரும் தொட்டபெட்டாங்கிற சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. புழுவாப்பாளையம் ஆனந்த முருகன் மதுரை, ஸோ சண்முக சுந்தரம், மேலப்பேடு தயாளன், நடராஜன் சுப்பையா, இவங்க மீரா வெங்கட்ராமன், கீழ்குடி டி பெரியசாமி காஞ்சிபுரத்துலேருந்து அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, எல்லாருமே மிக சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. பதிவுகள் போட்ட நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம்.

0: என்ன பிரபாகரன், ஏதோ யோசனையா இருக்கீங்களே?
1: ரோட்ல நடுவுல கோடுகள்லாம் இருக்குல்ல, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன்.
0: அதை பத்தி அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க?
1: சில இடங்கள்ல வந்து கோடுகள் விட்டு விட்டு இருக்கு, சில இடங்கள்ல தொடர்ச்சியா இருக்கு. ஏன் இந்த மாதிரி போட்டிருக்காங்க? இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம்? அதை பத்தி தான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: இது ரொம்ப சிம்பிள். ஒரே திசையில போற ரோட்டுக்கு நடுவுல இந்த மாதிரி கோடுகள் விட்டு விட்டு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான ரோட்ல நம்ம ஒரு வாகனத்தை முந்தி செல்லலாம். அதுவே கோடுகள் விட்டு விட்டு போடாம ஒரே கோடா தொடர்ச்சியா இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான ரோட்ல நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. சில நேரங்கள்ல எமர்ஜென்சி அப்படின்னா வேணா நம்ம முந்தி செல்லலாம்.
1: இதே மாதிரி ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போதே, அதுக்கு என்ன அர்த்தம்?
0: அந்த மாதிரி ரோட்டுக்கு நடுவுல ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போச்சுன்னா அந்த ரோட்ல எக்காரணத்தை கொண்டு நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. அதுதான் அந்த ரெண்டு கோடுகளுக்கான அர்த்தம். இந்த விதிகளை எல்லாம் தெரிஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்ணாவே விபத்துகள் கண்டிப்பா குறைய ஆரம்பிச்சிடும்.
1: சாலை விதிகளை பின்பற்றுவோம்,
0: மகிழ்ச்சியான பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்வோம்.
2: நிறைவு பெற்றது என் கேள்விக்கு என்ன பதில் தொடர்வது செய்தி சுருக்கம். வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடகா அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டப்பேரவையில் இன்று முதலமைச்சர் திரு விஜய் முன்மொழிந்த அரசினர் தனி தீர்மானத்தின் மீது விவாதம் நடைபெற்று வருகிறது. காவிரி நதிநீர் உரிமையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ந்து வரும் மற்றும் எதிர்கால தொழில்நுட்பத்தில் இந்தியா முதலீடு செய்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு, குஜராத், உத்தரப்பிரதேசம் மற்றும் ஹரியானா ஆகிய நான்கு மாநிலங்களில் பயறு வகை மற்றும் எண்ணெய் வித்துக்களை மத்திய அரசின் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் பெருமளவில் கொள்முதல் செய்வதற்கு மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் ஒப்புதல் அளித்துள்ளார். ஐநா சபையில் பாகிஸ்தானும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பும் ஜம்மு காஷ்மீர் குறித்து முன்வைத்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை இந்தியா திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. கொப்பரை மற்றும் பச்சை பயிறு கொள்முதலுக்கான அனுமதியை விரைந்து வழங்குமாறு மத்திய அரசை தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடப்பாண்டில் நடத்திய குடிமைப்பணி தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் ஊக்கத்தொகை பெறுவதற்கு இன்று முதல் வரும் 30ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அரசு கூறியுள்ளது. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பெரம்பலூர் மாவட்டம் திருமாந்துறை சுங்கச்சாவடி அருகே டீசல் ஏற்றி வந்த டேங்கர் லாரியில் ஏற்பட்ட தீ விபத்தை தீயணைப்பு படையினர் விரைந்து கட்டுப்படுத்தினர். திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து தாராபுரம் நகராட்சியின் குடிநீர் தேவைக்காக இன்று முதல் வரும் 23ஆம் தேதி வரை தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. ஆம்பூர் அருகே கோவில் திருவிழாவில் வான வேடிக்கையின் போது பட்டாசு வெடித்து 2 குழந்தைகள் உட்பட 5 பேர் காயமடைந்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று கிராமுக்கு 380 ரூபாய் குறைந்து சவரன் 1,08,560 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.

ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று வினாடிக்கு 4000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தைவான் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பெலா தம்கான்கர் சீனாவின் ஃபெயர்ஹு இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டி பி பிரிவில் இன்று அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தில் கனடா 6-0 என்ற கோல் கணக்கில் கத்தார் அணியை வென்றது. மற்றொரு ஆட்டத்தில் மெக்சிகோ 1-0 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

என்றும் இனியவை. காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். பதினோரு மணி 3 நிமிஷத்தை தாண்டி போயிட்டு இருக்கு. இந்த நேரம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. இது காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். 1950, 60, 70 காலகட்டங்களில் வந்த திரைப்பட பாடல்கள் உங்கள் மனசில் இன்றைக்கும் அப்படியே நிற்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாடல்கள், அதை தனியாக கேட்டு ரசிக்கிறதே ஒரு தனி சுகம்தான்னு சொல்லலாம். அந்த மாதிரியான பாடல்கள் இந்த ஒரு மணி நேரமும் உங்களுக்காக. முதல் பாடல் சிட்டுக்குருவி படத்திலிருந்து, எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா குரலில், வாளியோட வரிகளுக்கு இசை இளையராஜா.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்றும் இனியவை கேட்டுட்ருக்கீங்க. 11:08 கடந்து போயிட்டுருக்குது. கிழக்கே போகும் ரயில் இந்த படத்தோட பேரை சொன்ன உடனே படம் எப்படிப்பட்டது அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவ்வளோ ஒரு அற்புதமான நடிப்பு ரெண்டு பேருமே, ஹீரோ அண்ட் ஹீரோயின்ட்ட இருந்து பாரதி ராஜா அவருடைய படங்களில் இப்படி நம்ம ரசிக்கிற மாதிரி இன்றைக்கும் தமிழ் சினிமாவுக்கு அவர் கொடுத்த அந்த திரைப்படங்கள்லாம் பொக்கிசமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த படத்துலேருந்து தான் அடுத்த பாடல்.

என்றுமினியவே இல்லை. நீங்கள் கேட்டீங்க கிழக்கே போகும் ரயில் படத்திலிருந்து பாடல். அடுத்ததாக பிரியா. இந்த படத்தை பற்றி நான் சொன்ன உடனே உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாடல் அதில் நிறையா இருக்குது. ஏ பாடல் ஒன்று, நினைவோ ஒரு பறவை, இப்படி அடுத்தடுத்து சொல்லிகிட்டே போனால் இசையை வந்து இளையராஜா கொடுத்துருக்காரு. என்ன ஒரு அற்புதமான இசை கொடுத்துருக்காரு அப்படின்னு நான் சொல்ல வேண்டியதில்லை. அந்த படத்தோட பாடல்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் ஆனதுக்கு இதுவும் ஒரு காரணம். அவருடைய அந்த இசையமைக்கக்கூடிய அந்த டெக்னிக் இதில் உடச்செறிஞ்சிருக்காரு. முன்னாடிலாம் மோனோ ரெக்கார்டிங் தான் இருந்தது. தென்னிந்திய திரையுலகோட முதன் முதல்ல ஸ்டீரியோ ஒலிக்கலவை பதிவு செய்யப்பட்ட பாடல் இந்த திரைப்படங்களில் இந்த திரைப்படத்தில் இருந்து தான் அப்படின்னு சொல்லலாம். சூப்பரான ஒரு திரைப்படம். அதிலிருந்து உங்களுக்காக பிரியா திரைப்படத்திலிருந்து பாடல். இந்த பாடல் கேஜி ஏசுதாஸ் அவர் பாடியிருக்காரு, இசை இளையராஜா, பாடல் வரிகள் பஞ்சு அருணாச்சலம். கேஜே ஏசுதாஸ், எஸ் ஜானகியோட அந்த இனிமையான குரலில் பாட்டு கேட்டு ரசிக்கிறேன்.

0: இன்று இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கிராமத்தின் வாசம், நாட்டுப்புறத்தின் நேசம், மனதை வருடும் வார்த்தைகளின் அழகு, இவை அனைத்தையும் தனது பாடல்களில் உயிர்ப்பித்து வரும் பாடலாசிரியர் கருமாத்தூர் மணிமாறன் அவர்களுடன் ஒரு சிறப்பான நேர்முக சந்திப்பு. காலத்தின் ஓட்டத்தில் மறைந்து வரும் கிராமத்து சொற்களை தனது உணர்வுகளோடு இணைத்து திரைப்பட பாடலாக மாற்றும் அவரது படைப்பு பயணம் எப்படி தொடங்கியது? நாட்டுப்புற இசை மீதான அவரது காதல் என்ன? பாடலாசிரியராக அவர் சந்தித்த சுவாரஸ்ய அனுபவங்கள் என்ன? இதற்கெல்லாம் பதில் சொல்ல வருகிறார் கருமாத்தூர் மணிமாறன் அவர்கள். மண்ணின் மனம் கமழும் வார்த்தைகளும் மனதை தொடும் இசை அனுபவங்களும் நிறைந்த இந்த நேர்முகத்தை தவறவிடாதீர்கள் நேயர்களே. இன்று இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்று மினியவை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 11:20.
2: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in.
3: ஜாக்கிரதையா இருங்க,
4: RBI சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

என்றும் இனியவை, காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் அப்படின்னு சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி முள்ளும் மலரும் திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல். கே ஜே இயேசுதாஸ் பாடியிருக்கும் பாடலுக்கு பாடல் வரிகளை இயற்றியிருக்கார் கண்ணதாசன், இசை இளையராஜா.

என்றும் இனியவை, காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். காதலிக்க நேரமில்லை படத்தோட பேரை கேட்ட உடனே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். இப்படி ஒரு சூப்பரான திரைப்படம், இன்னைக்கு வரைக்கும் நிறைய நேயர்களோட மனசில் நிற்கக்கூடிய ஒரு திரைப்படம்னு சொல்லலாம். இந்த படத்தில் நிறைய பாடல்கள் இருக்குது. கேஜே ஏசுதாஸ் பி சுசிலா பாடியிருக்கக்கூடிய இந்த பாடலுக்கு பாடல் வரிகள் கொடுத்துருக்காரு கண்ணதாசன், இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி.

இன்டர்மீடியவையில் நீங்கள் கேட்ட பாடல் தெய்வ தாய் படத்திலிருந்து. டி எம் சௌந்தரராஜன் பே சுசீலா குரலில், வாலியோட வரிகளுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. என்றும் இனியவை, காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். கை கொடுத்த தெய்வம் படத்திலிருந்து அடுத்த பாடல் கேட்க போறீங்க. டி எம் சௌந்தரராஜன் குரல்ல கண்ணதாசனுடைய பாடல் வரிகளுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி.

0: ரெண்டு புலி மூணு
1: பாட்டுக்கு
2: வணக்கம். நான் எழுத்தாளர் நடிகர் செல்வமுருகன் பேசுறேன். நாளை இரவு 8:05 எனக்குள் நான் நிகழ்ச்சியில பேச போறேன், மறக்காம கேளுங்கப்பா. ஒரு நாவல் எழுதுறேன்னா முதல்ல இது ஒரு மெடிடேஷன் மாதிரி, இதை உட்காரணும், தவம், சும்மா உட்காந்து எழுத முடியாது. அடுத்து ரெண்டாவது பக்கத்துக்கு உங்களுக்கு கண்டென்ட் வேணும், இல்லைன்னா எழுத முடியாது, உங்களுக்கு அந்த கோர்வை வராது. நான் வந்து அதை மிகைப்படுத்தி சொல்லலை, இதுதான் உண்மை யதார்த்தம். அதுக்கு மேல நீங்க நகட்ட முடியாது விஷயம் இல்லாம.
3: கேட்க தவறாதீர்கள் எனக்குள் நான் நிகழ்ச்சி, உங்கள் விவித் பாரதி, தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
4: They say the view from the top changes everything, but for a few the view from the clouds is the only one that matters. The Indian Air Force invites applications for commissioned officers through AFCAT 2 of 2026. Registrations open on May 20th, 2026. Visit afcat.edcil.co.in and take the first step toward the blue.
5: ओहो, घर का सारा काम मुझे ही करना पड़ता है, सफाई भी, शॉपिंग भी, शुद्ध नमक देना. शुद्ध नहीं समझते? वैक्यूम रेपुरेटेड नमक ही सबसे शुद्ध सफेद होता है.
6: तो ऐसा बोलो ना,
5: वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक जिसका दाना दाना एक समान. ये हुई ना बात.
7: क्यों छोटे साहब, वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध की बच्चे भी जानते हैं इसके
0: सारे गुण. 102.3
1: பாட்டுக்கு இதான்.

என்றும் இனியவையில் நீங்கள் கேட்ட பாடல் ஆண்டவன் கட்டளை படத்திலிருந்து. பி. சுசிலாவோட குரலில் கண்ணதாசனுடைய பாடல் வரிகளுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. என்றும் இனியவை காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். பச்சை விளக்கு படத்துல இருந்த அடுத்த பாடல் கேட்க போறீங்க. டி எம் சவுந்தரராஜன் பாடி இருக்கக்கூடிய பாடல்களுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடல் வரிகள் கண்ணதாசன்.

0: என்றும் இனியவை, காலத்தால் அழியாத காவிய பாடல்கள்.
1: ஜெனரல் சக்கரவர்த்தி படத்தில் இருந்த அடுத்த பாடல் வாணி ஜெயராம் குழுவினரோடு பாடியிருக்கக்கூடிய பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடல் வரிகள் கண்ணதாசன்.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்று மினிவை கேட்டுட்டு இருக்கீங்க. நிறைவா நீங்க கேட்க போற பாடல் காளி கோயில் கபாலி படத்திலிருந்து மலேசிய வாசுதேவன் பாடியிருக்கும் பாடலுக்கு இசை ராஜேஷ். இந்த பாடலோட உங்க எல்லார்கிட்டமிருந்து நான் விடைபெற நேரம் வந்தாச்சு. அடுத்து ரெட்ரோ நேரத்தை கொடுக்கறதுக்காக அஜய் செண்பகாசி ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்காங்க. எங்கேயும் போயிடாமல் தொடர்ந்து விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேர்கள் இப்போது கேட்டு ரசிக்க காத்திருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: ரெட்ரோ நேரம்.

ஆம்நேர்களே, இப்பொழுது தொடங்கி பகல் ஒரு மணி வரையிலும் இசைச்சுவையும் கவிச்சுவையும் இணைந்து கைகோர்க்க செவிச்சுவை தாங்கி வலம் வர கேட்டு ரசிக்கலாம் ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி தரும் முதல் பாடல்.

அன்பை கொண்டாட, அன்பில் முத்தாட, அன்னையை போலொரு சொந்தம், அந்த அண்ணனை அன்று யாரால் முடியும். தமிழனின் இனிமையோடு கலந்து ஒலித்த அந்த பாடல் கேஜேஎஸ் தாசும் சித்ராவும் பாடியிருந்தது. கங்கையமரன் வரிகளுக்கு இசையமைத்திருந்தார் இளையராஜா. பாடல் இடம்பெற்றிருந்த படம் பாசப்பறவைகள்.

உருகி உருகி உயிர்ப்பை உணர்ந்திட, அன்பால் நீர் பெருகி பெருகி உணர்வில் வளர்ந்திட, எத்தனை சுகம் அது. என்றும் தொடர்கதையானால் படிக்கவும் பிடிக்கும் தானே. கேட்டு ரசித்த அந்த பாடலே ஜானகி எஸ் பி சைலஜா பாடியிருந்தது. இளையராஜா இசையமைப்பில் கேட்டோம் அந்த பாடலை, ஆனந்த கும்மி திரைப்படத்திலிருந்து.

0: சங்கீதம் வந்தால் நிச்சயம் சந்தோஷம் வரும். பண் இசைத்து கண் அசைத்து காற்றில் ஒரு பவனி வந்தால் அது நேற்றும் இன்றும் நாளையும் கூட இன்ப ஊற்றாய் ஊறி திளைக்கும் தானே. அப்படி ஊற்றெடுத்த அந்த பாடல் மகுடி திரைப்படத்திலிருந்து வந்தது. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகியின் குரல்களில் கற்பனை வாலி, இசை இளையராஜா.
1: இன்று இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கிராமத்தின் வாசம், நாட்டுப்புறத்தின் நேசம், மனதை வருடும் வார்த்தைகளின் அழகு, இவை அனைத்தையும் தனது பாடல்களில் உயிர்ப்பித்து வரும் பாடலாசிரியர் கருமாத்தூர் மணிமாறன் அவர்களுடன் ஒரு சிறப்பான நேர்முக சந்திப்பு. காலத்தின் ஓட்டத்தில் மறைந்து வரும் கிராமத்து சொற்களை தனது உணர்வுகளோடு இணைத்து திரைப்பட பாடலாக மாற்றும் அவரது படைப்பு பயணம் எப்படி தொடங்கியது? நாட்டுப்புற இசை மீதான அவரது காதல் என்ன? பாடலாசிரியராக அவர் சந்தித்த

0: குறித்த சுவாரஸ்ய அனுபவங்கள் என்ன? இதற்கெல்லாம் பதில் சொல்ல வருகிறார் கருமாத்தூர் மணிமாறன் அவர்கள். மண்ணின் மனம் கமழும் வார்த்தைகளும் மனதை தொடும் இசை அனுபவங்களும் நிறைந்த இந்த நேர்முகத்தை தவறவிடாதீர்கள் நேயர்களே. இன்று இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3
1: நேரம் 12:18:30.

விழிகள் பேசிக்கொண்டதில் மொழிகள் மௌனமானது. மனமேடையில் இசைத்த ராகம் செவி வனமெங்கும் ஓடி பாய்ந்ததானீர்களே. ஒலித்த அந்த பாடல் முத்துலிங்கம் கற்பனையில் இளையராஜாவின் இசையில் கேட்டு ரசித்தோம். நான் பாடும் பாடல் திரைப்படத்திற்காக ஒலித்த குரல்கள் எஸ் என் சுரேந்தர், எஸ் ஜானகி.

மலருன்ற ராகம் இசைத்தால் வாசலெங்கும் வாசம் நிறைக்கும் தானே. அதுவும் இசைத்தது ராஜ ராகமாம். கேட்ட அந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியிருந்தது. இயற்றி இசையமைத்திருந்தார் ஏசே ராஜ்குமார். ரயிலுக்கு நேரமாச்சு இந்த திரைப்படத்திற்காக.

கண்ணில் உலவும் நிலவு முகம் ஒரு பெண்ணாகி வந்தால் எண்ணத்தில் ஓராயிரம் வண்ண காவியம் வந்துதானே போகும். நேர்களை, நாம் கேட்ட அந்த பாடல் ரமேஷ் வாணிஜெயராம் இணைந்து பாடியிருந்தது. நா காமராசன் அவர்களின் கற்பனையில் இளையராஜாவின் இசையில் கேட்டு ரசித்தோம் அமுத கானம் திரைப்படத்திலிருந்து.

0: அட ஆமா, ஒரு மணி அடிச்சாலே வித் பார் தமிழகம் தான் ஞாபகத்துக்கு வருது.
1: அப்படியா?
0: ஏன்னா ஒவ்வொரு நாளும் மதியம் ஒரு மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி நம்ம வித் பார் தமிழகம்ல ஒளிபரப்புறாங்களே.
1: சரி, அதுல அப்படி என்ன ஸ்பெஷல்?
0: என்ன இப்படி கேட்டுட்ட? நாம கேட்க நினைக்கிற பாட்டை ஒரு போன் பண்ணி சொன்னா போதும், உடனே அந்த பாட்டை நம்ம ரேடியோல கேட்கலாம். உலகமே நாம ரசிச்சு கேட்ட பாட்டை கேட்கணும்னு நினைக்கும் போது எவ்வளவு

0: உங்கள் சாய்ஸ் கேட்க மறக்க மாட்டேன்.
1: கேட்க மட்டும் தான் செய்வியா?
0: இல்ல இல்ல, வாரத்துக்கு ரெண்டு முறை போன் செஞ்சு பாடலும் கேட்பேன். நான் ரசிச்ச பாட்ட உலகமே ரசிக்கும்ல.
1: அது சரி, அது என்ன வாரத்துக்கு ரெண்டு முறை?
0: என்னன்ன, நம்மள மாதிரி எத்தனை பேர் ஆர்வமா இருப்பாங்க, அவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கணும்ல.
1: பாரா
2: பாடல் உங்கள் சாய்ஸ்.

நேர்களை நாம் இணைந்திருக்கும் ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் பி ஜெயச்சந்திரன், பி எஸ் சசிரேகா குழுவினர் குரல்களில் அடுத்து நாம் கேட்க இருக்கும் இந்த பாடல் நாம் இருவர் திரைப்படத்திலிருந்து. இது வாலியின் கற்பனை, இசையமைத்திருக்கிறார் கங்கை அமரன்.

செவியோரமாய் சுகம் சேர்த்து கொண்டிருக்கும் இந்த இசையின் இதத்தோடு இணைந்திருங்கள் நேர்களே. விவத் பாரதிய தமிழ் பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் 12:40 தமிழ் செய்திகள் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து மீண்டும் 12:50 ரெட்ரோ நேரத்தில் இணையலாம்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் சுமார் 2400 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வழங்குகிறார். தமிழ்நாடு, குஜராத், உத்தரப்பிரதேசம், ஹரியானா மாநிலங்களில் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் பருப்பு வகைகளை மொத்தமாக கொள்முதல் செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. நீட் இளநிலை மருத்துவ படிப்பு நுழைவுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கென வாட்ஸ்அப் தகவல் சேவையை தேசிய தேர்வு முகமை தொடங்கியுள்ளது. மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டேல் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் சுமார் 2400 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். தமது சமூக வலைதளத்தில் இதுகுறித்து பதிவிட்டுள்ள பிரதமர், நாட்டில் வேலைவாய்ப்பை அதிகரித்து சமூக பாதுகாப்பை விரிவுபடுத்தும் நோக்கத்துடன் இளைஞர்களுக்கு அதிகாரமளிக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த ஊக்கத்தொகை வழங்கப்பட இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த ஊக்கத்தொகை வழங்கப்படுவது வேலைவாய்ப்புடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டத்தை செயல்படுத்துவதில் ஒரு மைல்கல்லாக அமையும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு, குஜராத், உத்தரப்பிரதேசம், ஹரியானா மாநிலங்களில் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் பருப்பு வகைகளை மொத்தமாக கொள்முதல் செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இதற்கான அனுமதியை வழங்கியுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நடப்பாண்டு ரபி சந்தை பருவத்தில் தமிழகத்திலிருந்து 990 மெட்ரிக் டன் வரை பாசிப்பயறு கொள்முதல் செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டை விட கூடுதலாக 105 மெட்ரிக் டன்னுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. தமிழகத்தில் பாசிப்பயிருக்கு மொத்த கொள்முதலுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை 8 கோடியே 68 லட்சம் ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. குஜராத் மாநிலத்திலிருந்து 18,250 மெட்ரிக் டன்னும் உத்தரப்பிரதேசத்திலிருந்து 48,298 மெட்ரிக் டன்னும் பாசிப்பயறு மொத்த கொள்முதல் செய்யவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்திலிருந்து 97,970 மெட்ரிக் டன் உளுந்து மற்றும் 41,218 மெட்ரிக் டன் நிலக்கடலை கொள்முதல் செய்யவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அனுமதி அளித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் இளநிலை மருத்துவ படிப்பு நுழைவுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கென வாட்ஸ்அப் தகவல் சேவையை தேசிய தேர்வு முகமை தொடங்கியுள்ளது. வரும் ஞாயிற்றுக்கிழமையன்று இந்த தேர்வை எழுதும் மாணவர்கள் 7827980287 என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாக தகவல்களை பெறலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய தேர்வு முகமை அளிக்கும் தேர்வு தொடர்பான அனைத்து தகவல்களையும் இந்த வாட்ஸ்அப் எண் மூலமாக பெறலாம். 21ஆம் தேதி மறுதேர்வு எழுதுவதற்கான அனுமதி சீட்டை ஏற்கனவே பதிவிறக்கம் செய்தவர்கள் மீண்டும் ஒருமுறை பதிவிறக்கம் செய்ய தேவையில்லை என்று தேசிய தேர்வு முகமை தெளிவுபடுத்தியுள்ளது. நீட் மறுதேர்வையொட்டி டெலிகிராம் செயலி மீது மத்திய அரசு விதித்துள்ள தடை உத்தரவு செல்லும் என்று தில்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த தேர்வையொட்டி டெலிகிராம் செயலிக்கு 22ஆம் தேதி

0: தற்காலிக தடை விதிக்கப்பட்டிருந்ததை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த தில்லி உயர்நீதிமன்ற நீதிபதி திரு கரியா தடை உத்தரவை செயல்படுத்தும்போது இது தொடர்பான சட்டத்தில் உள்ள நடைமுறைகளை மத்திய அரசு முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். சர்வதேச கடல்சார் தீர்ப்பாயத்தின் நீதிபதியாக இந்தியாவின் திரு பிமல் பட்டேல் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சர்வதேச கடல்சார் சட்டம் குறித்த ஐநா உடன்படிக்கையில் கையெழுத்திட்ட நாடுகள் அவரை இப்பொறுப்புக்கு முறைப்படி தேர்ந்தெடுத்துள்ளன. தற்போது இத்தீர்ப்பாயத்தின் துணைத் தலைவராக உள்ள இந்தியாவின் திருமதி நீரு சதாவின் பதவிக்காலம் வரும் செப்டம்பர் மாதம் முடிவடைகிறது. அதன் பின்னர் திரு பிமல் பட்டேல் சர்வதேச தீர்ப்பாய நீதிபதியாக பொறுப்பேற்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐநா சர்வதேச சட்ட ஆணையத்தில் பணியாற்றி வரும் திரு பிமல் பட்டேல் குஜராத்தில் உள்ள தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தராகவும் பொறுப்பு வகித்து வருகிறார். தேசிய புத்தக வாசிப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. கேரள மாநிலம் புதுவாயில் நாராயண பணிக்கரின் பிறந்த நாள் ஆண்டுதோறும் தேசிய புத்தக வாசிப்பு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நூலக இயக்கத்தின் தந்தை என்று போற்றப்படும் நாராயண பணிக்கரின் அறக்கட்டளையின் மூலம் கேரள மக்களிடையே வாசிக்கும் பழக்கம் ஊக்குவிக்கப்பட்டது. புத்தகம் வாசிக்கும் பழக்கத்திற்கு ஊக்கமளிக்கும் வகையில் கடந்த 2017 பிரதமர் திரு நரேந்திர மோடி நாராயண பணிக்கரின் பிறந்த நாளை தேசிய புத்தக வாசிப்பு தினமாக அறிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று லடாக் செல்கிறார். நாளை மறுநாள் வரை அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்கிறார். திரு சி பி ராதாகிருஷ்ணன் நாளை லூகுங் கிராமத்திற்கு செல்கிறார். அங்குள்ள சுய உதவிக்குழுவைச் சேர்ந்தவர்களுடன் அவர் கலந்துரையாடுவதுடன் எல்லைப் பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளையும் நேரில் பார்வையிட உள்ளார். இதனைத் தொடர்ந்து நாட்டின் பாதுகாப்புக்காக உயிர்நீத்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அங்குள்ள போர் நினைவிடத்திற்கு சென்று அவர் அஞ்சலி செலுத்துகிறார். வரும் ஞாயிற்றுக்கிழமை லே நகரில் வெகு விமரிசையாக நடைபெறவுள்ள சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்களில் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்கிறார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டப்பேரவையில் அரசினர் தனி தீர்மானம் அனைத்துக் கட்சி உறுப்பினர்களின் ஆதரவுடன் ஒருமனதாக நிறைவேறியது. இந்த தீர்மானத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று முன்மொழிந்து பேசுகையில் மத்திய அரசின் அனுமதியை பெறாமல் தன்னிச்சையாக காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் திட்டத்தை கர்நாடக அரசு மேற்கொள்வதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கர்நாடக அரசின் இந்த செயலுக்கு பேரவை தனது கடும் எதிர்ப்பை பதிவு செய்வதாகவும் தெரிவித்தார். அரசினர் தனி தீர்மானத்திற்கு அனைத்துக் கட்சிகளும் ஆதரவு தெரிவித்தன. எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், அஇஅதிமுக சட்டமன்ற குழு தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் தீர்மானத்தை ஆதரித்து பேசினர். உலக குருதி கொடையாளர் தினத்தை முன்னிட்டு தமிழகத்தின் வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இரத்த தான முகாமில் பங்கேற்றவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களையும் நினைவு பரிசுகளையும் மாவட்ட ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் வழங்கினார். அப்போது பேசிய அவர், இரத்த தானம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார்.
2: நிறைய டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் வந்துடுச்சு. ரோபோ சர்ஜரி பண்ற அளவுக்கு கூட போயிட்டு இருக்கோம். எந்த வித சர்ஜரியும் பண்ணுனாலும் கூட நம்ம வந்து இந்த பிளட் இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது. சயின்டிபிக் டெவலப்மெண்ட் இருந்தாலும் நம்ம வந்து இந்த பிளட் டொனேஷனுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். சோ அதுல நீங்க எல்லாம் ரொம்ப ஆக்டிவா இன்வால்வ் ஆகி பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இனி வர சமுதாயங்கள், இனி வர ஜெனரேஷன், அவங்களுக்கும் வந்து இதோட முக்கியத்துவம் வந்து நீங்க சொல்லி அவங்களையும் வந்து பிளட் டொனேஷன் கொடுக்கறதுக்கு வந்து ஊக்குவப்படும்.
0: காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதனையடுத்து ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இன்று காலை 6 நிலவரப்படி வினாடிக்கு 4000 தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. கோடை காலம் தொடங்கியதிலிருந்தே ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து படிப்படியாக குறைந்து வந்தது. ஒரு நிலையில் வினாடிக்கு சுமார்

0: 200 கனஅடியாக தண்ணீர் வரத்து சரிந்தது. இந்நிலையில் தற்போது கர்நாடகா மற்றும் தமிழக எல்லைப் பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. நேற்று மாலை நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 2000 கனஅடியாக அதிகரித்த தண்ணீர் வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 4000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. மேலும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை தொடர்ந்தால் இந்த தண்ணீர் வரத்து மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சுற்றுலா பயணிகள் இவ்வருவிகளில் குளித்து மகிழ்கின்றனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
1: லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டேல் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 11-4, 11-7, 11-8 என்ற செட் கணக்கில் ஸ்லோவேனியாவின் பீட்டர் அனா டோஃபான்ட் இணையை வென்றது. இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் மணிக்கா பத்ரா, ஸ்ரீஜா அக்குலா ஆகியோரும் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் மனுஷாவும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். தைவான் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பேலா தம்காண்ட்கர், சீனாவின் ஃபயர் ஹூ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் சுமார் 2400 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வழங்குகிறார். தமிழ்நாடு, குஜராத், உத்தரப்பிரதேசம், ஹரியானா மாநிலங்களில் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் பருப்பு வகைகளை மொத்தமாக கொள்முதல் செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. நீட் இளநிலை மருத்துவ படிப்பு நுழைவுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கென வாட்ஸ்அப் தகவல் சேவையை தேசிய தேர்வு முகமை தொடங்கியுள்ளது. மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டேல் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: பாரதி தமிழ் பண்பலையில் நேரம் 12:50 வலம் வந்து கொண்டிருக்கிறது. ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கும் இந்த பாடல் ஜாடிக்கேத்த மூடி. இந்த திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது. வைரமுத்து வரிகளுக்கு இசையமைத்திருக்கிறார் ஹம்சலேகா. சந்தித்த நினைவுகள் அனைத்தும் சிந்தைக்குள் தித்திக்கும் தேனானால் இப்படி சந்தங்கள் கூடிய கவிதைகள் ஓடோடி வருமோ.

நிகழ்ச்சியின் நிறைவாக இது. கங்கா சபதம் திரைப்படத்திற்காக பி ஜெயச்சந்திரன், வாணிஜெயராம் பாடிய பாடல். கற்பனை வாலி இசையமைத்திருக்கிறார்கள் சங்கர் கணேஷ். வைகை காற்றின் வசந்தம் இவர்கள் காதோரமாய் சொன்னதை இவர்கள் காற்றோடு கலந்து தருகிறார்கள் பாடலாக.

நேர்கள் இதுவரை இணைந்திருந்தது நிலையத்தில். நேரம் இப்போது பகல் 1:40.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேர்கள் இப்போது கேட்டும் பங்கேற்றும் சிறப்பிக்க காத்திருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: பாடல் உங்கள் சாய்ஸ்.
1: ஆம்நேர்களே, இது பாடல் உங்கள் சாய்ஸ். தொலைபேசி வாயிலாக நேர்கள் பங்கேற்று தங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு பெறும் நிகழ்ச்சி. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 044-2952-08-53 மற்றும் முறையின் 2838-9871. நேர்களே, எப்பவும் போல உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், வழக்கமாக வரக்கூடிய நேர்கள் புதிய நேர்களுக்கு வழிவிட்டு கொஞ்சம் அவங்களுடைய ரசனைகளை நாம் கேட்டு ரசிக்க காத்திருக்கலாம் பிற்பகல் 2 மணி வரையிலும். சரியா? ஏன்னா நிறைய நேர்கள் வந்து இணைப்புக்காக முயற்சி பண்ணுறாங்க, அவங்களுக்கும் அந்த ஒரு வாய்ப்பை நம்ம கொடுப்போமே அப்படின்றதுனால தான். இப்போ காலையிலேருந்து இரவு வரைக்கும் பார்த்திங்கன்னா தொலைபேசி வழி நிகழ்ச்சிகள் நிறைய அவங்களுக்காக இதில் வந்துக்கிட்டே இருக்குது. அப்படி வரும்போது அதில் எல்லாரும் ஒரு நாளைக்கு ஒரு நிகழ்ச்சியில் பங்கெடுத்தா போதும் அப்படின்ற ஒரு உணர்வை உங்களுக்கு நீங்களே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் அது ஒரு மன நிறைவு கொடுக்கும் இல்லையா? சரி, அந்த ஒரு சின்ன ரெக்வஸ்டோடு வாங்க நம்ம இப்போ வந்து நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்குற போகிறோம். காதலர் தினம் திரைப்படத்திற்காக ஏஆர் ரஹ்மான் இசையில் வாலியுடைய வரிகளில் ஸ்ரீகுமார் ஸ்ரீனிவாசி உங்களுடைய குரல்களில் இந்த பாடல் வருது. இந்த பாடல் முடிஞ்ச உடனே நேர்களுடைய விருப்ப பாடல்களை நம்ம கேட்டு ரசிக்கலாம்.

0: நம்ம பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி ஒரு அற்புதமான பாடலோட தொடங்கிட்டோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற புதிய நேயர்களுக்காக இணைப்பு எண்கள் 044 இந்த எண்ணை சேர்த்து 295208853 மற்றும் ஒரு எண் 28389871 இந்த எண்களில் வாங்க. உங்களுக்கு பிடித்தமான பாடல் என்ன அப்படின்றத சொன்னீங்கன்னா நாம் இந்த நிகழ்ச்சியில் கேட்கலாம். சரியா? சரி, இப்போ முதல் நேராக யார் இருக்கிறாங்க? வணக்கம். வணக்கம், வாங்க.
1: உடங்குடி நூறுதீன்.
0: ஆ, வாங்கய்யா, சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்? நிகழ்ச்சியோட முதல் நேரா இன்னைக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு.
1: மாயா பஜார்.
0: ம்,
1: அதுல வந்து கல்யாண சமய சாதனம் பாட்டு, அந்த பாட்டு போடுங்க.
0: அந்த பாடல் வேணுமா?
1: ஆமா.
0: சரி, நல்ல மத்தியான நேரத்துல எல்லாரும் பசியில இருக்கிறோம், இப்படி ஒரு பாட்டை கேட்டிருக்கீங்க, அப்படியே சாப்பிட்ட ஒரு உணர்வோட கேட்போம். நன்றி நன்றி நன்றி. கண்டசாலா அவங்களுடைய இசையமைப்பில், திருச்சி லோகநாதன் அவங்களுடைய குரல்ல, தஞ்சையின் ராமியாதாஸ் அவங்களுடைய வரிகள்ல பாடல் வந்துட்டு.
2: கல்யாண சமையல் சாதம்

0: வணக்கம், பாடல் உங்கள் சாய்ஸ்.
1: வணக்கம் மேடம்.
0: வாங்க.
1: ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடி செல்வி பட்டன் சென்னியப்பனுங்க.
0: கவுந்தப்பாடி, சூப்பரா இருக்கு ஒரு பேரு. சொல்லுங்க சென்னியப்பன், என்ன பாடல் இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு கேக்குறதுக்காக வந்திருக்கீங்க?
1: காதல் ரோஜாவை படத்துலங்க, தொட்டு தொட்டு பல்லாக்கு ஆடுது அந்த பாட்டுங்க மேடம்.
0: அந்த பாடல் வேணுமா? நீங்க எப்படி ஆப்ல தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்களா நண்பா?
1: ஆமாங்க மேடம்.
0: சரி பரவாயில்ல. மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள், நன்றி. இப்ப நீங்க கேட்ட அந்த பாடல் கேட்போம், சரியா? நல்லது நல்லது. எஸ்பி பாலசுப்ரமணியம், சுஜாதா அவங்களுடைய குரல்களில் இளையராஜா இசையமைத்த பாடல் இது, காதல் ரோஜாவே, இந்த திரைப்படத்திலிருந்து.

0: வந்தது. மனதை தொட்டு செல்லும் பாடல்களோடு நிறைந்திருக்கிறோம் நேர்களே. இது பாடல் உங்கள் சாய்ஸ். வழங்கிக் கொண்டிருக்கிறது 102.3 வவத் பாரதி, தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் 1:20. இப்போ நம்மளுடைய இணைப்பில் இணையக்கூடிய நண்பர், வணக்கம். வணக்கங்க.
1: திருப்பத்தூர் மாவட்டம் வேமக்குளம், சிவகுமார் மேடம்.
0: வேமக்குளமா? உங்க ஊர் பேரே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நீங்க இதுக்கு முன்னாடி எப்போ இந்த இணைப்புல வந்தீங்க நண்பா?
1: மேடம், இதுக்கு முன்னாடி 10-ஆம் தேதி வந்த மேடம்.
0: வந்திருக்கீங்க, சரி. வேமக்குளம், சிவகுமார், சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு?
1: மேடம், எனக்கு வாட்ஸ்அப் படத்துல இருந்து ஆட்டோக்காரன் இந்த பாடல் வந்து எங்க தம்பி ஆட்டோக்காரர் அவருக்கு பிறந்த நாள் சிறப்பு பாடலாம் நான் கொடுக்குறேன்
0: மேடம். ஓகே, வாழ்த்துக்களோட கேட்கலாமா? நன்றி.
1: ஓகே மேடம், நன்றி.
0: வைரமுத்து இயற்றி, தேவா இசையமைத்தது, எஸ்பி பாலசுப்ரமணியம். குழுவினர் குரல்கள்ல இதோ பாடல்.

0: வணக்கம்.
1: வணக்கம் மேடம். பூந்தண்டலம் புண்ணியக்கோட்டி.
0: வாங்க ஐயா, சொல்லுங்க.
1: எனக்கு பொன்னியின் செல்வன்,
0: பொன்னியின் செல்வன் நிறைய வெர்ஷன் இருக்கு, எந்த இதுல வந்தது வேணும் உங்களுக்கு?
1: இது சிறுதூரல் தூவ, சிறுதூரல் தூர தூர, சிறுசாரல் தூவ தூவ, திருநானல் துள்ள துள்ள நீராட்டும் நம்மை இந்த தூவானம்.
0: 2005 வெளியான படம்.
1: 2005 வெளிவந்த இந்த பொன்னியின் செல்வன் திரைப்படமா?
0: ஓ சரி சரி சரி, கேட்கலாம் அந்த பாடல. நன்றி
1: நன்றி
0: நன்றி நன்றி. ஸ்ரீனிவாஸ் சாதனா சர்க்கம் குரல்களில், வாலியுடைய வரிகளில், வித்யாசாகர் இசையமைத்த பாடல் இது.

மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க. அனைவருக்கும் நீ

0: திஷா திட்டத்தின் டெலிலா
1: நியாயபந்து சட்ட அறிவு மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள்.
0: டெலிலாவின் கட்டணமில்லா தொலைபேசி எண் 144454 மற்றும் www.tele-law.in இணையதளத்தில் சட்ட உதவிகள் கிடைக்கும்.
2: நேரம் 1:32:50. நேர்கள் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ். தொலைபேசி வாயிலாக நேர்கள் பங்கெடுத்து தங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு பெறும் நிகழ்ச்சி. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952208553 மற்றும் ஒரு எண் 2838-9871. இணைப்பு எண் 044. இப்போ இணைப்பில் யார்? வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். சொல்வது யார்?
3: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமத்திலிருந்து பாபு.
2: முள்ளக்காடு கிராமத்திலிருந்து சொல்லுங்க பாபு, நிகழ்ச்சியில என்ன பாடல்?
3: எனக்கு கஜினி படத்திலிருந்து சுட்டுமிலி சுடரை கொடுத்துருங்க மேடம்.
2: கஜினி திரைப்படத்திலிருந்து. சூப்பர், கேட்கலாமா?
3: நன்றி மேடம்.
2: நன்றி. ஸ்ரீராம் பார்த்து.

0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். அதாவது நேர்கள் வந்து பதில் சொல்றதுனாலதான் அந்த நிகழ்ச்சியோட வெற்றியே அது.
1: திருக்குறள் நல்லா எண்ணி வச்சிருந்தேன் மேடம், 9 திருக்குறளையும்
0: பாடினது சங்கர் கணேஷ் அவங்களுடைய இசையமைப்புல. அந்த பாடலை கேட்போம். அதுக்கு முன்னாடி
2: இன்று இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கிராமத்தின் வாசம், நாட்டுப்புறத்தின் நேசம், மனதை வருடும் வார்த்தைகளின் அழகு, இவை அனைத்தையும் தனது பாடல்களில் உயிர்ப்பித்து வரும் பாடலாசிரியர் கருமாத்தூர் மணிமாறன் அவர்களுடன் ஒரு சிறப்பான நேர்முக சந்திப்பு. காலத்தின் ஓட்டத்தில் மறைந்து வரும் கிராமத்து சொற்களை தனது உணர்வுகளோடு இணைத்து திரைப்பட பாடலாக மாற்றும் அவரது படைப்பு பயணம் எப்படி தொடங்கியது, நாட்டுப்புற இசை மீதான அவரது காதல் என்ன, பாடலாசிரியராக அவர் சந்தித்த சுவாரஸ்ய அனுபவங்கள் என்ன, இதற்கெல்லாம் பதில் சொல்ல வருகிறார் கருமாத்தூர் மணிமாறன் அவர்கள். மண்ணின் மனம் கமழும் வார்த்தைகளும் மனதை தொடும் இசை அனுபவங்களும் நிறைந்த இந்த நேர்முகத்தை தவறவிடாதீர்கள் நேயர்களே. இன்று இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3

0: வணக்கம் பாடலுங்கள் சாய்ஸ்.
1: வணக்கம் மேடம்.
0: வாங்க.
1: சோலைமேட்லேருந்து நூர் முகமது பேசுகிறேன்.
0: நூர் முகமது சொல்லுங்க, என்ன பாடல்?
1: படம் அஞ்சாத நெஞ்சங்கள். அதில் சாப்பிட வாங்க உங்களை தாங்க அப்படின்னு ஒரு பாட்டு மேடம்.
0: அப்படியா, வந்துடலாமா? ஓ, நீங்க சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க, சாப்பிட்டு தெம்பா பாடல் கேக்குறீங்கல்ல?
1: ஆமா மேடம்.
0: பரவாயில்ல பரவாயில்ல.
1: 9 மணிக்கு போற நல்ல ப்ரோகிராம் போடுறீங்க மேடம். அது
0: ஓ கலக்கல் அரங்கமா?
1: கலக்கல் அரங்கத்துல

0: நேரம் 1:45 15 நொடி. பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில அடுத்து வரக்கூடிய நண்பர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வாங்க.
1: சம்பத் மேடம், பல்லாவரம் மேடம்.
0: பல்லாவரம் சம்பத்தா?
1: சம்பத் மேடம்.
0: சொல்லுங்க, சம்பத்துக்கு என்ன பாடல்
1: மேடம்? காசியதான் கடவுளை பத்துக்காண்டி ஜம்புலிங்கமே கடறேன் மேடம்.
0: ஜம்புலிங்கமே ஜடா ஜடா அந்த பாடல்.
1: ஆமா மேடம்.
0: காசியதான் கடவுளடா திரைப்படத்துல இருந்து கேட்டிருக்கீங்களா? சரி, ரைட், இப்ப கேட்கலாமா?
1: ஓகே, ரொம்ப
0: நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. எம்எஸ் விஸ்வநாதன் இசையமைத்து வாலி ஏற்றி கோவை சௌந்தரராஜன், தாராபுரம் சுந்தரராஜன் குழுவினரோடு பாடிய பாடல் இது.

0: வணக்கம், பாடல் உங்கள் சாய்ஸ்.
1: வணக்கம்மா.
0: வாங்க.
1: அரக்கோணம் பக்கத்துல மேல் பக்கத்துல இருந்து பாண்டகன் பேசுறேம்மா.
0: உங்க

0: ஊர் பேர் மேல்பாக்கமா?
1: ஆமாமா,
0: மேல்பாக்கம் பாண்டரங்கன். சொல்லுங்க ஐயா.
1: காட்டு ரோஜம்மா படம், அதுல டி எம் சவுந்தரராஜன் அம்மா ஐயாவும் சுசிலம்மா பாடுவாங்க, வண்டு வந்தது வா வென்று சொன்னது.
0: ஆஹா, அருமையான ஒரு பாடல். நல்ல மத்தியான நேரத்துல கேட்டிருக்கீங்க. கே வி மகாதேவன் ஐயாவுடைய இசையில அந்த பாடல் இதோ வந்துட்டே இருக்குது, கேட்கலாம்.
1: தேங்க்யூம்மா. நன்றிம்மா.

0: சரி, இப்போ நம்மளுடைய பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியோட நிறைவான நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம். வணக்கம் மேடம்.
0: வாங்க,
1: தமிழ் தமிழ் விவித் பாரதி எஃப்எம் இருக்கிற ஆர்ஜே எல்லா ஆர்ஜிகளுக்கும் நிலைய இயக்குநருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் மேடம்.
0: யார் உங்க பேர் சொல்லுங்க
1: மேடம். என் பேர் HP உச்சேகவுடா மேடம். அழகாப்புரா கிராமம் அனூர் தாலுக்கு சாமராஜநகர் ஜில்லத்தில இருந்து கர்நாடகத்தில இருந்து பேசுறேன் மேடம்.
0: கர்நாடக மாநிலத்தில இருந்து பேசுறீங்க. உங்க பேர் இன்னொரு முறை சொல்லுங்க.
1: HP உச்சேகவுடா.
0: உச்சேகவுடா, சொல்லுங்க சொல்லுங்க, பரவாயில்ல. அங்கே இருந்து நீங்கள் விவேத் பாரதி தமிழ் பண்பலையை தொடர்பு கொண்டு நீங்கள் பாடல் கேட்கறது ரொம்ப மகிழ்ச்சி. என்ன பாடல் வேணும்
1: மேடம்? எங்களுக்கு திருமலை படத்திலிருந்து விஜய் படம் வாசல்ல வாடி அம்மா ஜெக்கம்மா,
0: அந்த பாடல் வேணுமா?
1: அந்த பாட்டு வந்துட்டு மேடம். எங்க மருமக இருக்கிறது டாக்டர் சந்திரராஜு.
0: ஓ பரவாயில்ல, உங்களுடைய அனைத்து நண்பர்களுக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் கேட்கலாம். சரியா, மகிழ்ச்சி. உதித் நாராயணன் அவங்களுடைய குரல்ல, வித்யாசாகருடைய இசையில இதோ பாடல் திருமலை திரைப்படத்துல இருந்து.
2: மலையாள பகவதி, மலையாள பகவதி, மருதாணி வாயால மந்திரத்தை சொன்னேனே, மனம் போல வாழ்கின்ற மகராச நீதானே, குருமேடு கோபுரமாய் தனரேகை தாராளமாய், ஜாதகத்தில்

ஐயா சங்கடங்கள் இல்லை ஐயா. சந்திரராய் சூரியராய் உன் பேரு நிலச்சிருக்க, ஜெக்கம்மா வாக்கு சொல்ல ஜாமத்தில் வந்தாளையா.

மீண்டும் இது போன்றதொரு இனிமையான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மு செண்பகாசி. இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு. இன்னும் சில நொடிகளில் 2 மணிக்கான ஆங்கிலச் செய்திகள் இடம்பெற கேட்கலாம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 2:15:40. அனைவருக்கும் மகிழ்ச்சியான இனிமையான மதிய நேர வணக்கம். இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு உங்களோடு இப்பொழுது பயணிக்க இருப்பது உங்களின் அன்பு அறிவிப்பாளர் கே மோகன சுந்தரி. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம்.
2: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் FM ஸ்டைல்.
3: எங்கள் ஸ்டைல்.
1: வானலைகளில் தவழ்ந்து வரும் இனிமையான கானங்கள் தேன் அலைகளாக நம் செவிகளோரும் சுவை சேர்க்க இனிமையான பாடல்களோடு இவ்வேளையில் நாம் பயணிக்க இருக்கிறோம் நேர்களே. இன்றைய எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் நாம் பயணிக்க இருப்பது பலவிதமான மலர்களோடு. மலர்களோடு ஒரு பயணமாய் இன்று எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி தரும் முதல் பாடல். இது எங்கள் ஸ்டைல்.

மலர்களோடு ஒரு பயணம். அழகான மங்கைக்கு இவ்வேளையில் பலம் வர கேட்டு ரசித்தோம் இல்லையானீர்களே. கல்யாணராமன் இந்த திரைப்படத்திற்காக எஸ்பி சைலஜா பாடிய பாடல் அது. வெண்ணிற காலை படிச்சென்று ஒரு காலை, இது எப்படி மலரும்? இருள் விளக்கி ஒவ்வொரு பகலையும் புதுமையாக சமர்ப்பிக்கும் அல்லவா? மாட்சிமை பொருந்திய காலை, தமிழை தூதாக்கிய செங்காந்தள் மலரின் நிலமாக செவ்வானம் விருந்தாக மலரும் அற்புதமான காலை. அதை காண தவமெடுத்தோர் மனிதர்களாகிய நாம்தான் இல்லையா நேர்களே? அப்படி ஒரு புதுமையான காலையில் அழகாய் புத்து சேர்க்கும் மலர்களை பார்க்கும் பொழுது எத்தனை எத்தனை சந்தோஷம் நமக்குள் இல்லையா? சரி, அப்படித்தான் அழகான மலர்களை வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் இல்லையா? சரி, அடுத்து மலரும் மலர் என்னவாக இருக்கும்?

அழகாய் தொடுத்த என்னை எடுத்து சூட யார் வருவாளோ என்று இங்கு காத்திருப்பது மல்லிகை பூதானோ? அதை அழகாய் சொல்லிச் சென்றது நாம் கேட்டு ரசித்த அந்த பாடல். மங்கை அவள் சுட்டிக்கொள்ள அழகான மலராய் மலர்ந்தது மல்லிகை பூ இல்லையா? தீர்க்க சுமங்கலி இந்த திரைப்படத்திலிருந்து வாணி ஜெயராம் பாடிய பாடலை கேட்டோம். உலவர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது எங்கள் ஸ்டைல். அடுத்து மலரும் பாடல்

0: அழகாய் ஆடி வந்த ரோஜா அது. தென்றல் காற்று தொட்டுச் செல்ல ஊஞ்சல் ஆடி வந்ததோ என்று என்ன தோன்றியது அல்லவா? இவ்வேளையில் அவர் எனக்கே சொந்தம் இந்த திரைப்படத்திலிருந்து மலர்ந்து வந்த பாடல் அது. பாடலை பாடியிருந்தார் பி. சுசீலா. இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in.
0: நேர்களே, இதமான இவ்வேளையின் இனிமையான பாடல்களோடு வலம் வந்து கொண்டிருப்பது எங்கள் ஸ்டைல்.

செந்நிறமாய் பூத்து மலர்ந்த தாழம்பூவின் அழகை கண்டதும் இந்த கவிஞனுக்கோ கவி பிறக்க மலர்ந்து வந்தது. நாம் கேட்டு ரசித்த அந்த பாடல் முள்ளும் மலரும் திரைப்படத்திலிருந்த கே ஜே யேசுதாஸ் பாடியது. உலவர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது எங்கள் ஸ்டைல் தரும் பாடல்கள்.

தேர் அசைந்தாடி வந்ததோ அல்லது சரமாய் மலர்ந்து வந்த முல்லை மிதந்து வந்ததோ என்ற ஒரு கேள்விக்குறி இவர்களுக்குள் ஒளிந்து கொண்டிருக்க பாடலாய் மலர்ந்து வந்தது இவ்வேளையில் இங்கு இல்லையா நேர்களே? பொன்னகரம் திரைப்படத்திலிருந்து பி ஜெயச்சந்திரன் வாணிஜெயராம் பாடிய பாடலை கேட்டோம். இது எங்கள் ஸ்டைல் தரும் பாடல்கள். 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேர்களே.

0: தமிழசம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: உங்கள் விருத் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
2: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
3: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
2: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
3: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
2: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
4: இது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை. வலுவது கொண்டிருப்பது எங்கள் ஸ்டைல் தரும் பாடல்கள். அடுத்து மலரும் பாடல்

அழகான மங்கையை கண்டதும் அல்லி மலர்கள் இதழ்த்து சிரிக்க துவங்க, இனியதொரு பாடலை வேளையில் உலாவர கேட்டு ரசித்தோம் நேர்களே. மண்ணுக்கேத்த பொண்ணு இந்த திரைப்படத்திற்காக எஸ்பி சைலஜா பாடிய பாடல் அது. நேரம் 2:46:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது எங்கள் ஸ்டைல்,

நாணத்தால் சிவந்த செந்தாமரை மலரை கண்டதும் இவர்களுக்கு கவி பாட துவங்க இனிதொரு பாடல் இவ்வேளையில் உலாவரக்கேற்ற ரசித்தோம். இல்லையா நேயர்களே, ஏ எம் ராஜா ஜிக்கி பாடிய பாடலது புகுந்த வீடு. இந்த திரைப்படத்திற்காக வலம் வர கேட்டு ரசித்தோம். உலாவர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது எங்கள் ஸ்டைல். இது மலர்களோடு ஒரு பயணமாய். அடுத்து மலரும் பாடல்

அரியதற்கரிய மலராய் மலர்ந்தது. இவ்வேளையில் நாம் கேட்டசைத்த அந்த குறிஞ்சி மலர் டாக்டர் சிவா திரைப்படத்திலிருந்து மலர்ந்து வந்த பாடலது. கேஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடியிருந்தார்கள். இதுவரை வலம் வர நாம் கேட்டது எங்கள் ஸ்டைல். நேரம் 2:55. நேர்களே, இப்பொழுது கேட்கலாம் பாரத பிரதமரின் நலத்திட்ட

0: தங்கள் வரிசையில்
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று அறிந்து கொள்ளலாம். அதி உயர்திறன் கணினிகளை உருவாக்கும் தேசிய திட்டம், அதாவது நேஷனல் சூப்பர் கம்ப்யூட்டிங் மிஷன் குறித்து. இத்திட்டம் உயர் செயல்திறன் கணினி திறன்களுடன் நாட்டை மேம்படுத்துவதற்காக 2019 இந்திய அரசாங்கத்தால் தொடங்கப்பட்டது. சூப்பர் கம்ப்யூட்டிங்கில் இந்தியாவின் தொழில்நுட்ப ஆற்றலை மேம்படுத்துதல், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை ஊக்குவித்தல், கல்வித்துறை, தொழில்துறை, அரசு துறைகள் முழுவதும் அறிவியல் முன்னேற்றங்களுக்கு ஆதரவளித்தல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த திட்டம் நாடு முழுவதும் பரவியுள்ள நமது தேசிய கல்வி மற்றும் ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனங்களில் பல்வேறு திறன் கொண்ட சூப்பர் கம்ப்யூட்டர்களை நிறுவுவதன் மூலம் அவற்றிற்கு வலுவூட்டுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்களுக்கான அணுகல் தேசிய அறிவு வலையமைப்பு மூலம் வழங்கப்படுகிறது, அதாவது நேஷனல் நாலேஜ் நெட்வொர்க். நேஷனல் நாலேஜ் நெட்வொர்க் NKN என்பது கல்வி நிறுவனங்களையும் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு ஆய்வகங்களையும் அதிவேக வலையமைப்பின் மூலம் இணைக்கும் அரசாங்கத்தின் மற்றொரு திட்டமாகும். கல்லூரி மாணவர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களிடையே சூப்பர் கம்ப்யூட்டிங் குறித்த விழிப்புணர்வையும் அறிமுகத்தையும் விரிவுபடுத்தும் நோக்கில் புனே, கரக்பூர், சென்னை, பாலக்காடு மற்றும் கோவா ஆகிய இடங்களில் உள்ள 5 பயிற்சி மையங்கள் மூலம் இந்த துறையில் மனிதவள மேம்பாட்டு நடவடிக்கைகள் வழிநடத்தப்படுகின்றன. இத்திட்டத்தின் கீழ் மார்ச் 2025 நிலவரப்படி 35 பெட்டாஃப்ளாப்ஸ் ஒருங்கிணைந்த கணக்கீட்டு திறன் கொண்ட மொத்தம் 34 சூப்பர் கம்ப்யூட்டர்கள் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ், IITகள், சிடாக் போன்ற முக்கிய நிறுவனங்கள் மற்றும் நாட்டின் 2ம் மற்றும் 3ம் நிலை நகரங்களில் உள்ள பிற நிறுவனங்கள் உட்பட பல்வேறு கல்வி நிறுவனங்கள், ஆராய்ச்சி அமைப்புகள், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு ஆய்வகங்களில் நிறுவப்பட்டுள்ளன. இத்திட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட சூப்பர் கம்ப்யூட்டிங் அமைப்புகள் 85%க்கும் அதிகமான ஒட்டுமொத்த பயன்பாட்டு விகிதத்தை அடைந்துள்ளன. 2ம் மற்றும் 3ம் நிலை நகரங்களைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்களுக்கு அதிநவீன சூப்பர் கம்ப்யூட்டிங் வசதிகளை வழங்குவதன் மூலம் ஆராய்ச்சி மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளது. இந்த ஆராய்ச்சியாளர்கள் 1 கோடிக்கும் மேற்பட்ட கணக்கீட்டு பணிகளை முடித்து முன்னணி தேசிய மற்றும் சர்வதேச இதழ்களில் 1500க்கும் மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகளை வெளியிட்டுள்ளனர். மேலும் 22,000க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங் மற்றும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் திறன்களில் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. புத்தொழில் நிறுவனங்கள் மற்றும் குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் MSME தங்களின் ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங் சார்ந்த திட்டங்களை மேம்படுத்துவதற்காக இந்த சூப்பர் கம்ப்யூட்டிங் வளங்களை பயன்படுத்திக் கொள்கின்றன. இத்திட்டத்தின் கீழ் கணினி முனைகளுக்கு இடையேயான தரவு பரிமாற்றம் மற்றும் தகவல் தொடர்பை மேம்படுத்தி இந்தியாவின் சூப்பர் கம்ப்யூட்டிங் திறன்களை வலுப்படுத்தும் நோக்கில் சிடாக் நிறுவனம் த்ரிநேத்ரா என்ற உள்நாட்டு அதிவேக தகவல் தொடர்பு வலையமைப்பை உருவாக்கியுள்ளது. 2024ம் ஆண்டில் இயற்பியல், புவி அறிவியல் மற்றும் அண்டவியல் ஆகியவற்றில் மேம்பட்ட ஆய்வுகளை எளிதாக்கும் வகையில் நாட்டின் இளம் ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களுக்கு 3 பரம்ருத்ரா சூப்பர் கம்ப்யூட்டர்கள் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. முன்னோடி அறிவியல் ஆராய்ச்சியை எளிதாக்கும் வகையில் இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்கள் புனே, டெல்லி மற்றும் கொல்கத்தாவில் நிறுவப்பட்டுள்ளன. பரம்ருத்ரா சூப்பர் கம்ப்யூட்டர்கள் உள்நாட்டிலேயே வடிவமைத்து தயாரிக்கப்பட்ட ருத்ரா எனப்படும் உயர் செயல்திறன் கணினி, அதாவது ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டர் சர்வர்கள் மற்றும் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட கணினி மென்பொருள் அடுக்கு ஆகியவற்றை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டுள்ளன. உலகளவில் கிடைக்கும் மற்ற உயர் செயல்திறன் கணினி வகை சர்வர்களுக்கு இணையாக இந்தியாவில் இதுபோன்ற முதல் சர்வர் ருத்ரா சர்வர் ஆகும். செயற்கை நுண்ணறிவு ஆராய்ச்சி மற்றும் அறிவு ஒருங்கிணைப்பிற்காக ஒரு பொதுவான கணினி தளத்தை வழங்கும் நோக்கில் அரசாங்கம் ஐராவத் என்ற திட்டத்தை தொடங்கியுள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்ற சர்வதேச சூப்பர் கம்ப்யூட்டிங் மாநாட்டில் அறிவிக்கப்பட்ட உலகின் முதல் 500 சூப்பர் கம்ப்யூட்டிங் பட்டியலில் ஐராவத் 75வது இடத்தை பிடித்துள்ளது. இதன் மூலம் உலக அளவில் செயற்கை நுண்ணறிவு சூப்பர் கம்ப்யூட்டிங் நாடுகளில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது. இந்திய குறை கடத்தி இயக்கம், அதாவது இந்தியன் செமிகண்டக்டர் மிஷன் மூலம் இந்தியா உயர் தொழில்நுட்ப பாகங்களை உள்நாட்டிலேயே தயாரிப்பதில் கவனம் செலுத்துகிறது. இது சூப்பர் கம்ப்யூட்டர்களை வேகமானதாகவும் அதிக ஆற்றல் திறன் கொண்டதாகவும் மிகவும் மலிவானதாகவும் மாற்றும். இந்த தொழில்நுட்பங்களை இந்தியாவிலேயே மேம்படுத்துவதன் மூலம் இந்தியாவை தன்னிறைவு அடைய செய்து சூப்பர் கம்ப்யூட்டிங்கில் உலகத் தலைவராக மாற்றும் அதி உயர்திறன் கணினிகளை உருவாக்கும் தேசிய திட்டத்தின் கனவை நெருங்க இந்திய குறை கடத்தி இயக்கம் உதவும். இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அதி உயர்திறன் கணினிகளை உருவாக்கும் தேசிய திட்டம், அதாவது நேஷனல் சூப்பர் கம்ப்யூட்டிங் மிஷன் குறித்து அறிந்து கொண்டோம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் இப்பொழுது 3:40. நேர்களே, இப்பொழுது கேட்கலாம்.
2: விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
1: இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இது வர்ணஜாலம். இனிமையான பாடல்களை இதமான இவ்வேளையில் அள்ளிக்கொண்டு வலம் வர இருப்பது வர்ணஜாலம் அளிக்கும் பாடல்கள்.

தன்னவள் செல்லும் பாதைகளிலெல்லாம் வைரங்களை மலர்களாய் தூவி வர வரவேற்பு கொடுக்க இனியதொரு பாடல் இவ்வேளையில் உலாவரக் கேட்ட சித்தோம் இல்லையா நேர்களே? மலேசியா வாசுதேவன் சித்ரா பாடிய பாடலது கிராமத்து மின்னல். இந்த திரைப்படத்திற்காக பலம் பெற கேட்ட சித்தோம். நாம் கேட்ட சித்தக்கொண்டிருப்பது வர்ணஜாலம் அளிக்கும் பாடல்கள். அடுத்து மலரும் பாடல்

மனமாலை சூடிக்கொள்ளும் நாளை எண்ணி மன்னவனவன் அழகாய் குறித்து கொடுக்க அந்த மகிழ்ச்சியில் மங்கை அவள் மகிழ்ந்திருக்க இனிதாய் மலர்ந்து வந்தது இவ்வேளையில் நாம் கேட்ட சித்த அந்த பாடல். சித்ரா பாடியது என்னாசை மச்சான் திரைப்படத்திலிருந்து பலம் வர கேட்டு ரசித்தோம். இது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வர்ணஜாலம்.

நேர்களே, மனம் எனும் கூட்டில் தொடுத்து வைத்த அன்பு எனும் மாலை அது அழகாய் இணைந்து மலர்ந்து மனம் வீச இனியதொரு பாடல் இவ்வேளையில் உலாவரக்கேற்ற சித்தோம். ஆவாரம் பூ இந்த திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்ட சிந்தோம். இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேர்கள் பதிவுகளை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம். தூத்துக்குடி பாலசுப்ரமணியம் இனிய மதிய வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் ஆரம்பிச்சிருக்காரு. பிரபாகரன் பகல் நேரத்தில் ஒரு பரவசம், அதுவே எங்கள் ஸ்டைல் தரும் பாடல்களின் தொகுப்பு ரசித்து மகள் இணைந்திருக்கிறோம் அப்படின்னு பர்வதவர்தினி கலீல் அகமத் பொன்னேரியிலிருந்து, அடுத்து வந்து ஞானாம்பிகா ரஞ்சன் அவங்க, அப்புறம் ஓம் பிரகாஷ், அடுத்து பாபு முள்ளக்காடு, பண்ணைப்புறம் மணிகண்டன், அடுத்த நிறைய ஹேமலதா, ஏழு கிணறு அபுதாகீர், அடுத்து வந்து முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து வீரராகவன், அப்புறம் கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியன், அப்புறம் சர்வனார் ராமலிங்கம், அடுத்து மேட்டுப்பட்டி கண்ணன், அடையாளம்பட்ட ஆசீர்வாதம், இவங்களெல்லாம் வந்து வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் சொல்லியிருக்காங்க. அதோட வீரராகவன், மதிவேளை மகிழும் நாளை மலர்களின் வாச மகிழ்ச்சி வீசும் மனதில் பேசும் பாடல்கள் தாகம் மகிழ்ச்சியில் என்றும் பண்பலையும் மிதந்து வரும் ஸ்டைலில் தீரும் அப்படின்னு அழகாக கொடுத்துருக்காரு. இனிய மாலை நேரம் வணக்கம். அன்பறிவிப்பாளர்களுக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் கண்டாச்சி மங்கலம் கிராமத்திலிருந்து சரவண அமுதா, கார்த்தியா, ராஜசேகர், ஜோதிகா, வேல்முருகன் இவங்கெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. அப்புறம் மேட்டுப்பட்டிக்கான இனிய வெள்ளி பிற்பகல் வணக்கம். பிற்பகல் நிகழ்ச்சி சிறப்பாக இனிமையாக தொடர சகோதரிக்கு வாழ்த்துக்கள்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பெரம்பூர் கமலா சண்முகம், அடுத்து வந்து பர்வதவர்தினி, முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து மல்லிகை பாடல் மணக்கிறது அருமை நன்றி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே தான் பர்வதவர்தினியும் பதிவு பண்ணியிருக்காங்க. தீர்க்க சுமங்கலி படத்தில் ஒழித்த மல்லிகையின் மன்னன் மயங்கும் பாடல் மிகவும் அருமை அப்படின்ட்டு ஒரு மல்லிகை பூவையும் ரொம்ப அழகாக பிரசன் பண்ணியிருக்காங்க. ஹேமலதா, திருமணிசை அஸ்வினி நாகராஜ் நிகழ்ச்சியை நாங்களும் நினைந்திருக்கிறோம் மேடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிரபாகரனும் மல்லிகையின் மன்னன் மயங்கும் பாடல் மணக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஞானாம்பிகா ரஞ்சன், மல்லிகையின் மன்னன் மயங்கும் பாடல் அதன் அபிமான பாடல், மிக நன்றி சகோதரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அருமை பாடல் தேனியில் ஆடும் ரோஜா அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. மேலப்பெடுதாயில் இணைய மதிய வணக்கம் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் கொடுத்துருக்காங்க. அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் வந்து எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் ஒழித்த மலர்களின் பாடல்கள் எங்கள் இல்லங்கள் எங்கும் நறுமணம் வீசி வருகிறது சூப்பர் மேடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ், அழகான கிரீட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து அந்தோலிராஜ் காட்டுப்பாக்கம், எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் மனம் வீசும் மலர் தொடர்பான பாடல்கள் இனிமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முரளிதரன் விழுப்புரத்தில் செந்தாழம் பூவில் அழகான பாடல் சூப்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஹேமலதா, நண்பகல் வணக்கம், தாமரை மல்லிகை செந்தாமழம் பூவில் முல்லை மலரோ அடுத்து ஆவரம் பூ வருமோ அப்படின்னு ஒரு கேள்வியோடு பதிவு பண்ணியிருக்காங்க. திருமழிசை அஸ்வினி நாகராஜ், மலர்களின் பாடல் அணிவகுத்து நம் விபித் பாரதிகளுக்கு கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம், வாழ்த்துக்கள் மேடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பூக்களின் வாசத்துடன் விபித் பாரதி வானொலி வழியாக எங்கள் அனைவரையும் மகிழ்ச்சி படுத்திவிட்டீர்கள், மிக்க நன்றின் பர்வதவர்தினி பதிவு பண்ணியிருக்காங்க. அப்புறம் கனகராஜ் வந்து நமது சென்னை விபித் பாரதி தமிழ் 102.3 வானொலி இன்று மதியம் 2:15 முதல் 3 மணி வரை எங்கள் ஸ்டைல்

காலத்தில் அழியாத காவிய பாடல்களை மிகச்சிறந்த முறையில் நமது நேர்வர்களுக்கு அறிய தந்து பாடல்களை கொடுத்து மகிழ வைத்துக் கொண்டிருக்கும் நமது அன்பு உரிப்பாளர் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முள்ளு மலரும் படத்தில் நானும் நிகழ்ச்சியோடு இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னும் பதிவு பண்ணியிருக்காங்க. ராமச்சந்திரன் கோபி வார்த்தை வர்ணஜால பாடல்கள் அருமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் சாந்தி ரமேஷ் வந்து வணக்கம் மேடம், எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் பாடல்கள் அருமை இனிமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கனகராஜ், எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு பாடலும் தேர்ந்தெடுத்து ஒளிபரப்பு கொண்டிருக்கும் நமது அன்பு அறிவிப்பாளர் அன்பு சகோதரி அவர்களுக்கு பணிவான மாலை வணக்கங்களும் என்னுடைய வாழ்த்துக்களும். அள்ளிப்பூக்களை இந்த பாடல் கேட்கும் பொழுது மனதுக்கு மிகவும் சந்தோஷமாகவும் மன ஆறுதலாகவும் என் உள்ள மிகுந்த சந்தோஷம் அடைகிறது அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சிக்கு வந்தாலே கேட்க கேட்க இனிமையான பாடல்கள், நேரம் போவதே தெரியவில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிரபாகரன், எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் ஒழிக்கும் மலர்களின் பாடல் தொகுப்பு நறுமணம் வீசி வருகிறது முன் வர்ணனையுடன் வழங்கும் ஆர்ஜி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு கொடுத்துருங்க. அருமையான பாடல் செந்தாமரையே செந்தே நிலவை அப்படின்னு பர்வதவர்தினி, முரளிதரன் விருப்புரத்திலிருந்து கமலாவரதன் இவங்கள்லாம் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க செந்தாமரையை பாடலை பற்றி. அப்புறம் அன்பு ராணி, மதிய வணக்கம் மேடம், மலர்களால் மாலை தொடுத்து பாமாலை இனிமையாக வழங்கும் ஸ்டைல் சிறப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கமலாவரதன், வணக்கம் மலர்கள் மலரே அப்படின்னு அழகாக கொடுத்துருக்காங்க. அந்த மலரே பாடலை அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. சுகுணாதேவி, மலர்கள் மாலையாய் தொடுத்து வழங்கும் வித் பாரதி 102.3 வாழ்த்துக்கள். மோகனந்தரி அவர்களின் வர்ணனை சிறப்பு செவ்வரடி தோட்டத்திலே செவ்வந்தி பூ முடிச்ச இன்னும் நிறைய பாடல்கள் வருவா அப்படின்னு எதிர்பார்ப்போட காத்துருந்தாங்க. நேரம்தான் இல்லை இல்லைங்களா? சரி. அப்புறம் முரளிதரன், விழுப்புரம் பலரே குறிஞ்சி மலரை பியூட்டிஃபுல் சாங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கனகராஜ் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் தொடுக்கனகள்ளி கோவில் கொட்டாய்த்தி கனகராஜ் செய்யக்குடி, டாக்டர் சிவா படத்திலிருந்து ஒழித்த மலரே குறிஞ்சி மலர் ஒவ்வொரு பாடலும் மிக மிக அருமை சிறப்பு கேட்க கேட்க கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க. அதே போல் கமலாவரதன், பர்வதவர்தினி இவங்கள்லாம் வந்து இதமான பாடல்கள் உடன் வலம் வந்து கொண்டிருக்கும் வர்ணச்சாரம் நிகழ்ச்சி இணைந்து உள்ளோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் போகும் பாதையில் மனசு போகுதே பாடலையும் சேர்த்து பதிவு பண்ணியிருக்காங்க. சரி, தொடர்ந்து அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம். இப்பொழுது வர்ணஜாலம் அளிக்கும் அடுத்த பாடல் தான் என்ன அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோடு காத்துட்ருப்பீங்க இல்லையா? இதோ உங்களுக்கான அடுத்த பாடல் வந்துகிட்டே இருக்க கேளுங்கள்.

கண்கள் இமை மூடும் போதும் உனதன்பு எனதன்பை தேடும், மஞ்சம் இரண்டான போதும் நம் எண்ணம் ஒன்றாக தூங்கும். தூர இருந்தும் அருகில் இருப்போம்.

பந்தலிட்டு பரிசம் போட்டு சொந்தம் கூடி நாள் குறிக்க அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அழகாக மங்கைக்கு மாலை அணிந்து மங்கள வாத்தியம் மந்திரம் முழங்க மஞ்சள் கயிறு மணிக்கழுத்து ஏறிடும் அந்நாள் அதிடும் அதிடும்.

மனம் கவர்ந்த மங்கையவள் பூச்சூட்டி அழகாய் எதிரே வருவதை கண்டதும் மன்னவதவன் கவி புனைய தொடங்க, இனியதொரு பாடலை வேளையில் உலாவர கேட்ட சித்தவும் இல்லையா நேர்களே? மலேசிய வாசுதேவன் பாரதிராஜா பாடிய பாடல் அது, என்னுயிர் தோழன். இந்த திரைப்படத்திற்காக வலம் வர கேட்ட சித்தோம். இது 102.3 வெபித் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் நின்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. அடுத்து மலரும் பாடல்

அன்பு எனும் பூக்களை அள்ளி வீசி அழகாய் முகமலர்ந்த அந்த நிலவு அது தனக்கு மட்டுமல்லாமல் தன் துணைக்கும் ஆறுதலை கொடுக்க இனிதொரு பாடல் இவ்வேளையில் மலர கேட்டோம். அத்துமகரத்தினமே இந்த திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடியிருந்தாங்க. நாம் கேட்ட சித்த அந்த பாடலை. நேரம் 3:33:40. இது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். நேர்களை, நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வர்ண ஜாலம் அளிக்கும் பாடல்கள்.

0: அழகிய மதி போன்ற முகம் கொண்டவள். தன் தோழியான மதி அவளை தூதாக அனுப்ப இனியதொரு பாடல் இவ்வேளையில் உலாவர கேட்ட ரசித்தோம் நேர்களே. அரண்மனை கிளி இந்த திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடிய பாடல் அது. இது 102.3 வெவித் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். அடுத்து வரும் பாடல்தான் என்ன கேட்போம் நேர்களே. அதற்கு முன்னதாக
1: 8:05 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கிராமத்தின் வாசம், நாட்டுப்புறத்தின் நேசம், மனதை வருடும் வார்த்தைகளின் அழகு, இவை அனைத்தையும் தனது பாடல்களில் உயிர்ப்பித்து வரும் பாடலாசிரியர் கருமாத்தூர் மணிமாறன் அவர்களுடன் ஒரு சிறப்பான நேர்முக சந்திப்பு. காலத்தின் ஓட்டத்தில் மறைந்து வரும் கிராமத்து சொற்களை தனது உணர்வுகளோடு இணைத்து திரைப்பட பாடலாக மாற்றும் அவரது படைப்பு பயணம் எப்படி தொடங்கியது, நாட்டுப்புற இசை மீதான அவரது காதல் என்ன, பாடலாசிரியராக அவர் சந்தித்த சுவாரஸ்ய அனுபவங்கள் என்ன, இதற்கெல்லாம் பதில் சொல்ல வருகிறார் கருமாத்தூர் மணிமாறன் அவர்கள். மண்ணின் மனம் கமழும் வார்த்தைகளும் மனதை தொடும் இசை அனுபவங்களும் நிறைந்த இந்த நேர்முகத்தை தவறவிடாதீர்கள் நேயர்களே. இன்று இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
0: நேரம் 3:40. நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வர்ணஜாலம் அளிக்கும் பாடல்கள்.

இளநீர்களே, குங்குமமும் சந்தனமும் கலந்த கலவையாய் சிலையாய் தன்னவள் எதிரே வர வரவேற்பு கொடுக்க வந்தது நாம் கேட்டு ரசித்தந்த பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் சுஜாதா பாடியது தர்மா திரைப்படத்திற்காக விளம்பர கேட்டு ரசித்தோம். நேரம் 3:46. 20 இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். இது வர்ணஜாலம்.

அந்தியில் மலர்ந்து வந்த செந்நிற வானமது மலர் மழையை அழகாய் இவர்களுக்கு தூவி வாழ்த்து சொல்லி செல்ல இவ்வேளையில் மலர்ந்தது ஒரு இனிய கீதம் ஒன்று. சின்னவர் திரைப்படத்திற்காக மனோ சுவனலதா பாடிய பாடல் அது. நேர்கள் பதிவுகளை கொஞ்சம் பார்த்து வந்துடலாம். வேல்முருகன் ஐடேரி ஜடேரி வேல்முருகன் வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் முதல் பாடலை அருமை, பர்வதவர்தனை அருமையான பாடலை நாசை மச்சான் படத்தில் ஒடித்த பாடல், அடையாளம் பட்ட ஆசிர்வாதம் ரஞ்சான் வர்ணஜாலம் நிகழ்ச்சிக்கு வணக்கம் வாழ்த்துக்கள். ஆடையில செய்தி சொல்லி பாடலை கேட்டு ரசித்தோம். எம்பி நச்சுப்பிள்ளை நிகழ்ச்சியில் உங்கள் அன்பின் காரைக்கால் அருவி எம்பி நச்சுப்பிள்ளை குடும்பம் அருமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வீரராகவன் மௌனடி வந்தது வர்ணஜாலம் அல்ல வசந்தம் தந்தது பண்பலை கோலம் வலம் வந்த இன்னிசை மாயம் வரைவீசி போட்டது இதயத்தில் நேயம் வழங்கும் பாடல்கள் இனிமை சேரும் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. பர்வதவர்தினி அருமையான பாடல் ஆவரம்பு ஒளி படத்தில் ஒழித்த அடுக்குமல்லி பாடல் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. திருமலை சேஸ்வினி நாகராஜ் வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் அடுக்குமல்லி பாடல் சூப்பர் மேடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் இனிய மாலை வணக்க மோகனா மேடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹேமலதாவும் கலர்ஃபுல் அழகாக ஒரு கிரீட்டிங்ஸ் அமைச்சிருக்காங்க. தனலட்சுமி செந்தில் காஞ்சிபுரம் தருந்து இனிய மதிய வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் கொடுத்துருக்காங்க. முரளி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் வழங்கும் பாடல் தொகுப்பு சூப்பர் மேடம். பாடலை கேட்டுக்கொண்டே என் வேலையை சீக்கிரம் முடித்துவிட்டே நிகழ்ச்சி தொகுப்பாளர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு மாடம்பாக்கம் மயன் முரளி அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. சோமசுந்தர பிரபு பழைய வண்ணாரப்பட்டையிலிருந்து வர்ணஜாலம் நிகழ்ச்சி மிகவும் அருமை வாழ்த்துக்கள்னு கொடுத்துருக்காங்க. பிரபாகரன் ஏராசாத்தி ரோசாப்பூ பாடல் பகல் நேரத்தில் கவிச்சாரல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முரளிதரன் விழுப்புரத்தின் ஏராசாத்தி பாடல் சூப்பர் நன்றிகள் பல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே தான் பரமதேவதையும் பதிவு பண்ணியிருக்காங்க. அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அருமையான பாடல்களை வழங்கி நம் பதிவுகளை உடனுக்குடன் நம் படித்து நம்மை மகிழ்ச்சியுடன் நிரப்பி உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கும் அன்பு அறிவிப்பட அவரோட நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதோட கிரீட்டிங்ஸே அழகாக முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து அனுப்பியிருக்காங்க. கடகராஜ் கிருஷ்ணகிரி மாவட்டம் துடுக்கநகர்லி கோவில் கொட்டாய்த்தி கடகராஜ் ஜெயக்கொடி இவங்க வந்து வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சியில் அரண்மனை கிளி வான்மதியே வன்மதி இந்த பாடல் அருமை சூப்பர் உங்களுடைய தேர்வு பாடல் அத்தனையும் என்னை மிகவும் கவர்ந்தது. பாடல் அனைத்து ஒன்றின் பேர் ஒன்றாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அன்பு சகோதரி அவர்களுக்கு மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்த்துக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேலப்படு தயான் வர்ணஜாலம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை கொடுத்துருக்காங்க. முரளி அவங்க வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். அள்ளி அள்ளி வீசுது காற்றுதானே ஜானகி அம்மா நிலா என்று சொல்கிறார் நிலவும் காற்றும் வீசுமோ மாடம்பாக்க மயன் முரளி அவர் அழகாக பதிவு பண்ணியிருக்காங்க. பர்வதவனி அதையே பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து அருமையான பாடல் மணக்கும் சந்தனமே குங்குமமே அப்படின்னும் பதிவு பண்ணியிருக்காங்க. நன்றி நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் விவித் பாரதியின் தமிழ் பண்பலையோடு. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. அடுத்து மலரும் பாடல்தான் என்ன? இதோ உங்களுக்கான அடுத்த பாடல்.

துள்ளும் பாடலோடு நம் மனதை அள்ளிச் சென்ற அந்த இனிய கீதம் பாண்டி நாட்டு தங்கம். இந்த திரைப்படத்திற்காக பலம் பெற கேட்டு ரசித்தோம் நீர்களே. பாடலை பாடியிருந்தார்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி. இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நினைக்கிறோம் நீர்களே. அடுத்து மலரும் பாடல்தான் என்ன அப்படின்னு ஆர்வத்தோடு காத்துட்ருப்பீங்களே. இதற்கு நீங்கள் 4 மணி வரைக்கும் காத்திருக்கணும், சரிங்களா? சரி, காத்திருங்கள். இதுவரை உலாவர நாம் கேட்டது வர்ணஜாலம் அளித்த பாடல்கள்.

0: மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். உலகமே இந்தியாவை நம்பிக்கையுடன் உற்று நோக்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 70 லட்சம் கோடி ரூபாய் நேரடி அந்நிய முதலீடுகளை இந்தியா ஈர்த்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சிறிய நகரங்களிலும் மென்பொருள் பூங்காக்கள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமைத்துவம் காரணமாக உலக அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு அதிகரித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். விவசாயிகளின் நலன்களை காக்க தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை நிகழ்வுகளை எவ்வித தடையும் இன்றி முழுமையாக நேரலை செய்ய தாவேக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார்

ராகேந்திரன் கூறியுள்ளார். உடல் நலனையும் மனநலனையும் சீராக பராமரிக்க யோகா பயிற்சி உதவிடும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, மதுரை, ஈரோடு, சிவகங்கை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி மற்றும் சேலம் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் உலக ஸ்னூக்கர் குழு சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சலிஹா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய வாள்வீச்சு சாம்பியன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்கியது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் பிராச்சி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரெஞ்ச் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நித்யஸ்ரீ சுமதி சிவன் மற்றும் சிவராஜன் சோலைமலை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4:02:50. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் நின்று முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இப்பொழுது பலம் வரையிருப்பது
2: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: இளைஞர்களே, இன்னைக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தில் என்ன கேட்க போகிறாங்க அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோடு காத்துட்ருப்பீங்களே. இன்றும் பாடல்களில் இருந்தால் உங்களுக்கான கேள்வி வடிந்திருக்கிறது. அதனால் நீங்கள் பாடல்களை முழுமையாக கேளுங்கள், கேள்விக்கான பதில்களை அழகாய் சொல்லுங்கள். ஆம்னையர்களை, கேள்விகளை நாங்கள் தொடுக்க, பதில்களை நீங்கள் கொடுக்க, இனிமையாய் இந்த ஒரு மணி நேரம் இனிமையான பாடல்களோடு இதமாய் வலம் பெற நாம் கேட்டு ரசிக்க இருக்கிறோம். நிகழ்ச்சி தரும் முதல் பாடல்தான் என்ன கேட்போம். அதற்கு முன்னாக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 044 என்ற இணைப்பு எண்ணோடு 2952-08532-83-8978-71 இந்த எண்களில் வாங்க உங்களோட பதில்களை பரிமாறிக்கங்க. அப்படி தொலைபேசி எண்கள் கிடைக்காதுங்க, வாட்ஸ்அப்பில் வந்து 9444-00-1023 இந்த எண்களில் பதிவு பண்ணுங்கள், சரிங்களா? அடுத்து வந்து முதல் பாடல் என்னமாக இருக்கும் அப்படின்னு வாரத்தோட காத்துட்ருப்பீங்க இல்லையா? இதோ உங்களுக்கான முதல் பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேளுங்கள்.

0: இரநேர்களே, இனிமையான பாடல். இதமான இவ்வேளையில் உலாவரை கேட்டு ரசித்தோம் இல்லையா? பாடலை முழுமையாக கேட்டிங்களா? சரி, உங்களோட நினைவுகள் எப்படியெல்லாம் அந்த பதில்களை சொல்ல காத்திருக்கிறது அப்படிங்கிறது இப்போ கே தெரிஞ்சுக்குவோம். வணக்கம் வாங்க, யாருங்க? ஹலோ, வணக்கம்.
1: எனக்கு முதல்ல கிடைச்சிருச்சு மேடம்.
0: கிடைச்சிருச்சா? அருமை அருமை, வாங்க வாங்க வாங்க.
1: முதல் நேரம் வந்துட்டேன் இன்னைக்கு.
0: அருமை அருமை, உங்க பேர் சொல்லுங்க. பதியும் இயற்கை அழகு எது என்று கவிஞர் குறிப்பிட்டிருந்தார் பாடலில்.
1: என்ன மேடம்?
0: இரு இதயம் தனில் பதியும் இயற்கை அழகு எது?
1: ரதியும் அதன் பதியும், ரதியும் முழு நதியும்.
0: யோசிச்சுட்டா இருங்க, அடுத்த நேரம் கேட்போம். சரிங்களா? ஒரே குழப்பமா இருக்கீங்க, அடுத்த நேரம் கேட்போம். நன்றி மேடம்.
1: நதியும் முழு மதியும்.
0: நன்றி நன்றி. ஹலோ, வணக்கம். ஹலோ,
2: வணக்கங்க.
0: வாருங்க, யாருங்க?
2: திருநெல்வேலி கணபதிங்க.
0: கணபதி சார், சொல்லுங்க. இரு இதயம் தனில் பதியும் இயற்கை அழகுகள் எது?
2: பொன்னுமணி.
0: பொண்ணுமணி கண்ணுமணியா? என்ன சார், எங்க போறீங்க? சரி, முயற்சி செய்ததற்கு நன்றி. அடுத்த நேரம் கேப்போம். நன்றி. வணக்கம் வாங்க, யாருங்க? ஹலோ, வணக்கம். வாங்க லைன்ல வாங்க. போனை வச்சுட்டு பேசிருந்தா மற்ற நேரங்களும் வாழ்ப்பு. அதாவது போனை வச்சுக்கிட்டு மற்ற நேரத்தாவது வழி கொடுக்கணும் இல்லைங்களா? சொல்ற நேர்கள் சொல்லுவாங்க இல்லையா? வணக்கம் வாங்க, யாருங்க? வணக்கம்.
3: வணக்கம்.
0: யாருங்க?
3: அண்ணாநகர்ல இருந்து மாலிதேவி.
0: வாங்க வாங்க, ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா ஆமா,
3: போன வாட்டி ஒரு மாதிரி லைன் கிடைக்கவே இல்லை.
0: கிடைக்கவே இல்ல, இன்னைக்கு வந்துட்டீங்க.
3: மியூசிக் போட்டீங்களா? இசை போட்டீங்களா?
0: ஆமா. பதியும் இரு இதயம் தானே பதிந்த அழகுகள்.

0: நதியும் முழு மதியும்.
1: ஆமா
0: இவ்வளவு அழகா இல்ல
1: முழு மதியம்
0: கற்பனை இறைஞ்சிருக்கா கவிஞரோட கற்பனை.
1: பாடல ஒண்ணு எப்ப கேட்டாங்களோ அது சரி பேச வேண்டும். வரிகள் ஒவ்வொன்றும்
0: மனதில் பதிந்திருக்கும் இல்லையா என்னைக்குமே இல்லையா?
1: ஆமா
0: ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா, நன்றி, வாழ்த்துக்கள்,
1: நன்றி,
0: வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: அதாவது ஒவ்வொரு வரிகளுமே நேர்கள் மனசில் அப்படியே பதிஞ்சிருக்கும்னு தான் சொல்லணும். ஏன்னா என்ன அழகாக அவங்க சொல்லும்போது அதை வந்து அந்த சொல்கிற அழகையே பாருங்கள். அது அப்படியே அந்த அழகு, அந்த கவிஞரோட அந்த வர்ணனை எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் தான். ரொம்ப அழகாக நேர்கள்லாம் பேசிகிட்டே வராங்க. சரி, அடுத்த நே அடுத்த பாடல் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். அதற்கு முன்னதாக
2: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in.
0: இளைஞர்களே, நதியும் முழு மதியும் ரொம்ப அழகாக பதில் சொன்னாங்க. அந்த பாடலிடம் பெற்ற திரைப்படம் கள்ளுக்குள்ளீரம் இளையராஜா இசையமைத்து எஸ் ஜானகியுடன் படிய பாடலது. சரிங்களா? சரி, இது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை. நாம் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். அடுத்து மலரும் பாடல்தான் என்ன? இது உங்களுக்கான அடுத்த பாடல்.

0: சிட்டுக்குருவி. இந்த திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 4:16 நம்மிடம் இருப்பதோடு என்ன நேர்களே, அடுத்து வர இருக்கும் நேயர் யார், எங்கிருந்து வணக்கம் வாங்க யாருங்க? வணக்கம் வாங்க யாருங்க? யாருங்க? ரவிபால ரதிபாலாஜி சொல்லுங்க. சொல்லவா உங்களுக்கு கேள்வி?
1: சொல்லுங்க.
0: அதாவது மன்னவனுக்கு அருகாமையில் வந்து சென்றது யார்? அருகாமையில் வலம் வந்தது யார்? அழகான பறவை ஒன்று. யோசிச்சுட்டே இருங்க, அடுத்த நேரம் கேட்போம். யோசிங்க யோசிங்க. வணக்கம் வாங்க யாருங்க?
2: மாலை வணக்கம். மோகன சுந்தரி மேடம்.
0: யாருங்க?
2: ராய்பேட்டை வெங்கட்.
0: வெங்கட் சார் சொல்லுங்க.
2: மாமயில்.
0: மாமயில், இளமாமயில். கரெக்டா?
2: நீங்க தான் சொல்லணும்.
0: நீங்க தான் சொல்லணும். கரெக்டான ஆன்சர் நீங்க சொல்லணும். ஆமா சொல்லணும்.
2: நன்றி
0: நன்றி நன்றி சார். வணக்கம் வாங்க யாருங்க?
2: ஹலோ. வணக்கம்மா.
0: வணக்கம் சார். யாருங்க?
2: நான் திருப்பாச்சூர்ல இருந்து எட்டயபுரம் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் சார். அவர் சொன்ன பதில் கரெக்டா?
2: கண்டிப்பாங்க. அதேதான்
0: அதேதான்
2: மணி நேரமா கட்டி போட்டு வச்சிருக்கீங்க பாருங்க. அது எங்களை
0: முடியல.
2: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.
0: நன்றி சார், நன்றி சார். வாழ்த்துக்கள் சார். அனைவருக்கும்
2: வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். வாய்ப்பு. நன்றிமா.
0: நன்றி நன்றி. அருகாமையில் இளமாமையில், அந்த அந்த என்ன அழகு அந்த வார்த்தைகள், அந்த அந்த துள்ளிவரும் அந்த அழகிய மயிலுக்கு எப்படி ஒரு இது இல்லைங்களா? அந்த அந்த இளமையும் கொடுத்த அந்த அழகான ஒரு அந்த தொகையை அங்கே குறிப்பிட்டிருந்த அந்த கவிஞரோட அந்த வர்ணனை ரொம்ப அழகு இல்லையா? அதை ரொம்ப அழகாக நேர்களெலாம் சொல்லிட்டு வந்தாங்க. தொடர்ந்து இணைந்த நேர்களை விவித் பாரதியின் தமிழ் பண்பலையோடு. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. அடுத்து வரும் பாடல் தான் என்ன நேர்களை கேட்போம். அதற்கு முன்னதாக
3: 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. கிராமத்தின் வாசம், நாட்டுப்புறத்தின் நேசம், மனதை வருடும் வார்த்தைகளின் அழகு, இவை அனைத்தையும் தனது பாடல்களில் உயிர்ப்பித்து வரும் பாடலாசிரியர் கருமாத்தூர் மணிமாறன் அவர்களுடன் ஒரு சிறப்பான நேர்முக சந்திப்பு. காலத்தின் ஓட்டத்தில் மறைந்து வரும் கிராமத்து சொற்களை தனது உணர்வுகளோடு இணைத்து திரைப்பட பாடலாக மாற்றும் அவரது படைப்பு பயணம் எப்படி தொடங்கியது? நாட்டுப்புற இசை மீதான அவரது காதல் என்ன? பாடலாசிரியராக அவர் சந்தித்த சுவாரஸ்ய அனுபவங்கள் என்ன? இதற்கெல்லாம் பதில் சொல்ல வருகிறார் கருமாத்தூர் மணிமாறன் அவர்கள். மண்ணின் மனம் கமழும் வார்த்தைகளும் மனதை தொடும் இசை அனுபவங்களும் நிறைந்த இந்த நேர்முகத்தை தவறவிடாதீர்கள் நேயர்களே. இன்று இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: இது 102.3 வெவத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேர்களை. இது ஆட்டம் வாட்டம் கொண்டாட்டம். இதில் அடுத்து மலரும் பாடல் தான் என்ன நேர்கள் கேட்போம். அதற்கு முன்னதாக
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in.
2: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். இதில் இனிமையான பாடல்களோடு இதமான கேள்விகளும் பதில்களும் இணைந்து வர கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து மலரும் பாடல் தான் என்ன

0: இல்லைங்களே, நாம் கேட்ட சித்தா அந்த பாடல் மச்சானை பார்த்தீங்களா, இந்த திரைப்படத்திலிருந்து மலர்ந்து வந்த பாடல். அது பாடலை பாடியிருந்தார்கள் கே ஜே யேசுதாஸ் பி சுசீதா. எத்தனை எத்தனை முறை கேட்டாலும் மனதில் என்ன பாடல்கள் இவையெல்லாம் தான் இல்லையா. சரி, அழகாய் கட்டிய வண்ணம் வரம் வந்த ஒரு அழகான ஒரு பொருளை கவிஞர் இந்த பாடலில் குறிப்பிட்டிருந்தார். அது என்ன? அடுத்தவர் நேர் யார், எங்கிருந்து வணக்கம் வாங்க. ஹலோ,
1: ஹலோ,
0: வாங்க
1: மேடம். நான் பூண்டிலிருந்து சின்னம்மா பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: நீங்க சொல்லுங்க மேடம்.
0: கேக்கலையா?
1: கேட்க மேடம், பாட்டு கேட்டுறேன்.
0: பல்லக்கு ஒன்றாடி வர அழகாய் கட்டிய வண்ணம் மலர்ந்தது, அங்கு ஒரு அழகான சேலை ஒன்று. அது என்ன சேலை? என்ன சேலை அது? அதாவது என்ன, ஒவ்வொரு அந்த சேலைகளை கூட பாருங்க, என்ன அழகழகா அந்த வர்ணனை கொடுத்த கவிஞர்களோட கற்பனை வந்து அழகே அழகுதான். வணக்கமாங்க, யாருங்க?
2: வணக்கம்மா, இந்த திருவான்மியூர் மீரா.
0: மீரா மேடம் சொல்லுங்க. மேடம் மேடம், கொட்டடி சேலை
2: அப்படின்னா
0: என்ன? அப்படியா, சரி நீங்க சொல்லுங்க. கொட்டடி

0: தேனை கட்டிய வண்ணம் பல்லக்கு ஒன்றாட. என்ன அழகு பாருங்க. சொல்லுங்க மேடம்.
1: போன பாட்டு வச்சீங்கல்ல,
0: ஆமா,
1: போன பாட்டுல இந்த தேராம்பேட்டு டாப் வந்த உடனே இறங்க ராகம் போட்டு சொல்லுவார்ல, அந்த பாடல் வந்த புதுசுல எங்க ஊர்ல டாப் வந்த உடனே அந்த கண்டக்டர் எல்லாம் மேல்மங்கலம் வந்துருக்கு இறங்க
0: இறங்க
1: ராகமா சொல்லுவாரு.
0: அப்படியா,
1: ஹிட்டு அந்த பாட்டு.
0: அது பாருங்க, அந்த பாட்டுனால அவருக்குமே அந்த அழகான ஒரு அந்த வார்த்தைகளோட அந்த சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு இல்லையா? ரொம்ப ரசிச்சு சொல்லியிருக்கீங்க. நன்றி மேடம், நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அதாவது இது மாதிரி ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் மனதில் பதியும் போது அதை போல நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தான். அதுதான் ரொம்ப அழகாக அவங்க சொன்னாங்க இல்லையா, அதுபோல் தேனாம்பட்டை சூப்பர் மார்க்கெட் இறங்கு அப்படின்னு சொல்லி அந்த பாடலில் வரும். அது வந்து தனியாக தெரியும் இல்லைங்களா? அதுதான் ரொம்ப அழகாக சொன்னாங்க. இது 102.3 விவித் பாரதி, தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 4:27. இது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். அடுத்து மலரும் பாடல்தான் என்ன? கேளுங்கள் நேயர்களே.

0: நேர்களை கேட்டது காற்றினிலே வரும் கீதம். திரைப்படத்தில் இருந்த பி ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி பாடிய பாடல் அது. என்ன நேர்களே, இந்த பாடலுக்கான கேள்வி என்ன அப்படின்னு ஆர்வத்தோடு வந்துட்டுருக்காங்க. வாங்க, வணக்கம், எங்கிருந்து பேசுகிறீங்க?
1: வணக்கம் மேடம்.
0: யாருங்க?
1: சாத்தூர், சாத்தூர் முத்து வீராசாமி.
0: சாத்தூர் முத்து வீராசாமி, பாடலை கேட்டிங்களா?
1: கேட்டேன் மேடம், நல்லா இருந்து மேடம்.
0: நல்லா இருந்ததா? சரி, இதுக்கான கேள்வி கேட்கவா?
1: வணக்கம்.
0: ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ,
0: யாருங்க?
2: முகப்பேர் மிஸ்ஸு பாபு டெய்லர்.
0: பாபு சார், சொல்லுங்க சார். பாபு சார்,
2: சொல்லுங்க. இன்னொரு சொல்லுங்க மேடம், நான் தெரிய கவனிக்கிறேன்.
0: அதாவது, தேன் மனம் கொண்ட மலராக எந்த மலரை கவிஞர் குறிப்பிட்டிருந்தார் இந்த பாடலில்?
2: மலர்
0: வரல. அடுத்த நேரம் கேட்போமா?
2: கண்டிப்பா.
0: நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள், நன்றி. வணக்கம் வாங்க. யாருங்க?
3: வணக்கம்.
0: யாருங்க?
3: உஷா சிவமணி, மடிப்பாக்கம்.
0: மடிப்பாக்கத்துல இருந்து சொல்லுங்க. முல்லைதானா? அவர் மல்லிகைன்னு சொன்னாரே.
3: இல்ல, தேனை மன, அப்படிதான் தேனை மனம் கொள், மடி கொண்ட, மடி கொண்ட தேனை மனம் கொள்ள
0: சரி, இது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். இதில் இணைந்திருக்கிறோம் நேர்களை. அடுத்து மலரும் பாடல் தான் என்ன? இதோ உங்களுக்கான அடுத்த பாடல் கேளுங்கள்.

0: இது எப்படி இருக்கு? இந்த திரைப்படத்திற்காக கேஜே யேசுதாசஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டோம். என்ன நேர்களை, பாடலை முழுவதுமா கேட்டீங்களா? சரி வாங்க. வணக்கம் வணக்கம், வாங்க யாருங்க? ஹலோ வணக்கம், கேட்கல பொரியே. வணக்கம், வாங்க யாருங்க? ஹலோ வணக்கம், லைனில் இருக்கீங்க, வாங்க. ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்க, எங்க இருந்தீங்க?
1: கோயம்புத்தூர்ல இருந்து ரவி.
0: ரவி, சொல்லுங்க ரவி, இப்ப உங்களுக்கு கேள்வி கேட்கவா?
1: என்னோட ஃபேவரட் சாங் அது.
0: அப்படியா? அருமை அருமை. சரி, அதாவது இந்த பாடலில் நவராத்திரங்களில் இரண்டு வகை
1: மலர்ந்து,
0: என்னது
1: தங்கமும் வைரமும் போலே,
0: அதுதான் அந்த அதுவா வந்தது சரியான விடையா? சரி, அடுத்த ஒரு நேரம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம், சரிங்களா? நன்றி, வணக்கம், வாங்க யாருங்க?
2: நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுறேன் மேம்.
0: பாடலை கேட்டீங்களா?
2: எங்கும் நிறைந்த சூப்பரான பாடல், சொல்லுங்க மேம்.
0: சொல்லுங்க. அதில் வலம் வந்த நவராத்திரங்கள் இரண்டு
2: மேம், மரகதம் அது நவரத்னம் மேம்.
0: நம்மளே எனக்கு நம்மளே சொல்லக்கூடாது, பாடல் என்ன வந்ததோ அதுதான் சொல்லணும்.
2: அதுதான்
0: அது கிடையாது கிடையாது. நன்றி, வணக்கம், வாங்க யாருங்க?
3: ஹலோ
0: யாருங்க?
3: ஹலோ, சைதா பேட் ஆனந்த் மேடம்.
0: ஆனந்த், ஆனந்த் சார் சொல்லுங்க.
3: நன்றி மேடம். தங்கம் வைரம் தான் மேடம்.
0: தங்கமும் வைரமும் போலே, சரியா?
3: நன்றி
0: நன்றி, இருவருக்கும் வாழ்த்துக்கள்.
3: நன்றி ரொம்ப நன்றி மேடம். எனக்கு
0: என்னங்க நன்றி,
3: கோடான கோடி நன்றி.
0: நன்றி நன்றி. அதாவது என்னன்னா, தங்கமும் வைரமும் போலே, அந்த அழகா அப்படியே ரொம்ப அழகா வந்து ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து கவிஞர்களின் இந்த வரிகள் வந்து எப்படியெல்லாம் ரசிக்க தோணுது நேயர்களுக்கு இல்லையா? அதுதான் ரொம்ப அழகாக பதில் சொல்லிகிட்டே வந்திருக்காங்க. சரி, அவங்க பதில் சொல்கிறாங்க இருக்கட்டும், அவங்களோட அந்த பதிவுகளை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம்.

திருமணிசை அஸ்வினி நாகராஜ் மணக்கும் சந்தனமே பாடல் சூப்பர். அதை மணக்கும் சந்தனமே குங்குமே நடிகைய அந்த பாடலுக்கு வந்து பர்வதவர்தினி, ராஜேஷ் பெரியார் நகர், அபரும் பெரியார் நகர்லேருந்து வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. சூழல் ரீஜா அவனுங்க ஒவ்வொரு திரைப்பட பாடல்களும் ஒன்றே ஒன்று மிஞ்சும் வகையிலும் எங்களை முன்முழுக்க செய்த பாடல்களும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. சூழல் ரீஜா மனோகரன் அவர் புஷ்பா வணக்கம். அந்த முகசுந்தரி மாடத்துக்கு நீ மாலை வணக்கம். நிகழ்ச்சியில் பாடல்கள் ரொம்ப சூப்பர், நன்றாக இருந்தது ப்ரோக்ராம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடையாளம் மட்டும் ஆசீர்வாதம் நிகழ்ச்சியில் ஒழித்த அனைத்து பாடல்களும் அருமை, குறிப்பாக மயிலாடும் பாறையில் பாடம் சூப்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பாடலும் கிராமத்து மண் மனம் வீசியது. எங்களை எங்கள் கிராமத்துக்கே மயிலாட்டத்துடன் அழைத்து சென்ற எங்கள் வித் பாரதி வானொலி குழுவினருக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களும் அப்படின்னு சூழல் ரீஜா மனோகரன் பதிவு பண்ணியிருக்காங்க. பிரேம்நாத் பிரேம் வர்ணச்சாலம் நிகழ்ச்சியில் பாடல் நாங்கள் அனும் கேட்டு ரசித்தோம், வாழ்த்துக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூர்லேருந்து பர்வதவர்தினி சூழல் ரீஜா மனோகரன் ஆட்டம்பாட்டம் கொண்டாடும் நிகழ்ச்சி தொகுத்து வழங்கும் சகோதரர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மீரா வங்கர்ஷம் நிகழ்ச்சியில் நானும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் ஆட்டம்பாட்டம் கொண்டாடும் நிகழ்ச்சிக்கு பங்கு பெறும் அனைத்து நேர்களுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சூழல் ரீஜா மனோகரன் இனிய மாலை வணக்கம் திரைப்பட பாடல்களை முழுமையாக நேர்கள் கேட்க பாடல்கள் வந்து விண்ணாவை தொடுத்து அற்புதமான நிகழ்ச்சி வரவேற்கிறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேலப்படி தயாளன் வந்து ஆட்டம்பாட்டம் நிகழ்ச்சி கொண்டாட்டம் அந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. சிறுபன்மணி அசையும் அந்த பாடல் மிக அருமை அப்படின்னு பர்வதவதி பதிவு பண்ணியிருக்காங்க. பிரபாகரன் ஆட்டம்பாட்டம் கொண்டாட்டம் கடற்கரையில் கேள்விகள் நிகழ்ச்சியுடன் இணைந்துள்ள மாலை நேரத்தை இசை கொண்டாட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்தோணி ராஜ்காட்டு பக்கத்தில் இருந்து ஆட்டம்பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிறுபொன்மணி அசையும் என்ன அருமையான விச்சார அடைக்கிற அணரை குடிர் செய்த குமையான பாடல் வாழ்த்துக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சூழல் ரீஜாமனோகர் நதியும் முழுமதியும் பதிவில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து அடுத்து அதே மாதிரி பி கண்ணன் அவர்களையும் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு. பர்வதவதினி சிட்டுக்குருவி படத்தில் ஒழித்த பாடல் என் கண்மணி உன் காதலி அப்படின்னு அந்த பாடல் அருமையாக இருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இனி ஒரு மணி நேரம் போவதே தெரியாது என் கண்மணி என் காதலி படம் மூலம் பேருந்தில் பயணம் மேற்கொள்ள செய்த சகோதரர்களுக்கு நன்றி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திருமணிசை அஸ்வினி நாகராஜ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களும் வணக்கத்தையும் சொல்லியிருக்காங்க. ஞானாம்பிகா ரஞ்சனும் சூழல் ரீஜா மனோகரன் அவங்க வந்து இளமாமையில் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க வாழ்த்துக்கள். கமலாவதன் ஆட்டம்பாட்டம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து நடராஜன் சுப்பையா நடராஜன் அவர்களும் வந்து மூன்று மணி நேரம் அல்ல ஒரு நாள் முழுவதும் எங்களை பாட்டு பரவசத்தில் ஆழ்த்து விடுவீர்கள் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க. அப்புறம் அருமையான பாடல் மச்சானை பார்த்தீங்க மம்பூவி அந்த பாடலை பதிவு பண்ணியிருக்காங்க. அதிகாரம் 5:30 இரவு 11:30 வரை எங்களது வானொலி பற்றி ஒழித்துக்கொண்டே தான் இருக்கிறது அருமை மேடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கமலாவர்தன், வீரராகவன், அப்புறம் நடராஜன் சுப்பையா, நடராஜன் கொட்டடி சேலை அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காங்க வாழ்த்துக்கள். அடையாளம் பெற்ற ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, பர்வதவர்தினி, அடுத்து வந்து நடராஜன் சுப்பையா இவங்கள்லாம் வந்து மதுரை சோ சண்முக சுந்தரம், சூழல் ரீஜா மனோகரன், பிரபாகரன் இவங்கெல்லாம் வந்து ஆட்டம்பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி ஒழிக்கும் பாடல்கள் அனைத்தும் மாலை நேரத்து மயக்கம் நேர்களின் பங்களிப்பு அபாரம் அற்புதமாக தொகுத்து வழங்கும் அர்ஜவுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தொடர்ந்த இதை விவித் பாரதியின் தமிழ் பண்பலையோடு அடுத்து மலரும் பாடல்தான் என்ன கேளுங்கள், அதில் இருந்தால் உங்களுக்கான கேள்வி காத்திருக்கிறது.

0: இது 102.3 விவித் பாரதி. தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேர்களை. நாம் கேட்டு கொண்டிருப்பது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். நேர்களாக ரொம்ப அழகாக பாடத்தை கேட்டுட்டு இனிமையாக இதமாய் பதிலாக சொல்லிட்டே வராங்க. சரி, இந்த பாடலுக்கான கேள்வி என்ன, அதற்கான பதில் என்ன தெரிஞ்சுக்குவோம். வாங்க, யாருங்க? ஹலோ, வணக்கம். வணக்கம், வாங்க, யாருங்க? அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க, பலருக்கு யோசிச்சுட்டே இருக்கட்டும். அருமையான பாடல் இல்லையா? இந்த பாடல் வந்து எனக்காக காத்திரு. இந்த திரைப்படத்திற்காக தீபன் சக்கரவர்த்தி, எஸ்பி சைலஜா பாடியிருந்தாங்க. கேட்டு ரசித்தோம். அடுத்த நேயர், வணக்கம், வாங்க, யாருங்க? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், கோபி.
0: யாருங்க?
1: கோபி சார், திருத்தன்குடி திரை கோபி சார்.
0: கோபி சார், சொல்லுங்க சார், பாடலை கேட்டீங்களா?
1: மேடம்,
0: பாடலை கேட்டீங்களா? பாடலை முழுவதுமா கேட்டீங்களா? அவர் இன்னும் வந்து அதுலேருந்து வெளியே வரல போல. அதாவது இனிமையான பாடல், இந்த பாடலை முழுவதுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சின்ன சின்ன அழகான பதில்களை சொல்ல முடியும் இல்லைங்களா? அந்த கவிஞரோட அந்த கற்பனை அது வந்து நம்ம. வணக்கம், வாங்க, யாருங்க? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம், எர்ணாகுளம்லேருந்து மாலா பேசுகிறேன்.
0: மாலா மேடம், கேட்டிங்களா பாடலை? சரி, பூவாள் தன் காதலிக்கு செய்தி சொல்ல சென்றது யார்? மேகத்தை குறிப்பிட்டிருந்தாரா கவிஞர்? அப்படியா, சரி சரி, அதுதான் சரியான விடை அப்படின்னுங்கிறீங்களா?
2: நன்றி மேடம்,
0: சரி நன்றி. அதாவது பூ மேகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியான அடுத்த நேரம் கேட்டுப்போம். வணக்கம், வாங்க, யாருங்க?
3: வணக்கம் மேடம்,
0: யாருங்க? யாருங்க? நன்றி, வாழ்த்துக்கள். இருவருக்கும் வாழ்த்துக்கள். அதாவது ரொம்ப அழகா, மாறாத காதலுக்கு தூது சொல்லுதே பூமேகமே, பூவான காதலிக்கு செய்து சொல்லுதே அப்படின்னு ரொம்ப அழகா வந்து அந்த தூது வந்து எப்படியெல்லாம் எதையெல்லாம் அனுப்புறாங்க அப்படிங்கறத பாருங்க, ரொம்ப அழகா. அதெல்லாம் ஒரு சந்தோஷமாக இல்லை கேட்குறதுக்குமே. அதான் ரொம்ப அழகாக நேர்களும் பக்கத்துக்கிட்டே இருக்காங்க.

0: நேயர்களே, நிஜங்கள் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ்பி ஷைலஜா பாடிய பாடலை கேட்டோம். இதற்கான கேள்வி என்ன, பதில் என்ன தெரிஞ்சுக்கோமா? வணக்கம், வாங்க, யாருங்க? ஹலோ, ஹலோ, வணக்கம். என்னாச்சு, கரக்கரகம் கேட்குதே. வணக்கம், வாங்க, யாருங்க? ஹலோ, வணக்கம், ஹலோ, வணக்கம்,
1: வணக்கம்.
0: யாருங்க?
1: ஃபேஸ்புக் வீரராகவன், மாதவரத்திலிருந்து.
0: மாதவரத்திலிருந்து வீரராகவன் சார், மழைக்காலத்தில் பாடாத பறவை எது அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார் கவிஞர்.
1: அப்பா, அந்த ஒரு வரி தான்
0: மறந்துட்டீங்க. அந்த ஒரு வரி தான்
1: கவிதையிலேயே நான் தெளிச்சிட்டேன்.
0: ஆஹா, அப்படியே லைச்சிட்டீங்க.
1: வானம்பாடியே விட்டுட்டேன்.
0: விட்டுட்டீங்க, அருமை அருமை. சரி சரி, அடுத்த நேரம் கேட்டு தெரிஞ்சுக்கோமா? நிகழ்ச்சியில் பங்கு கூட இருக்கு. நன்றி சார். அதாவது அந்த ஒரு வரியை மட்டும் விட்டுட்டேன் அப்படிங்கிறார் பாருங்க. அதுதான் அது, நேர்கள் அப்படியே அழகாக மூழ்கி இருக்கும் பொழுது அது டக்குன்னு சொல்லுவாங்கமே. வணக்கம், வாங்க, யாருங்க? டக்குன்னு சொல்லுங்க, அடுத்த பாடலுக்கு போகலாம். வணக்கம், யாருங்க?

0: மழை காலத்தில் பாடாத பறவை எது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பறவையை குறிப்பிட்டிருப்பாங்க, என்ன பறவை?
1: பானம்பாடியா மேடம்?
0: இல்லையே. சரி, அப்படியே யோசிச்சே இருங்க. வணக்கம் மாங்க, யாருங்க? ஹலோ, வணக்கம். ஹலோ. அப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க. அவருக்கு அதுதான், அந்த ஒரு வரியை விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாரும் அந்த வரியை விட்டுட்டாங்களோ அந்த பாடலை கேட்டுக்கிட்டே. அது மழை காலத்தில் பாடாத பறவை இது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழகாக குறிப்பிட்டிருப்பாங்க. அது எந்த பறவை? வணக்கம் வாங்க, யாருங்க?
2: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம். காஞ்சிபுரம் கமலாவர்தன்.
0: கமலாவர்தன் மேடம், சொல்லுங்க.
2: எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு பூரா கிளியா இருக்கும் அப்படியே இருக்கும் நான் நினைக்கிறேன்.
0: போடலாம். சரிங்களா? நன்றி, தொடர்ந்து இணைந்திருங்கள். சரிங்களா? அதாவது ரொம்ப அழகாக இந்த காதோடு காது சேர்ந்து சொன்னால் ரொம்ப அழகான பாடல். அதில் வந்து என்ன, மழைக்காலத்தில் பாடாத பறவை எது அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வந்து ஒரு வரி வரும். அப்படி நேர்களெல்லாம் யோசிச்சுட்டே இருக்காங்க, பிறகு என்ன எந்த பறவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் ஒருத்தர் சொன்னால் ஒருத்தர் வராங்களான்னு கேட்போம், இல்லை நம்ம விடையை தெரிஞ்சுக்குவோம். சரிங்களா? ஹலோ, வணக்கம். சரி, மழைக்காலத்தில் பாடாத பறவை எது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தாங்க கவிஞர். அது எதுன்னா கோகிலம். கோகிலம் அப்படிங்கிறது ரொம்ப அழகான ஒரு பறவையை பற்றி அவர் குறிப்பிட்டிருப்பார். இதுதான் விடை. சரிங்களா? சரி, அடுத்து வரும்போது கரெக்டாக சொல்லிடுவீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருக்கிறீர்களே விவித் பாரதியின் தமிழ் பண்பலையோடு. இது நிஜங்கள் திரைப்படத்திலிருந்த எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி ஷைலஜா பாடிய பாடலை கேட்டோம். இதுவரை உலாவரை நாம் கேட்டு ரசித்தது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.

0: தொடங்குவது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். உலகமே இந்தியாவை நம்பிக்கையுடன் உற்று நோக்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 70 லட்சம் கோடி ரூபாய் நேரடி அந்நிய முதலீடுகளை இந்தியா ஈர்த்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சிறிய நகரங்களிலும் மென்பொருள் பூங்காக்கள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமைத்துவம் காரணமாக உலக அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு அதிகரித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். விவசாயிகளின் நலன்களை காக்க தவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை நிகழ்வுகளை எவ்வித தடையும் இன்றி முழுமையாக நேரலை செய்ய தவேக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். உடல் நலனையும் மனநலனையும் சீராக பராமரிக்க யோகா பயிற்சி உதவிடும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, மதுரை, ஈரோடு, சிவகங்கை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் சேலம் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் உலக ஸ்னூக்கர் குழு சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மகா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய வாள்வீச்சு சாம்பியன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்கியது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச்சுடும் போட்டியில் இந்தியா 2 தங்கம், 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது.

0: சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் பிராச்சி மற்றும் மீனாட்சி ஹூடா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். பிரெஞ்ச் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நித்யஸ்ரீ, சுமதி சிவன் மற்றும் சிவராஜன் சோலைமலை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கிராமத்தின் வாசம், நாட்டுப்புறத்தின் நேசம், மனதை வருடும் வார்த்தைகளின் அழகு, இவை அனைத்தையும் தனது பாடல்களில் உயிர்ப்பித்து வரும் பாடலாசிரியர் கருமாத்தூர் மணிமாறன் அவர்களுடன் ஒரு சிறப்பான நேர்முக சந்திப்பு. காலத்தின் ஓட்டத்தில் மறைந்து வரும் கிராமத்து சொற்களை தனது உணர்வுகளோடு இணைத்து திரைப்பட பாடலாக மாற்றும் அவரது படைப்பு பயணம் எப்படி தொடங்கியது? நாட்டுப்புற இசை மீதான அவரது காதல் என்ன? பாடலாசிரியராக அவர் சந்தித்த சுவாரஸ்ய அனுபவங்கள் என்ன? இதற்கெல்லாம் பதில் சொல்ல வருகிறார் கருமாத்தூர் மணிமாறன் அவர்கள். மண்ணின் மனம் கமழும் வார்த்தைகளும் மனதை தொடும் இசை அனுபவங்களும் நிறைந்த இந்த நேர்முகத்தை தவறவிடாதீர்கள் நேயர்களே. இன்று இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
2: வணக்கம், நான் எழுத்தாளர் நடிகர் செல்வமுருகன் பேசுறேன். நாளை இரவு 8:05 எனக்குள் நான் நிகழ்ச்சியில பேச போறேன், மறக்காம கேளுங்கப்பா. ஒரு நாவல் எழுதுறேன்னா முதல்ல இது ஒரு மெடிடேஷன் மாதிரி, இது உட்காரணும், தவம், சும்மா உட்காந்து எழுத முடியாது. அடுத்து ரெண்டாவது பக்கத்துக்கு உங்களுக்கு கண்டென்ட் வேணும், இல்லைன்னா எழுத முடியாது, உங்களுக்கு அந்த கோர்வை வராது. நான் வந்து அதை மிகைப்படுத்தி சொல்லலை, இதுதான் உண்மை யதார்த்தம். அதுக்கு மேலே நீங்கள் நகட்ட முடியாது விஷயம் இல்லாமல்.
3: கேட்க தவறாதீர்கள் எனக்குள் நான் நிகழ்ச்சி, உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் 5:10:40 ஆயிடுச்சு. நாம் இணையவிருக்கின்ற இந்த நிகழ்ச்சி
2: அழகான மாலை நேரத்தில் தென்றல் வலம் வரும் நேரம், இனிமையான பாடல்கள் இத பூந்தென்றல்.

ஆம் நேயர்களே, பூந்தென்றல் நிகழ்ச்சியில் நாம் இணையவிருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் 5:10 பூந்தென்றல் நிகழ்ச்சியில் நாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. இந்த தொலைபேசி எண்கள் 2952-0853, 2838-9871 இந்த நம்பருக்கு வாங்க. இன்றைக்கு என்ன தலைப்பு அப்படின்னு சொல்லிடலாம். கார்டனிங் அப்படிங்கிறதே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். தோட்டம் அப்படின்னாலே மனசு ஒரு குதூகலமாக ஆகும் இல்லையா? அந்த மாதிரி தோட்டம்

0: வைப்பது அப்படிங்கிறதே ஒரு அழகான விஷயம். அதுவும் நம்ம வந்து ஒரு ஹாலிடேயில் இருக்கிறோம், ஒரு குடும்பத்தினரோடு இருக்கிறோம் அப்படின்னா அவங்க கூட மற்ற இடங்களுக்கு அப்படின்லாம் போகாமல் தோட்டத்தில் அந்த குடும்பத்தினரோடும் சேர்ந்து குழந்தைங்க பெரியவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு மரம் நடுதல், ஒரு செடி வளர்த்தல், அந்த மாதிரியான அனுபவங்கள்லாம் உங்களுக்கு உண்டா? கால் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைய பூந்தென்றல் நிகழ்ச்சியில் குடும்பத்தினருடன் கார்டனிங் செய்த அனுபவம், அதாவது தோட்டம் பராமரித்தல் இல்லை தோட்டம் உருவாக்குதல் அப்படின்னும் போது அந்த ஃபேமிலியோடு சேர்த்து நம்ம உருவாக்கின அனுபவம் உங்களுக்கும் இருக்குதா? கால் பண்ணுங்க, சொல்லுங்க. இன்றைய பூந்தென்றல் நிகழ்ச்சியில நாம பேசலாம்.
1: அழகான மாலை நேரத்தில் தென்றல் வலம் வரும் நேரம், இனிமையான பாடல்கள், இத பூந்தென்றல்.

0: சூப்பரான அந்த பாடல் நாம் கேட்டிருந்தோம். அர்ஜுனு அப்படிங்கிற படத்திற்காக ஹரிஹரன் டிம்மி அனுப்புமா சேர்ந்து பாடியது வைரம் தேடிய பாடலுக்கு இசை ஹாரிஸ் ஜெயராஜ். புத்தன்றல் நிகழ்ச்சியில் நாம் வந்து இன்றைக்கி பேச போகிற தலைப்பு என்ன அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், குடும்பத்தினருடன் கார்டனிங் செய்த அனுபவம் உண்டா, அதுதான் இன்றைக்கான தலைப்பு. நான் உங்கள் ஆர்ஜே செங்கமலம் சரத். நிறைய நேயர்கள் இணைப்பில் வராங்க, வாங்க கேட்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். கார்த்திக் வெஸ்ட் மாம்பலம் சொல்லுங்க.
1: எங்க அத்தை வந்து நிறைய செடி வைப்பாங்க, செடி மரம் வைப்பாங்க. நானும் அவங்களோட சேர்ந்து செடி மரம் தான் வைப்பேன். அப்புறம் நான் அப்புறம் எங்க அத்தை சொன்னாங்க நீ வைன்னு சொன்னாங்க. அப்புறம் நான் ஒரு மரம் வச்சேன், செடி வச்சுப்பேன், கொய்யா மரம். அதுக்கு நல்லா நல்லா வளர்ந்து பழம் நிறைய கொடுக்குது.
0: ஓகே, இது எந்த ஏரியால இந்த இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களுக்கு கிடைச்சது?
1: எங்க வீட்டுல தான் வச்சிருக்கோம்.
0: உங்க வீட்லயே? ஓகே.
1: பின்னாடி இடம் இருக்கு மேடம், எங்க பிளாட்ல இருக்கும், பின்னாடி இடம் இருக்கு.
0: ஓகே.
1: அதுல வாழை மரம், முருங்கை மரம், கொய்யா மரம் எல்லாம் இருக்கு மேடம் எங்க வீட்டுல.
0: ஓகே, சூப்பர்ங்க. சோ அந்த அத்தையோடு சேர்ந்து அந்த மரம் வளர்த்த அனுபவம் உங்களுக்கு இன்னைக்கு வீட்டுல தோட்டத்தில் அழகாக இருக்கின்றது.
1: ஆமா, நிறைய இருக்கு. ஆமா மேடம்.
0: ஓகே, சூப்பர்ங்க, நன்றி.
1: தேங்க் யூ மேம்.
0: குடும்பத்தினருடன் கார்டனிங் செய்த அனுபவம். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் மேடம். கிழக்கு தமிழ் ராஜசேகர் மேடம், நல்ல தலைப்பு மேடம்,
0: நன்றி.
2: எங்க அப்பா, எங்க அம்மா, என் தங்கச்சி எல்லாம் சேர்ந்து சம்பங்கி செடி, சாமந்தி, குண்டு மல்லி, வாழை மரம், பாதாம் மரம், அப்புறம் மாமரம் எல்லாம் வச்சிருந்தோம் மேடம். நந்தியா வட்டைன்னு ஒன்று சொல்லுவாங்க
0: தெரியுங்களா?
2: நந்தியா வட்டைன்னு அது, அப்புறம் இந்த பாரிஜாதம், அதாவது பவள மல்லின்னு இல்லையா, அதெல்லாம் வச்சிருக்கோம் மேடம். இப்ப இல்ல, நாங்க குவார்டர்ஸ்ல இருந்தோம், ரயில்வே குவார்டர்ஸ்ல.
0: சரி,
2: அப்ப வச்சிருந்தோம். இப்போ வாடகை வீட்டுல இருக்கிறோம். இப்ப மாடியில ஒரு ஒன்னு ரெண்டு செடி வச்சிருக்கேன், கருப்புரவள்ளி
0: வச்சிருக்கேன்,
2: சோர்த்து கத்தாழை, அப்புறம் வந்து துளசி செடி வச்சிருக்கேன் மேடம்.
0: சரிங்க,
2: தேங்க்யூ மேடம்.
0: ஓகே, நன்றி. தோட்டம் அப்படிங்கிறது ஒரு குடும்பம் வந்து பூந்தோட்டம் மாட்டம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லுவாங்க. பூந்தோட்டம் வைக்கும்பொழுது அந்த குடும்பமே அந்த இடத்தில் இருந்தால் அந்த எவ்வளவு மகிழ்ச்சி, இரண்டு தோட்டங்கள் ஒன்றாக ஒரே தோட்டத்தில் இருப்பது போல இருக்கும் இல்லையா. ஹலோ வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, இப்பதான் கேக்குது.
3: எம்டி ரவிச்சந்திரன், நிசிநகர் அம்பத்தூர் மேடம்.
0: சொல்லுங்க.
3: சென்னையில இருந்து 1971 வந்துட்டோம் அம்பத்தூருக்கு. அதுல இருந்து பல விதமான தோட்டங்கள் வீட்டுல வச்சோம் மேடம். அப்பெல்லாம் வந்து பரங்கிக்காய், பூசணிக்காய், சுரைக்காய், இது புடலங்காய் எல்லாம் எங்க தோட்டத்துல இருக்கும் மேடம். இப்ப வந்து இப்ப இருக்க புதிய வீட்டுல ஏதேன் தோட்டம் மாதிரி இருக்குது மேடம். நடு காலத்துல வந்து டிசம்பர் பூக்கள், முல்லை பூ, இந்த மல்லிகை பூ வந்து பந்தல் வச்சு கொடி வச்சு நடுவாங்க மேடம். அதுக்கடுத்தது பப்ளிக்காய் மரங்கள் நிறைய இருந்தது, கொய்யா மரங்கள் இருந்தது, ஒரு பலா மரம் வச்சிருந்தோம் மேடம். எல்லாமே போயிடுச்சு, சோடு தெரியாத போயிடுச்சு.
0: ஓகே. சரி.

0: மேடம் வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி.
0: நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்.
1: நன்றி. ஹலோ வணக்கம்.
2: அன்பு அறிவிப்பாளர்களுக்கு மாலை வணக்கம்.
1: வணக்கம்.
2: அடையாளம்பட்டுல இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி.
1: சொல்லுங்க.
2: தலைப்பு நல்ல சூப்பரான தலைப்பு.
1: நன்றிங்க
2: மேடம். எங்க குடும்பத்தோட நாங்க மொட்டை மாடியில மல்லிப்பு செடி, வண்ட செடி, கத்திரிக்காய் செடி எல்லாம் மேலேயே வச்சுக்கிறேன் மேடம். ஆனா டெய்லியும் இப்ப கூட குழம்புக்கு கத்திரிக்காய் பேசிக்கிறேன் மேடம்.
1: ஓ, வீட்டுக்கே காய்கறி கிடைக்குது.
2: குடும்பத்தோட எங்க வீட்டுல எங்க மனைவி, எங்க அத்தை, எங்க தங்கச்சி எல்லாம் கும்பலா அந்த காலையில ஏந்துவோம்னா அந்த செடிகளை தான் பரிமாறிப்போம். அந்த கலரி கிளறி எது எது எரு வைக்கணுமோ அந்த எருவெல்லாம் வச்சு விடுவோம் மேடம். மல்லிப்பூ வச்சுக்கிறோம், குண்டு மல்லி.
1: குண்டு மல்லி
2: கல்லியே காலையில எங்க பேச்சு ஸ்கூல் போவாளுங்க, அந்த பூ பறிச்சு சும்மா கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி நிறைய வச்சுமா கூடாதுல்ல, சும்மா கொஞ்சம் கொஞ்சம் வச்சா அனுப்பணும். நானும் கட்டி
1: நீங்க வந்து குடும்பத்தினரோட மாடியில டெய்லி பண்ணிட்டு இருக்கீங்க.
2: ஆமா, மாடியிலே எல்லாம் இருக்குது மேடம். முருங்கை மரம் கூட வச்சுக்கிறோம் மேடம்.
1: நன்றி நன்றி.
2: இப்ப நெல்ல வெளியில போய் வரவங்களாம் ஏன்பா கீரை கோயில் கொடுப்பா சாப்பிடணும்பா,
1: நம்மளோட சேர்ந்து மத்தவங்களுக்கு பயனாகுது.
2: ஆமா ஆமா.
1: சரி நன்றி. குடும்பத்தினருடன் கார்டனிங் செய்த அனுபவம் உண்டா நமக்கு? வந்து எங்கேயாவது சும்மா டூர் மாதிரி கூட போயிருப்போம், இல்லை எங்கேயாவது ரிலேஷன் வீட்டுக்கு போயிருப்போம். அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்காத வாய்ப்பு பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய இருக்கும். நமக்கும் வந்து ஒரு ஆசை வரும், அதை ஒரு நாள் ரெண்டு நாள் தான் நம்ம வந்து செஞ்சுருப்போம். சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்க மேஜராக அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்காது. அந்த மாதிரி போய் நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த தண்ணி ஊற்றுறது, தோட்டம் வைக்கிறது, எரு போடுறது, அந்த விதை போடுறது, அந்த மாதிரிலாம் இருக்குதா அப்படிங்கிறத சொல்லுங்கள். வணக்கம்.
3: வணக்கம். வேளச்சேரியிலிருந்து பத்மா பேசுறேன்.
1: வேளச்சேரியிலிருந்து பத்மா சொல்லுங்க.
3: எனக்கு வந்து முத முதல்ல, அதாவது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட பொண்ணுக்கு எங்க வீட்டுல இப்ப பூ தருங்க, டிசம்பர் பூ, கனகாம்பர பூ பறிச்சு அப்பெல்லாம் குழந்தைக்கு ஜட போடும், அந்த பின்னி வச்சு விட்டது இன்னும் ஞாபகம் இருக்கு. நல்ல ஒரு சந்தோஷமான நினைவுகளை ஞாபகப்படுத்தினீங்க, நன்றிமா.
1: அப்படியா? அதுல உங்களுக்கு அந்த செடி வைக்கும் யாராவது கூட பங்கெடுத்து இருந்திருக்காங்களா?
3: பசங்க கூட பண்ணுவாங்க, என்னன்னா அந்த பறிச்சு கொடுப்பாங்க, பூ பறிச்சு கொடுப்பாங்க. கட்டுறதுக்கு ரொம்ப ஓரளவுக்கு சொல்லி கொடுப்பேன், கட்டுவாங்க, நான் கூட இருந்து கட்டிடுவேன்.
1: பறிச்சு பூ கட்டுறது? ஓகே.
3: குழந்தைங்க அப்ப சின்ன பசங்க இல்ல அவங்க?
1: ஆமா
3: ஆமா. பறிச்சு தருவாங்க, கட்டுறதுக்கு தொடுக்கிறதுக்கு நம்மள மாதிரி வராது, இருந்தாலும் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க, ஊசியில கோத்து கொடுப்பாங்க. பட் அந்த சின்ன பிள்ளைகளுக்கு அது ஜடம் போட்டு வச்சு விட்டது ஞாபகம் இருக்கு. இப்ப கூட அதுல நான் என்னோட பேஸ்புக்ல போட்டிருக்கேன், பலா மரம், அந்த அத்தி மரம் வீட்டுல இருக்கு. அந்த அந்த பழத்தை வந்து அந்த பிள்ளைகளுக்கு முத முதல்ல ஃபர்ஸ்ட் பழம் பறிச்சு கோயிலுக்கு கொடுத்துட்டு அந்த கோயிலே உட்காந்து இளங்காலியம் நம்ம சைதாப்பட்டுல, அதுல எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு என் பசங்களுக்கு கொடுத்தது அந்த பசங்களான நினைவுகள் இன்னும் ஞாபகம் இருக்கு.
1: நன்றி நன்றி.
3: நன்றிப்பா, நன்றி.
1: ஒரு மரம் அப்படிங்கிறது ஒரு மரமாகவோ தோட்டமாகவோ இல்லாமல் அந்த அதை நடும்பொழுதும் வளர்க்கும் போதும் அது கூட இணைந்திருந்த கைகளும் வந்து நமக்கு ஞாபகம் வருது. குழந்தைங்களாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், யாரோ ஒருத்தங்க ஒரு கெஸ்டாக கூட வந்தவங்களாக இருக்கட்டும், அவங்களோட நினைவு வந்து இந்த மரம் வளர்த்தல், செடி வளர்தல், அதை பார்க்கும்போது அந்த நம்ம கிட்ட இருக்கிற எல்லா கவலைகளும் மறந்து நம்ம உள் மனசும் சரி ஆள் மனதும் சரி அப்படியே அந்த நினைவுகளில் வந்து முங்கி போயிடுது அப்படிங்கிறது எல்லாருமே சொல்லக்கூடியதுலேருந்து ஒரு உண்மையாக தெரிகின்றது. ஹலோ வணக்கம். வணக்கம்.
4: குன்றத்தூர்லேருந்து சரஸ்வதி
1: சொல்லுங்க.
4: இப்போ வீட்டில் பராமரிக்கிற செடியே அதிகமாக தான் மேடம் இருக்கு. பராமரிக்கணும்னா காலையில் தண்ணி ஊற்றுறதும் சரி, ஈவினிங் அதில் அதில் வர கழுவிலாம் எடுத்து போகிறதும் சரி, அதுவே ஒரு மன நிம்மதியோடு செய்கிற ஒரு வேலை. அந்த செடி கூட இருக்கிற அஃபெக்ஷன் வந்து மனுஷங்க கூட கூட இருக்க
1: மாட்டேங்குது. நம்மளோட கேள்வி தலைப்பு வந்து இன்னைக்கு குடும்பத்தோட செய்த அனுபவம் உண்டா? அந்த மாதிரி
4: குடும்பத்தோட இப்போ தனியா இருக்கும், குடும்பத்தோட சின்ன ஒரு 10th படிக்கும் போது எல்லாம் இந்த செண்டு மல்லின்னு சொல்லிட்டு ஒரு பூ இருக்கும், அது வந்து தலையிலயும் வைப்பாங்க. அந்த மல்லி ரொம்ப வாசனையா இருக்கும், அந்த மல்லி அதெல்லாம் வந்து இப்போ ரேரா கிடைக்கவே மாட்டேங்குது. அப்புறம் வந்து இந்த ரெட் நல்ல அடர்த்தியா இருக்க ரெட் செம்பருத்தி, அதெல்லாம் வந்து வீட்டுல வச்சு பராமரிச்சு அதாவது அது எதுக்கு ஏத்த மாதிரி சும்மாதான் போடுவாங்க, இந்த வாடாமல்ல அதுவா தானா வளரும், அப்படிலாம் வளர்த்துருது. ஆமா, இப்ப எல்லாம் ஒண்ணு எது இருந்தாலுமே நம்ம வாங்கி இது பண்ற
1: மாதிரி இருக்கு.
4: சாதா ஒரு அருகபுல்ல வச்சு மேம், நீ எல்லாம்

0: தானா வண்டி கிடக்கும் இல்லையா?
1: நன்றி.
0: பூந்தென்றல் நிகழ்ச்சியில வந்து இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்கிறது குடும்பத்தினருடன் கார்டனிங் செய்த அனுபவம் உண்டா? நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. அந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சவங்களாம் வாங்க இணைப்பு சொல்லுங்க. 2950825332838 3871 நேரம் 5:27 ரெடி ஆயிட்டு இருக்கு. தொடர்ந்து ஒரு பாடல் நாம கேட்டுட்டு வந்தெல்லாம் விஐபி அப்படிங்கிற படத்திற்காக அந்த சூப்பரான பாடல் கேட்டு ரசிக்கலாம். அனுப்பமா கே கே பாடியது.

0: ரஜித் பரோட்டின் இசையில் விஐபி அப்படிங்கிற படத்திற்காக சூப்பரான அந்த பாடலை நாம கேட்டு ரசித்தோம். இது விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுக்கிட்டு இருக்க?
2: வானிரல், விவித் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
1: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
2: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
1: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
2: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
0: அனைவரையும் வரவேற்போம்,
2: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
0: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.

0: நேயர்களின் மனம் கவர்ந்த பாடல்களின் அணிவகுப்பு வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: போட்டுருக்காங்க விச்சூர் ராஜி ராஜ்குமார் அவங்களும் வணக்க வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. அந்தோணி ராஜ் காட்டுப்பாக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ராமகிருஷ்ணன் குழுமங்கொண்டான் அவங்க இனிய மாலை வணக்கம் பூந்தன்றல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கமலாவர்தன் வணக்கம் மேடம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் அவங்களும் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. எழுகிணறு தேவா அவங்களும் வணக்கம் வாழ்த்துக்கள். போஸ்டர் அருமை அப்படின்னு போட்டிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் 18 அன்று எங்கள் வீட்டில் குழந்தைகளோடு தோட்டத்தில் மண் கொத்தி தண்ணீர் பாடல் பாடிக்கொண்டு விதைகள் நடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. மேட்டுப்பட்டி கண்ணன் இனிய வெள்ளி மாலை வணக்கம். தினமும் என் வீட்டு மாடித்தோட்டம் பராமரித்து வருகின்றேன். பூந்தன்று நிகழ்ச்சி சிறப்பாக இனிமையாக தொடர வாழ்த்துக்கள் சகோதரிக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்ததாக ரீஜா மனோகரன் சூளை இனிய மாலை வணக்கம். பூந்தன்றல் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் சகோதரிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. கலீல் அகமத் பொன்னேரியிலிருந்து பாடல்கள் அருமை நன்றி மாலை வணக்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ அடுத்து யார் நேயர்களாக இணைப்பில் வராங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
2: கலா பேசுறேன் மேடம்.
1: கலா எங்கிருந்து பேசுறீங்க? கலா அரக்கோணம். ஓகே சொல்லுங்க. நீங்க தோட்டம் வச்சிருக்கீங்க?
2: ஆமா, இதுல இருந்து நான் பாடு எடுக்கிறது. நானும் எங்க அக்கா எங்க தம்பி தான் எல்லாம் சேர்ந்து ஷேர் பண்ணி எங்க அக்கா தண்ணி விடுவா. நான் வந்து செடிகளுக்கெல்லாம் அந்த பாத்தி கட்டி வைப்பேன். ஒரு பக்கம் ரோஸ்ல, ஒரு பக்கம் மல்லி, ஒரு பக்கம் தென்னஞ்செடி, மாஞ்செடி, இதுக்கெல்லாம் பொத்த நான் தான் எடுத்து பாடு எடுக்க மேடம். ஆனா டெய்லி தண்ணி விடுவோம்.
1: தம்பி சேர்ந்து பண்றீங்க?
2: நிறைய அனுபவம்.
1: ஹலோ வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் மேம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: பெருமாள்பட்டிலிருந்து ஜெயலட்சுமி பேசுறேன்.
1: சொல்லுங்க.
3: எங்க வீட்டுல வந்து தோட்டக்கலையில வந்து நான்
1: நீங்க ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசினாதான் பேச முடியும்.
3: வெளியே வந்துட்டேன் மேம்.
1: சொல்லுங்க.
3: தோட்டக்கலையில இருந்து விதைய கொடுத்தாங்க. தக்காளி போட்டோம், நிறைய காய்ச்சது, எல்லாருக்கும் கொடுத்தோம். இன்னும் விதை இருக்கு. இன்னும் மழை பெய்யட்டும் போனோம்னு அப்படியே வச்சிருக்கேன் மேம்.
1: யாரோட சேர்ந்து அதிகமா நீங்க அந்த குடும்பத்தினர்னா யார் கூட சேர்ந்து பண்ணுவீங்க?
3: என் மக பேரன் எல்லாம் இருப்பாங்க.
1: மக பேரன் எல்லாரும் செய்வீங்க. சரி, நான் கூட வாய்ஸ் ரொம்ப கியூட்டா இருக்கும், ரொம்ப யங் ஏஜ்னு நினைச்சேன். பேரன் கூட எல்லாம் சேர்ந்து பண்ணும்போது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும்ல. குட்டி குழந்தைங்க தெரிஞ்சுக்கும் போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து எல்லாமே புதுசா இருக்கும் இல்லையா?
3: ஆமாமா.
1: ஓகேங்க, நன்றி. எனக்கு வந்ததற்கு நன்றி.

0: வணக்கம்
1: மேம், நான் சந்திரசேகர் வேலூர் கற்பாடியிலிருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க
1: மேம். என்னுடைய பேரண்ட்ஸும் நானும் வார வாரம் பாத்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே ரெண்டு நாளும் தோட்டத்துல நாங்க பூக்கள் எல்லாம் பராமரிப்போம் மேம். பாத்தீங்கன்னா நந்தியாவட்டை அந்த பூ இருக்கு, அதுக்கப்புறமா தங்க அரளி அப்படின்னு ஒரு ரேரான பூ அது இருக்கு, அதுக்கப்புறமா செம்பருத்திலேயே வெரைட்டிஸ் ஆஃப் இது இருக்கு. இதுல என்ன ஒண்ணுன்னா நாங்க வந்து எருவெல்லாம் வீட்லயே செய்வோம் மேம், ஆர்டிபிஷியல்லாம்.

0: அந்த மூணு பேரும் இன்ட்ரெஸ்டா நாங்க அந்த வீக்கெண்ட் ஆச்சு அப்படின்னா அந்த தோட்டத்தை பராமரிக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கும், ஒரு குவாலிட்டி டைமும் ஃபேமிலி மெம்பர்ஸோட சேர்ந்து தோட்டத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும்.
1: சரிங்க, நன்றி. ஹலோ, வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம். நிறைய நேர் இணைப்பில் வராங்க, அவங்க எதுவும் பேச முடியல. நேரம் 5:38 ஆகுது. அடுத்த நேயர், ஹலோ, வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம், வணக்கம், வணக்கம். நுங்கம்பாக்கம் டேங்க் பண்டோட்டை சேர்ந்த பூந்தமல்லி ஜி போஜராஜன் ராஜேஸ்வரி பேசுறம்மா.
1: சொல்லுங்க.
2: மனைவிக்கு தோட்டக்கலை மேல ரொம்ப ஆசை. நிறைய குட்டி குட்டி தொட்டிகளை வச்சு நிறைய பூக்களை மரம் செடி கொடி எல்லாம் வச்சு அழகு பார்ப்போம். அதை பார்க்கும்போது எனக்கு ஆசையா இருக்கும்மா.
1: அப்ப அவங்க மட்டும்தான் மெயின்டைன் பண்றாங்களா?
2: அவங்க தாம்மா, நான் பண்ணலம்மா.
1: என்னால
2: முடியாது, ஏன்னா 68 ஆகுது, எழுந்து நிக்க முடியல, நடக்க முடியல, மூச்சு வாங்குது, என் உயிரை கையில பூச்சின்னு நான் நாளை எண்ணின்னு இருக்கேம்மா.
1: பரவாயில்ல, நீங்கள் வந்து இன்னும் நல்ல நிறைய நாள் நாளமோடு வாழ வாழ்த்துக்கள். சரிங்களா, அவங்களுக்கு வந்து அதை பார்க்கும்போது எவ்வளோ ஆசையாக இருக்கும் அந்த செடிகளை எல்லாம் பார்க்கும்பொழுது.
2: ஆமாம் ஆமாம், நானே பார்ப்பேன், அவங்களுக்கு முகத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.
1: ம், சரிங்க, நன்றி.
2: நன்றிம்மா. நான்
1: குடும்பத்தினருடன் கார்டனிங் செய்த அனுபவம் உண்டா, இதுதான் வந்து நாம் கேட்டுட்ருக்குறோம். அடுத்த நேயர், ஹலோ, வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம். அவன் தேவராஜ் அம்பத்தூர்லேருந்து பேசுகிறேன்.
1: தேவராஜ் அம்பத்தூர், சொல்லுங்க.
3: ஆனால் வந்து ஒரு 5-6 வாழைமரம் வச்சுருக்கோம். மாமரம் இருக்குது, தென்னை மரம் இருக்கு. அது மெயின்டைன் பண்ணால் நல்லா கரெக்டாக இருக்கும். அது பக்கத்து மாங்காய்லாம் நிறைய பக்கத்து வீட்டில எல்லாம் கொடுத்துருவோம், பறிச்சு அந்த பக்கத்துல எல்லாம் பறிச்சு போயிடுவாங்க.
1: யாரெல்லாம் பிரதானமாக இந்த தோட்டத்தை பராமரிப்பீங்க?
3: பராமரிப்பு எல்லாருமே, வீட்டில் நான், ஒய்ஃபு, மகள் இல்ல, வெளியே வெளியூர்ல இருக்கிறாங்க. நாங்க ரெண்டு பேர் தான். நாங்க ரெண்டு பேரும்,
1: நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து செய்வீங்க?
3: ரெண்டு பேரும் சேர்ந்து அதை பராமரிக்க, தண்ணி தண்ணி ஊத்துறது அப்படி.
1: சரிங்க.
3: பெரிய மரம்னால தண்ணி ஊத்துற வேண்டிய அவ்வளவு இல்ல, கொஞ்சம் பராமரிப்பு ஓரங்கரம் வச்சு.
1: ஆனா அது வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது நிறைய நேரம் தேவைப்படும் இல்லையா?
3: ஆமா, அதுவும் கொஞ்சம் கஷ்டம்தான் மேடம்.
1: ஆசையா இருக்கும், நிறைவாகவும் இருக்கும், ஆனா நிறைய நேரம் தேவைப்படும். இதுக்கு
3: சண்டே மட்டும் கொஞ்சம் அப்படி கூப்பைங்களா இருந்தா வாரி போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி.
1: சரி, நன்றி. நன்றி
3: நன்றி நன்றி மேடம். நன்றி
1: மேடம். ஃபேஸ்புக் பேஜ்லயும் நிறைய நேயர்கள் போட்டிருக்கிறாங்க. பர்வதவர்த்தினி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், முதல் பாடலை சூப்பர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ரீஜா மனோகரன், மலரோடு ஒப்பிட்டு வந்த மனதை வருடிய பாடல் அருமை அப்படின்னு போட்டிருக்காங்க. மணலி பெரியசேக்காடு ஜெயக்குமார், சகோதரிக்கு வணக்கம், நிகழ்ச்சி அலங்கரிக்க வந்திருக்கும் தங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. பர்வதவர்தினி என் வீடு அப்பார்ட்மெண்ட், அதனால சின்ன பால்கனி, துளசி, வெத்தலை செடி, புதினா அந்த மாதிரிலாம் நான் வச்சிருக்கிறேன், இருக்கும் இடத்தில் வைக்க முடிந்தது அப்படின்னு போட்டிருக்கேன். பூந்தின்றல் நிகழ்ச்சிக்கு நானும் இணைந்துள்ளேன் அப்படின்னு சொல்லி பத்மா சௌந்தரராஜன் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. எங்கள் வீட்டில் பலா அத்திமர பழங்களை குழந்தைகளோடு சுவைத்தது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. சோ சண்முக சுந்தரம் மதுரையிலிருந்து, தற்போது மதுரையில் சிறப்பான மழை பொழிவு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. பிரபாகரன், அவங்க பூந்தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்து உள்ளோம். எங்கள் வீட்டின் அருகில் மூலிகை செடிகள் சிறிய அளவில் வளர்த்து வருகிறோம். மருத்துவ குணமுள்ள செடிகள் மாலை நேரத்தில் மற்றும் வார இறுதி நாட்களில் அதனை சிறப்பாக பராமரித்து வருகின்றோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆரணி பாப்பாம்பாடி ஆண்டாள் தேவமணி, அவங்களும் நிகழ்ச்சி நானும் இணைஞ்சிருக்கிறேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. வீரராகவன், பூவாடை மணக்கும், பூந்தளிர் செழிக்கும், பூந்தென்றல் சிறக்கும், குடும்பத்தினருடன் தோட்டக்கலை குதூகலம் தரும், சிறப்பு வரும். மல்லிகை செடி மகள் நேசிப்பு, கற்றாழை வளர சகோதரி ரசிப்பு, வாழை வளர்ப்பு எனது உழைப்பு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. மேலப்பேடு தயாளன், குறிஞ்சாக்கினி அசருதீன் இவங்களும் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. ரீஜா மனோகரன், திருவள்ளூர் கடம்பத்தூர் வெண்மனம் புதூரில் உள்ள எங்கள் நெருங்கியவர்களின் வீட்டில் மா, வாழை, தென்னை இந்த மாதிரி கன்றுகளெல்லாம் வைத்து நாங்கள் பராமரிக்கிறோம், நன்றி அப்படின்னு போட்டிருக்காங்க. புண்ணியமேன்மாடு வண்ணை கணேசன், அவங்களும் வணக்க வாழ்த்துக்கள் போட்டிருக்கிறாங்க. சுகுணா தேவி அப்படிங்கிறவங்க வாழ்த்துக்கள் சூப்பர் தலைப்பு அப்படின்னு போட்டிருக்காங்க. நான் ஒரு பிடி மண் கிடைத்தாலும் டப்பாவில் போட்டு ஒரு செடி வைப்பேன். என் குடும்பம், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தோட்டம் வைத்திருப்பார்கள். என் வீட்டு செடிகளை அவர்களுக்கும் அவர்கள் வீட்டில் கிடைப்பதை நானும் ஒரு நினைவுக்காக எடுத்து வருவேன் அப்படின்னு தாம்பரம்லேருந்து போட்டிருக்காங்க. மூலிகை செடிகளோடு தோட்டம் இப்போதும் இருக்கின்றது. என் ஃப்ரெண்ட்ஸ் வீட் தோட்டத்தில் நான் எல்லா வேலையும் செய்வேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, நிறைய நேயர்கள் அவங்களோட அழகான அந்த தோட்டம் அமைத்ததெல்லாம் ரொம்பவே ரசித்து போட்டிருக்கிறாங்க. இணைந்திருக்கின்றோம்,

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 6:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. இப்பொழுது கேட்கலாம்
2: பக்தி மாலை.
1: தெய்வீக கானங்களோடு வலம் வர இருப்பது பக்தி மாலை.

மங்களநாயகி திரைப்படத்திலிருந்து பி. சுசீலா பாடிய பாடலை கேட்டோம். தெய்வீக கானங்களோடு வலம் வர நாம் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை.

ஆனந்தம் சதிதா. நேயர்களே, ஜெகத்குரு ஆதிசங்கரர் இந்த திரைப்படத்திற்காக கேஜே யேசுதாஸ் பாடிய பாடலை கேட்டோம். வரர் மர நாம் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை. நிகழ்ச்சியில் அடுத்து மலரும் பாடல் சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த திரைப்படத்திற்காக டாக்டர் சிர்காழிஸ் கோவிந்தராஜன் பாடியிருக்கும் பாடல்.

இதுமான இவ்வேளையில் தெய்வீக மனம் கமழும் பாடல்களோடு பலம் பெற நாம் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை தரும் பாடல்கள். அடுத்து மலரும் பாடல்

அலைப்பாயுதே திரைப்படத்திலிருந்து கல்யாணி மேனன் ஹரிணி நெய்வேலி ராமலட்சுமி இவர்கள் பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 6:40 இது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை. தெய்வீக கானங்களோடு வலம்பெற நாம் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை

மின்சார கனவு இந்த திரைப்படத்திற்காக அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடலை கேட்டோம். உலாவர நாம் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை தரும் பாடல்கள். அடுத்து மலரும் பாடல்

தலைப்புச் செய்திகள். உலகமே இந்தியாவை நம்பிக்கையுடன் உற்று நோக்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாஸ்போர்ட் சேவை தொலைதூர பகுதிகளுக்கும் எளிதாக கிடைப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 5 புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மண்டலங்களை உருவாக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. சட்டப்பேரவை நடவடிக்கைகளை முழுமையாக நேரலையில் ஒளிபரப்ப தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபியும் அஇஅதிமுகவும் வலியுறுத்தியுள்ளன. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். உலகமே இந்தியாவை நம்பிக்கையுடன் உற்று நோக்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்தியாவுடன் வர்த்தகம் புரிய அனைத்து நாடுகளும் விரும்புவதாக குறிப்பிட்டுள்ளார். உலகின் நன்மைக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்தியா மேற்கொள்ளும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று நாக்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், 2014 1000 கோடி ரூபாய் அளவிற்கு இருந்த பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி தற்போது 40,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி 2014 46,000 கோடி ரூபாயாக இருந்ததாக அவர் கூறினார். இது கடந்த நிதியாண்டில் 178,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்களுக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பாஸ்போர்ட் சேவை தொலைதூர பகுதிகளுக்கும் எளிதாக கிடைப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற மண்டல பாஸ்போர்ட் அதிகாரிகளின் 3 நாள் வருடாந்திர மாநாட்டில் நிறைவுரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். டிஜிட்டல் நிர்வாகத்திற்கு எடுத்துக்காட்டாக பாஸ்போர்ட் சேவை திகழ்வதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக முதலீடுகள் பெருமளவு அதிகரித்துள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உலகின் நம்பிக்கைக்குரிய நட்பு நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். 38 நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 33 நாடுகளின் உயர் விருதுகள் பிரதமருக்கு வழங்கப்பட்டுள்ளது அவரது தலைமை பண்புக்கு கிடைத்த அங்கீகாரம் என்றும் அவர் கூறியுள்ளார். 70 லட்சம் கோடிக்கும் கூடுதலான நேரடி அந்நிய முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு கோவிட் தடுப்பு மருந்து விநியோகம் செய்யப்பட்டதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தமிழகத்தில் 5 புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மண்டலங்களை உருவாக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சென்னை, திருச்சி, திருநெல்வேலி, கோவை, மதுரை ஆகிய இடங்களை தலைமையிடமாக கொண்டு இந்த மண்டலங்கள் செயல்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் வெளிப்படையான நிர்வாக செயல்திறன் மற்றும் விரைவான சேவையை வழங்குவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவை

நிகழ்வுகளை எவ்வித தடையும் இன்றி முழுமையாக நேரலை செய்ய தாவேக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாற்றத்திற்கான ஆட்சி என்று கூறிவிட்டு முந்தைய திமுக ஆட்சி போலவே தேவையான பகுதிகளை மட்டும் நேரலை செய்வது ஏமாற்றம் அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். சட்டப்பேரவை நிகழ்வுகள் முழுமையாக நேரலை செய்யப்படும் என்று தாவேக வாக்குறுதி அளித்திருப்பதையும் திரு நயினார் நாகேந்திரன் அதில் சுட்டி

0: தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் எண்ணம் தாவேக அரசுக்கு இல்லை என்பதையே இது உணர்த்துவதாகவும் அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: சர்வதேச யோகா தினம் நாளை மறுநாள் கொண்டாடப்பட உள்ளதையொட்டி சேலத்தில் 1000 மேற்பட்டோர் பங்கேற்ற யோகாசன நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. உடலை இலகுவாக்கும் யோகாசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சியில் இவர்கள் ஈடுபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: உடலையும் மனதையும் ஒரே நேரத்தில் புத்துணர்வாக்கும் யோகாசனத்தை அனைவரும் நாள் தவறாமல் மேற்கொள்ள வேண்டும் என்பது இயற்கை ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. நடப்பாண்டு சர்வதேச யோகா தினம் ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்ற பொருண்மையில் கொண்டாடப்படுகிறது. இதன் அடிப்படையில் சேலத்தில் 1000 மேற்பட்ட மாணவ மாணவியர் 1-2 யோகாசனங்களை செய்து அசத்தினர். உடலை லகுவாக்கும் யோகாசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சி, பிராணாயாமம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளை இயற்கை மருத்துவம், பொறியியல், கலை அறிவியல் மற்றும் பாலிடெக்னிக் கல்வி பயிலும் மாணவ மாணவியர் செய்து காட்டினர். சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: மன அழுத்தத்தை போக்க யோகா பயிற்சி பெரும் உதவிகரமாக உள்ளது என்று இதில் பங்கேற்ற மாணவர்கள் தெரிவித்தனர்.
3: ஸோ யோகா பண்ணுறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்பில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆப்வியஸ்லி ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ரிலாக்ஸிங் ஆசனா, ரிலாக்ஸிங் டெக்னிக், பிரணாயமா இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ மைண்டை காம்ஃபுல்லாக சூத்ஃபுல்லாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி நம்ம யோகா பண்ணுறதுனால நிறைய ஃபிசிக்கல் அண்ட் ஃபிசியாலஜிக்கலாகவும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால யோகா டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த இன்டர்நேஷ்னல் யோகா டே வந்துட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம்.
4: யோகாங்கிறது வெறும் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும் இல்லை, ஆல் த ஏஜ் பீப்புள்ஸ் வந்து நம்ம இதில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது பண்ணுறது மூலயமா பாடி அண்ட் மைண்டில் நம்மளுக்கு ஒரு பேலன்ஸ் கிடைக்குது.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
5: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் கிழக்கு விதர்பா முதல் தமிழக பகுதிகள் வரை தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, ஈரோடு, சிவகங்கை, திருச்சிராப்பள்ளி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு.
0: மாவட்ட செய்திகள். பெரம்பலூரில் உள்ள தனலட்சுமி சீனிவாசன் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெற்ற யோகா பயிற்சி முகாமில் 5000 மேற்பட்டோர் பங்கேற்றனர். மதுரை மாவட்டத்தில் உயர்கல்வி வழிகாட்டுதல் தொடர்பான குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திரு ஆகாஷ் தலைமையில் இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஷெட்யூல்டு வகுப்பினர் மற்றும் பழங்குடியினருக்கு ஜவுளி வடிவமைப்பு உற்பத்தி தொடர்பான பயிற்சி தாட்கோ மூலம் வழங்கப்பட உள்ளதாகவும், விருப்பமுள்ளவர்கள் அதற்கான இணையதளத்தில் பதிவு செய்யுமாறும் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா கூறியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் மேற்கொண்ட சோதனையின் போது கணக்கில் வராத 231,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் செங்கப்பெண் அதிரடி சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் இடி மின்னல் தாக்கியதில் விவசாயி ஒருவர் உயிரிழந்தார். சென்னை ஜோத்பூர் இடையே சிறப்பு ரயில் வரும் 30 தொடங்கி அடுத்த மாதம் இறுதி வரை செவ்வாய்க்கிழமை தோறும் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 ஒரு வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜெர்மனியின் சுல்லில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 பிரிவில் சேஜல் காம்ப்ளே தங்கப்பதக்கத்தையும் ஹிமான்ஷி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். வன்ஷிகா சௌத்ரி, நவ்யா சான்ஸ்கிரிட்டா பானா ஆகியோரை கொண்ட இந்திய அணி மகளிர் குழு பிரிவிலும் தங்கப்பதக்கத்தை வென்றது. மகளிர் 50 பிரிவில் பிராச்சி கெய்க்வாட் வெள்ளிப்பதக்கத்தை வென்றார். ஆடவர் 25 மற்றும் 50 குழு பிரிவில் இந்தியாவிற்கு வெண்கலப் பதக்கம் கிடைத்தது. உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் பிராச்சி, மீனாட்சி ஹூடா மற்றும் நிக்கில் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர்.

சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 57 கிலோ எடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் பிராச்சி சீன தைப்பேயின் ஊ ஷியை வென்றார். மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் மீனாட்சி ஹுடா கஜகஸ்தானின் ஆலுவா பால்கிகோவாவை வென்றார். ஆடவர் 55 கிலோ எடைப்பிரிவில் நிக்கிலும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். உலக ஸ்னூக்கர் குழு சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பிரெஞ்ச் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நித்யஸ்ரீ சுமதி சிவன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகமே இந்தியாவை நம்பிக்கையுடன் உற்று நோக்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாஸ்போர்ட் சேவை தொலைதூர பகுதிகளுக்கும் எளிதாக கிடைப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 5 புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மண்டலங்களை உருவாக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. சட்டப்பேரவை நடவடிக்கைகளை முழுமையாக நேரலையில் ஒளிபரப்ப தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபியும் அஇஅதிமுகவும் வலியுறுத்தியுள்ளன. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 6:45. நேர்களே, இப்பொழுது கேட்கலாம். என் விருப்பமான பாடல்கள் நிகழ்ச்சி தரும் முதல் பாடல்

அழகிய தாரகை அவள் பெண்ணாக ஒரு விடுத்து இவள் மனம் எங்கும் ஊர்வலமாய் செல்ல. கவிதையாய் மலர்ந்தது பாடலாக உருவெடுத்து இவ்வேளையில் இங்கு பலம் வர கேட்டோம் ரசித்தோம் நீர்களே. எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணிஜெயராம் பாடிய பாடலது ஒரு கை ஓசை இந்த திரைப்படத்திலிருந்து பலம் வர கேட்டோம்.

சந்தோஷ வானில் சிறகடித்து பறந்து சென்ற இளம் சிட்டுக்கள் நமக்காக கொண்டு வந்த அந்த பாடல் நினைவுகள் திரைப்படத்திலிருந்து கேஜே யேசுதாஸ் வாணி ஜெயராம் பாட கேட்டோம். இது என் விருப்பமான பாடல்கள். அடுத்து மலரும் பாடல்

நினைவுகளில் சிறகை விரித்து சென்ற இளம் சிற்றுக்கள் தங்களது எண்ணங்களை இங்கு அழகாய் பகிர்ந்து கொள்ள இனியதொரு பாடல் இவ்வேளையில் உலாவர கேட்ட ரசித்தோம். எம்எல் ஸ்ரீகாந்த் வாணிஜெயராம் பாடிய பாடல் அது. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நினைப்பது நிறைவேறும். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 7:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கண்ணாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். நேயர்களே, இப்பொழுது கேட்கலாம். திரை கானம். திரை கானத்தில் மலரவிருக்கும் முதல் பாடல்

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடலை கேட்டோம். பன்னீர் புஷ்பங்கள் இந்த திரைப்படத்திலிருந்து வலம் வர கேட்டோம் நேர்களை. அடுத்து வரும் பாடல்தான் என்ன கேட்போம். அதற்கு முன்னதாக
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in.
2: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: பூக்களை பறிக்காதீர்கள் இந்த திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடலை கேட்டோம். அடுத்து வரும் பாடல் தான் என்ன கேட்போம் நேயர்களே. அதற்கு முன்னதாக
1: மேலும்
2: தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in.
3: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: இதுவரை வலம்பரராம் கேட்டது திரை கானம். அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். இனி தொடர்பிருப்பது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தொழில்துறையினருக்கும் இளையோருக்கும் இடையே இணைப்பை ஏற்படுத்தும் வகையில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சிறிய நகரங்களிலும் மென்பொருள் பூங்காக்கள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான கண்காட்சி புதுச்சேரியில் இன்று தொடங்கியது. அமெரிக்கா ஈரான் இடையே சுவிட்சர்லாந்தில் நடைபெறவிருந்த பேச்சுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. ஆசிய ஜூனியர் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தொழில்துறையினருக்கும் இளையோருக்கும் இடையே இணைப்பை ஏற்படுத்தும் வகையில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்த திட்டத்தின் கீழ் 2,400 கோடி ரூபாய் மதிப்பிலான ஊக்கத்தொகையை பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு விடுவித்து அவர் பேசினார். முதல் முறையாக பணியில் சேர்பவர்களின் மேம்பாட்டிற்காக இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் இளையோர் மேம்பாட்டிற்கும் மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அவர் கூறினார். அடுத்த 2 ஆண்டுகளில் 3.5 கோடிக்கும் மேற்பட்ட புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் கூறினார். தமிழகத்தின் திண்டுக்கல்லில் உள்ள காந்திகிராம் கிராமிய பல்கலைக்கழகத்தில் இந்த நிகழ்ச்சியின் நேரலையில் பங்கேற்ற மாவட்ட தொழிலாளர் வைப்பு நிதி நிறுவன அமலாக்க அதிகாரி திரு கண்ணதாசன் இந்த திட்டத்தின் கீழ் 2 விதமான ஊக்கத்தொகை வழங்கப்படுவதாக எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: இந்த ஸ்கீம்ல வந்து 2 விதமான ஊக்கத்தொகையாக கொடுக்கறாங்க. நிறுவனத்திற்கும் கொடுக்கறாங்க, அந்த நிறுவனத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களும் கொடுக்கறாங்க. முதலில் வந்து அந்த நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களின் எண்ணிக்கையில் அடிப்படையில் புதிதாக சேரும் தொழிலாளர்கள், முதல் முறையாக பணியில் சேர்ந்து PF மெம்பராக சேரும் தொழிலாளர்களுக்கு இந்த ஊக்கத்தொகையானது வழங்கப்படுகிறது. இது அவர்களுடைய 1 மாதமான PF சம்பளத்தை அவர்களுக்கு திரும்பி வழங்கும் திட்டமாகும்.
1: இந்த திட்டம் பெரிதும் உதவிகரமாக உள்ளது என்று இதன் கீழ் பயனடைந்த தொண்டு நிறுவன அதிகாரி ஆன்சி கூறினார்.
3: இன்று பிரதம மந்திரி விக்ஷித் பாரத் ரோஜ்கார் யோஜனா திட்டத்தின் மூலமா எங்களுடைய தொண்டு நிறுவனம் அடைந்திருக்கிற சாதனையை பற்றியும் எங்களுடைய தொண்டு நிறுவனத்திற்கு ஊக்கத்தொகையாக ₹5,83,778 கொடுத்துரு. இது எங்களுடைய தொண்டு நிறுவனத்திற்கு ஒரு மிகப்பெரிய சாதனை. அது மட்டுமில்லாமல் இந்த ஊக்கத்தொகை மூலமாக நாங்கள் பல இளைஞர்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதற்காகவும் தொண்டு நிறுவனத்தில் வேலை செய்பவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குவதன் மூலமாக அவர்களுக்கு நல்ல ஒரு பயனை அடையவும் இந்த திட்டம் எங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கிறது. இந்த திட்டத்தை உருவாக்கிய மத்திய அரசிற்கு எங்கள் தொண்டு நிறுவனத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
1: நாடு முழுவதும் சிறிய நகரங்களிலும் மென்பொருள் பூங்காக்கள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இன்று பட்னாவில் தகவல் தொழில்நுட்பத்துறையின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். பீகார் மாநிலத்தில் தகவல் தொழில்நுட்பத்துறையின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளுக்கு அமைச்சர்

பாராட்டு தெரிவித்தார். பீகார் அரசுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். மேகாலயாவில் விளையும் இஞ்சி ரகங்கள் உலக அளவில் வரவேற்பை பெற்றுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் மிகப்பெரிய வாசனைப் பொருட்கள் பதப்படுத்தும் நிலையத்தை ரிபோய் மாவட்டத்தில் உள்ள பைவம்போங்கில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். 32 கோடி ரூபாய் செலவில் இந்த நிலையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். வருடத்திற்கு 10,000 மெட்ரிக் டன் வாசனைப் பொருட்களை பதப்படுத்தும் திறன் கொண்டது இந்த நிலையம் என்றும் அவர் கூறினார். விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க இதுபோன்ற நடவடிக்கைகள் உதவிடும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் வடகிழக்கு மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்றனர். ஜார்க்கண்டில் மின் விநியோகத்தில் ஏற்படும் இழப்புகளை தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். இன்று ராஞ்சியில் நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் மின் திட்டங்களின் செயலாக்கம் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். பழங்குடியினர் அதிகம் வசிக்கும் 20,000-க்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகளுக்கு மின்சாரம் வழங்க உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். நகர்ப்புற பகுதிகளில் ஸ்மார்ட் மின்மீட்டர் பொருத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் இந்த ஆய்வின் போது அமைச்சர் கேட்டறிந்தார். சர்வதேச யோகா தினமான நாளை மறுநாள் இந்திய விமானப்படை சார்பில் நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. லே தொடங்கி கார் நிக்கோபார் தீவுகள் வரை யோகா நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளதாக விமானப்படையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. விமானப்படை அதிகாரிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர், மாணவர்கள் மற்றும் தேசிய மாணவர் படையினர் இதில் பங்கேற்க உள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப்பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான கண்காட்சி புதுச்சேரியில் இன்று தொடங்கியது. துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி இணைந்து இதனை தொடங்கி வைத்தனர். புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான அனைத்து அம்சங்களும் இந்த கண்காட்சியில் எடுத்துரைக்கப்பட்டுள்ளன. இந்த சட்டங்களை செயல்படுத்துவது தொடர்பாக காவல்துறை, நீதிமன்றம் மற்றும் இதர தொடர்புடைய அலுவலகங்களின் செயல்பாடுகள் குறித்த விளக்கமும் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேகதாது பிரச்சினை தொடர்பாக தமிழக முதலமைச்சர் திரு விஜயுடன் பேச்சு நடத்த தயாராக இருப்பதாக கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கூறியுள்ளது காங்கிரஸ் கட்சியின் இரட்டை நிலைப்பாட்டை எடுத்துரைப்பதாக உள்ளது என்று பிஜேபி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அம்மாநில சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவரும் பிஜேபி மூத்த தலைவருமான திரு அசோகா வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் ஆளும் தாவேக அரசில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். அரசியல் லாபத்திற்காக காங்கிரஸ் இத்தகைய நிலைப்பாட்டை மேற்கொள்வதாகவும் திரு அசோகா குற்றஞ்சாட்டியுள்ளார். கேரளத்தில் நடப்பு நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை அம்மாநில முதலமைச்சர் திரு சதீசன் இன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார். மகளிர் பாதுகாப்பு மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிப்பதற்கான அம்சங்கள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளன. காவல் நிலையங்கள் தோறும் கூடுதலாக பெண் காவல் அதிகாரிகள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் பெண்கள் மற்றும் கைக்குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரிபுராவில் ஆயுர்வேதா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை ஏற்படுத்துவதற்கு ஒப்புதல் கிடைத்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் மாணிக் சஹா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இந்திய மருத்துவ முறைக்கான தேசிய ஆணையம் இதற்கான ஒப்புதலை வழங்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கோமதி மாவட்டத்திற்குட்பட்ட உதய்பூரில் இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஏற்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த ஒப்புதலை வழங்கியதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் மாணிக் சஹா தெரிவித்துள்ளார். மணிப்பூரில் அமைதியை பராமரிப்பதற்காக பல்வேறு சமுதாயத்தினருடன் பேச்சுகள் நடத்தப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு கெம்சன் சிங் கூறியுள்ளார். இம்பாலில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் எந்தவொரு பிரச்சினைக்கும் பேச்சுகள் மூலமே தீர்வு காண முடியும் என்று குறிப்பிட்டார். ஜார்க்கண்டில் இடி மின்னல் தாக்கியதில் 8 பேர் உயிரிழந்தனர்.
ராம்கர், பலாமு, லோஹர்தாகா, கோடா மற்றும் மேற்கு சிங்பூம் மாவட்டங்களில் கடந்த 24

0: நான்கு மணி நேரத்தில் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மோசமான வானிலை ஏற்படும் நேரங்களில் பொதுமக்கள் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுமாறும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே சுவிட்சர்லாந்தில் நடைபெறவிருந்த பேச்சுகள் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்து வெளியுறவுத்துறை இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அமெரிக்கா, ஈரான், கத்தார் மற்றும் பாகிஸ்தான் இந்த பேச்சுகளில் பங்கேற்க இருந்ததாகவும் சுவிட்சர்லாந்து வெளியுறவுத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இருப்பினும் இந்த பேச்சுகளை சுவிட்சர்லாந்தில் நடத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஈரானுடனான பேச்சுகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அமெரிக்கா கூறியுள்ளது. ஆசிய ஜூனியர் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. பிரெஞ்சு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நிதேஷ்குமார் மற்றும் பிரமோத் பகத் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் நிதேஷ்குமார் 21-14, 21-12 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் உமேஷ் விக்ரம் குமாரை வென்றார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் பிரமோத் பகத் 21-18, 21-11 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் ஜெக்தீஷ் டில்லியை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தொழில்துறையினருக்கும் இளையோருக்கும் இடையே இணைப்பை ஏற்படுத்தும் வகையில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சிறிய நகரங்களிலும் மென்பொருள் பூங்காக்கள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான கண்காட்சி புதுச்சேரியில் இன்று தொடங்கியது. அமெரிக்கா, ஈரான் இடையே சுவிட்சர்லாந்தில் நடைபெறவிருந்த பேச்சுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. ஆசிய ஜூனியர் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேர்களை இப்பொழுது கேட்கலாம் திரைகானம் அளிக்கும் பாடல் ஒன்று.

0: நதியை தேடி வந்த கடல் திரைப்படத்திற்காக பி ஜெயச்சந்திரன், எஸ்பி சைலஜா பாடிய பாடலை கேட்டோம். இதுவரை பலமுறை நாம் கேட்டது திரை கானம். நேரம் 7:30. 10 நேர்களே, இப்பொழுது கேட்கலாம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். வழங்குபவர் பி சரவணன் அவர்கள்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
2: அன்புள்ளம் கொண்ட கிருஷ்ணவேணி மேடம் அவர்களுக்கு மாணிக்கம் எழுதும் மடல்.
3: நலம் நலமறிய ஆவல். பாம்புன்னா படையும் நடுங்கும்னு ஒரு பொன்மொழி உண்டு. ஆனால் உலகத்திலேயே மிகவும் பயந்த அப்பாவி உயிரினம் பாம்பு தான். உழவர்களின் தோழன் பாம்புன்னு சொல்கிறாங்க. உழவரின் உற்ற நண்பன் மண்புழு மட்டுமல்ல, பாம்பும் தான். ஏன்னா எலிகள் இருக்கே, அவை விவசாயிகளின் எதிரிகள். எலிகளின் எதிரி பாம்பு. அப்போ எதிரிக்கு எதிரி நண்பன் இல்லையா? விவசாயிகள் விளைவிக்கிற தானியங்களை எலிகள் சாப்பிட்டு சேதம் விளைவிக்கிறத விட வீணாக்கி சேதம் விளைவிப்பது தான் அதிகம். நம் நாட்டு தானிய உற்பத்தியில் 30-36% உணவுப் பொருட்கள் பாம்புகளின் எண்ணிக்கை குறைவால் எலிகள் பெருக்கமடைந்து நாசம் செய்வதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவிக்குது. இதற்கு காரணம் நாம தான். பாம்புகளை பார்த்த உடனே அது எந்த வகை பாம்பாக இருந்தாலும் சரி, சாதாரண தண்ணி பாம்பை பார்த்தா கூட உடனே அடித்து கொல்லணுங்கிற எண்ணம் படிச்சிருக்கிறோம் நாம. எலிகளை அதன் வலைகளுக்கே போய் கொத்தாக அழிக்கும் திறன் படைத்தவை பாம்புகள். அப்படியாப்பட்ட பாம்புகளுக்கு மனித இனம்தான் எதிரி.
2: கிருஷ்ணவேணி மேடம்,
3: பாம்புகள் தோன்றி கோடிக்கணக்கான ஆண்டுகள் ஆகுது. சுமார் 3000 மேலுள்ள பாம்பு வகைகளில் வெறும் 175 மட்டுமே விஷம் கொண்டவை. அதிலும் சாறை பாம்புகள் சாதுவானவை, விஷம் இல்லாதவை. தமிழகத்தில் வெறும் 4 வகை பாம்புகளே விஷம் கொண்டவை. அதாவது நல்ல பாம்பு, கட்டு விரியன், கண்ணாடி விரியன், சுருட்டை விரியன் ஆகிய 4 வகைகளே விஷம் கொண்டவை. பாம்புகள் எல்லாமே அசைவ பிரியர்கள் தான். தன் அளவிற்கேற்ப பூச்சி முதல் பாம்பு வரையிலான மற்ற உயிரினங்களை சாப்பிடுமே தவிர சைவம் சாப்பிட்றது இல்லை. நல்லா காது கேட்பவர்களுக்கு உனக்கு பாம்பு காது யாம்பாங்க. ஆனால் உண்மையிலேயே பாம்புகளுக்கு காது இல்லை. இடியே இடித்தாலும் அதன் மூலம் உருவாகும் அதிர்வுகளை வைத்து கண்டுபிடிக்குமே தவிர காதால் எல்லாம் சத்தத்தை கேட்க முடியாது. அதே போல பாம்புகளுக்கு பார்வை படு மோசம். அசைவுகளை வைத்து தான் ஒவ்வொன்றையும் தெரிந்து கொள்ளும். பாம்புகளுக்கு ரெட்டை நாக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நாக்கும் கிடையாது பாம்புக்கு. அப்போ அடிக்கடி வெளியே நீட்டிட்டு வர்றது அதன் மூக்கம். கண்ணும் சரியா தெரியாமல் காதும் இல்லாததுனால வாசனையை வைத்து அருகிலுள்ள பொருட்களை சரியாக கண்டுபிடிச்சி செல்வதற்காக அப்படி மூக்க வெளியே நீட்டும். பச்சை மாம்பா எனும் ஆப்பிரிக்க வகை பாம்புகள் மட்டுமே விஷம் உள்ள மூர்க்கத்தனம் கொண்டவை. நல்ல பாம்புல ஒரு வகை மட்டுமே 10 தூரத்திலிருந்தே விஷத்தை பீச்சி அடிப்பவை. இப்படி அடிக்கும்போது அது கண்ணில் பட்டா கண்ணில் எரிச்சல் உண்டாகும். தவறுதலா கண்ணை தேய்ச்சிட்டா கண் பார்வை போயிடுமா?
2: கிருஷ்ணவேணி மேடம்,
3: ஒவ்வொரு உயிரினமும் மற்ற உயிரினங்களை சார்ந்து வாழ்பவை.

0: மனிதன் தாவரங்களை சார்ந்திருக்கிறான். தாவரங்கள், செடி கொடிகள், பயிர்களிலிருந்து கிடைக்கிற தானியங்களை எலிகள் போன்ற மற்ற உயிரினங்கள் சார்ந்திருக்கின்றன. எலிகளை சார்ந்து பாம்புகள், பாம்புகளை சார்ந்து கீரிகள்னு இந்த சக்கரம் நீளுது. இந்த சங்கிலி தொடரணும், இல்லைனா இப்பூ உலகில் ஓரிடத்துல அப்படியே நின்றுடும். உயிரினங்களின் வாழ்க்கை முறை, நாம பாம்பை பார்த்து பயப்படுறோம், ஆனா பாம்புகளே பயந்த சுபாவம் உள்ளவைதான். பாம்பு வாழை பிடிச்சிக்கிட்டு தலைகீழ தொங்க விட்டு அப்படியே தூக்கிட்டு போகலாம், கழுத்தை தூக்கிட்டு மேலே வர முடியாது. வனவிலங்கு பிரியர்கள் பாம்பின் வாய்க்கு கீழே பிடிச்சி அந்த கழுத்து பாகத்தில் பிடிச்சி தூக்குவாங்க. இதுக்கெல்லாம் திறமை அனுபவம் வேணும். கிராம்பு லவங்க பட்டையின் வாசனை பாம்புகளுக்கு ஆகாது, பிடிக்காது. எதிரி இப்படித்தான் விரட்டணுமே தவிர பாம்பை கண்ட உடனே கோல் எடுத்து அடிக்கக்கூடாது. சக உயிரினம் அல்லவா. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.
2: நேர்கள் இதுவரை நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டோம். வழங்கியவர் பி சரவணன் அவர்கள். நேரம் இப்பொழுது 7:35. இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். நேர்களே, இப்பொழுது கேட்கலாம்.
3: வணக்கம் இசை உள்ளங்களே,
4: பாட்டும் பயணமும்

0: பாட்டும் பயணமும்.
1: இதமான பயணத்தோடு இனிமையான பாடலும் உடல் வந்தால் எப்படி இருக்கும், அப்படி ஒரு கற்பனையாய். இதோ வரும் முதல் பாடல்.

அழகிய கலைகளை ரசிப்பதற்கு இனிமையான பயணம் தேவை. இனிமையான பயணத்தோடு இதமான பாடல்களும் ஒன்றிணையும் பொழுது எப்படி எப்படி ஒரு ஆனந்தம் இல்லையா? அந்த ஆனந்தத்தை நம்மிடையே கொண்டு வந்தது நாம் கேட்டு ரசித்த அந்த பாடல் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து வலம் வர கேட்டு ரசித்தோம். பாடலை பாடியிருந்தார்கள் டி எம் சௌந்தரராஜன், எஸ் ஜானகி. அடுத்து மலரும் பாடல்

வருகின்ற மக்களையெல்லாம் அழகாய் வரவேற்க உலகம் எனும் கலையரங்கம் காத்திருக்க இனியதொரு பாடலை வேளையில் உலாவர கேட்டு ரசித்தோம். அன்பேவா திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடல் அது. நேரம் 7:44.

நேர்களை நாம் கேட்டது நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா பாடிய பாடல். உலகம் என்னும் கலையரங்கத்திற்குள் பயணம் செய்யும் பொழுது எத்தனை எத்தனை அனுபவங்கள் இல்லையா, அப்படித்தான் இருந்தது நாம் கேட்டு ரசித்த அந்த பாடலும். சில நேர்கள் பதிவுகளை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம். வீரராகவன் மாலை நேர வண்ணச்சோலை மயக்கம் தரும் கீதங்கள், மாலை மகிழ்ச்சி தரும் ஆட்டம்பாட்டம், மனத்தில் நிற்கும் கொண்டாட்டம், மறந்த பாடல்கள் மகிழ்வூட்டும் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா வந்து குட்டடி சேலைன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அடையாளம்பட்ட ஆசீர்வாதம் நிகழ்ச்சியில் உள்ள அனைத்து பாடல்களும் அருமையும் பண்ணி கொடுத்துருக்காங்க. பர்வதவதனி அருமையான பாடல், காட்சி நிலை வரும் கீதா முடித்த பாடல், உருவானவில் போலவே அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் நடராஜன் சுப்பையா நடராஜன் இந்த பாடல்கள் எல்லாம் ஒளிபரப்பு செய்து ரொம்ப நாள் ஆகிவிட்டது சகோதரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடையாளம்பட்ட ஆசீர்வாதம் முல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. அதையே சோலை ரீஜா மனோகரன், மதுரை சோ சண்முக சுந்தரம் அவங்கள்லாம் கூட மாலை வணக்கத்தோடு பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பிரபாகரன் ஆட்டம்பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் ஒழிக்கும் பாடல்கள் அனைத்தும் மாலை நேரத்து மயக்கம் நேயர்களின் பங்களிப்பு அபாரம் அற்புதமாக தொகுத்து வழங்கும் ஆர்ஜே மற்றும் குழுவினருக்கு நன்றிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நடராஜன் சுப்பையா நடராஜன் அருமையான பாடல் சகோதரின்னு கொடுத்துருக்காங்க. பி புஷ்பா ஆட்டம்பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து நடராஜன் தங்கமும் வைரமும் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. வித்யா ரவிசங்கர், நடராஜன் சுப்பையா நடராஜன், அடையாளம்பட்ட ஆசீர்வாதம், சூளை ரிஜா மனோகரன், திருமழி சேஸ்வினி நாகராஜ் இவங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்து வந்து ரவி சூப்பர் சூப்பர் பாடல்கள் மேடம் ரவி அம்பத்தூர்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஹரிஹரன், பாபு முள்ளக்காடு, கமலாவரதி இவங்களாம் தங்கம் வெள்ளி தங்கம் வைரம் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. பாபு முள்ளக்காடு தங்கம் வெள்ளின்னு போட்டிருக்காருல, தங்கம் வைரம் சார். அப்புறம் இனிய மாலை வணக்கம் மகிழ்ச்சியோடு நான் அப்படின்னு போட்டிருக்காங்க. பர்வதவர்தினி, ஹேமலதா, அடுத்து வந்து இவங்கள்லாம் வந்து பூ சூளை ரீஜா மனோகரன் பூ மேகம் பதில் போட்டிருக்காங்க. அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் இவங்கள்லாம். அப்புறம் அருமையான பாடல் உன் காதோடு காது செய்தி சொன்னால் என்ன, அந்த பாடல் பர்வதனை பதிவு பண்ணியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன் கோக்கிலம் குயில் அப்படின்னு ஹேமலதாவும் பதிவு பண்ணியிருக்காங்க. கோக்கிலம் கோக்கிலம் அதாவது குயில் அப்படிங்கிறது கோக்கிலம் அப்படிங்கிறது அந்த பாடலில் வளம் வரும் வரிகள் சரிங்களா, அது சரியான விடை. சூளை ரீஜா மனோகரன் பக்தி மாலை நிகழ்ச்சி தொகுத்து வரும் சகோதரி அவளுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வடிவேலனை சிப்பாரிடம் பக்தி பாடல் எங்களை சிந்தையை குடியில செய்தன அப்படின்னு ரிஜா மனோகரன் பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து பக்தி மாலை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் பதிவு பண்ணியிருக்காங்க. கண்ணன் மேட்டுப்பட்டியிலிருந்து இனிய வெள்ளி மாலை வணக்கம் பக்தி மாலை ஆரம்ப பாடல் அருமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் இனிய மாலை வணக்கத்தை சொல்லியிருக்காங்க. திருமழை அஸ்வினி திருமழிசை அஸ்வினி நாகராஜ், அப்புறம் மயிலை பட்டாபி, அடுத்து வந்து கோபி, சூளை ரீஜா மனோகரன், அடுத்து பர்வதவர்தினி, அடையாளப்பட்ட ஆசீர்வாதம், அடுத்து இவங்கள்லாம் வந்து வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. அதோடு திரைகாணத்தை வந்து கொடைக்கால காற்றே அருமையான பாடல் அப்படின்னு ரீஜா மனோகரன் பதிவு பண்ணியிருக்காங்க. பர்வதவர்தினியும் அதே தான் பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து அருமையான பாட்டும் பயணம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் சகோதரர்களுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு எல்லோரும் பதிவு பண்ணியிருக்காங்க. அடையாளப்பட்ட ஆசீர்வாதம், ரிஜா மனோகரன், பர்வதவதனி இவங்களா கூட பதிவு பண்ணியிருக்காங்க. அனைத்து நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் வரவேற்போம். தொடர்ந்து இணைந்தர்கள் வித் பாரதியின் தமிழ் பண்பலையோடு.

0: இதுவரை பலம் பெற நாம் கேட்டது.
1: வணக்கம் இசை உள்ளங்களே,
2: பாட்டும் பயணமும்

0: பாட்டும் பயணமும்
1: சுகமான ராகங்களோடு இனிதான பயணமும் தொடர பாட்டும் பயணமும் நிகழ்ச்சி பலம் பெற கேட்டு ரசித்தோம் நேர்களே. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 7:55 நேர்களே, இப்பொழுது கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் திரு தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: ஒரு வயசான அம்மா ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க. ஐயா, நான் வந்து இந்த தகவல் நிகழ்ச்சியை தினமும் கேட்குறேன், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னாங்க. என்னங்க அப்படின்னோ, எனக்கு சொந்தமாக ஒரு நல்ல வீடு இருக்குது, வேணுங்கிற அளவுக்கு பணமும் இருக்குது, கணவரும் ரொம்ப நல்லவர், ரிட்டையர் ஆகி வீட்டில் தான் இருக்கிறார், பிள்ளைங்கள்லாம் பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறாங்க, அதில் ஒருத்தன் ஐஏஎஸ்ஸு, பணம்லாம் கூட நிறைய கொண்டாந்து கொடுக்குறாங்க. அப்படி இருந்தும் என் மனசில் நிம்மதி இல்லை, வாழ்க்கையில் ஒரு நிறைவு இல்லை அப்படின்னாங்க. ஏன்னு கேட்டோம். அதைத்தான் நான் உங்களை கேட்குறேன், ஏன் அப்படி அப்படின்னு திருப்பி கேட்குறாங்க. எங்களுக்கு ஒன்றும் புரியல, கொஞ்சம் நேரம் குழம்பி போயிட்டோம். இருந்தாலும் அதை அவங்கக்கிட்ட காட்டிக்காமல் கொஞ்சம் சாமர்த்தியமாக, ஏம்மா உங்கள் மனசில் நீங்கள் ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறீங்க, அது நிறைவேறலை அப்படி தானே அப்படின்னு கேட்டோம். ஆமாம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட கொஞ்சம் மனம் விட்டு பேசுகிறப்போ தானாக விஷயம் வெளியில் வந்தது. அதாவது அவங்க பிள்ளைங்க பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறதுனால அவசர அவசரமாக வந்து பார்த்துட்டு ஓடுறாங்களாம். ஆசையாக அம்மானு கூப்பிட்டுக்கிட்டு கிட்ட உட்காந்து கொஞ்சம் நேரமாவது என்கிட்ட பேசினாதானே என் மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும், அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதே அப்படிங்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய ஏக்கம். இந்த ஏக்கம் அந்த தாயின் மனசில் இருந்துக்கிட்டு இருக்குது. இப்படி மகனுடைய அன்புக்காக மட்டுமே ஏங்குற தாய்மார்கள் பல பேர் இருக்கிறாங்க இந்த உலகத்தில். இதை நினைக்கிறப்போ ஒரு வெளிநாட்டு நாடோடி கதை வந்து ஞாபகத்தில் வருது. அதாவது கடவுள் வந்து படைப்பு தொழிலில் ரொம்ப மும்முரமாக ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாராம். மீன்களை படைச்சாராம், பறவைகளை படைச்சாராம், விலங்குகளை படைச்சாராம், அவருக்கு திருப்தி ஏற்படலை. அதுக்கப்புறம் மனிதர்களை படைச்சிருக்கிறார், அப்பவும் அவருக்கு மன நிறைவு ஏற்படலையாம். கடைசியாக தன்னுடைய சக்தி முழுசையும் பயன்படுத்தி குறையே இல்லாத அளவுக்கு ஒரு படைப்பை உருவாக்கினாராம். அந்த உன்னதமான ஒரு படைப்பு அதுதான் பெண், அதாவது தாய். இப்படி உருவாக்கி எல்லாரையும் இந்த உலகத்தில் விட்டுவிட்டாராம். அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் கழித்து தன்னுடைய தேவியை அழைச்சிக்கிட்டு இந்த பூலோகத்துக்கு வந்திருக்கிறார். தன்னுடைய குறையில்லாத படைப்பாகிய பெண்ணை பார்த்தாராம். ஏம்மா உனக்கு இன்னும் ஏதாவது குறை இருந்தால் சொல்லு, அதையும் நிவர்த்தி பண்ணிவிடுறேன் அப்படின்னாராம். அந்த அம்மா பார்த்துருக்காங்க, சுவாமி எனக்கு நீங்கள் கொடுத்துருக்கிறது ரெண்டு கை, என்னுடைய பிள்ளைகளுக்கு சேவை செய்கிறதுக்கு இந்த ரெண்டு கை பத்தலை, அதனால் இன்னும் ஒரு ரெண்டு கை கொடுத்தா தேவலை அப்படின்னாங்களாம். கடவுள் பார்த்தார், அதனால் என்ன அப்படியே செஞ்சு விடலாம், இதோ அதுக்கான வரம் கொடுத்துட்டேன் அப்படின்னார். அந்த அம்மாவுக்கு இப்போ 4 கை ஆகிட்டுது. 4 கையாலேயும் குழந்தைகளுக்கு சேவை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. கடவுள் திருப்தியாக திரும்பி போனார். அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் கழித்து மறுபடியும் திரும்பி வந்தார். தேவியோட பெண்ணை பார்த்தார், இப்போ என்னம்மா சந்தோஷந்தானே அப்படின்னாராம். அதுக்கு அந்த அம்மா, சந்தோஷந்தான் இருந்தாலும் இப்போ எனக்கு இருக்கிற ரெண்டு காலும் போதலை, இன்னொரு ரெண்டு கால் இருந்தால் தேவலை, நிறைய ஓடி ஆடி பிள்ளைகளுக்காக வேலை செய்ய வேண்டியிருக்குது அப்படின்னாங்களாம். சரின்னு சொல்லி 4 கால் இருக்கிறது மாதிரி செஞ்சுட்டு போயிட்டார் கடவுள். மறுபடியும் கொஞ்ச நாள் கழித்து தேவி சொன்னாங்க கடவுள்கிட்ட, நீங்கள் என்ன தான் முயற்சி பண்ணினாலும் முழுமையான ஒரு படைப்பை உங்களால் உருவாக்க முடியாது, அப்படி தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னாங்களாம். அப்படியா சொல்கிறேன், வா அந்த பொண்ணை பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு புறப்பட்டு இங்கே வந்தாங்களாம். இங்கே வந்து பார்த்தா 4 கால் 4 கையோடு அந்த பொண்ணு ஒரு செவுத்தில் சாஞ்சி உட்காந்து அழுதுகிட்டு இருக்குது. இப்போ தேவி அந்த பொண்ணை சுட்டி காட்டி கடவுள்கிட்ட கேட்டாங்களாம், ஏங்க நீங்கள் அந்த பொண்ணுக்கு கையை கொடுத்தீங்க, காலை கொடுத்தீங்க, சரி அந்த கண்ணீரையும் எதுக்காக கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு கடவுள் சொன்னாராம், கையை கொடுத்தது நான் தான், காலை கொடுத்தது நான் தான், ஆனால் அந்த கண்ணீரை கொடுத்தது நான் இல்லை, அதை கொடுத்தது அந்த அம்மாவோட பிள்ளைங்க அப்படின்னாராம். இன்றைக்கும் அப்படி தான், பல பிள்ளைங்க அவங்க அம்மாவுக்கு கண்ணீரை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அம்மாவை மதிக்கிற பிள்ளைங்க தான் இன்றைக்கி நல்லபடியாக இருக்கிறாங்க.

0: இருக்காங்கிறது அவங்களுக்கு தெரியறதில்ல. இந்த காலத்து பிள்ளையாண்டா ஒருத்தன் அவங்க அம்மாக்கிட்டேயும் நல்ல பிள்ளையாக நடந்துக்குவான், மனைவிக்கிட்டேயும் நல்ல கணவனாக நடந்துக்குவான், ரொம்ப சாமர்த்தியம். ஒரு நாள் அவங்ககிட்ட கேட்டாங்க, ஏன்ப்பா உங்கள் அம்மாவும் உன் மனைவியும் சண்டை போட்டுக்கிட்டா நீ எந்த பக்கம் அப்படின்னாங்களாம். வீட்டுக்கு வெளிப்பக்கம் அப்படின்னானாம் அவன்.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டோம். வழங்கியவர் திரு தென்கட்சிக்கோ சுவாமிநாதன். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். இனி தொடரவிருப்பது 8 மணிக்கான செய்தி அறிக்கை.
2: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தொழில்துறையினருக்கும் இளையோருக்கும் இடையே இணைப்பை ஏற்படுத்தும் வகையில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்த திட்டத்தின் கீழ் 2400 கோடி ரூபாய் மதிப்பிலான ஊக்கத்தொகையை பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு விடுவித்து அவர் பேசினார். முதல் முறையாக பணியில் சேர்பவர்களின் மேம்பாட்டிற்காக இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் இளையோர் மேம்பாட்டிற்கும் மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். அடுத்த 2 ஆண்டுகளில் 3.5 கோடிக்கும் மேற்பட்ட புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் கூறினார். பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று நாக்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், 2014ஆம் ஆண்டு 1000 கோடி ரூபாய் அளவிற்கு இருந்த பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி தற்போது 40,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி 2014ஆம் ஆண்டு 46,000 கோடி ரூபாயாக இருந்ததாக அவர் கூறினார். இது கடந்த நிதியாண்டில் 178,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்களுக்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பாஸ்போர்ட் சேவை தொலைதூர பகுதிகளுக்கும் எளிதாக கிடைப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற மண்டல பாஸ்போர்ட் அதிகாரிகளின் 3 நாள் வருடாந்திர மாநாட்டில் நிறைவுரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். டிஜிட்டல் நிர்வாகத்திற்கு எடுத்துக்காட்டாக பாஸ்போர்ட் சேவை திகழ்வதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக முதலீடுகள் பெருமளவு அதிகரித்துள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உலகின் நம்பிக்கைக்குரிய நட்பு நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். 38 நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 33 நாடுகளின் உயரிய விருதுகள் பிரதமருக்கு வழங்கப்பட்டுள்ளது அவரது தலைமை பண்புக்கு கிடைத்த அங்கீகாரம் என்றும் அவர் கூறியுள்ளார். 70 லட்சம் கோடிக்கும் கூடுதலான நேரடி அந்நிய முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு கோவிட் தடுப்பு மருந்து விநியோகம் செய்யப்பட்டதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தமிழகத்தில் 5 புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மண்டலங்களை உருவாக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில், சென்னை, திருச்சி, திருநெல்வேலி, கோவை, மதுரை ஆகிய இடங்களை தலைமையிடமாக கொண்டு இந்த மண்டலங்கள் செயல்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் வெளிப்படையான நிர்வாக செயல்திறன் மற்றும் விரைவான சேவையை வழங்குவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவை நிகழ்வுகளை எவ்வித தடையும் இன்றி முழுமையாக நேரலை செய்ய தவேக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாற்றத்திற்கான ஆட்சி என்று கூறிவிட்டு முந்தைய திமுக ஆட்சி போலவே தேவையான பகுதிகளை மட்டும் நேரலை செய்வது ஏமாற்றம் அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். சட்டப்பேரவை நிகழ்வுகள் முழுமையாக நேரலை செய்யப்படும் என்று தவேக வாக்குறுதி அளித்திருப்பதையும் திரு நயினார் நாகேந்திரன் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். அஇஅதிமுகவும் சட்டப்பேரவை நிகழ்வுகளின் நேரலை ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டதை வன்மையாக கண்டித்துள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்ற நிலை தொடர்வதாக குறிப்பிட்டுள்ளது. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் எண்ணம் தவேக அரசுக்கு இல்லை என்பதையே இது உணர்த்துவதாகவும் அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. ஆசிய ஜூனியர் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது.

பிரெஞ்ச் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நிதேஷ்குமார் மற்றும் பிரமோத் பகத் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் நிதேஷ்குமார் 21-14 21-12 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் உமேஷ் விக்ரம்குமாரை வென்றார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் பிரமோத் பகத் 21-18 21-11 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் ஜெக்தீஷ் டில்லியை வென்றார். ஆசிய வாள்வீச்சு சாம்பியன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்கியது. 34 நாடுகளைச் சேர்ந்த 400 மேற்பட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். இந்தியாவின் சார்பில் பவானி தேவி தலைமையிலான 24 பேர் கொண்ட இந்திய அணி இப்போட்டியில் பங்கேற்றுள்ளது. ஜெர்மனியின் சூலில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நாம் இப்பொழுது கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி இசையும் நானும். நேரம் 8:05.
2: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மண்ணின் மனம், மக்களின் உணர்வு, மொழியின் அழகு மூன்றையும் தனது வரிகளில் சுமந்து வரும் பாடலாசிரியர் கருமாத்தூர் மணிமாறன் அவர்களுடன் ஒரு நெஞ்சம் நிகழும் நேர்முகம் உடன் உரையாடுகிறார் ஹேமலதா.
3: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என்றென்றும் விரும்பி கேட்டு ரசிக்கும் நேயர்களே, அனைவருக்கும் வணக்கம். எங்கும் வியாபித்துள்ள இசை எத்தனை எத்தனை இன்பம் தன்னை தன்வசம் வைத்துள்ளது. படித்தவனும் பாமரனும் உழைத்தவனும் களைத்தவனும் இளைப்பாறுவது இசையின் இடத்தில்தான். அப்படி இசைக்கு முக்கியத்துவம் தரும் இசையும் நானும் நிகழ்ச்சியில நம்ம எல்லோரும் இணைந்திருக்கிறோம். நமது சிறப்பு விருந்தினர் வரவேற்கலாம். அவர்தான் திரைப்பட பாடலாசிரியர் கருமாத்தூர் மணிமாறன் அவர்கள். வணக்கம் ஐயா.
4: வணக்கம். வணக்கம்
3: சார். உங்களோட பாடலாம் சொல்லும் போது எங்களுக்கே ஒரு உத்வேகம் வருது. எங்களோட நிகழ்ச்சியில நீங்க இணைந்திருக்கீங்க, எங்க நேயர்களுக்கு நீங்க ஓரிரு வரி. வானொலி அப்படின்றது உங்களோட வாழ்க்கையில எப்படி?
4: வானொலி அதாவது என்னுடைய கலை அப்படிங்கிற இந்த பயணத்துல பாடல் அப்படின்னு தான் என்னுடைய பகுதி. இந்த பாடலை பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு சென்று அவங்களுடைய செவிகளில் சேர்க்கிறது இந்த வானொலி தான். அத்தகைய வானொலிக்கும் இந்த வானொலியை சிறப்பித்து கொண்டு இருக்கும் அத்துணை நேயர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள்.
3: நீங்க வானொலி அப்படின்றதுக்கு இவ்வளவு நல்லா சொன்னது எங்களுக்குமே மகிழ்ச்சியா இருக்கு. நேயர்களும் உங்களோட இணையத்துல மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. உங்களோட பெயர் மணிமாறன் புரியுது எங்களுக்கு. கருமாத்தூர் பற்றி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
4: அது எங்க அப்பாவோட சொந்த ஊர். அது எங்க இருக்குன்னா மதுரையிலிருந்து உசிலம்பட்டி போகின்ற பகுதியில நடுவுல ஒரு பகுதி கருமாத்தூர் அப்படிங்கிற ஒரு கிராமம். அது எங்களுடைய சொந்த ஊர். அந்த ஊரை வந்து என்னுடைய பேர்ல இணைச்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில
3: பாடலாசிரியராக நீங்க அறிமுகம் மாறிங்க. அதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில நீங்க என்னென்ன பண்ணிட்டு இருந்தீங்க?
4: அதுக்கு முன்னாடி என்னன்னா நாடகம் தான், வீதி நாடகங்கள், தெரு நாடகங்கள். அதாவது 8வது தான் என்னுடைய படிப்பு. 8வது படிக்கும்போது பள்ளிக்கூடத்தில் வந்து இந்த பாடல் நாடகம் இதில் ஆர்வம் ஜாஸ்தியானதுனால என்னென்னா 8வதுக்கு அப்புறம் படிப்பு ஏறலை. நம்ம கிராமத்தில் திசைகள் அப்படின்னு சொல்லி ஒரு கலைக்குழு, வீதி நாடக கலைக்குழு, அந்த கலைக்குழுவில் இணைஞ்சு நானும் அப்படியே பயணித்தேன். அதில் நாடகங்கள் இந்த மாதிரி பாடல் இயற்ற பயிற்சியெல்லாம் எனக்கு கிடைச்சிது. அதன் வழி பயணித்து அப்படியே வந்தது தான் இந்த பயணம்.
3: ஒவ்வொரு
4: நாடகத்துக்கும் ஏதோ ஒரு கருத்து இருக்கும். இப்போ குறிப்பா போனோம்னா ஒரு பெண் உரிமை சார்ந்த ஒரு நாடகம், அந்த நாடகத்திற்கு என்ன பாடல் வேணுமோ அந்த மாதிரியான பாடல். குறிப்பா அதுல எப்படின்னா பூவப்போல நிலவப்போல

0: பொண்ணுன்னு சொல்லி எழுதி வச்சா எல்லோருமே சொன்னது மெய். பூவாயிருந்து பெண்ணை காஞ்சு போன, நிலமாயிருந்து வானில் தேஞ்சு போன, நீரும் நிலமும் காத்தும் நெருப்பும் அந்த ஆகாயமும் நீதான் பெண்ணே. நியாயம் என்பது மண்ணில் அழிஞ்சா நீ கண்ணகியாகு, அதில் தவறில்லையே. உன் கால்கோலுசை கையில் எடுதூசு பறக்கட்டும். இப்படி பெண் உரிமை சம்பந்தமா
1: ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். ஏன்னா நீங்க உங்களோட குரல் கேட்கறதுக்கே அவ்வளவு இனிமையா இருக்கு. பெண் உரிமையும் நல்லா எடுத்து சொல்லியிருக்கீங்க. சோ வீதி நாடகம் நம்ம நினைக்கிறோம் எவ்வளவு விழிப்புணர்வா இருக்கு இல்லைங்களா இந்த வரிகள்லாம் கேட்கும் போதே. அதே மாதிரி நீங்க தொடக்கமான பாடலாமும் பாடியிருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். அதெல்லாம் எப்படி பாடுவீங்க?
0: உள்ள கிராமத்துல போகும்போது ஒரு இன்ட்ரோடக்ஷன் வரும் இல்லையா, கோமாளி பாடல், வரவேற்பு பாடல், இந்த மாதிரியான பாடல் தான். வந்தேனே கோமாளி, வந்தேனே கோமாளி, வந்தேனே கோமாளி, வந்தேனே கோமாளி, நாட்டோட நாகரிகம் நானும் சொல்ல போகிறேன், காது கொடுத்து கேளுங்கம்மா நானும் சொல்ல போகிறேன். இப்படி கோமாளி வரவேற்பு பாடல்கள் நிறையா இருக்கும். இப்போ வரவேற்பு பாடல வித்தியாசமாக இருக்கும் ஒவ்வொரு இடத்துல. இப்போ ஒரு இடத்துல போகும்போது எல்லாம் கூட்டம் நிறையா இருக்கும், அதில் எப்படி வணக்கம் சொன்னால், வணக்கம் வணக்கமுங்க வணக்கமுங்க வணக்கம், டீ கடையில் நிற்கிற நம்ம அண்ணனுக்கு வணக்கம், சைக்கிள் ஓட்டி போகும் நம்ம தம்பிக்கு ஒரு வணக்கம், இடுப்பில் தான் தம்பியை தூக்கி வச்சிருக்கோம் நம்ம தங்கச்சி பாப்பாவுக்கு வணக்கமுங்க, அக்கம் பக்கம் நிற்கிறவங்க எல்லாத்துக்கும் வணக்கம், இனி வரப்போகும் அண்ணன் தம்பி எல்லாருக்கும் வணக்கம், வணக்கம் வணக்கமுங்க வணக்கம். இப்படி ஒரு இன்ட்ரோடக்ஷன்.
1: அதே மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க அவங்களுடைய கவனத்தை ஈர்க்கணும், எல்லாரையும் இப்படி கூப்பிட்டு கூப்பிட்டு பண்றதுனால அது ரொம்ப நல்லா இருந்தது. அது சொல்லுங்க சார். நான்
0: இப்போ ரோட்ல இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு வந்துட்டோம்னா அந்த இடத்துல இருக்கிறவங்க அப்புறம் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம பாடல் ஆரம்பிக்கணும் அப்படின்னா டக்குன்னு ஆரம்பிக்கிறது, அந்த மஞ்சள் சட்டை போட்டு இருக்கும் அண்ணாச்சி, இங்க எங்க பக்கம் திரும்பிக்கங்க அண்ணாச்சி, ஏ அக்கம் பக்கம் போகிற அண்ணன் தம்பி எல்லோருக்கும் நாங்கள் சொல்லும் கருத்தை கேளுங்க. இப்படி எல்லாத்தையும் சைக்கிள் ஏறாம போனால், சைக்கிளில் போகிற நம்ம தாத்தாவுக்கு வணக்கம், யாராவது சின்ன பிள்ளைங்க போனால் சைக்கிள் ஓட்டி போகும் நம்ம சின்ன பிள்ளைக்கு வணக்கம், தள்ளாடி தள்ளாடி வந்து இருக்கும் நம்ம ஒரு தாத்தா பாட்டிக்கு ஒரு வணக்கம், குழாயில் தண்ணி அடிச்சுக்கிட்டு குழாயில் தண்ணி அடிக்கும் அக்காவுக்கு வணக்கம் அக்காவு அப்படின்னு போட்டு அவங்க நம்ம பக்கம் திரும்பிடுவாங்க. திரும்பின உடனே என்னடா நம்ம தெருவுக்குள்ள வந்து நம்மளவே கூப்பிட்டு நமக்கே வணக்கம் சொல்றேன், ஏழை ஏகப்பட்ட வேலை எங்களுக்கு இருக்குடா, என்னடா எங்களுக்கு வழங்க சொல்லிக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க அப்படித்தானே, தம்பி ஒரு அழகான ஒரு கருத்தை சொல்ல போறேன் கேட்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அங்க இருந்து ஆரம்பிப்போம்.
1: நாடகத்தோட கதையோ விழிப்புணர்வோ ஏதோ ஒண்ணு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா இதெல்லாம் கேட்கும் போது நம்ம நேயர்களும் கேட்கணுமே அப்படின்னு ஒரு ஆசை. அதெல்லாம் நம்ம பார்த்தது எல்லாரும் அனுபவிக்கணும்னு ஒரு சந்தோஷத்துல. அதே மாதிரி டிரைவருக்கெல்லாம் கூட நீங்க வணக்கம் சொல்லுங்க.
0: பஸ் போயிட்டு இருக்கும் போது பஸ் கூட்டு டிரைவருக்கு வணக்கம் அப்படின்லாம் எல்லாத்துக்கும் சொல்லுவோம்.
1: ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க அந்த மாதிரி உங்களோட லைஃப்பை தொடங்கி எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணணும், மகிழ்விக்கணும், அதுதான் உங்களோட மெயினா இருக்கு.

0: இயற்கையையும் மனித உணர்வுகளையும் எழுத்துக்களால செதுக்கும் நவீன கால கவிஞர் கருமாத்தூர் மணிமாறன் அவர்களோட இணைந்து நம்ம இசையும் நானும் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிறோம்.
1: கவிதை அப்படின்னா உங்களுடைய டெபினிஷன், நீங்க கவிதைனா என்ன சொல்ல வரீங்க?
2: உணர்ச்சிகளின் உச்சகட்டம் தான் கவிதை அப்படின்னு சொல்லுவாங்க. கவிதைனா எப்படி இருக்கணும்னா, அப்படி போய் தொடணும் மனுஷனை, எல்லாத்தையும் போய் தொடுகிற ஒரு கவிதையா இருக்கணும். அந்த கவிதையானது மக்களுடைய உணர்வை தொட்டு நம்மளை அதை உணர வைக்கணும். கவிதை கேட்ட உடனே ஆஹா அப்படின்னு, அதான் கவிதை.
1: சரிங்க சார், உங்களுடைய அந்த கவிதை டெஃபினேஷன் எங்களுக்குமே மகிழ்ச்சி தந்தது. நெக்ஸ்ட் கிராம தேவதைகளை போற்றும் பாடல்கள் எல்லாம் தொகுத்த அனுபவம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு, அதை பற்றி சொல்லுங்க.
2: இப்போ முதல் முதல்ல நம்மளுடைய கிராமத்துல இந்த கலைக்குழுவில் இணைஞ்ச உடனே அப்போ ஒரு யோசனை வந்தது. எங்களுடைய குழு தலைவர் அவர் தான் சொல்றாரு, நாட்டுப்புற தெய்வங்களை ஃபுல்லா ஒரு பாடலாக எழுதி ஒரு ஒளிநாடா ஒன்று வெளியிடுவோம் அப்படிங்கிறாரு. நல்ல ஆலோசனையாக இருக்குன்னு சொல்லி தான் அங்கே இருந்து ஆரம்பித்தோம். ஒரு 10 தெய்வங்களுடைய பாடல்களை எடுத்து பண்ணோம். அதில் எப்படின்னா, மாயன்னு ஒரு சாமி, அவருக்கு ஒரு பாடல் போட்டோம். மாயா மாயா நீ வாடா வாடா, எங்கள் மக்க கூறைய தீத்து புட்டு போடா போடா, ஆலமரத்து நிழலுக்குள்ள குருவிகத்துற சோலைக்குள்ள கருகருமா தூறு, இதை காக்குறது யாரு? மாயா மாயா நீ வாடா வாடா. நாங்கள் இந்த பாடலை வெளியிட்டு 20 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ அந்த பாடல் ஒழிக்காத கிராமம் இல்லை அந்த பகுதியில். ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா, முதல் முதல்ல ரேடியோ கட்டணும்னு ஒரு பக்தி பாடல் போடணும் அப்படின்னா இந்த பாடல் தான் போடுறாங்க.
1: அது உங்கள் ஊர் பெருமையும் வர்றதும் ஒரு சிறப்பு.
2: ஆமாம், அது இந்த பாடல் முத முதல்ல ஒளிநாடாவாக்கப்பட்டு அதை விற்பனை பண்ணும்போது வாங்குறதுக்கு ஆள் இல்லை. இது என்ன பாடல், நம்ம ஊர் சாமி பாட்டு நமக்கு தெரியாதா? இது எவ்வளவு? 15 ரூபா வரைக்கும். அப்போ கேசட் தான். இல்லைங்க, 5 ரூபாய்க்கு தெரியா, சரி பரவாயில்ல கொடுங்க அப்படின்னு. இப்படியெல்லாம் நம்மளுடைய குரல் போய் சேரணும், நம்மளுடைய திறமைகள் எல்லாருக்கும் தெரியணும்
1: அப்படின்னு, ஊர்
2: தெரியணும். இதுக்காக போராடி அந்த எல்லாத்தையும் கேசட் அப்புறம் விற்றதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் போய் சேர்ந்தது தான்.
1: இப்போ கேட்கும்போது நம்மளுக்குமே ஒரு உணர்ச்சி வருது இல்லையா?
2: யதார்த்தமாக நம்ம ஊர் பக்கமே எங்கே நடந்து போயிட்டு இருந்தா அந்த பாடல் எங்கே இருந்தாலும் கேட்கும் நம்ம.

0: அதில் கேட்கும்போது அப்படி இருக்கும், ஆஹா நம்ம பாடுறா 20 வருஷத்துக்கு முன்னாடி பாடின பாட்டு. ஆனால் இன்னும் வந்து நம்ம கிராமத்திலே நிறைய பேருக்கு இந்த பாட்டை பாடினது நான் தான் தெரியாது. ஆனால் அந்த பாட்டை ரசித்து நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் வைப்பாங்க, ஒவ்வொரு திருவிழாவிலையும் அதை தான் போஸ்ட் பண்ணி போடுவாங்க, அந்த பாடலை டக் பண்ணி போடுவாங்க. அப்போல்லாம் கூட தெரியும், இப்போலாம் வந்து யூடியூப்பில் வந்து யார் எழுதுனது எல்லாமே வந்துடும். அப்போ அந்த ஒளிநாடாவில் என்னுடைய குரல் தான் போய் சந்திச்சே தவிர பேர் தெரியல. இப்போ தான் நிறைய பேத்துக்கு தெரியும், ஓ இந்த பாடல் பாடினது வருதானா அப்படின்னு சொல்லி. நான் ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது இந்த பாடலை பாடி காட்டுவேன்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக. இன்னும் கொஞ்சம் இருக்கா அந்த பாடல், நீங்கள் பாடுவீங்களா?
0: அது இருக்கு, இன்னும் அது
1: இப்போ பாட முடியுமான்னு
0: கேட்க. பாடலாம். அது எப்படின்னா, உள்ள நல்ல மாயனே பே மாயனே அரி மாயனே வாயண்டா, ஆண்டி மாயனே அழகு மாயனே பெரிய மாயனே வாயண்டா, நாகனோட நல்ல மாயனே நாங்கதோளும் தெய்வம் நீயேதான், நாகனோட நல்ல மாயனே நாங்கதோளும் தெய்வம் நீயேதான். மாயா மாயா நீ வாடா வாடா, இந்த மக்க குறைய தீட்டுப்பட்டு போடா போடா.
1: இது வந்து இசை வந்து இதுக்கெல்லாம்
0: இசை கோர்வை நாங்களே
1: பண்ணிக்கிறீங்க. அது என்ன மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்?
0: அது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்ன, பேடு, இது தபேலா, தவிழு, ஒரு இந்த மாதிரி கீபோர்டு. அதுக்கு ஒரு டீம் வச்சு பண்ணோம், ஒரு ஆர்கெஸ்ட்ரா லைட் மியூசிக் ஒரு டீம் வச்சு அவங்ககிட்ட பயிற்சி எடுத்து இந்த பாடலை அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து இதை பண்ணது தான்.

0: இப்போ நீங்க வந்து விருமன் படத்துல நீங்க எழுதின அந்த பாடல், அது பாத்தீங்கன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட மலரை தான் நீங்க அந்த மாதிரி ஒரு வேர்ட், அந்த மலரை பத்தி இப்ப எங்களுக்கு சொல்லுங்கன்றேன்.
1: இப்போ எங்க கிராமத்துல மஞ்சளா பெருசா இருக்கும், அந்த பூவை என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாம் நம்ம ஊர்ல சொல்றது பிறகு கஞ்சா பூ கஞ்சா பூன்னு தான் சொல்லுவாங்க. அதோட பூனா நம்ம பார்த்ததும் கிடையாது. இது எப்படி வந்துன்னா, நம்ம ஊர்ல சொல்லுவாங்க அதுதான் கஞ்சா பூன்னு சொல்லுவாங்க. ஒரு மஞ்சள் கலரா பெருசா இருக்கும்,
0: அது பேர் என்ன சார்?
1: அதுக்கு பேரு செவ்வந்தி, காட்டு செவ்வந்தின்னு சொல்லுவாங்க.

0: அதுக்கு பேரை இவங்க என்ன செய்வாங்க, இந்த பேர் வச்சுட்டாங்க. நான் அந்த பேரை பார்த்துட்டு இதுதான் அந்த பூ அப்படின்னு ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்ச வரும், ஆனால் அது நல்லா இருக்கே அந்த வார்த்தை அப்படின்னு சொன்ன போட்டாச்சு.
1: அந்த மாதிரியான கண்களை உடையவள்.
0: ஆமாம், அதுக்கு நிறைய பேர் இது எப்படி பாடுனது அப்படின்னா, இதுதான் கத்தரி பூ கண்ணால செப்பு செல்ல ஒன்னால் அப்படி போட்டது. இது இயக்குனர் வந்து என்ன பாடல் நல்லா இருக்குப்பா அப்படின்னா, இன்னும் அந்த முதல் வரி நல்லா இன்னும் ஏதாவது கிக்காக இருக்கணும்ப்பா அப்படின்னாரு. அப்போ கஞ்சா பூந்தான் சார் போடணும், அப்படியே போடு அப்படி பிறந்ததான் அந்த பாடல்.
1: நீங்க வீதி நாடக கலைஞரா இருக்கிறீங்க, இப்ப சினிமாவுக்கு வரணும் அந்த மாதிரியான ஐடியா எல்லாம் உங்களுக்கு எப்ப வந்துச்சு?
0: இந்த பாடல்கள் நம்ம பக்தி பாடல்கள் வெளியிடுறோம், அது எல்லார் மத்தியிலும் போகுது. அதுக்கப்புறம் அந்த குரல்கள்லாம் எல்லாரும் ரசிக்கிறாங்க. சில பேர் சொல்றாங்க நல்லா பாடுற, சினிமாவுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்றாங்க. என்னுடைய நண்பர் வந்து இயக்குனர் விருமாண்டி, காப்பி ரணசிங்கம்னு ஒரு படம் பண்ணார், அவர் என்னுடைய பள்ளி நண்பர். அந்த மாதிரியால சினிமாவில் இருந்தும் நிறைய பேர் எங்களுக்கு சொல்றாங்க ஏதாவது முயற்சி பண்ணுங்க அப்படின்னும் போது, ஆடிஷன் அதாவது சினிமாவுக்கான ஆட்கள் தேர்வு செய்வாங்க. இயக்குனர்கள் தயாரிப்பாளர்கள் எல்லாம் வந்து ஒரு இடத்துல எல்லாத்தையும் வரவழைச்சு ஆடிஷன் நடத்துவாங்க. அந்த மாதிரி ஆடிஷனில் நான் போயிருந்தேன். என்னன்னா நம்ம முதல்ல நடிக்கிறதுக்கு உள்ளே போவோம், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வரிசையில் நிற்கிறாங்க. நானும் வரிசையில் நின்று உள்ளே போகிறேன். உள்ளே போன உடனே என்ன தெரியும் உங்களுக்கு, நான் நடிப்பேன் சார், நடிப்பேன்னா நடிச்சு காட்டுங்க அப்படின்னோடனே அப்படின்னா ஒரு மாட்டு வண்டி சார், ஹே கருப்பு இடுவாடா, டேய் சவுல இந்துவாடா அப்படின்னு ஒருத்தன் மாட்டு வண்டி ஓட்டுறான் சார். சரி ஓட்டுனோடனே அப்போ பாடுறேன் கட்ட

0: அப்படின்னு நடிச்சுட்டு இருக்க, அவர் சார் அவ்வளோதான் அப்படின்னேன். நீ பாடினியா நடிச்சியா அப்படின்னாரு. சார் நடிச்சு காட்டுறேன், நல்லா பாடுறியே அப்படின்னா, பாட்டு யார் எழுதுனது இந்த பாடலாம் அப்படின்னா, நான் தான் சார் எழுதுனேன். இந்த மாதிரி பாடல் நிறையா வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். ஆ இருக்குது சார். சரி இன்னொரு பாட்டு பாடுங்க. நான் மாங்கா புருகாமம் பான கூழு குடிக்க கடிக்க இருக்கு, இப்படி நிறைய பாடல்களை பாடுறேன். செவந்தன தீயில செவக்காட்டு மண்ணை எடுத்து வச்சாலே பொட்டாகத்தான் தீயில என்னை எடுத்து, இப்படி நிறைய பாடல் பாடுறேன். ஒவ்வொரு பாடலாக கேட்டுட்டு, நீ ஏன்டா நடிக்கிறதுக்கு போற, நீ பேசாம பாடலாசிரியரா வந்துருவேன், நல்ல பாட்டு எழுதுறீல அப்படின்னா, எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னா, என்னை மட்டும் உள்ள ரெண்டு கொண்டு போய் தண்ணி குடி, தண்ணியை குடி, இன்னும் எத்தனை பாடல்கள் இருக்கு பாடுங்க அப்படின்னா, எல்லா பாடலையும் பாடினேன். அவர் எல்லா பாடலும் அருமையா இருக்கு. நான் என்ன செய்யறேன், இந்த என்னுடைய படத்துக்கு ஒவ்வொரு பாடலாம் நான் பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி, முதல்ல இந்த கஞ்சா பூக்கனால் இந்த பாடல் எடுத்து வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் நெஞ்சு குழியோரம்னு ஒரு பாடல் இருக்கு. அப்புறம் நிறைய பாடல்கள் வரிசையாக எடுத்து வச்சுக்கிட்டேன். வச்சுக்கிட்டு இது ஒவ்வொரு பாடலையும் நான் என்னுடைய ஒவ்வொரு படத்துக்கும் நான் பயன்படுத்துகிறேன், என்னால் முடிஞ்சளவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இயக்குனர் முத்தையா அவர்கள் எனக்கு இந்த வாக்குறுதி கொடுத்து, எனக்கு இந்த முதல் வாய்ப்பை கொடுத்தவரும் அவர் தான்,
1: டைரக்டர்.
0: ஆமாம், அவர் மருது படத்துக்கான அந்த ஆடிஷனில் தான் என்னை சந்தித்தார். அதுக்கப்புறம் வந்து இந்த பாடலை வைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் ரெண்டு படங்கள் போயிடுச்சு. அது தான் விருமன். இந்த விருமன் படத்தில் தான் என்னுடைய பாடல் முதல் பாடலை, கஞ்சா பூக்கனால் இந்த பாடலை.
1: ரொம்ப நல்ல பாடல் தான், நம்ம நிறைய தடவை போட்டிருக்கோம் கேட்டிருக்கோம், எல்லாருக்குமே வந்து ரீச் ஆன பாட்டு. அந்த ஃபர்ஸ்ட் பாட்டே உங்களுக்கு அவ்வளோ சூப்பர் ஹிட்டாக அமைஞ்சது பெரிய அதிர்ஷ்டம் தான் இல்லைங்களா?

0: தமிழ் திரைப்பட பாடலாசிரியர் கருமாத்தூர் மணிமாறன் அவர்களோடு இணைந்திருக்கிறோம் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
1: நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு
2: எல்லாத்துக்கும் அது இயக்குனர் முத்தையா அவர்கள் தான் காரணம்.
1: ஆனா அவ்வளவும் நீங்க வந்து பிராக்டிஸ் எடுத்ததுனால தான் இவ்வளவு நல்ல இது வந்தது போல இருக்கு. அந்த நாடக குழுல இருந்து ட்ரைனிங் எடுத்து பாடி பாடி ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சது.
2: அந்த பல அனுபவங்கள், அந்த பல களங்களை பார்க்குறோம், பல கருத்துக்களுக்கு பாடல் எழுதணும் இல்லையா, அதோட அனுபவங்கள் தான் இதெல்லாம்.
1: சரிங்க சார். அதுவும் இந்த பெண்ணுரிமை பத்தி பாடினீங்க பாத்தீங்களா, ரொம்ப கேட்கறதுக்கே மகிழ்ச்சியா இருந்துச்சு. வேற ஏதாவது அந்த மாதிரி பாடல்?
2: அந்த பாடல்ல சரணங்கள் நல்லா இருக்கும். முகத்தின் மேல் மீச இல்லை விட்டு விடலாம், உனக்கு ரோசம் இல்லை என்பவரை என்ன செய்யலாம், வெட்டி சட்டை கட்டவில்லை விட்டு விடலாம், உனக்கு வீரம் இல்லை என்பவரை என்ன செய்யலாம், சோழ காட்டில் காவல் செய்யும் பொம்மையா கூட சேல கட்டி பொம்பளையா யாரும் வைக்கல, அன்று புலி அடிச்ச முரத்தை மீண்டும் எடுக்கையில பூவப்போல நிலவப்போல பொண்ணுன்னு சொல்லி எழுதி வச்சா எல்லோருமே சொன்னது மெய். இது மாதிரி வரிகள் நல்ல சரணங்கள் நிறைய பாடல்கள்.
1: இந்த படத்துக்கு பிறகுதான் உங்களுக்கு காதர் பாஷா என்ற முத்துராமலிங்கம் அந்த பட வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதுங்களா?
2: இந்த படத்துக்கு அப்புறம் வந்து வெள்ளிமலைன்னு ஒரு படம், அது இல்லை சரியா விளம்பரங்கள் இல்லை, அது ஒரு படம் ஒரு 3-4 நாட்கள் திரையரங்கில் ஓடிச்சு தமிழகம் முழுவதும்
1: திரைப்படமாக
2: வெளிவந்தது. அதில் ஒரு பாடல் எழுதுனேன், அது ஒரு சித்தர் சம்பந்தமாக ஒரு சிவ வாக்கியத்திலிருந்து எடுத்து எழுதப்பட்ட ஒரு பாடல். யதார்த்தமாக அதாவது கிராமத்தில் சொல்லுவாங்க, ஏதோ ஒரு அவஸ்தூணமாக நடந்து போச்சுன்னா சொல்லுவாங்க, அதை அழகாக எடுத்து அந்த பாடலை எடுத்துனது. அதுனா

0: இப்படி ஒரு பாடல், அது ஒரு கிராமமே எரியும், இறந்துருவாங்க. அதாவது அதில் வந்து ஒரு வரி வரும், கொல்லி வைக்க பிறந்ததெல்லாம் கொல்லியில் எரியுது. இன்னைக்கு சின்ன சின்ன குழந்தைகளாம் இறக்கு. அந்த படத்தில் ஒரு கதைகள், கொரோனா மாதிரி ஒரு நோய் வந்து அந்த மலையில் இருக்க எல்லாரும் இறந்துருவாங்க. ஒரு சித்தரை தேடி எல்லாரும் போய் அந்த நோய்க்கான மருந்துகளை கேட்பாங்க.
1: பேக்ரவுண்ட்
0: சாங் மாதிரி. அதுக்கப்புறம் தான் காதர் பாஷா என்ற முத்துராமலிங்கம்.
1: அந்த பட வாய்ப்பு பத்தி சொல்லுங்க.
0: அந்த படத்தை எப்படின்னா, எனக்கு

0: கரெக்டாக ஒரு 11 மணி போல தான் எனக்கு இயக்குனர் அவர்கள் கலந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி சொல்கிறார், இந்த மாதிரி ஒரு பாடல் இருக்குது, இது வந்து டைட்டில் வர வேண்டிய ஒரு பாடல், டியூன் அனுப்புகிறேன் பார்த்துங்க. நான் ஏங்காம எட்டு வை இளஞ்சாரல் பொட்டு வைக்கும் அப்படி அழகாக உறவுன்னுவும் கூடவே பூமி வரும், உழவுக்கு ஒந்தோணைய சாமி வரும், அழகாக வந்து வரிகள் நல்லா இருக்குது. அப்படி உடனே டக்கு டக்குன்னு முடிஞ்சது, 12 மணிக்கு முடிஞ்சது ரெக்கார்டிங் முடிச்சுட்டு எனக்கு அதிகாலையில் எனக்கு போட்டு விட்டார் பாட்டை.
1: இப்போலாம் வந்து நீங்கள் ஒரு இடம் போகணுன்னே அவசியம் இல்லையா?
0: ஆமாம், பாடலாசிரியர் பொறுத்து மற்ற எல்லாம் போய் ஆகணும். பாடலாசிரியர் அப்படின்னும்போது இவங்க சூழல் வந்து எனக்கு இயக்குனர் சொல்லிடுவாங்க, இசையமைப்பாளர் வந்து நமக்கு அந்த டியூன் அனுப்பிடுவாங்க, அந்த டியூனையும் இவர் சொன்ன சூழ்நிலையும் சேர்த்து அப்படி உள்ள வார்த்தைகளை போட்டு முதல் இயக்குநர்களுக்கு அனுப்பணும். இயக்குனர் பார்ப்பாங்க நல்லா இருக்குது வரிகள், நல்லா இருக்கா, டியூன் கரெக்டாக இருக்குமா, அங்கே அனுப்பிச்சா அவர் கரெக்டாக இருக்குது டியூனுக்கு, தத்தகாரத்துக்கு கரெக்டாக இருக்குது, எனக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லை, பண்ணிடலாம்னா உடனே இருக்காடிங்க.
1: இப்போ எல்லாம் ஃபோன்லேயே முடிச்சிருக்கு,
0: எல்லாம் ஃபோன்லேயே முடிஞ்சிருக்கு,
1: நடக்குது.
0: ஆமாம்,
1: இதெல்லாம் எங்களுக்கு புதுமையாக இருக்கு. ஏன்னா நாங்கள் என்ன நினைப்போம்னா எல்லாரும் அப்படி வரிசையாக உட்காந்துட்டு இருப்பாங்க, நீங்கள் கொஞ்ச நேரம் யோசிச்சு எழுதுவீங்க, இப்போ இந்த மாதிரி மாடர்னாக மாறிடுச்சு.
0: இப்போ எல்லாம் இப்படி தான், எல்லாம் இந்த டிஜிட்டல் உலகம் வந்ததுலேருந்து எல்லாம் அவங்கவுங்க வீட்டிலேருந்து இப்போ நடிக்கக்கூடியவங்க களத்துக்கு போகணும், இயக்குனர் போகணும் களத்துக்கு, பாடலாசிரியர் பாடகர்கள் வந்து எப்படின்னா பாடலே அவங்க அதை ட்ராக் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க, அவங்க அதை கேட்டு வந்து ரெக்கார்டிங் தேட்டர்ல அவங்க வந்தாகணும். பாடலாசிரியருக்கு மட்டும் இப்படி ஒரு விதிவிலக்கு இருக்கு.
2: நேயர்கள் இணைந்திருப்பது இசையும் நானும் நிகழ்ச்சியோட. நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் பாடலாசிரியர் கருமாத்தூர் மணிமாறன் அவர்களோட நம்ம இணைந்து கேட்டுட்டு இருக்கிறோம். அவருடைய இசை அனுபவங்களை நம்மளோட பகிர்ந்துட்டு இருக்காரு, அதை நம்ம கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. குற்றாலம் அந்த இடத்துக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் ரொம்ப சம்மந்தம் இருக்கு அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டோம். குற்றாலம் அப்படி என்ன சம்மந்தம் சொல்லுங்க?
0: அது குற்றாலம் வந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் பாலா, அவர் நல்ல ஒரு நண்பர். அவருடைய சொந்தத்தில் ஒரு அங்கே ஒரு காட்டேஜ் ஒன்று இருக்குது, அங்கே ஒரு அந்த காட்டேஜ் வந்து எப்படின்னா வாடகைக்கு விடுறதில்லை, யாராவது நண்பர்கள் வந்தால் இருந்துக்குங்க அப்படின்னு சொன்னார். அந்த நட்பில் நான் ஒரு நாள் போய் அங்கே இருந்தேன். அவ்வளோ அழகான ஒரு சொர்க்க பூமி மாதிரி இருக்கும், எனக்கு அங்கே உட்காந்துட்டேன்னா எல்லாத்தையும் மறந்துடுவேன். இப்போது ஏதாவது ஒரு பாடல் எழுதணும் அப்படின்னா எல்லாம் ஒரு 10 பாடல்கள் வந்துடும், 10 பாடல்களையும் ஒரே நேரத்தில் உட்காந்து எழுதும்போது ரொம்ப அப்படியே குழப்பம், இந்த டியூன் என்ன இது அப்படிப்பட்ட சூழ்நிலையை என்ன செய்யணும்னா நேராக அங்கே போயிட்டேன்னா நல்லா அந்த ஜில்லு ஜில்லு அந்த காட்டு மோடையில் உட்காந்துட்டேன்னா அப்படியே அந்த சாரல் இளம் சாரலில் நனைஞ்சிக்கிட்டே வரிகள் யோசித்தோம்னா அழகாக வரும், அதில் டக்கு டக்குன்னுக்குன்னு பாடல் முடியும். எனக்கு எல்லாம் அங்கே எழுதுகிற வார்த்தைகள்லாம் உடனே சரிங்குவாங்க, எனக்கு அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டான இடம் அது. அவருக்கு தான் நன்றி சொல்லணும், பாலா அவர்களுக்கு.
1: குற்றாலம் போயிட்டு உங்களோட கவிதையோட விஷயங்கள்
0: அதுக்காகவே போகிறது. அந்த இடம் வந்து அவ்வளோ அழகான ஒரு அமைதியான ஒரு இடம், அந்த இடத்துல உட்காந்து எழுதும்போது நிறைய வார்த்தைகள் வரும். குறிப்பாக ஒரு அமைதியான ஒரு இடம் இருந்தாலே போதும், எனக்கு கடந்த 2 ஆண்டுகளாக எனக்கு அது ஒரு போதி மரம் மாதிரி செயல்படுது. தென்காசி குற்றாலம் வந்து எனக்கு ஒரு போதி மரம் மாதிரி நல்லா இருக்கு, அருமையான ஒரு
1: இடம். அதான் குற்றாலம் அப்படின்றது உங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ முக்கியமான இடமா இருக்குன்றது நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம்.

0: காதல், வீரம், சோகம் என்று எந்த ஒரு உணர்வையுமே தனது வரிகளால உயிர்ப்பிக்கும் திறமை படைத்தவர். தமிழ் திரைப்பட பாடலாசிரியர் கருமாத்தூர் மணிமாறன் அவர்களோடு இணைந்திருக்கிறோம் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
1: இந்த தாய்கேள்வி படப்பாடல், அந்த வாய்ப்பு வந்த அந்த விஷயம் பத்தி சொல்லுங்க. அந்த
2: இயக்குனர் சிவகுமார் முருகேஷன், அவரு ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி நல்ல நண்பர், அவர் தான் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி ஒரு பாடல் இருக்குது எழுதணும் அப்படின்னாங்க. இதுக்கு முன்னால் அதோடைய தயாரிப்பாளர் வேறொரு ஒரு நபராக இருந்தார். அப்போவே எனக்கு இந்த தொடர்பு கொண்டு இந்த பாடல் எழுத சொன்னாங்க. அப்போது இந்த பாடல் எழுதினேன். பாடல் எழுதும்போது அவருக்கு அந்த ஃபஸ்ட் லைன் போட்டவுடனே மூக்கு மேலே குத்தி வச்ச தோடு ரெண்டும் மம்பட்டி, அவர் சொன்னது ஒரு கிழவி வருவான், அந்த கிழவி வெளியில் வந்தான்னா எல்லோரும் ஓடுவாங்க. கதை சொல்ற எல்லாரும் ஓடுறாங்க தெருவில் இருக்கிற, ஐயோ கிழவி வந்துட்டா கிழவி வந்துட்டா. அப்போ அந்த கிழவின்ற பேர் தான் வச்சார், அந்த பேர் கூட சொல்லலை அவர் எனக்கு. அப்போ அதுக்கப்புறம் தான் வச்சிருப்பாரு. அந்த லிரிக்ஸ் போடுறேன் சார், அது கொஞ்சம் அவரோட தன்மையை மட்டும் சொல்லுங்க. அவர் நடந்து வந்து அப்படி கம்பீரமாக இருக்கும், ஒரு கருப்பசாமி நடந்து வந்த மாதிரி இருக்கும். அவள் வந்து ஒரு லேடி ரவுடின்னு வச்சுங்க அப்படின்னு, அப்படி ஒரு ஆள். ஆ ஓகே சார். தண்டட்டி அவள் வரும்போது அவள் தண்டட்டி அப்படி சிக்னல் காட்டுறோன்னு அவள் மூக்கு மேலே ராதிகானாலே மூக்கு ஒரு தோடு இருக்கும், மூக்கு மேலே குத்தி வச்சா தோடு ரெண்டும் மம்பட்டி, காது ரெண்டும் அதை ஒத்திக்கிட்டு ஆடுதடா தண்டட்டி, நல்லா இருக்கு அப்படியே தொடங்க அப்படியே வந்ததுதான். மூக்கு மேலே குத்தி வச்ச தோடு ரெண்டும் மம்பட்டி, காது ரெண்டும் அதை ஒத்திக்கிட்டு ஆடுதடா தண்டட்டி, ஓங்கி குத்து விட்டால் மைக்கு டேஷன் மயங்கி போயிடுவான், ஓட்டத்தில் பிடி உஷாவை பின்னுக்கு தள்ளிடுறாங்க அவரோட ரைட்டு. இப்படியே எழுதுங்க, இவ சுங்குடிச்சியில் குட்டி வந்த சூப்பர் மேனுடா, இவ வில்லேஜ் டேனுடா, அவர் கடைசியாக அப்படியே அதே தத்தகாரத்தில் ஒரே வரியாக இருந்தால் போர் அடிக்கும் தான் சார். இந்த கடைசியில் வரும்போது இப்படி வச்சுக்குவோம் அப்படின்னு, இவ சுங்குடிச்சியில் கட்டி வந்த சூப்பர் மேனுடா, இவ வில்லேஜ் டேனுடா அப்படி வச்சுக்குவோம் சார். ரெண்டு வேறு வேறு மாதிரி போட்டுக்குவோம், நல்லாயிருக்கும். போக போக பாட்டை சுவாரஸ்யப்படுத்துவோம் அப்படின்னு, சரி நல்லாயிருக்கு அப்படின்னாரு. அப்படியே போட்டாச்சு. போட்டு தான் அதுக்கப்புறம் வந்து தயாரிப்பாளர் மாறினதுக்கப்புறமும் அவர் என்ன பண்ணாரா, இதே பாடல் தான் திரும்ப எழுதணும். அது கொஞ்சம் வேகமாக இருந்ததுண்ணா, அது கொஞ்சம் மெதுவாக இருந்தது, இது கொஞ்சம் நல்லா வேகமாக வந்து, இப்போது நிவாஸ் பிரஷன் தான் அவர்களோட இசையில் கொஞ்சம் வேகமாக இருந்தது. அதே வரிகள் செம நல்லா அப்படியே உட்கார வச்சிட்டார் அந்த வரிகளை. அந்த வரிகள் வந்து எனக்கு எழுதுறதை விட சிவகார்த்திகேயன் சார் வந்து அவரை பாட்டை பாடினது

0: எனக்கு ரொம்ப அற்புதம். அவர் சொன்னார், சிவகார்த்திகேயன் சாரை பாடப்போறாரு அப்படின்னு. அப்படியா? எனக்கு ரொம்ப ஆச்சரியம். சரி, பார்த்துருவோம் எப்படின்னு. நான் அந்த கலவு கீழே வருமா அப்படின்னு பார்த்தேன். அவர் அதில் எப்படி எழுதினோமோ அதை விட அவர் இன்டீரியலாக எழுதிவிட்டார். ஆடுதுடா தண்டட்டி அப்படின்னு, ஆடுது ரா தண்டட்டி அப்படின்னு, நம்ம ஆடுதுடா தண்டட்டின்னு ஆடுது ரா தண்டட்டி அப்படின்னாரு. அவ்வளோ அழகாக பாடியிருந்தார். ஆடியோ லான்ச்சிலே அவரை பாராட்டினேன். நான் எழுதினதை நான் ஸ்லாங்கில் எழுதணும்னு நினச்சி எழுதினேன். அதை ரொம்ப உயிர் கொடுத்து ஆடுதுரா தண்டட்டின்னு பாண்டிங்களே, ரொம்ப அற்புதம் அப்படின்னாரு. கீழே இறங்கினோடனே ரொம்ப நன்றி நன்றி, அற்புதமாக எழுதியிருந்தீங்க, முனமார்ந்த நன்றி சொல்லி கட்டி பிடிச்சிட்டாரு.
1: உங்களுடைய மகிழ்ச்சியான தருணங்கள் அதெல்லாம் கிடைக்கும் போது.
0: சிவகார்த்திகேயன் அவர் ஒரு தயாரிப்பாளர், ஒரு மிகப்பெரிய நடிகர், இன்னும் பல அடிகளை நோக்கி மேலே போய்கிட்டே இருக்கார். அவர்கிட்ட இருந்து பாராட்டை வாங்கணும் இல்லையா, அது அது பெரிய விஷயம். அவர் இறங்கி மேடையிலேருந்து இறங்கி வந்தவுடனே வரிகளெல்லாம் ரொம்ப அற்புதம். அதுலேயும் மெயினாக கால் முளைச்சு நடந்து வரும் ஐயனாறு அருவா, அதை நான் ரொம்ப
1: டெரர்.
0: அதை பாடும்போதே பார்த்தீங்கன்னா ஐயனாறு அருவா அப்படின்னு சொல்லியிருப்பார். ஒரு சில வார்த்தைகளை பாடும்போது நம்ம மனசும் அப்படியே எல்லாமே ஒருமிச்சு போகும். அந்த மாதிரியான வார்த்தைகள் நல்லா இருந்தது அப்படின்னாரு. இப்போ மனசார பாராட்டினார். அடுத்தடுத்த படங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னாரு. ரொம்ப நன்றி ஐயா அப்படின்னா.

0: என்னடா பெண்ணு குக்க,
1: என்னடா
0: பொண்ணு பார்க்க போனி, என்னடா ஆச்சு?
1: பொண்ணு ஓடி போச்சா?
0: ஓடி போச்சா? இவளை கட்டிக்க, இன்னும் எட்டு பல் இருக்கா.

0: மண்ணோடும் மண்ணின் மனத்தோடும் இழையோடும் சொற்களால் விளைந்த இசையோடும் அசைந்தாடி கொண்டிருக்கிறோம் நேர்களே. நாம் இணைந்திருக்கிறோம் விபத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில. நம்மளோட இருக்கிறாரு பாடலாசிரியர் கருமாத்தூர் மணிமாறன் அவர்கள். அவர் சொல்ல சொல்ல நம்ம கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். எப்படியெல்லாம் பாடல்கள் வந்திருக்கு அப்படின்றதான் தெரிஞ்சுக்கிறோம். ஒரு பாடல் ரெக்கார்டிங் எப்படியெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுட்டு வந்துருக்கோம். அதே மாதிரி அடுத்து கேட்கணும்னா தாய்க்கிழவி பட பாடல் கூட உங்களுக்கு ஃபோன்லேயே முடிஞ்சிச்சு இல்லைங்களா? உங்களோட நீங்க எழுதுறது ரெக்கார்டிங் அந்த அனுபவம் சொல்லுங்க, எப்படி நடந்துச்சு?
1: இது ஃபோன்லேயே தான்.
0: எத்தனை மணிக்கு? அது 11 மணி சொன்னீங்க.
1: இது வந்து காலையில தான், காலையில் ஒரு 11 மணி போல சொல்லிட்டாரு. அது மாதிரி ஒரு பாடல் டியூன் கொடுத்துட்டாங்க. அப்போ கரெக்டாக என் பையன் ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடிச்சுக்கிட்டேன். என் பையனும் நடிச்சுக்கிட்டு இருக்கான். அது கொஞ்சம் நடிச்சுக்கிட்டு இருந்தான். சரி, அவன் அந்த பக்கம் நடிச்சிட்டுன்னு சொல்லி நான் இந்த பக்கம் எழுதிக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி எழுதி டக்கு டக்குன்னு அப்போது வார்த்தைகள் வந்துருச்சு. டக்கு டக்கு போட்டு விட்டோடனே அது ஓகே அப்படின்ட்டு கூகுன்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இயக்குனர் என்கிட்ட பேசவே இல்லை ரொம்ப நாளாக. இது நம்ம பாடல் எழுதி கொடுத்த பாடல் பிடிக்கலையா, என்ன விவரம்னு புரியலையான்னு. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு தான் அவரை தொடர்பு கொண்டு கேட்டேன். சார், கண்டிப்பாக அந்த பாடல் இருக்குது, வரும் அப்படின்னாரு. திரும்ப ஒரு வருஷம் கேப்பு, 2 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ கேட்குறேன், சார் இந்த பாடலை சார் கண்டிப்பாக வரும் சார். ஏன் சார் இப்படி
0: இன்ட்ரடக்ஷன்?
1: இந்த சாங் தான் சார் வரும். விடுங்க, நீங்கள் அதை கேட்கவே வேண்டாம், அவசியமே இல்லை, உங்கள் பாட்டு தான் அப்படின்னாரு. சரி, நான் எதுவும் ரொம்ப டென்ஷன் ஏற்றிட்டு, அதுக்கப்புறம் அவர்கிட்ட தொடர்பு கொடுறதே இல்லை. அப்புறம் அவரே சொல்லிட்டாரு, ஐயா உங்கள் பாடல் வந்து அரங்கேற்றம் ஆயிடுச்சு, அவர் சிவகார்த்திகேயன் சார் பாடுறாரு, ஓகேவா அப்படின்னா, ரொம்ப நன்றிங்கய்யா அப்படின்னு. சரி வாங்க, ஆடியோ லான்ச் வாங்க, எல்லாம் பேசிக்குவோம் அப்படின்னா. அதுக்கப்புறம் ஏன்னா இதுக்கு இடையில எனக்கு அந்த தயாரிப்பாளர்கள் மாறின விவரங்கள் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் அவர் என்ன இதில் இருப்பாரோ, அவர் அந்த ஃபீல்டில் நான் போய் திரும்ப திரும்ப அவரை போய் ஏ சார் பாட்டு ரெடி ஆயிடுச்சா, பாட்டு ரெடிச்சுன்னா அவர் என்ன ஃபீல் பண்ணியிருப்பார், நான் இங்கே என்ன கதியில் இருக்கேன், இவனுக்கு என்ன கதியாக இருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பார். அதனால் இப்போ எந்த ஒரு இயக்குநரையும் பிடிச்ச அழுத்தாமல், ஏன்னா அவங்களுக்கு நிறைய சூழ்நிலைகள் இருக்கும், அதுக்காகவே கொஞ்சம் அப்படி விட்டுரு யாரையும் கேட்க.
0: அது இல்லாமல் உங்க பொறுமையை பாராட்டணும் இல்ல, உங்களுக்கு அந்த பொறுமையக்கான பரிசு தான் இந்த மாதிரிலாம் கிடைக்கிறது. எது ஒண்ணுமே நீங்க அவசரப்படல, கேட்டதை நீங்க கொடுத்துறீங்க, பொறுமையாவும் காத்திருக்கீங்க.
1: சினிமாவை பொறுத்த வரைக்கும் பொறுமை. இன்னொன்னு என்னன்னா, சினிமாவில ரகசியம் அப்படின்வாங்க. இப்போ இங்க இருக்கிற ஒரு கதையோ இன்னொரு இடத்துக்கு போயிடக்கூடாது, அடுத்த இயக்குநர்களுக்கோ எங்கேயும் போயிடக்கூடாது. இப்போ ஒரு நம்பி கதை சொல்லியிருப்பாங்க பாடலுக்கு, அந்த கதை வந்து வெளியிலையும் போயிடக்கூடாது, அது வெளியில் போகாத அளவுக்கு வச்சுக்கணும். ரெண்டாவது, இங்கே பேசின வார்த்தைகள் என்னவோ அங்கே பேசிடக்கூடாது. இது தொழில் தர்மம் எத்திக்ஸ்ன்னு இது மாதிரியானது, அதை நான் ஃபாலோ பண்ணிக்குவேன். எனக்கு இதை கற்றுக் கொடுத்ததும் சிவா தான். நான் வந்து இந்த முதல் தாய்க்கழுவி முதல்ல பாடல் எழுதும்போது ஒரு சில நண்பர்களோடு பகிர்ந்துக்கிற போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, அது அவருக்கு காதுக்கே வந்துருச்சு. அப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி பகிர்ந்துக்கிறாதீங்க கதையை, அப்போதான் ஒரு இயக்குநரோட உழைப்பு எப்படி இருக்கும், ஒரு தயாரிப்பாளருடைய நம்பிக்கை எப்படி இருக்கும், இதை நம்பித்தானே அவர் பணம் போடுறாரு, இதை நம்பித்தானே ஒரு இயக்குநரோட வாழ்க்கை இருக்குது அப்படின்னும் போது, அந்த மாதிரியான பாடல்களையோ கதையோ நம்ம வெளியில் விவாதிக்கிறது தவறு அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அன்னைக்கு. அதுலேருந்து அதை ஃபாலோ பண்ணுறேன்.
0: ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது. முதல் பாடல் விருமன் பட பாடல்ல கூட இந்த வார்த்தையெல்லாம் எங்களுக்கு புதுசு தான். அது கூட என்ன நாங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சோம், கவட்ட அப்படின்னா என்ன?
1: கவட்ட, அதாவது கவட்டைன்னா நம்ம கவட்டை அடிப்போம்ல,
0: உண்டிகோல்,
1: உண்டிகோல், உண்டிகோல், அதுதான் சென்னை பக்கம் உண்டிகோல். கவட்டை எடுத்து கல்லால வந்து நடிச்சாம எழுப்பி அந்த நட்சத்திரம் உழுப்பி, உழுப்பின்ற வார்த்தை வந்து

0: அதாவது ஆட்டி உழுப்பி விடுவாங்க, உழுப்பி
1: மரத்துலேருந்து எல்லாம்
0: அந்த உழுக்கு, அந்த உழுப்பின்ற வார்த்தை தான் அது. நடிச்சாமல் எழுப்பி அந்த நட்சத்திரம் உழுப்பி உன் மூக்கில் காதில் தோடா மாட்டி தொங்க விட போகிறேன். கடைசியில் அந்த மந்தக்கல்லையும் திண்டு சுமிப்பேண்டி, நீ மனசு வச்சா மந்தக்கல்லையும் திண்டு சுமிப்பேண்டி. மந்தக்கல் அப்படின்னா என்னன்னு நிறைய பேர் கேட்டதான். அது தென் மாவட்டங்களில் மந்தக்கல்னால் என்னன்னு தெரியும், இளந்தாரிக்கல்னால் என்னன்னு தெரியும். இந்த பக்கம் வரும்போது அந்த இளந்தாரிக்கல் எப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன செய்வாங்கன்னா, கிராமத்தில் ஒரு பொண்ணு பார்க்க போகிற இடத்துலையோ அதுக்கு முன்னாடியோ அங்கே இளைஞர்கள்லாம் எங்கே கூடுறாங்களோ அங்கே என்ன செய்வாங்கன்னா, ஒரு பெரிய கல் இருக்கும், அது 100 கிலோ 80 கிலோ கிட்ட இருக்கும், அதை எடுத்து தோளுக்கு மேலே வச்சு பின்னாடி தூக்கி போடணும். அப்படி போட்டால் அவன் வந்து ஒரு திருமணத்துக்கு தகுதியான ஒரு ஆண் மகன் அப்படின்றதுக்கான ஒரு தகுதிக்கான பரீட்சை தான் அது. மாடு பிடிக்கிற, மாடு குத்தி கிழிச்சாலும் பொழைச்சாலும் பொழைச்சிக்க வேண்டி, உன் புருவ கத்தி குத்தி புட்டா என்ன செய்ய வேண்டி.
1: அது ஒரு ஆடல் நடிச்சதும் நல்லதா இருந்தது. நம்ம நீங்க சொல்ற வரிகளுக்கு ஏத்த மாதிரியே அவங்க
0: ரொம்ப அழகா, அவங்க கண்ணை அசைச்சிருப்பாங்க அந்த புருவத்தை, ரொம்ப அற்புதமா இருக்கும். அவங்க
1: அவங்களாம் வந்து பிகினர் நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாருமே பாருங்க அமைஞ்சது,
0: நல்லா நடிச்சிருந்தாங்க. துரு துரு துருன்னு அந்த கேரக்டருக்கு அவ்வளோ ஆப்டா நல்லா நடிச்சிருந்தாங்க. அவரும் ஒரு வில்லேஜாவே கொண்டு வந்துட்டார் பாருங்க இயக்குனர். அது உண்மையில பெரிய விஷயம், அதெல்லாம்
1: ரொம்ப பெரிய விஷயம். அதெல்லாம் நாங்க பார்த்து ரசிக்கிற மாதிரி அமைஞ்சு போச்சு எங்களுக்குமே. அந்த வார்த்தையெல்லாம் நீங்க எப்படி நீங்க பயன்படுத்துறதுல இருந்து எடுக்கிறதா, இல்ல அது எப்படி உங்களுக்கு தோணுது இதெல்லாம் போடணும்னு?
0: அது நம்ம கிராமத்துல சொல்ற வார்த்தைகள் தான். இப்போ நிறைய வார்த்தைகள் கேட்டிருப்போம், அந்த வார்த்தையெல்லாம் உள்ள இருக்கும். எனக்கு ஒரு பாடல் எழுதும் போது இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கொண்டு வரணும்னு எனக்கு அப்போ முதல்ல இருந்து எனக்கு அந்த ஒரு இது இருந்தது. எப்படினாலும் நம்மளுடைய வார்த்தைகளை கொண்டு வந்து உள்ளே சேர்த்துடணும் அப்படின்னு. அப்படி ஒவ்வொரு வார்த்தைகளாக நம்ம கிராமத்தில் தாத்தா பாட்டி சொல்லுவாங்க, எங்கேயாவது போகும்போது பார்த்து சூதானமாக போயிட்டு வாப்பா. அந்த சூதானம்ன்ற வார்த்தைக்கு இன்றைக்கி அந்த வார்த்தை பயன்படுத்துறது கிடையாது யாரும். அது என்னென்னா பாதுகாப்பாக சுற்றுச்சூழலெல்லாம் பார்த்து ரொம்ப கவனமாக போயிட்டு வாங்க அப்படின்றதுக்கான அர்த்தம் தான். சில நேரங்களில் சொல்லுவாங்க, இப்பா ஏதாவது கால்கள் தடுக்குச்சுன்னு வச்சுங்களேன், இப்பா ரொம்ப அவஸ்தையப்போ செத்தோட அப்படி உட்காந்து போங்க, செத்த விடம். அதை தான் வைரமுத்தையா கூட சொல்லியிருப்பார். அதன் அர்த்தம் என்னென்னா, சற்று இவ்விடம் அமர்ந்து போங்க, அதைத்தான் அவங்க செத்தவடம் உட்காந்து போங்க அப்படின்றாங்க. இந்த மாதிரியான வார்த்தைகள், நிறைய வார்த்தைகள் தொலைஞ்சு போயிருச்சு அப்படிங்கிறதுக்கு. போக்கடிச்சு விட்டாங்க அப்படின்னாங்க, போக்கடிஞ்சு போச்சு, அடி பொட்ட புள்ள ஓ நினப்பில் என் மனசை போக்கடிச்சேன்னு ஒரு பாட்டில் கூட அதெல்லாம் போட்டு வச்சிருக்கு. இது நிறைய படத்தில் அடுத்தடுத்து வந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி வார்த்தை
1: அதெல்லாம் கேட்கும்போது நம்மளுக்கு புதிய சொல்லாடல்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா, அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம்தான்.
0: இந்த வாரம் மட்டுமல்ல, எதிர்வரும் வெள்ளிக்கிழமையும் என் இசை அனுபவங்களை நான் பகிர நீங்கள் ரசிக்க இணைந்திருங்கள் நேயர்களே. விவித்த பாரதி தமிழ் பண்பலை 102.3
2: இதுவரை பாடல் ஆசிரியர் கருமாத்தூர் மணிமாறன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் ஹேமலதா.
3: நாம் இதுவரை ரசித்தது இசையும் நானும்.

இந்த நிகழ்ச்சியை பாராட்டி நிறைய நேயர்கள் ஃபேஸ்புக் பேஜ்லேயும் அவங்களோட கருத்துக்கள்லாம் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. நிகழ்ச்சி அருமை, வணக்கம், வாழ்த்துக்கள்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சென்னை சிவராம், நாகராஜன், பிரபாகரன் வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இந்த உரையாடல் சிறந்த அனுபவமாக இருந்தது வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. தூத்துக்குடி பாலசுப்ரமணியம் அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ரிஜா மனோகரன், ஹேமலதா, அருள்குமரன் இவங்களும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. சாந்தி ரமேஷ், இசையும் நானும் நிகழ்ச்சியும் கேட்க அவளுடன் அப்படின்னு போட்டிருக்காங்க. புஷ்பா, வணக்கம் மணிமாறன் சார், வருக வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. கார்த்திகேயன் சுப்பிரமணியம் இவங்களும் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்கிறாங்க. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் அவங்க நைஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. கமலாவர்தன் அவங்க வணக்கம், எனக்குள் நான் சிறப்பு பாடலாசிரியர் கர்மாத்தூர் மணிமாறன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. பழனி கவிதா, பாப்பாரப்பட்டி சிறப்பு விருந்தினருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. பண்ணைபுரம் மணிகண்டன், ராஜமாணிக்கம், கோபி, அன்புராணி இவங்களும் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க.

0: இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நாம் இப்பொழுது கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்னியின் செல்வங்கள்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

வந்தியத்தேவன் திடுக்கிட்டு கண் விழித்தான். நாலாபுறமும் பார்த்து விழித்தான். பள்ளிப்படை சுவரில் சாய்ந்தபடியே சிறிது நேரம் தான் கண்ணயர்ந்து விட்டதாக அறிந்து கொண்டான். அந்த அரை தூக்கத்தில் கண்ட பயங்கரமான கனவை மறுபடி நினைத்து பார்த்தான். கனவுதானாது? இல்லை, உடுக்கின் முழக்கத்துக்கு இணங்க தேவராளன் பாடிய பாடலில் போர்க்களத்தை பற்றி செய்த வர்ணனைதான். அப்படி அவன் மனக்கண் முன் தோன்றியிருக்க வேண்டும். அந்த சமயம் தேவராளன் பாண்டியர் படைக்கு முன்னால் பல்லவரும் கங்கரும் தோற்று ஓடியதை பற்றி பாடிக்கொண்டிருந்தான். அதை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் சிரித்த களிச்சிரிப்புதான் அப்படி அநேகாயிரம் பேய்களின் சிரிப்பைப் போல ஒலித்து வந்தியத்தேவனை திடுக்கிட்டு கண்விழிக்கச் செய்திருக்க வேண்டும். உடுக்கு முழக்கம் திடீரென்று நின்றது. தேவராளனும் பாட்டை உடனே நிறுத்தினான். சற்று தூரத்தில் ஒரு தீவர்த்தி வெளிச்சம் தெரிந்தது. அது நெருங்கி நெருங்கி வந்தது. தீவர்த்தி வெளிச்சத்தை தொடர்ந்து ஒரு பல்லக்கு வந்தது. பல்லக்கை சுமந்து வந்தவர்கள் அதை கீழே இறக்கி வைத்தார்கள். பல்லக்கின் திரைகள் விலகின. உள்ளே இருந்து ஒரு ஸ்திரீ வெளியில் வந்தாள். ஆம், அவள் பழுவூர் ராணி நந்தினிதான். ஆனால் முந்தடவைகளில் வந்தியத்தேவன் பார்த்தபோது அவள் சர்வாலங்கார பூஷிதையான மோகினியாக விளங்கினாள். இப்போது தலைவிரி கோலமான உக்ர துர்காதேவியாக காட்சி தந்தாள். அவளை இந்த தோற்றத்தில் பார்த்த வந்தியத்தேவனுடைய உள்ளத்தில் ஒரு திகில் தோன்றியது. அவன் உடம்பில் ஒரு நடுக்கம் ஏற்பட்டது. நந்தினி பல்லக்கிலிருந்து இறங்கியதும் சிம்மாசனத்தில் வீற்றிருந்த சிறுவனை பார்த்தாள். அவனையே பார்த்த வண்ணம் நடந்து வந்தாள். சிறுவனும் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். மற்ற அனைவரும் அவர்கள் இருவரையும் பார்த்து கொண்டிருந்தார்கள். சிறுவனை பாழும் மண்டபத்துக்கு தேடி ஓடி வந்த ஸ்திரீ, அவனால் அம்மா என்று அழைக்கப்பட்டவள், சிம்மாசனத்துக்குப் பின்னால் நின்று கொண்டிருந்தாள். நந்தினி சிறுவன் அருகில் வந்ததும் தன் இருகரங்களையும் நீட்டினாள். சிறுவன் அவளையும் தனக்கு பின்னால் நின்ற ஸ்திரீயையும் மாறி மாறி பார்த்தான். நீதானே என் அம்மா? இவள் இல்லையே என்று கேட்டான். ஆம் கண்மணி, இவள் ஏன் என்னுடைய அம்மா என்று சொல்லிக் கொள்ளுகிறாள்? அவள் உன்னை வளர்த்த தாய். நீ ஏன் என்னை வளர்க்கவில்லை? ஏன் உன்னுடன் என்னை வைத்துக் கொள்ளவில்லை? இவள் எதற்காக என்னை எங்கேயோ மலை குகையில் ஒளித்து வைத்துக் கொண்டிருக்கிறாள்? கண்மணி, உன் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான். உன் தந்தையை கொண்டவர்களை பழிக்கு பழி வாங்குவதற்காகத்தான். ஆமாம், அது எனக்கு தெரியும் என்று சிறுவன் எழுந்து நந்தினியை அணுகினான். நந்தினி அவனை தன் இரு கரங்களாலும் அணைத்துக் கொண்டாள். உச்சி முகந்தாள். சிறுவனும் அவளை கெட்டியாக பிடித்து கட்டிக்கொண்டான். மறுபடியும் அவள் தன்னை விட்டு போகாமல் இருக்கும் பொருட்டு அவன் அப்படி பிடித்து கொண்டான் போலும். ஆயினும் இந்த காட்சி நீடித்திருக்கவில்லை. அவனுடைய பிஞ்சு கரங்களை நந்தினி பலவந்தமாக எடுத்து தன்னை விடுவித்துக் கொண்டாள். சிறுவனை சிம்மாசனத்தில் உட்கார வைத்தாள். மீண்டும் பல்லக்கின் அருகில் சென்றாள். அதன் உள்ளிருந்து நாம் முன் பார்த்திருக்கும் வாளை எடுத்துக்கொண்டாள். பல்லக்கு தூக்கி வந்தவர்களை பார்த்து ஏதோ சமிக்ஞை செய்தாள். அவர்கள் பல்லக்கை தூக்கிக் கொண்டு சற்று தூரத்தில் போய் மறைவாக உட்கார்ந்து கொண்டார்கள். நந்தினி மீண்டும் சிம்மாசனத்தின் அருகில் வந்தாள். கத்தியை அந்த சிம்மாசனத்தின் மீது குறுக்காக வைத்தாள். சிறுவன் அதை அடங்கா ஆர்வத்துடன் பார்த்து கொண்டே, நான் இதை கையில் எடுக்கலாமா என்று கேட்டான். சற்று பொறு என் கண்.

0: மணி என்றாள் நந்தினி. பிறகு ரவிதாசன் முதலியவர்களையும் வரிசை கிரமமாக உற்று பார்த்தாள். சபதம் எடுத்துக் கொண்டவர்களைத் தவிர இங்கு வேறு யாரும் இல்லையே என்று கேட்டாள்.
1: இல்லை தேவி
0: என்றான் சோமன் சாம்பவன். ரவிதாசனை பார்த்து நந்தினி சேனாதிபதி என்று ஆரம்பித்தாள். ரவிதாசன் சிரித்தான். இன்றைக்கு உமக்கு சிரிப்பாக இருக்கிறது. அடுத்த மாதம் இந்த நாளில் எப்படி இருக்குமோ யார் கண்டது.
1: தேவி, அந்த நல்ல நாள் எப்போது வரப்போகிறது என்று எத்தனையோ காலமாக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம்.
0: ஐயா, நாமோ ஒரு சிலர், நம் சக்கரவர்த்தி சின்னஞ்சிறு குழந்தை. சோழராஜ்யம் மகத்தானது. சோழர்களின் சேனாபலம் அளவற்றது. நாம் அவசரப்பட்டிருந்தோமானால் அடியோடு காரியம் கெட்டுப்போயிருக்கும். பொறுமையாக இருந்ததினால் இப்போது காரிய சித்தி அடையும் வேளை நெருங்கியிருக்கிறது. ரவிதாசரே, நீர் ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கிறதா? இங்குள்ள வேறு யாரேனும் ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கிறதா?
2: ரவிதாசன் அங்கே இருந்தவர்களின் முகங்களை வரிசையாக பார்த்து கொண்டு வந்தான். அனைவரும் மௌனவிரதம் கொண்டவர்களாக காணப்பட்டார்கள்.
1: தேவி, நாங்கள் சொல்ல வேண்டியது எதுவும் இல்லை. தாங்கள்தான் சொல்ல வேண்டும். சபதம் நிறைவேறும் வேளை நெருங்கிவிட்டது என்றீர்கள். எங்கே, எப்படி, யார் மூலமாக நிறைவேறப் போகிறது என்று சொல்லி அருள வேண்டும் என்றான்.
0: ஆகட்டும், அதை சொல்வதற்காகவே இங்கு வந்தேன். அதற்காகவே உங்கள் எல்லோரையும் இங்கே தவறாமல் வரச் சொன்னேன். நம்முடைய சக்கரவர்த்தியையும் அழைத்து வரச் செய்தேன் என்றாள் நந்தினி. சிம்மாசனத்தில் வீற்றிருந்த சிறுவன் உள்பட அனைவரும் நந்தினியின் முகத்தையே உற்று நோக்கிக் கொண்டிருந்தார்கள். அவள் மேலும் கூறினாள், உங்களில் சிலர் அவசரப்பட்டீர்கள். நாம் எடுத்துக்கொண்ட சபதத்தை மறந்துவிட்டேனோ என்று சிலர் சந்தேகப்பட்டீர்கள். அந்த சந்தேகம் அடாதது. மறவாமல் நினைவு வைத்துக் கொள்ள உங்கள் எல்லோரைக் காட்டிலும் எனக்குத்தான் காரணம் அதிகம் உண்டு. இல்லை, நான் மறக்கவில்லை. சென்ற 3 ஆண்டுகளாக அல்லும் பகலும் அனவரதமும் நான் வேறு எதைப்பற்றியும் சிந்தித்ததில்லை. நாம் எடுத்துக்கொண்டு சபதத்தின்படி பழிவாங்குவதற்கு சமய சந்தர்ப்பங்களையும் தந்திர உபாயங்களையும் தவிர வேறு எதையும் பற்றி நான் எண்ணியதில்லை. எங்கே சென்றாலும், என்ன காரியம் செய்தாலும், யாரிடம் பேசினாலும் நமது நோக்கம் நிறைவேறுவதற்கு அதனால் உபயோகம் உண்டா என்பதைத் தவிர வேறு எந்த நினைவும் எனக்கில்லை. சமய சந்தர்ப்பங்கள் இப்போது கூடியிருக்கின்றன. சோழ நாட்டுச் சிற்றரசர்களும் பெருந்தர அதிகாரிகளும் இரு பிரிவாகப் பிரிந்திருக்கிறார்கள். பழுவேட்டரையர், சம்புவரையர் முதலானோர் மதுராந்தகனுக்கு பட்டம் கட்ட முடிவு செய்து விட்டார்கள். கொடும்பாளூர் பூதி விக்ரமகேசரியும் திருக்கோவலூர் மலையமானும் அதற்கு விரோதமாயிருக்கிறார்கள். பூதி விக்ரமகேசரி தென் திசை சைன்யத்துடன் தஞ்சை நோக்கி வருவதாக கேள்விப்படுகிறேன். திருக்கோவலூர் மலையமான் படை திரட்டி வருவதாகவும் அறிகிறேன். இரு தரப்பாருக்கும் எந்த நிமிஷமும் யுத்தம் மூளலாம்.
1: தேவி, அப்படி யுத்தம் மூளாதிருப்பதற்கு தாங்கள் பெருமுயற்சி செய்து வருவதாக கேள்வியுறுகிறோம். கடம்பூர் சம்புவரையன் மாளிகையில் சமரச பேச்சு நடக்கப் போவதாக அறிகிறோம்.
0: ஆமாம், அந்த ஏற்பாடு செய்திருப்பது நானேதான். ஆனால் என்ன காரணத்திற்காக என்று உங்களால் ஊகிக்க முடியவில்லையா?
1: முடியவில்லை ராணி. ஒரு பெண் உள்ளத்தின் ஆழத்தை கண்டுபிடிக்க சர்வேஸ்வரனால் கூட முடியாது என்று பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எங்களால் எப்படி முடியும்?
0: அது உங்களால் முடியாத காரியம்தான். நான் சொல்லுகிறேன், தெரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய சபதம் நிறைவேறுவதற்கு முன்னால் சோழ ராஜ்யத்தில் இந்த உள்நாட்டு சண்டை மூண்டால் அதன் விளைவு என்னாகும் என்று சொல்ல முடியாது. சுந்தர சோழன் இன்னும் உயிரோடு இருக்கிறான். அன்பில் பிரம்மராயன் ஒருவனும் இருக்கிறான். இவர்கள் தலையிட்டு இரு கட்சிக்காரர்களையும் அடக்கி விடுவார்கள். அல்லது ஒரு கட்சி தோற்று இன்னொரு கட்சி வலுத்துவிட்டாலும் நமது நோக்கம் நிறைவேறுவது அசாத்தியமாகிவிடும். அதற்காகவே இந்த சமாதான பேச்சை இப்போது தொடங்கியிருக்கிறேன். சண்டை உண்மையாக மூளுவதற்குள்ளே நம் நோக்கத்தை நிறைவேற்றிவிட வேண்டும். அப்படி நிறைவேற்றிய பிறகு சோழ ராஜ்யத்து சிற்றரசர்களுக்குள் மூளும் சண்டைக்கு முடிவே இராது. ஒரு கட்சியாரும் சர்வநாசம் அடையும் வரையில் சண்டை நடந்து கொண்டே இருக்கும். இப்போது தெரிகிறதா, சமாதான பேச்சு தொடங்கியதன் காரணம்? இதை கேட்டதும் அங்கே சூழ்ந்து நின்றவர்கள் எல்லோருடைய முகங்களிலும் வியப்புக்கும் உற்சாகத்துக்கும் அறிகுறிகள் காணப்பட்டன. பழுவூர் இளையராணியின் மதிநுட்பத்தை வியந்து அவர்கள் ஒருவருக்கொருவர் மெல்லிய குரலில் பேசிக்கொண்டார்கள். ரவிதாசனுக்கும்

0: ஆச்சரியப்படாமல் இருக்க முடியவில்லை. தேவி, தங்களுடைய அபூர்வமான முன்யோசனை திறனை வியக்கிறோம். சமாதான பேச்சின் கருத்தை அறிந்து கொண்டோம். ஆனால் சபதம் நிறைவேறும் நாள் நெருங்கிவிட்டது என்கிறீர்கள். அதை நடத்துவது யார், எப்படி, எப்போது என்றான்.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: முல்லை ஆற்றங்கரையிலே திடீர்னு தோன்றின தேவராளனுக்கும் வந்தியத்தேவனுக்கும் இடையே நடந்த உரையாடலை நினைவு கூறுவோம். உங்களுடைய ரகசியங்களை நடுக்கடலில் என்னிடம் சொல்லியிருக்கிறீர்கள். அவற்றில் எவ்வளவு உண்மை, எவ்வளவு கற்பனை என்பதும் எனக்கு தெரியாது. ஆனாலும் அந்த ரகசியங்களை நான் மறந்துவிட தீர்மானித்து விட்டேன். யாரிடமும் சொல்லப்போவதில்லை. இப்படி சொல்லிட்டு நகர பார்த்தான் வல்லவரையன். இதை கேட்ட தேவராளன், அதை பற்றி நானும் கவலைப்படவில்லை. எப்போது நீ அந்த ரகசியங்களை யாரிடமாவது சொல்லலாம் என்று நினைக்கிறாயோ அப்போது உன் நாக்கு துண்டிக்கப்படும். இப்படி கடுமையா எச்சரிக்கை செய்தான். அதாவது சொல்லணும்னு நினைச்ச கணமே பேசும் சக்திய இழந்துடுவானான். இப்ப திருப்புறம்பயம் பள்ளிப்படையின் ஒரு பக்கத்து சுவர் ஓரமாக வந்தியத்தேவனை நிறுத்திட்டு ரவிதாசன் மிரட்டுறான். உன்னை கூப்பிட வேண்டிய சமயத்தில் கூப்பிடுகிறோம். தப்பித்துச் செல்லலாம் என்று கனவு காணாதே. பழக்கப்பட்டவர்களை தவிர வேறு யாரும் இக்காட்டுக்குள் வரவும் முடியாது, வெளியேறவும் முடியாது. அப்படி வெளியேற முயன்றால் நிச்சயம் உயிரை இழப்பாய். வந்தியத்தேவனுக்கு பேச்சும் முக்கியம், உயிரும் முக்கியம். இந்த ரெண்டு பேருடைய மிரட்டல்களின் பின்னால ஒளிஞ்சிருக்கிற அச்சம் எத்தகையதுன்னு அவனுக்கு தெரியும். மேலும் எதிர்பாராத வகையில இங்கே வந்து சேர்ந்துட்ட பிறகு நடக்க போற நாடகத்தை பார்க்காம எதுக்கு தப்பி ஓடணும்? நாடகக்களம் பகைவனின் பள்ளிப்படையை ஒட்டிய காடு. வேளை இரவின் இரண்டாம் ஜாமம். மங்கின ஒளியில நடிப்பு வீரபாண்டியனின் ஆபத்துதவிகள். முன்னிலை 4 வயது கொண்ட குட்டி சக்கரவர்த்தி. கடம்பூரில் ஒற்று வேலை பார்க்குற இடும்பன்காரி உடுக்கு. வேலை நாட்டம் ஆடி ஆவேசமா பேசின தேவராளன் பாட்டு. முந்தைய காட்சிகள்ல அணிமணிகள் பூண்டு மோகினியா வந்த நந்தினி இப்ப தலைவிரி கோலமா காணப்படுறா. தனக்கு ஒரே ஒரு சூச்சகமா இருப்பதாக சொன்ன வாள் அவ கையில. பெண்ணே, நினைவில் வைத்திருக்க வேண்டிய சில சம்பவங்களை மறந்து விட்டாய் போல இருக்கிறது. இப்படின்னும் வந்தியத்தேவனை பத்தி, அந்த வாலிப வழிப்போக்கன் இங்கு எதற்காக வந்தா? அவனிடம் இவ்வளவு நேரம் என்ன சல்லாபம் செய்து கொண்டிருந்தாய்? இப்படின்னும் அன்னைக்கு வெறி கொண்டு கத்தின மந்திரவாதி ரவிதாசனுக்கு எப்படி பதிலடி கொடுக்கிறா பாருங்க. சபதத்தை மறந்து விட்டேனோ என்றும் சிலர் சந்தேகப்பட்டீர்கள். அந்த சந்தேகம் அடாதது. எங்கே சென்றாலும், என்ன காரியம் செய்தாலும், யாரிடம் பேசினாலும் அதனால் உபயோகம் உண்டா என்பதை தவிர வேறு நினைவு எனக்கு இல்லை.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: நாம் இதுவரை கேட்டது பொன்னியின் செல்வங்கள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: நூற்றி ரெண்டு

0: புலி மூளை பாட்டுக்கு
1: இரவின் அமைதியில்
2: இதயம் எழுதும்
1: இசை கவிதை
2: என் இனிய
1: பொன் நிலாவே.

பூக்கும் இதமான தை மாசத்தின் சிறப்பை சொன்னது அந்த பாடல். அதோடு மனதில் பூத்த ஆசையின் பூவையும் அழகாய் சொன்னது. பி சுசீலா குழுவினருடன் பாடிய பாடல் கேட்டும் வாலியேற்றிய பாடலுக்கு இசை இளையராஜா. வருஷம் 16 அப்படிங்கிற படத்திற்காக அந்த பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். இது விவித் பாரதி, தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இணைந்திருக்கின்றோம் என் இனிய பொன் நிலாவே இந்த நிகழ்ச்சியில். எண்ணற்ற ஏக்கங்கள் இரு உள்ளங்கள் சங்கமிக்கும் பொழுது எத்தனை எத்தனை கதைகள் தோன்றும் உள்ளத்தில், அத்தனை கதைகளும் மெய்யாக வேண்டும் என்று பொய்யென்று தெரிந்தாலும் உள்ளம் ஏங்கும் அல்லவா? அந்த கதைகள்தான் எத்தனை?

0: உன்னால் முடியும் தம்பி அப்படிங்கிற படத்திற்காக அந்த பாடலை நாம் கேட்டு ரசித்தும் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியது, முத்துலிங்கம் எழுதிய பாடலுக்கு இசை இளையராஜா.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்களே, நம்மளுடைய தொலைபேசி வழி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கணுமா? அப்படின்னா இந்த தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 2952 0853 மற்றொரு எண் 2838 98 9871. 044 முன்னிணைப்பு எண்ணை யூஸ் பண்ணி நம்ம தொலைபேசி நேரலை நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கோங்க. உங்கள் புதுவரவை எதிர்பார்க்கும் 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
0: நேரம் 9:27:45. என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். ஒவ்வொரு காதலும் காவியமாகத்தான் மலர வேண்டும் என்று அந்த உள்ளங்கள் ஆசை கொள்ளும் அல்லவா?

0: தென்றலோடு அந்த தென்றல் மகளம் வர வேண்டும் என்று, காவியமாக மலர வேண்டும் என்று ஏக்கத்தோடு மலர்ந்த பாடல் கேட்டோம். இதயத்தை திருடாதே அப்படிங்கிற திரைப்படத்திற்காக மனோ குழுவினருடன் பாடியது வாலி. இயற்றிய பாடலுக்கு இசை இளையராஜா.
1: இரவின் அமைதியில்
2: இதயம் எழுதும்
1: இசைக்கவிதை
2: என் இனிய
1: பொன் நிலாவே.

ஜன்னலோரத்தில் நிலவொன்று வானத்தில் பிரகாசிக்க, அந்த ஜன்னலும் நிலவும் எத்தனை எத்தனை காவியங்கள் பேசும். மனதில் உதித்த அன்பு அந்த ஜன்னலின் நிலவாக தன் வீட்டில் மலருமா?

0: அந்த வானத்திற்கு நிலவு வெளிச்சம் தந்து பூமியை வாழ வைக்கின்றது. என் வாழ்விற்கு வெளிச்சம் தந்து என்னையும் வாழ வைப்பாய் நிலவாகி என்று வந்த பாடல் கேட்டோம். கைராசிக்காரன் அப்படிங்கிற படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. வைரமுத்து எழுதிய பாடலுக்கு இசை இளையராஜா.
1: வணக்கம், நான் எழுத்தாளர் நடிகர் செல்வமுருகன் பேசுறேன். நாளை இரவு 8:05 எனக்குள் நான் நிகழ்ச்சியில பேச போறேன், மறக்காம கேளுங்கப்பா. ஒரு நாவல் எழுதுறேன்னா முதல்ல இது ஒரு மெடிடேஷன் மாதிரி, இதை உட்காரணும், தவம், சும்மா உட்காந்து எழுத முடியாது. அடுத்து 2வது பக்கத்துக்கு உங்களுக்கு கண்டென்ட் வேணும்,

0: இல்லைன்னா எழுத முடியாது, உங்களுக்கு அந்த கோர்வை வராது. நான் வந்து அதை மிகைப்படுத்தி சொல்லலை, இதுதான் உண்மை யதார்த்தம். அதுக்கு மேல நீங்க நகட்ட முடியாது விஷயம் இல்லாம.
1: கேட்க தவறாதீர்கள் எனக்குள் நான் நிகழ்ச்சி, உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: வண்ணங்கள் நிறைந்தது தானே வாழ்க்கை. அந்த வண்ணமயமாக வாழ்வும் இருக்க வேண்டும் என்று பாடல் கேட்டோம். எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா பாடியது. இசை சங்கர் கணேஷ். பாடலாசிரியர் மருதகாசி. மகரந்தம் அப்படிங்கிற படத்திற்காக அந்த பாடலை நாம் கேட்டு ரசித்தோம்.
1: எல்லாருக்கும் வணக்கம், நான் லிங்குசாமி பேசுகிறேன். 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலை கேளுங்க, நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. நன்றி.
0: எத்தனை ராகங்கள் கேட்டால் என்ன, வாழ்வில் இந்த ராகம் கேட்க வேண்டும் என்ற எண்ணம் அனைவருக்கும் உண்டு. அது நியாயம்தானே?

0: பி ஜெயச்சந்திரன், எஸ் ஜானகி ஆகியோர் பாடிய பாடலை கேட்டும். இசை கங்கையமரன், பாடலாசிரியர் எம் ஜி வல்லவன். மலர்களே மலருங்கள் அப்படிங்கிற திரைப்படத்திற்காக அந்த பாடலை நாம கேட்டு ரசித்தோம்.
1: இரவின் அமைதியில்
2: இதயம் எழுதும்
1: இசை கவிதை
2: என் இனிய
1: பொன்னிலாவே.
0: நேரம் 9:50. தொடர்ந்து வரும் பாடல் மலேசியா வாசுதேவன், எஸ் பி சைலஜா பாடியது.

இன்பத்தேனின் ஊற்றாக இடம்பெற்ற பாடல் கேட்டு ரசித்தோம். முத்தலிங்கம் எழுதிய பாடலுக்கு இசை இளையராஜா. மணிப்பூர் மாமியார் அப்படிங்கிற படத்திற்காக அந்த பாடல் இடம்பெற்றது. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் மண்ணுக்குள் வைரம் அப்படிங்கிற படத்திற்காக கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. வைரம் எழுதிய பாடலுக்கு இசை தேவேந்திரன்.

0: இன்பங்கள் ஆறாக ஓடிடும் அனைவரின் வாழ்விலும் வேண்டும் என்று வேண்டி வந்த பாடல் கேட்டும் மண்ணுக்குள் வைரம் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. இதுவரை நாம் இணைந்திருந்தோம்
1: இரவின் அமைதியில்
2: இதயம் எழுதும்
1: இசை கவிதை
2: என் இனிய
1: பொன் நிலாவே.
0: என் இனிய பொன்னிலாவே, அந்த நிகழ்ச்சியை நாம கேட்டு ரசித்தோம். இது வித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் 10:30.

0: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
1: ஆம்நேயர்களே, நாம் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. 9444001023 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க பெயர், ஊர், எந்த படம், எந்த பாடல் அப்படிங்கிறத குறிப்பிட்டு அனுப்புங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில். நேற்றைய தினம், அதற்கு முன்தினம் வந்த நேயர்கள் வந்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்கலாம். நாளை அல்லது நாளை மறுநாள் அந்த மாதிரி 3 நாளுக்கு 2 நாளுக்கு ஒரு முறை நேயர்கள் பதிவுகள் போட்டால் நம்ம எல்லா நேயர்களுக்கும் பாடல்கள் கொடுக்கலாம். அதனால் 9444001023 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பெயர், ஊர், எந்த படம், எந்த பாடல் அப்படிங்கிறது தெரியும்.

0: வாக டைப் பண்ணி அனுப்பும்படி கேட்டுக்கிறோம். பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் நேயர்கள் விரும்பியது. துவக்கமாக பாடல் கேட்டிருக்கிறாங்க, விடியும் வரை காத்திரு அப்படிங்கிற படத்திற்காக, நீங்காத எண்ணம் ஒன்று அப்படிங்கிற படத்திற்கான பாடல். அந்தோனி ராஜ் அப்படிங்கிற நேயர் காட்டுப்பாக்கம்லேருந்து கேட்டிருக்காங்க, அந்த பாடலை இப்போ கேட்டு ரசிக்கலாம். மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியது. வாலி இயற்றிய பாடல் இளையராஜாவின் இசையில் இடம்பெற கேட்கலாம்.
1: நீங்காத எண்ணம் ஒன்று நெஞ்சோடு உண்டு.
2: என்னங்க அது?

எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் பாடல்கள்லாம் கேட்டுக்கிட்டு அடுத்ததாக வாசன் பிரகாஷ் அப்படிங்கிற நேர் வடபழனியிலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அருணாச்சலம் அந்த படத்திலிருந்து சிங்கம் ஒன்று புறப்பட்டதே அந்த பாடல், மலேசியா வாசுதேவன் குழுவினருடன் பாடிய பாடலை நாம இப்போ கேட்கலாம். இசை தேவா, பாடலாசிரியர் வைரமுத்து.

சிறகம் பத்தி கட்டி செடிக்கு செட்டி குஞ்சாங்கட்டி சீமானார் பெத்தேமவ அண்ணன் பொண்ணு நடையே. சிறகம் பத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சாங்கட்டி சீமானார் பெத்தேமவ அண்ணன் பொண்ணு நடையே. நீ செடிக்கு செடி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடையே.

0: கொத்தமல்லி பாத்தி கட்டி கொத்து கொத்தா குஞ்சாங்கட்டி கோமானார் பெத்தேமவ அண்ணன் பொண்ணு நடைய நீ கொட்டிக்கு கொட்டி குந்தேலாமோ சின்ன பொண்ணு நடைய. நான் உங்கள் கிராமிய பாடகர் இசையமைப்பாளர் சுரேஷ்குமார். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அழகான தமிழ் பாடல்களை கேட்கணும்னா விவித் பாரதி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
1: 102.3 பாட்டுக்கு இதுதான்.
2: நாம கேட்டு இருக்கிறோம் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியினை.
3: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
2: இப்ப நாம கேட்க போற பாடல் யாருடைய விருப்பத்தில்னு தெரிஞ்சுக்கலாம். கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் அந்த நேயர் வந்து பாடல் கேட்டிருக்காங்க. நேற்று இன்று நாளை அப்படிங்கிற படத்திற்காக நீ என்னென்ன சொன்னாலும் அப்படிங்கிற பாடல் டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடியது. புலமை பித்தன் எழுதிய பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

0: எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களின் இசையில் பாடல் கேட்டும் நேற்று இன்று நாளை அப்படிங்கிற திரைப்படத்திற்காக.
1: நம்மளுடைய தொலைபேசி வழி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கணுமா? அப்படின்னா இந்த தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 2952508533 மற்றொரு எண் 2838987171. 044 முன்னிணைப்பு எண்ணை யூஸ் பண்ணி நம்ம தொலைபேசி நேரலை நிகழ்ச்சிகள் கலந்துக்கோங்க. உங்கள் புதுவரவை எதிர்பார்க்கும் 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.

0: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
1: பாடல்களாக கேட்டுட்ருக்குறோம். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் 9444001023 இந்த நம்பருக்கு வாங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டை எங்கிட்ட சொல்லுங்கள். ஒளிபரப்பை நாங்கள் காத்துட்ருக்கோம். தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. நேரம் 10:18. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு 9444001023 9444001023 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பெயர், ஊர், எந்த படம், எந்த பாடல் அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்புங்க. நேற்றைய தினம் அதற்கு முந்தினம் அந்த நேயர்கள் வந்து தவிர்க்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். நீங்கள் நாளை அல்லது நாளை மறுநாள் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கலாம். அடுத்து எந்த பாடல் யாருடைய விருப்பத்தில் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். செவ்வாப்பேட்டையிலிருந்து சாந்தி ரமேஷ் அந்த நேயர்கள் கேட்டிருக்காங்க. தேவன் தந்த வீணை அப்படிங்கிற பாடல், உன்னை நான் சந்தித்தேன் அந்த படத்திற்காக ஒளிபரப்பு மாதிரி கேட்டிருக்காங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது, இசை இளையராஜா.

0: 102 புலி 3
1: பாட்டுக்கு டான்.
2: அடுத்ததாக யாருடைய தேர்வில் பாடல் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வன்னை சிவா அப்படிங்கிற நேயர் பாடல் கேட்டிருக்காங்க, மாதவரம் சென்னையிலிருந்து. பயணங்கள் முடிவதில்லை அந்த படத்திற்காக மணியோசை அப்படிங்கிற பாடல் ஒளிபரப்பு மாதிரி கேட்டிருக்கிறாங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது, முத்துலிங்கம் எழுதிய பாடலுக்கு இசை இளையராஜா கேட்டு ரசிக்கலாம்.

0: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் நாம் கேட்டுட்ருக்கிறோம் பாடல்கள்லாம். இப்போ நேரம் 10:29 ரெடி ஆகிட்டுருக்குது.
1: எல்லாருக்கும் வணக்கம், நான் லிங்குசாமி பேசுகிறேன். 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலை கேளுங்க, நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. நன்றி.
0: தொடர்ந்து அடுத்து யாருடைய விருப்ப பாடல்னு தெரிஞ்சுக்கலாம். ஜூலி கணபதி அப்படிங்கிற படத்திற்காக எனக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் கேட்டிருக்கிறாங்க. லக்ஷ்மி அப்படிங்கிற நேர் வெஸ்ட் மாம்பழம்லேருந்து அந்த பாடல் கேட்டிருக்கிறாங்க. அந்த பாடலை இப்போ நாம் கேட்டு ரசிக்கலாம். பாடியவர் ஸ்ரேயா கோஷல், நாமத்துக்குமார் எழுதிய பாடலுக்கு இசை இளையராஜா.

0: 102.3 பாட்டுக்கு இதான்.
1: தொடர்ந்து அடுத்த நேயர் எந்த பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். தினேஷ் அப்படிங்கிற நேயர் சென்னையிலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. காதலர் தினம் படத்திற்காக ரோஜா ரோஜா அப்படிங்கிற பாடல் கேட்டிருக்காங்க. உன்னிகிருஷ்ணன் பாடிய பாடல், வாலியற்றிய பாடலுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான்.

காதலர் தினம் அந்த படத்திலிருந்து பாடல் கேட்டு ரசித்தோம். நாம் கேட்டுக்கொண்டிருப்பது எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. 9444001023 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்கள் பெயர், ஊர், எந்த படம், எந்த பாடல் அப்படிங்கிறத முழுமையாக நீங்கள் டைப் பண்ணி அனுப்பணும். நிறைய பேர் வந்து படம் எழுதுறீங்க, பாடல் எழுதாமல் விட்டுடுறீங்க. சில பேர் பெயர் எழுதிட்டு ஊர் குறிப்பிடாமல் விட்டுடுறீங்க. அதனால் உங்களோட பெயர், ஊர், எந்த படம், எந்த பாடல் அப்படிங்கிறத முழுமையாக டைப் பண்ணி அனுப்புமாறு அன்போடு கேட்டுக்கிறோம்.

கேட்டு ரசிக்கலாம். ஓகே, இப்போ அடுத்து எந்த நேயருடைய பாடல் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். ராஜேஷ் அப்படிங்கிற நேயர் வேப்பம்பட்டிலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. நிழல்கள் படத்திலிருந்து பூங்கதவி அந்த பாடல் ஒளிபரப்பு மாதிரி கேட்டிருக்காங்க. தீபன் சக்கரவர்த்தி உமாரமணன் பாடியது, கங்கையமரன் எழுதிய பாடலுக்கு இசை இளையராஜா. நேரம் 10:42 11 மணி வரை இந்த நிகழ்ச்சியினை கேட்டு ரசிக்கலாம்.

10:47 ஆயிட்டிருக்குது. இணைந்திருக்கின்றோம். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 11 முதல் கேட்கலாம் மனசு மயங்கும் நிகழ்ச்சி தரும் பாடல்கள். அடுத்ததாக யாருடைய பாடல் நாம் கேட்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வெங்கடேஷ்குமார் கே கே நகர் அப்படிங்கிற நேயர் வந்து பாடல் கேட்டிருக்காங்க. எங்க தம்பி அப்படிங்கிற படத்திற்காக மானே அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல், மானே மரகதமே அப்படின்ற பாடல், மனோ எஸ் ஜானகி பாடியது. வாலி இயற்றிய பாடலுக்கு இசை இளையராஜா.

0: வணக்கம், நான் எழுத்தாளர் நடிகர் செல்வமுருகன் பேசுறேன். நாளை இரவு 8:05 எனக்குள் நான் நிகழ்ச்சியில பேச போறேன், மறக்காம கேளுங்கப்பா. ஒரு நாவல் எழுதுறேன்னா முதல்ல இது ஒரு மெடிடேஷன் மாதிரி, இது உட்காரணும், தவம், சும்மா உட்காந்து எழுத முடியாது. அடுத்து ரெண்டாவது பக்கத்துக்கு உங்களுக்கு கண்டென்ட் வேணும், இல்லைன்னா எழுத முடியாது, உங்களுக்கு அந்த கோர்வை வராது. நான் வந்து அதை மிகைப்படுத்தி சொல்லலை, இதுதான் உண்மை யதார்த்தம். அதுக்கு மேல நீங்க நகட்ட முடியாது விஷயம் இல்லாம.
1: கேட்க தவறாதீர்கள் எனக்குள் நான் நிகழ்ச்சி, உங்கள் விவித் பாரதி, தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்களே, நம்மளுடைய தொலைபேசி வழி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கணுமா? அப்படின்னா இந்த தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 2952-0853 மற்றொரு எண் 2838-98-71. 044 முன்னிணைப்பு எண்ணை யூஸ் பண்ணி நம்ம தொலைபேசி நேரலை நிகழ்ச்சிகள் கலந்துக்கோங்க. உங்கள் புதுவரவை எதிர்பார்க்கும் 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
3: அடுத்த பாடல் கேட்டிருக்கிறாங்க சர்க்குணம் அப்படிங்கிற நேயர். நீங்கள் இடம் வந்து குறிப்பிடணும்னு அன்போடு கேட்டுக்கிறோம். புதுநேயராக இருக்கின்றாங்க. எங்கள் தங்கம் அப்படிங்கிற படத்திற்காக பாடல் கேட்டிருக்காங்க. தங்கப்பதக்கத்தின் மேலே அப்படிங்கிற பாடல். டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா பாடியது. வாலியேற்றிய பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

தொடர்வது இதோ இதோ என் நெஞ்சிலே அப்படிங்கிற பாடல் கேட்கலாம். மானசா மயிலாப்பூர்லேருந்து கேட்டிருக்காங்க அந்த பாடல். பி எஸ் சசிரேகா எஸ் ஜானகி பாடியது. இந்த பாடலுடன் நிறைவு பெறுகிறது இன்றைய எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி. இதுவரை உங்களுடன் ஆர்ஜே செங்கமலம் சரத். நன்றி, வணக்கம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் 11:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: ஒலிக்க வரும் பாடல் கண்ணுபட போகுது ஐயா திரைப்படத்திலிருந்து. எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் பிஜு, மனோ, சுஜாதா பாடியது. சூழ்ந்த சோகங்கள் இனி இல்லை, எப்போதும் ஆழ்ந்த ஆனந்தம்தான். ஏன் நீ வந்ததால்?

Rajkumar. உன் பாதையை பார்த்திருந்தேன், எப்போது என் வாசல் வருவாயென வந்தது தெரியாமல் காத்து கொண்டிருக்கின்றேன்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கண்ணுக்குள் நிலவு திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் அனுராதா ஸ்ரீராம் பாடியது. பாடலை ஏற்றியவர் பழனி பாரதி, இசை இளையராஜா. எங்கே எங்கே என்று ஏக்கம் கொண்டு தேடினேன், இங்கேதான் இருக்கிறாய் என்பதை மறந்து.

0: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்களே, நம்மளுடைய தொலைபேசி வழி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கணுமா? அப்படின்னா இந்த தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 2952 0853 மற்றொரு எண் 2838 98 78 71. 044 முன்னிணைப்பு எண்ணை யூஸ் பண்ணி நம்ம தொலைபேசி நேரலை நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கோங்க. உங்கள் புதுவரவை எதிர்பார்க்கும் 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: நிகழ்ச்சி தரம் அடுத்த பாடல் மின்சார கண்ணா திரைப்படத்திலிருந்து தேவா இசையில் வாலி இயற்றி ஹரிஹரன் அரிணி பாடியது. என்னுள் உந்த நிழல் எப்போதும் பிரியாமல்

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கும்மி பாட்டு திரைப்படத்திலிருந்து சொர்ணலதா அருண்மொழி பாடியது. பாடலை இயற்றியவர் கஸ்தூரி ராஜா, இசை இளையராஜா. மடியில் கிடந்ததால் மனம் பறந்தது, எல்லாம் கனவாய் இருந்தது நனவாய் மாற இதயம் ஏங்குது.

0: வணக்கம், நான் எழுத்தாளர் நடிகர் செல்வமுருகன் பேசுறேன். நாளை இரவு 8:05 எனக்குள் நான் நிகழ்ச்சியில பேச போறேன், மறக்காம கேளுங்கப்பா. ஒரு நாவல் எழுதுறேன்னா முதல்ல இது ஒரு மெடிடேஷன் மாதிரி, இது உட்காரணும், தவம், சும்மா உட்காந்து எழுத முடியாது. அடுத்து ரெண்டாவது பக்கத்துக்கு உங்களுக்கு கண்டென்ட் வேணும், இல்லைன்னா எழுத முடியாது, உங்களுக்கு அந்த கோர்வை வராது. நான் வந்து அதை மிகைப்படுத்தி சொல்லலை, இதுதான் உண்மை யதார்த்தம். அதுக்கு மேல நீங்க நகட்ட முடியாது விஷயம் இல்லாம.
1: கேட்க தவறாதீர்கள் எனக்குள் நான் நிகழ்ச்சி, உங்கள் விவித் பாரதி, தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேர்லை நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் மாணிக்கம் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் பவதாரணி பாடியது. உன்னை பார்த்த பின்பு கனவுகள் எல்லாம் சிறகுகள் விரிக்கின்றன.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் மனம் விரும்புதே உன்னை திரைப்படத்திலிருந்து. இளையராஜா இசையில் அறிவுமதி ஏற்றி ஹரிஹரன் பவதாரணி பாடியது. மேகத்தின் ஓவியமாய் அவள் காலடித்தடம், வானவில்லாய் என் வாசல் வந்தாள்.

தொடரும் பாடல் பாட்டாளி திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் சுஜாதா பாடியது. பாடலை இயற்றியவர் கலைக்குமார், இசை எஸ் ஏ ராஜ்குமார். கேள்வி கணைகளால் வேள்வி செய்தாலும் ஏனோ என் இதயத்தில் இன்பத்தை கொடுக்கிறாய்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் படையப்பா திரைப்படத்திலிருந்து. ஸ்ரீனிவாஸ், நித்யஸ்ரீ, ஸ்ரீராம் பாடியது. பாடலை ஏற்றியவர் வைரமுத்து. இசை ஏ.ஆர். ரகுமான்.

தும்

Tengo.

பேஜ் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இதில் வந்து நம்ம போஸ்ட் போட்டிருந்தோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க பிரபாகரன், சாந்தி ரமேஷ், மதுரை சோ சண்முக சுந்தரம், ஏழுகிணறு அபுதாகிர், கோதண்டராமன், கண்ணையன் நடராஜன், வீரராகவன் மாதவரம், ரியாஸ் பாத்தி லாகூர் பாகிஸ்தான், அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், தியாகராயநகர் ரங்கராஜன், ராசாமகன் அரிச்சந்திரன் திருப்பூர் மாவட்டம், கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம், பொன்னேரி கலில் அகமத், சிவகுமார் கோயம்புத்தூர், கனி இளங்குமரன் அமைந்தகரை சென்னை. நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்கு வரும் பாடல் மோனிஷா என் மோனலிசா திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் பாடியது. பாடலை ஏற்றி இசையமைத்துள்ளார் டி. ராஜேந்தர்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் நள்ளிரவு 12:50. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேர்களே. நேர்களே, இப்போது முதல் 1 மணி வரை காற்றின் மொழி நிகழ்ச்சியிலும், 1 மணி முதல் 2 மணி வரை நீங்காத ரீங்காரம் நிகழ்ச்சியிலும், 2 மணி முதல் 3 மணி வரை தூங்காத விழிகள் நிகழ்ச்சியிலும், 3 மணி முதல் 4 மணி வரை இன்னிசை இரவு நிகழ்ச்சியிலும் இடைவிடாத இனிமையான பாடல்களை கேட்டு மகிழலாம்.

பண்புதல்.

மலர் பார்வை, பயரச கோப்பை, கனிமொழி வார்த்தை, கிளிகளின் பேச்சு, பனிமலர் பார்வை, பயரச கோப்பை, கனிமொழி வார்த்தை, கிளிகளின் பேச்சு, அழகிய நடைகள், பழகிய பார்வை.

0: அழகு பின்னு பெண் அழகு நடக்க
1: கண்ணுக்கு தெரியாதா பெண்ணுக்கு புரியாதா.

0: இத்தனை எண்ணங்களா,
1: மெல்ல மெல்ல வந்து கண்ணி பெண்ணினிடம் இத்தனை கேள்விகளா,
0: என்ன என்ன இது கண்ணி மனசுக்கு இத்தனை எண்ணங்களா,
1: மெல்ல மெல்ல வந்து கண்ணி பெண்ணினிடம் இத்தனை கேள்விகளா,
0: பார்த்து கொண்டது கண்ணுக்கு கண்ணு அழகி

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கைரேக பார்த்து ஜோசியம் சொல்வேன் கேளுங்க, சொன்னது நடக்கும் பாருங்க. கைரேக பார்த்து ஜோசியம் சொல்வேன் கேளுங்க, சொன்னது நடக்கும் பாருங்க. வெள்ளையான பல்லு, உள்ள நாரி கொம்பு, ஏழடி வேங்க.

கண்டக்குள்ளே அரவீச மூளை இருக்கு கண்ணாலே குறி வச்சாக்கா.

என்னது நடக்கும் பாருங்க, வெள்ளையான பல்லு புள்ளனாரி கொம்பு, ஏழு

தரம் தஜம் தனம் தரம் தஜம் தனம் தரம் ததித்தகதி தாம் தரகடம் தரகடம் தீம் தரகடம் தரகடம் தான்

மூன்று விவித் பாரதி தமிழ் FM மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேயர்களுக்கு வணக்கம். நிலையத்தில் நேரம் 4:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாம் கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். ஒலிக்க வருவது சுப்ரபாதம் திரைப்படத்திலிருந்து எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் ஏற்றி வாணி ஜெயராம், கே ஜே யேசுதாஸ் பாடியது.

0: இதுவரை திரையிசையில் பக்தி பாடல்கள் கேட்டோம். நிலையத்தில் நேரம் 4:10. கேட்கலாம் பொங்கும் மங்களம்.
1: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் மாம்பலம் எஸ் சந்தானம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். திருவல்லிக்கேணி எஸ் சாந்தகுமார் அவர்கள் தவில். பதவினி என்று தொடங்கும் சாளக பைரவி ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. ஆதிதாளம்

விஜயாம்பிகை என்று தொடங்கும் ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம். விஜயநாகரி ராகம் ஆதிதாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் மாம்பலம் எஸ் சந்தானம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திருவல்லிக்கேணி எஸ் சாந்தகுமார் அவர்கள் தவில், தொடர்ந்து மரியாத காதுரா தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் சங்கராபரணம், ஆதிதாளம்.

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் மாம்பலம் எஸ் சந்தானம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். திருவல்லிக்கேணி எஸ் சாந்தகுமார் அவர்கள் தவில்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் 5:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: அருள்மணி மாலை.
1: அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் ஒலிக்க வருவது எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களின் குரலில் விஷ்ணு சகஸ்ரநாமம்.